வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோ ஹெட்ஸிலும் 103 மெகா ஹெட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 15 நாள், பராபவ ஆண்டு ஆணி மாதம் 17 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் முதல் நாள் புதன்கிழமை. இந்த நாள் அனைவருக்கும் இனியதொரு மகிழ்வான நன்னாளாக அமையட்டும். நேரம் 5:57.

0: இனி கேட்கலாம் 6 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தின் முக்கியத்துவத்தை ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியானிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதி சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பெட்ரோகெமிக்கல் தயாரிப்புகளுக்கான சுங்கவரி விலக்கு வரும் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4ஆம் தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை தலைமை இயக்குநராக இருந்த திருமதி சீமா அகர்வால் ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து அப்பதவிக்கு உணவுப் பொருள் வழங்கல் துறை தலைமை இயக்குநர் திரு வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு ஆகியவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் ஆய்வு செய்தார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்குள் கைபேசி கொண்டு வருவதை கண்காணிக்கும் பணி இன்று முதல் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆண்டுதோறும் நடைபெறும் அமர்நாத் புனித யாத்திரை ஜம்மு காஷ்மீரில் நாளை தொடங்குகிறது. தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் நார்வே அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. பெல்ஜியத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள்
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் அனைவருக்கும் இனிய மகிழ்வான காலை வணக்கம். இணைந்திருக்கிறோம் காலை தென்றல் நிகழ்ச்சி தொகுப்பில். நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவா. இந்த நாள் அனைவருக்கும் இனியதொரு நன்னாளாக அமையட்டும். நிகழ்ச்சியின் தொடக்கமாக குரலும் விளக்கமும். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 64 அதிகாரம் மக்கட்பேறு. குரல் அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம்மக்கள் சிறுகை அளாவிய கூழ். விளக்கம் தம்முடைய மக்களின் சிறு கைகளால் அளாவ பெற்ற உணவு பெற்றோர்க்கு அமிழ்தத்தை விட மிக்க இனிமை உடையதாகும். குரல் அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம்மக்கள் சிறுகை அளாவிய கூழ். விளக்கம் தம்முடைய மக்களின் சிறு கைகளால் அளாவ பெற்ற உணவு பெற்றோர்க்கு அமிழ்தத்தை விட மிக்க இனிமை உடையதாகும். இதுவரை கேட்டது குரலும் விளக்கமும். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 64 அதிகாரம் மக்கட்பேறு. நிகழ்ச்சியில் கேட்கவிருக்கும் பாடல் கே ஜே யேசுதாஸ் பாடியது.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் எஸ் ராமஜோதி அவர்கள்.
2: சேரிடம் அறிந்து சேர். காந்தத்தை சார்ந்த இரும்பு காந்தமயமாக மாறுவதைப் போல நாம் சேரும் நண்பர்களின் நல்ல குணங்கள் தீய குணங்கள் நம்மிடம் வந்து சேரும். தாய், தந்தை, தமையன், சுற்றம் இவர்களை மாற்ற முடியாது. சேர்ந்துதான் இருக்க வேண்டும். பின் யாரிடம் அறிந்து சேர்வது? நண்பர்களிடமா? பழகி அறிந்து கொண்டு விலகிவிட முடியுமா? அதற்குள் அவர்களுடன் பழக்கம் ஏற்பட்டுவிடும். சேர்கின்ற இடம் தீயதா நன்மை பயக்குமா என அறிவதற்குள் ஆயுள் முடிந்து போய்விடும். பின் என்னதான் சொல்லுகிறாள் அவ்வை? சேரிடம் அறிந்து சேர் என்பதை மேலாக பார்த்தால் அப்படித்தான் நமக்கு தெரிகிறது. அப்படித்தான் இதுவரையிலும் நமக்கு அர்த்தம் புரிந்து கொண்டிருக்கிறது. நாம் பழகும் நபர்கள் அறிந்து புரிந்து சேர வேண்டும். கல்வியாளர்களை நாடி சேர வேண்டும். ஒழுக்கமுள்ளவர்களை நாடி சேர வேண்டும். நல்ல குருவை அறிந்து சேர வேண்டும். நல்ல ஒழுக்கம் நேர்மை உண்மை உள்ள கணவனை அடைய வேண்டும். நல்ல பண்பாடு உள்ள மனைவியை அடைய வேண்டும். இப்படி ஒவ்வொன்றும் அறிந்து கொண்டு ஆராய்ந்துதான் சேர்ந்து வாழ வேண்டுமென்றால் அது வாழ்க்கையின் நடைமுறைக்கு சரிப்பட்டு வருமா? அப்படியெனில் சேரிடம் அறிந்து சேர் என்று அவ்வை சொன்னாலே, சேரிடம் அறிந்து சேர் என்றால் எப்படி அதை பொருள் கொள்வது? 452 குறளில், நிலத்து இயல்பால் நீர் திரிந்து அற்று ஆகும் மாந்தர்க்கு இனத்து இயல்பு அது ஆகும் அறிவு என்கிறான். நிலத்தின் இயல்புக்கு தக்கவாறு நீரின் இயல்பு நிறத்தாலும் சுவையாலும் மாறுபடும். அதுபோல இனத்தின் இயல்புக்கு தக்கவாறுதான் அறிவின் தன்மை மாறுபடும் என்கிறான். மனிதனுடைய அறிவைத்தான் அவன் சொல்லுகிறான். இந்த உயிரானது நீர்மை உள்ளது, எதனோடாவது சார்ந்துதான் இருக்குமே தவிர தனித்து செயல்பட முடியாது. உடலோடு செயல்படுவது உயிர், உயிரோடு சேர்ந்தது அறிவு. உடலை விட்டு உயிர் செல்லுமாயின் அறிவும் உயிரோடு செல்லும், உடலோடு அல்ல. ஆகவே உயிரோடு உள்ள அறிவு தன்னை உணர்ந்து சேருகின்ற இடத்தை அறிந்து சேர்ந்தால் அந்த உயிர் மேன்மை அடைந்து வணங்கப்படும். அதைத்தான் அவ்வை உள்ளார்ந்த அர்த்தமாக வைத்து சொல்லியிருக்க வேண்டும் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அதற்கு இன்னொரு உதாரணமும் உங்களுக்கு தர முடியும். சீவன் என்ன சிவன் என்ன வேறு இல்லை, சீவனார் சிவனாரை அறிகிறார், சீவனார் சிவனாரை அறிந்தபின் சீவனார் சிவன் ஆயிட்டு இருப்பாரே என்று திருமந்திரம் சொல்லுகிறது. சீவன் என்றால் உயிர். இந்த உயிர்தான் சிவன். சீவனும் சிவனும் ஒன்றுதான், வேறு வேறு இல்லை. இந்த சீவனானது அதாவது உயிரானது சிவனாரை அறிகிறார், தெரிந்து கொள்ளவில்லை. சீவனார் உயிரானது சிவனை தெரிந்து கொண்டால் ஜீவனாரும் சிவனாக மாறிவிடுவார். அப்பொழுது அவர் வணங்கப்படுவார். ஆகவே இந்த சீவன் தன் சீவனை உணர முற்பட வேண்டும். அப்படி சிவனை அடைய சேரிடம் சேராமல் இந்த உடம்பின் தேவையற்ற இன்பங்களுக்காக சேராத இடத்தில் போய் சேருகிறோம். புகை, மதுபோதை, தீய பழக்கங்கள் அனைத்தும் தீய நண்பர்களால் வருவதுதான். அதனால்தான் பெரியவர்கள் சத்சங்கத்திலே சேருங்கள் என்றார்கள். இன்னொன்றும் சொல்கிறேன். சீதையை கவர்ந்து சென்றான் ராவணன். இலங்கையை காக்க வந்தால் இலங்காதேவியும் இனி அழிவு வந்தது என புறப்பட்டு போய்விட்டாள். அண்ணன் ராவணன் செய்தது அறத்திற்கும் தர்மத்திற்கும் புறம்பானது என தம்பியாகிய கும்பகர்ணனும் விபீஷணனும் எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள். ஆனால் ராவணன் கேட்கவில்லை. ஒரே பிடிவாதமாக இருந்தான். செஞ்சோற்றுக்காக கும்பகர்ணன் அதர்மத்தோடு இருந்து அழிந்து போனான். ஆனால் விபீஷணன் எவ்வளவோ தர்மத்தை எடுத்துச் சொல்லியும் ராவணன் கேளாமல் அவனை இகழ்ந்தான். அறத்தோடு சேர்ந்தால்தான் தர்மத்தோடு வாழ முடியும் என அறிந்து புரிந்து ராமனோடு சேர்ந்தான் விபீஷணன். அறத்தோடும் தர்மத்தோடும் சேர்ந்தால்தான் நாமும் அறத்தோடும் தர்மத்தோடும் வாழ முடியும். ஆனால் அறத்திற்கும் தர்மத்திற்கும் புறம்பான நண்பர்களோ உறவினர்களோ மற்ற மனிதர்களோ மற்ற யாருடனோ நாம் சேர்ந்தால் நாம் அவர்களைப் போலவே மாறிவிடுவோம். யாருடன் சேர்கிறோமோ அப்படித்தான் இந்த உயிரானது செயல்பட ஆரம்பிக்கும். நம் வீட்டிலும் நம் குடும்பத்திலும் சேரிடம் அறிந்து சேர வேண்டும். நம்முடைய உயிரை மேம்பட செய்ய வேண்டும். நாம் அனைவராலும் வணங்கப்படுகிற நல்ல மனிதனாக வாழ வேண்டும். அப்படி வாழ வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். அப்படி நினைக்கிற போதே உயிரானது சரியாக சேரிடம் அறிந்து சேர் என்று சேர்ந்துவிடும் என்பதை அவை சொல்லுகிறாள்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் எஸ் ராமஜோதி அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். அடுத்த

0: நிகழ்ச்சி தொடர்கிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இணைந்திருக்கிறோம் காலை தென்றல் நிகழ்ச்சியில். கேட்கலாம் பக்தி பாடல்கள், TL மகராஜன் பாடியது.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்னைக்கு நாம என்னென்ன நிகழ்ச்சிகள் கேட்க போறோம் அதை பத்தின அறிவிப்பு. காலையில 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நிலைமை விலகை, 7:30 கொஞ்சம் கிளி, இன்னைக்கு கொஞ்சம் கிளி நிகழ்ச்சியில பேபி நன்மதி பேசியிருக்கிறாங்க. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். முற்பகல் 11:30 வனப்பூக்கள் நிகழ்ச்சியில் இலக்கிய சோலை, மூதுரை கூறும் மக்கட்பண்பு, உரை வழங்குபவர் முனிவர் கே வெளியங்கிரி அவர்கள், ஆர் பூரணா அவர்கள் வழங்கும் கவிதைகள். பகல் 12:00 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் சிங்க பெண்ணே, டெக்ஸ்டைல் மற்றும் போட்டோ டிசைனர் பிரியதர்ஷினி அவர்களுடன் நேர்முகம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் வேளாண்மை சார்ந்த உப தொழில்கள் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் இ பாலதண்டாயுதபாணி அவர்களுடன் நேர்முகம். 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 5:02 சித்தரச வானம் நிகழ்ச்சியில் கல்வியாளர் முனைவர் எஸ் பாலசாமி அவர்களுடன் நேரலை. 6:00 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் அகத்தியர் அம்மன் அருள் அதிசய திருடன், ஸ்வர்ணமுகி, கடன் வாங்கி கல்யாணம், நவகிரக நாயகி, திசை மாறிய பறவைகள், ஞான குழந்தை ஆகிய படங்களிலிருந்து பக்தி இசையை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி கண்ணோட்டம். 7:32 ஏறுமூறும் நிகழ்ச்சியில் ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 3 பயிர் மூடாக்கு அங்கக கலை மேலாண்மையின் முக்கிய பங்கு என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி முரளி அர்த்தனாரி அவர்கள். 9:15 காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களோடு மயிலிறகு நேர்களே, இன்னைக்கு நம்ம ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல ஒலிபரப்பாகிற நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள்.

0: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.
1: கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கிய மழை பற்றாக்குறையின் போது கடைபிடிக்க வேண்டிய பரிந்துரைக்கப்பட்ட மேலாண்மை உத்திகளை தெரிந்து கொள்வோமா? பண்ணை குட்டைகள் தூர்வாறுதல் மற்றும் நீர் சேமிப்பு அமைப்புகளின் வரப்பினை மேம்படுத்துதல் போன்ற நீர் சேமிப்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதிக மழைப்பொழிவு காலங்களில் நீரை சேமிப்பதுடன் மழை குறைவான காலங்களிலும் அதனை பயன்படுத்தி கொள்ளலாம். மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்க ஊடுபயிர் சாகுபடி, அகன்ற பாத்தி அமைப்பது மற்றும் பயிர் எச்ச மூடாக்குகளை பயன்படுத்துவது அவசியமாகும். சரியான வடிகால் முறைகளை பின்பற்றி பண்ணை குட்டைகளில் நீரை சேமிப்பதன் மூலம் உயிர்காக்கும் பாசனத்திற்காக இந்த நீரை பயன்படுத்த முடியும். சரிவுக்கு குறுக்காக கோடையுழவு செய்வதன் மூலமும் நீரை சேமிக்கலாம். இனி விதைகளை கடினப்படுத்துதல் பற்றி தெரிந்து கொள்வோமா? சோளம், கேழ்வரகு, இதனை 2% பொட்டாசியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட்டில் 10 மணி நேரம் ஊற வைத்து நிழலில் உலர்த்த வேண்டும். கம்பு, இதனை 2% பொட்டாசியம் குளோரைடில் 10 மணி நேரம் ஊற வைத்து நிழலில் உலர்த்தி பின்பு விதைக்க வேண்டும். நிலக்கடலை, இதனை 0.2% கால்சியம் குளோரைடில் 6 மணி நேரம் ஊற வைத்து நிழலில் உலர வைக்க வேண்டும். பச்சை பயிறு, இதனை 0.1% மாங்கனீசு சல்பேட் அல்லது 0.1% துத்தநாக சல்பேட்டில் 6 மணி நேரம் நிழலில் உலர வைக்க வேண்டும். நிலக்கடலை மற்றும் சிறுதானியங்களை விதைக்கும் பொழுது டிராக்டரில் இணைக்கப்பட்ட விதைப்பு கருவி மூலம் விதைக்க பரிந்துரைக்கப்படுகிறது. பண்ணை குட்டைகளிலிருந்து பயிரின் முக்கிய பருவநிலைகளில் உயிர்காக்கும் நீர் பாசனம் வழங்க பரிந்துரைக்கப்படுகிறது. வளர்ச்சியை தாங்கும் திறனை மேம்படுத்துவதற்காக பயிர் வகைகளான நிலக்கடலை, மக்காச்சோளம் மற்றும் கரும்பு ஆகியவற்றிற்கு இலைவெளி தெளிப்பு முறையை பயன்படுத்த வேண்டும். பயிர் ஒன்றர் 1 ஏக்கருக்கு 2 கிலோ, நிலக்கடலை ரிச் 1 ஏக்கருக்கு 2 கிலோ, பருத்தி பிளஸ் 1 ஏக்கருக்கு 5 கிலோ, மக்காச்சோளம் மேக்ஸிம் இதனை 1 ஏக்கருக்கு 3.5 கிலோ தெளிப்புக்காக பயன்படுத்தி கொள்ளலாம். வளர்ச்சியை தாங்கும் தன்மையை அதிகரிக்க 10 நாட்கள் இடைவெளியில் 1% PPFM இலைவெளியாக தெளிக்க வேண்டும். தானியங்கள், பருப்பு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்களின் தாவர வளர்ச்சி பருவத்தில் 0.5% பொட்டாசியம் குளோரைடை இலைவெளியாக தெளிக்க வேண்டும். பருத்தியில் அதிகப்படியான தாவர வளர்ச்சியை தடுக்க செடி வளர்ந்த 45 மற்றும் 60 நாளில் 250 PPM அளவில் மெபிக்வாட் குளோரைடு தெளிக்க வேண்டும். குறுவை பருவத்தில் குறுகிய கால மற்றும் நீடித்த வளர்ச்சி சூழ்நிலையில் விதைப்பு சுத்திகரிப்பு தவிர தாவர நிலையில் 1% பொட்டாசியம் குளோரைடு, இதனுடன் CCC PPM என்ற அளவில் இலைவெளி தெளிப்பதன் மூலம் உலர்விதை நீர்ப்பாசனம் செய்யப்படாத தாழ்நில நெல் வளர்ச்சியை குறைக்க முடியும். வளர்ச்சி மற்றும் அதிக வெப்பநிலை அழுத்தத்திலிருந்து பயிர்களை பாதுகாக்க கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கிராப்ஷைன் என்ற பயிர் ஊக்கியினை இலைவெளியாக இனி கூறப்போகும் அளவிற்கு பயன்படுத்த வேண்டும். விதை நேர்த்தி செய்ய 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 மில்லி லிட்டர், இலைவெளி தெளிப்பு செய்ய 1 ஏக்கருக்கு 1 லிட்டர், 1 ஏக்கருக்கு தெளிப்பு செய்ய அளவு 200 லிட்டர், இதனை பூக்கும் பருவத்தில் தெளிக்க வேண்டும். ராகி, பச்சை பயிறு மற்றும் தக்காளி ஆகிய பயிர்களுக்கு விதை நேர்த்தி செய்ய தண்ணீருடன் 2.5 மில்லி லிட்டரை சேர்க்க வேண்டும். இலைவெளி தெளிப்பிற்கு 1 ஏக்கருக்கு 0.5 மில்லி லிட்டர், தெளிப்பு அளவு 1 ஏக்கருக்கு 200 லிட்டர். மரவள்ளி கிழங்கிற்கு விதை நேர்த்தி செய்ய 1 லிட்டர் தண்ணீரில் 2.5 மில்லி லிட்டரை சேர்க்க வேண்டும். இலைவெளி தெளிப்பு செய்ய 0.5 லிட்டரை 1 ஏக்கருக்கு பயன்படுத்த வேண்டும். தெளிப்பு அளவு 1 ஏக்கருக்கு 200 லிட்டர். இதனை நடவு செய்த 30 மற்றும் 60 நாட்களுக்கு பிறகு தெளிக்க வேண்டும். இதனால் இனப்பெருக்கத்திறன் மற்றும் தானிய நிரப்புதலின் சதவிகிதத்தை அதிகரிக்க முடியும். மூடாக்கிடுதல் மற்றும் புழுதி மூடாக்கினை பின்பற்றலாம். கசிவு நீர் குட்டை மற்றும் நீர் சேமிப்பு கட்டமைப்புகளை

0: அமைக்க வலியுறுத்தப்படுகிறது. கால்நடை முகாம்களை ஒருங்கிணைத்து கால்நடைகளுக்கு தீவனம் மற்றும் தண்ணீர் கொடுக்க வேண்டும். ஒருங்கிணைந்த விதை மேலாண்மை தொழில்நுட்பங்களை அனைத்து பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். உரங்களின் அளவை குறைக்க தூவாமல் உரங்களை இடமிட்டு பயன்படுத்தும் முறையை பின்பற்ற வேண்டும். ஈரப்பத அழுத்தத்தின் முக்கிய வளர்ச்சி நிலையில் டிரான்ஸ்பேரண்ட்கள் தெளிக்கப்படுகின்றன. ஈரப்பத அழுத்தத்தின் போது நீராவி போக்கு தடுப்பான்களை தெளிக்க வேண்டும். மரம் மற்றும் பூ பயிர்களுக்கு நீர்ப்பாசன செயல்திறனை மேம்படுத்த சொட்டு நீர் பாசனம் பரிந்துரைக்கப்படுகிறது. தலைக்கூளம் இடுவதால் நீர் இழப்பை குறைக்க உதவுகிறது. தென்னையில் படுக்கையை சுற்றி தலைக்கூளம் இடுவதன் மூலம் நீர் சேமிப்பை அதிகரிக்க முடியும். இதுவரை கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கிய மலை பற்றாக்குறையின் போது கடைபிடிக்க வேண்டிய பரிந்துரைக்கப்பட்ட மேலாண்மை உத்திகளை தெரிந்து கொண்டீர்கள்.
1: கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம். வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். வரும் நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற இடங்களில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது.
0: அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் முதல் 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 60-70% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 8-10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரப்பதத்தினை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். சமீபத்தில் விதைக்கப்பட்ட அல்லது நடவு செய்யப்பட்ட அனைத்து பயிர்களுக்கும் போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுவதால் நெல் நடவினை தொடரலாம். கடந்த வார மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி இரவையில் மக்காச்சோளத்தினை விதைக்கும் முன் இமிடாக்ளோபிரிட் 70% மருந்தினை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் பயன்படுத்தி விதை நிறுத்தி செய்து பின்பு விதைக்க வேண்டும். பெறப்பட்ட மழையினை பயன்படுத்தி 45-60 நாட்கள் வயதுடைய நிலக்கடலைக்கு ஹெக்டருக்கு 400 கிலோ ஜிப்சம் இட்டு மண்ணனைத்து நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழைக்கு மூங்கில் குச்சிகளை கொண்டு முட்டு கொடுக்க வேண்டும். நிலவும் சாதகமான காற்றின் வேகம், ஈரப்பதம் மற்றும் மேகமூட்டம் காரணமாக மஞ்சள் பயிரில் இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்பிருக்கிறது. நோயின் அறிகுறி தென்பட்டால் மேங்கோசெப் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைட் 0.25% 15 நாட்களுக்கு ஒரு முறை தெளிக்க வேண்டும். தென்மேற்கு பருவமழை துவங்கியிருப்பதால் மரம் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்க ஆயத்த பணிகளை மேற்கொள்ளலாம். அதிகப்படியான மழைநீரை சேமிக்க மரத்தினை சுற்றியும் உள்வட்ட பாத்திகளை அமைக்க வேண்டும். நிலவும் அதிக காற்றின் ஈரப்பதம் காரணமாக மடி வீக்க நோய் வருவதை தவிர்க்க பால் கறப்பதற்கு முன்னும் பால் கறந்த பின்னும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசல் கொண்டு மடியை கழுவ வேண்டும்.
1: இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.
0: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேயர்களே, இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் வேளாண்மை சார்ந்த உபதொழில்கள் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் ஈ பாலதண்டாயுதபாணி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
2: இன்று மறுபகல் 11:30 வனப்பூக்கள் நிகழ்ச்சியில் இலக்கிய சோலை மூதுரை கூறும் மக்கட்பண்பு உரை வழங்குபவர் முனைவர் கே வெள்ளியங்கிரி அவர்கள் மற்றும் ஆர் பூரணா அவர்கள் வழங்கும் கவிதைகள். இன்று காலை 7:30 கொஞ்சம் கிளி, 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். மாலை 5:02 சித்திர சிவானம் நிகழ்ச்சியில் கல்வியாளர் முனைவர் எஸ் பாலசாமி அவர்களுடன் நேரலை.

0: சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஹோர்மோஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று ஈரான் அதிபரிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தின் முக்கியத்துவத்தை ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியானிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மேற்காசியாவில் சமீபத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து ஈரான் அதிபருடன் தாம் தொலைபேசியில் உரையாடியதாக கூறியுள்ளார். சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை தாம் வரவேற்றதாகவும், இந்த பிராந்தியத்தில் நீடித்த அமைதியை இந்த பேச்சுவார்த்தை ஏற்படுத்தும் என்று தாம் நம்புவதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் நாடு முழுவதும் இன்று அமலுக்கு வருகிறது. நாட்டின் கிராமப்புறங்களில் ஒவ்வொரு நிதியாண்டிலும் 125 நாட்கள் ஊதியத்துடன் கூடிய வேலைவாய்ப்பை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. கிராமப்புற பகுதிகளை வலுப்படுத்தும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்காக நடப்பாண்டில் 95,692 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஊரக பகுதிகளில் 100 நாட்கள் வேலை வழங்கும் ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டத்திற்கு மாற்றாக 125 நாட்கள் வேலைவாய்ப்பை உறுதி செய்வதை இந்த புதிய சட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. கிராமப்புற வளர்ச்சியின் வேகத்தை அதிகரிக்கவும் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்யவும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தவும் உதவும் வகையில் புதிய சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் ஊதியத்தை உரிய நேரத்தில் வெளிப்படையாக வழங்குவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசின் செய்தி அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். சென்னையில் 2 நாட்கள் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் மாநாடு நேற்று நிறைவடைந்தது. இந்த மாநாட்டில் தொடக்க உரையாற்றிய முதலமைச்சர், ரேஷன், கல்வி, குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை அளிப்பதில் அதிகாரிகள் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த மாநாட்டின் நிறைவாக IAS மற்றும் IPS அதிகாரிகளுக்கு பல்வேறு துறைகளில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியதற்காக விருதுகள் வழங்கப்பட்டன. சிறந்த மாவட்ட ஆட்சியருக்கான விருதை கன்னியாகுமரி மாவட்ட முன்னாள் ஆட்சியர் திருமதி அழகு மீனாவுக்கும், சிறந்த காவல் ஆணையருக்கான விருதை ஆவடி முன்னாள் ஆணையர் திரு சங்கருக்கும் திரு விஜய் வழங்கி பாராட்டினார். இதேபோல் பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயலாற்றிய IAS மற்றும் IPS அதிகாரிகளுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று திரு மாணிக்கம் தாக்கூரை அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் சந்தித்து ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மாணிக்கம் தாக்கூர், தாவேக உடனான கூட்டணி நீண்டகாலம் தொடரும் என்றும், தங்கள் கட்சி சார்பில் அமைச்சர்கள் உள்ளிட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்று அவர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். இணையவழி கலந்து

0: ஆய்வுக்கான அட்டவணையையும் அவர் வெளியிட உள்ளார். பொறியியல் கல்லூரிகளில் சேர இந்த ஆண்டு சுமார் 2,42,000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் சிறு மற்றும் குறு விவசாயிகள் அதிக அளவில் பயன்பெற்று வருகின்றனர். இந்த திட்டத்தின் கீழ் கிடைக்கும் வருவாய் தங்களது இடுபொருள் செலவுக்கு உதவுவதாக பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என் பெயர் சங்கர், நான் ஒரு சிறு விவசாயி. பிரதமர் மோடி அவர்கள் இந்த 4 மாதத்துக்கு ஒரு முறை 2,000 ரூபாய் தவணை வங்கி கணக்கில் செலுத்துகிறார், வருஷத்துக்கு 6,000 ரூபாய் செலுத்துகிறார். இது வந்து எங்களுக்கு உரம் ஒரு இடுபொருள் வாங்குறதுக்கு உதவிகரமாக இருக்கிறது. இந்த திட்டத்தின் நடத்தும் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: என்னுடைய பெயர் ஏழுமலை, நான் ஒரு சிறு விவசாயி. இந்த பாரத பிரதமர் PM கிஷான் திட்டம் வந்து 4 மாதத்துக்கு ஒரு முறை 2,000 தராங்க, வருஷத்துக்கு 6,000 ரூபாய் தராங்க. இந்த 6,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இடுபொருள் வாங்குறதுக்கு, விவசாயத்துக்கு ஆள் கூலி கொடுக்கறதுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்குது. பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு வங்கக்கடல் மற்றும் பங்களாதேஷை ஒட்டியுள்ள பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. வரும் 3-4 தேதிகளில் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இருவரிச் செய்திகள். ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். பெட்ரோ கெமிக்கல் தயாரிப்புகளுக்கான சுங்க வரி விலக்கு வரும் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு புனித அமர்நாத் யாத்திரை நாளை தொடங்க இருப்பதை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை தலைமை இயக்குநராக இருந்த திருமதி சீமா அகர்வால் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து அப்பதவிக்கு உணவுப் பொருள் வழங்கல் துறை தலைமை இயக்குநர் திரு வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்குள் கைபேசி கொண்டு வருவதை கண்காணிக்கும் பணி இன்று முதல் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆசிரியர் ஒருவரின் ஊதிய நிலுவைத் தொகையை வழங்க 30,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக திருச்சியில் மாவட்ட பொறுப்பு கல்வி அலுவலர் புகழேந்தியை லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வனப்பகுதியில் மான் வேட்டையில் ஈடுபட்ட 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். செங்கல்பட்டு பேருந்து நிலைய பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் தடை செய்யப்பட்ட வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனை செய்ததாக பெண்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். காஞ்சிபுரம் அரசு தலைமை பொது மருத்துவமனையில் நடைபெற்ற உலக இரத்த கொடையாளர் தின விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி திவ்யஸ்ரீ தலைமையில் இரத்ததான உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு ஆகியவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இந்திய நேரப்படி 10:00 இப்போட்டி தொடங்கும். இந்திய அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 20-20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. லண்டனில் நேற்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 125 ரன் எடுத்தது. 126 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 13 ஓவரில் இலக்கை எட்டியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் நார்வே அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. டெக்சாஸில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் நார்வே அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் பிரான்ஸ் அணி 3-0 என்ற கோல் கணக்கில் ஸ்வீடன் அணியை வென்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. பெல்ஜியத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹோர்மோஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று ஈரான் அதிபரிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வது

0: இதற்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55:20. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இப்போது திரைப்பட பாடல். வாய்க்கொழுப்பு படத்திலிருந்து டி.எல். தியாகராஜன், லலிதா சாகரி குழுவினர் பாடியிருப்பது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ, குட் மார்னிங் கோயம்புத்தூர். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM, இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. கேளுங்க வித் மீ ஆர்ஜே ஆர்த்தி சிவா.

0: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் பேக் டு பேக் மூணு சூப்பரான பாடல்கள் கேட்டோம். நாம் கேட்ட முதல் பாடல் நியாயத்ராசு படத்திலிருந்து, சங்கர் கணேஷ் இசையில் கேஜேஎஸ் தாஸ் பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து. வி எஸ் நரசிம்மன் இசையில் புதியவன் படத்திலிருந்து அடுத்த பாடல் கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து. இப்போ கேட்ட பாடல் கொம்பரி மூக்கன் படத்திலிருந்து, இசை இளையராஜா. பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் வாலி. பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் டெய்லியும் ஒரு க்வெஸ்டின் இருக்கும். இன்றைக்கான க்வெஸ்டின் எங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. இன்றைக்கான கேள்வி, உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் நீள் தூர நிலத்தாக்குதல் ஏவுகணை இது. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் நீள் தூர நிலத்தாக்குதல் ஏவுகணை இது. இந்த கேள்விக்கான சரியான பதிலை நீங்கள் வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக்கில் சொல்லலாம்.
1: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 3 பயிர் மூடாக்கு அங்கக கலை மேலாண்மையின் முக்கிய பங்கு என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி முரளி அர்த்தனாரி அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள்.
0: இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் வேளாண்மை சார்ந்த உப தொழில்கள் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் இ பாலதண்டாயுதபாணி அவர்களுடன் நேர்முகம். மலை 5:02 சித்திரசவானம் நிகழ்ச்சியில் கல்வியாளர் முனைவர் எஸ் பாலசாமி அவர்களுடன் நேரலை. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியான் தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் இடையே பொருளாதாரம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் நல்லுறவு வலுப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஜப்பான் பிரதமர் சனே தகாய்ச்சி 3 பயணமாக இன்று

இந்தியா வருகிறார். தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். ஈரான் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது மேற்காசியாவில் நிலவும் தற்போதைய சூழல் குறித்து பிரதமரிடம் ஈரான் அதிபர் எடுத்துக் கூறினார். அமைதி ஏற்படுவதற்கான புரிந்துணர்வு எட்டப்பட்டிருப்பதை இந்த பேச்சின் போது வரவேற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி, அனைத்து பிரச்சினைகளுக்கும் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜீய ரீதியில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியதாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளின் கப்பல் போக்குவரத்து ஹோர்மோஸ் நீரிணை வழியாக தடையின்றி செல்வதன் முக்கியத்துவத்தையும் ஈரான் அதிபரிடம் தாம் வலியுறுத்தியதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதிச்சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கிரீஸ் சென்றுள்ள அவர் அந்நாட்டு பொருளாதாரத்துறை அமைச்சர் கிரியகோஸ் பியரகாக்கிஸை சந்தித்து பேசினார். டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்துதல் மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் பரஸ்பர நல்லுறவு வலுப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். இரு நாடுகளின் வர்த்தக நிறுவனங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்புக்கு வழிவகை செய்வது குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பெட்ரோ கெமிக்கல் தயாரிப்புகளுக்கான சுங்கவரி விலக்கு வரும் 15 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு உலக அளவிலான விநியோக வழங்கலில் ஏற்பட்ட இடையூறுகளை தொடர்ந்து தற்காலிக நிவாரணமாக ஜூன் 30 தேதி வரை பெட்ரோ கெமிக்கல் உற்பத்தி பொருட்களுக்கு முழு சுங்கவரி விலக்கை மத்திய அரசு அறிவித்திருந்தது. உள்நாட்டு சந்தையில் பெட்ரோ கெமிக்கல் பொருட்களின் போதிய இருப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. தற்போது நிலைமை படிப்படியாக சீரடைந்து வருவதால் சம்பந்தப்பட்ட பெட்ரோலிய வேதிப்பொருள் துறையில் சுமூகமான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக வரி விலக்கு நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசின் அறிக்கை தெரிவிக்கிறது. தான்சானியா கடல் பகுதியில் அமைந்துள்ள ஜன்சிபாரின் வளர்ச்சியில் இந்தியாவின் பங்கு பாராட்டத்தக்கது என்று அந்நாட்டு அதிபர் ஹுசைன் அலி மியூனி தெரிவித்துள்ளார். ஜன்சிபாரில் அந்நாட்டு அதிபரை தான்சானியாவுக்கான இந்திய தூதர் விஸ்வதீப் தே சந்தித்து பேசினார். இந்தியாவின் முதலீடு மற்றும் மேம்பாட்டு பணிகள், தொழில் பயிற்சி மற்றும் புத்தாக்க நடவடிக்கைகள் தங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியதாக அமைந்துள்ளது என்று தான்சானியா அதிபர் தெரிவித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் நாடு முழுவதும் இன்று அமலுக்கு வருகிறது. நாட்டின் கிராமப்புறங்களில் ஒவ்வொரு நிதியாண்டிலும் 125 நாட்கள் ஊதியத்துடன் கூடிய வேலைவாய்ப்பை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. கிராமப் பகுதிகளின் வலுப்படுத்தும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்காக நடப்பாண்டில் 95,692 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஊரக பகுதிகளில் 100 நாட்கள் வேலை வழங்கும் ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டத்திற்கு மாற்றாக 125 நாட்கள் வேலைவாய்ப்பை உறுதி செய்வதை இந்த புதிய சட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. கிராமப்புற வளர்ச்சியின் வேகத்தை அதிகரிக்கவும் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்யவும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தவும் உதவும் வகையில் புதிய சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் ஊதியத்தை உரிய நேரத்தில் வெளிப்படையாக வழங்குவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அறிக்கை தெரிவிக்கிறது. ஆண்டுதோறும் நடைபெறும் அமர்நாத் புனித யாத்திரை ஜம்மு காஷ்மீரில் நாளை தொடங்குகிறது. ஜம்முவின் பகவதி நகர் முகாமில் இருந்து முதலாவது குழுவினர் புறப்பட உள்ளனர். அமர்நாத் புனித யாத்திரையை ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநரும் அமர்நாத் குகை கோயில் வாரிய தலைவருமான திரு மனோஜ் சின்ஹா நாளை அதிகாலை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். 57 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த யாத்திரையை ஒட்டி ஜம்மு காஷ்மீர் மற்றும் யாத்ரீகர்கள் தங்கியுள்ள முகாம்களில் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர மாநில மத்திய பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். அனந்தபுரம் மாவட்டம்
ஜந்துலூருவில் உள்ள

0: மத்திய பல்கலைக்கழக மாணவர்கள் 1268 பேர் தங்களின் பட்டப்படிப்பை நிறைவு செய்துள்ளனர். அவர்களில் 56 மாணவர்களுக்கு தங்கப்பதக்கங்களையும் பட்டங்களையும் குடியரசுத் தலைவர் வழங்கி உரையாற்றவுள்ளார். கடந்த 2018 ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பல்கலைக்கழகத்தில் 18 முதுநிலை மற்றும் 9 இளநிலை பட்டப்படிப்புகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. மேலும் ஆராய்ச்சி படிப்புகளிலும் மாணவர்கள் தங்களின் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். 16th இந்தியா ஜப்பான் ஆண்டு உச்சி மாநாட்டில் அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பங்கேற்கிறார். ஜப்பான் பிரதமராக பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக அவர் இன்று மாலை புதுதில்லி வர இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அவருடைய இந்த பயணம் இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகளை வலுப்படுத்துவதுடன் பரஸ்பரம் மண்டல மற்றும் உலக அளவிலான விவகாரங்கள் குறித்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு வழிவகை செய்யும் என்று வெளியுறவு அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை ஜப்பான் பிரதமருக்கு பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் அவர் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். பேச்சுக்களின் நிறைவாக இரு நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு மாவட்டங்களில் இயல்பை விட அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. ஒரு சில இடங்களில் இயல்பை விட குறைவான மழைப்பொழிவு பதிவாகக்கூடும் என்றும் இதன் காரணமாக வேளாண்மை மற்றும் அணைகளின் நீரை தேக்கி வைப்பதற்கு சாதகமான சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த மையம் அதில் கூறியுள்ளது. இதனிடையே வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. வெனிசுலாவில் கடந்த வாரம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2000 நெருங்கியுள்ளது. காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 10,000 தாண்டியுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. வெனிசுலா தலைநகர் கராகஸ் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த வியாழக்கிழமை அடுத்தடுத்து ஏற்பட்ட 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் ஏராளமான கட்டிடங்கள் சரிந்து விழுந்தன. இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. 25,000 மேற்பட்டோர் இந்த பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 1,900 மேற்பட்டவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் காயமடைந்தவர்களில் 10,000 மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தில் வரும் 5th தொடங்கவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்மோல் ஏகா தலைமையிலான அணியில் 22 பேர் இடம்பெற்றுள்ளனர். இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை இளையோர் ஹாக்கி தொடருக்கான ஆயத்தமாக இந்த போட்டிகள் அமையும். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இந்திய நேரப்படி 10:00 இப்போட்டி தொடங்கும். இந்திய அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் இடையே பொருளாதாரம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் நல்லுறவு வலுப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல கேட்டிருக்கோம். வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. சென்னை மெட் சென்டர்ல இருந்து வந்திருக்க தகவலின்படி வானிலை நிலவரம் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ், அதிகபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். ஈரோட்ல குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ், அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், சேலம்ல குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும்

பதிவாகலாம். திருப்பூர்ல குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ், அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், ஊட்டியில குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸும், அதிகபட்சமாக 21 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், கூடவே மிதமான மழைக்கும் வாய்ப்பு இருக்கு. கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ், அதிகபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்க வானிலை நிலவரம்.

0: மண்ணுக்குள் வைரம் படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இசை தேவேந்திரன், எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து. இனி கேட்கலாம்.
1: குட் மார்னிங் மக்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM கொஞ்சம் கிளி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யாரு பேச போறா? அந்த அழகான மழலையின் குரல் யாருடையதுன்னு கேக்கலாமா? வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் என்ன?
2: நன்மதி.
1: நன்மதி, ரொம்ப அழகா இருக்கு உங்க பேரு, உங்களை மாதிரியே.
2: தேங்க்யூ.
1: ஓகே, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க நன்மதி?
2: மழை மழை சாட் சாட்
1: பாடுறீங்களா?

0: Chot, male, male, chot, chot, நலிந்தோமே, நலிந்தோமே.
1: மழையில நனைஞ்சிருக்கீங்களா பாப்பா?
0: இல்ல.
1: இல்லையா? மழை பிடிக்குமா? எப்பெல்லாம் மழை வரும்?
0: நைட்டு.
1: அப்புறம்?
0: அப்புறம் இடி இருக்கும்.
1: அப்படியா? மழை எங்க இருந்து வருது?
0: மழையா? தண்ணி குடிக்கோமல அங்க வரும்.
1: எங்க?
0: மரத்துல வரும்.
1: ஓகே. உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கா?
0: அப்பா, அம்மா.
1: அம்மா உனக்கு என்னெல்லாம் சமைச்சு கொடுப்பாங்க?
0: தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாமே செஞ்சு கொடுக்குவாங்க.
1: உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அம்மா சமைக்கிறதுல?
0: தோசை.
1: தோசையா? உங்க ஸ்கூல் பேர் என்ன?
0: அகரம் கேஸ் மாட்டேசரி சூட்.
1: ஸ்கூல்ல எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நன்மதிக்கு?
0: நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க.
1: யார் யாரு?
0: நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க.
1: அவங்க பேரெல்லாம் சொல்றீங்களா எங்களுக்காக? சொல்லுங்க.
0: ரோசனா, அதிதி, நித்தாரா, மூங்கில்.
1: அப்புறம்?
0: அப்புறம் வந்து மலாலட்சுமி, துக்கீரா.
1: இவ்வளோ பேர் இருக்காங்களா? ஸ்கூலுக்கு எத்தனை மணிக்கு வருவீங்க நன்மதி?
0: 9 மணிக்கு.
1: அப்படியா? எத்தனை மணிக்கு பாப்பா எந்திருப்பீங்க?
0: என்ன
1: பண்ணுவீங்க தூங்காம?
0: அம்மா கூடயும் அப்பா கூடயும் அதனால லேட்டா தூங்குவேன், சமத்தா சீக்கிரம் எதி ஆயிக்குவேன், சமத்தா ஸ்கூலுக்கு போய்க்குவேன்.
1: சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா பேசுறீங்க நன்மதி, ரொம்ப கியூட்டா பேசுறீங்க.
0: தேங்க் யூ.
1: சரி, இப்ப குட்டி பாப்பாவா இருக்கீங்களா நன்மதி? ஹைட்டா வளர்ந்ததுக்கு அப்புறம், பெரியவங்கள ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: டாக்டரும் டீச்சரும்.
1: அப்படியா? டாக்டர் டீச்சரா நீங்க? சரி, எதுக்காக டாக்டரும் டீச்சரும் ஆகணும்?
0: ஃபர்ஸ்ட் ஊசி போடணும்.
1: யாருக்கெல்லாம்?
0: அம்மாக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, பாட்டிக்கு.
1: அப்படியா? இவங்களுக்கெல்லாம் ஊசி வைக்கணுமா?
0: ஆமா.
1: சரி, ஓகே, டாக்டர் ஆயிடலாம். அப்புறம் எதுக்கு டீச்சர் ஆகணும்?
0: எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும்.
1: என்னெல்லாம் சொல்லி கொடுப்பீங்க?

சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. நீங்கள் நினச்ச மாதிரியே டாக்டர் ஆகிறதுக்கும் டீச்சர் ஆகிறதுக்கும் எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்கள்.

0: இது இதற்கான சரியான பதிலை நீங்க வாட்ஸ்அப்ல சொல்லலாம்.
1: இன்று தேசிய மருத்துவர்கள் தினம். நம் நாட்டின் புகழ்பெற்ற முன்னோடி மருத்துவரும் மேற்கு வங்காளத்தின் முன்னாள் முதலமைச்சருமான டாக்டர் பிதன் சந்திர ராய் அவர்களின் பிறந்த மற்றும் நினைவு நாளான ஜூலை முதல் தேதி இந்நாளில் தேசிய மருத்துவர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் மாபெரும் பொறுப்புகள், நேரம் காலமின்றி எப்போதும் மக்களின் உயிர்காக்கும் பணியில் திறம்பட செயல்படும் அவர்களின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வை நினைவு கூர்ந்து கௌரவிப்பதே இந்நாளின் நோக்கமாகும். நோயாளிகளை காப்பாற்றும் மருத்துவர்களின் மன மற்றும் உடல் ஆரோக்கியம் குறித்த முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில், முக கவசத்திற்கு பின்னால் குணப்படுத்துபவர்களை குணப்படுத்துவது யார் என்கிற மையக்கருத்தில் இந்த ஆண்டு தேசிய மருத்துவர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது.
2: இன்று

கொஞ்சம் கிளி நிகழ்ச்சியில மழலை நன்மதி கூட ரொம்ப அழகா பேசினாங்க ஆர்ஜே லட்சுமி தேவி. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்ருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம கேட்டிருந்த க்வெஸ்டின், உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் நீள் தூர நிலத்தாக்குதல் ஏவுகணை.

0: கேட்டு பாடல் ஏரிமலை திரைப்படத்திலிருந்து இசை எம் எஸ் விஸ்வநாதன், கே ஜே எஸ் தாஸ், எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் வாலி. இனி கேட்கலாம்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: இன்றைய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் உழவர்களின் நண்பன் என்று சொல்லக்கூடிய மண்புழுக்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். இந்தியாவில் 500க்கும் மேற்பட்ட மண்புழு இனங்கள் உள்ளன. மண்புழுக்கள் மண்ணில் அவற்றின் கழிவுகளை வெளியேற்றும். அதனால் மண்ணில் பல நுண்ணுயிரிகள் வளரும். இதன் காரணமாக மண்ணுக்கு அதன் வளமும் வாசனையும் கிடைக்கின்றது. மண்புழுக்கள் மண்ணின் மேல்புறத்திலிருந்து சுரங்கம் அமைத்து கொண்டே செல்லும். இதன் வழியாக நீரும் நைட்ரஜனும் பூமிக்குள் புகுந்து நிலத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கும். நாம் மண்ணில் மற்ற பூச்சிக்கொல்லிகளை உபயோகிக்கும்போது மண்ணுக்கு நன்மை செய்யும் ஒரு சில பூச்சிகளும் அழிக்கப்படுகின்றன. மண்புழு தவிர்த்து ஒருவகை உருளைப்புழுவும் உழவர்களின் நண்பனே என்று அமெரிக்க ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இவைகள் இயற்கை பூச்சிக்கொல்லிகளாக செயல்பட்டு மண் வளம், இயற்கை சூழல் கெடாமல் செழித்து வளர உதவி புரிகின்றன.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

0: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: வெள்ளிக்குப்பம்பாளையம் முத்துக்குமார், ராதிகா, லக்ஷன், விஸ்வந்த், பரணிதரன், பிரணீதன் பதில் சொல்லியிருக்காங்க. கூடவே ஆலங்கொம்பு, தண்ணீர் தடம், விஜயகுமார், உமா மகேஸ்வரி, ஜெய், ரித்விக், கணேஷ், அபினவ், திருப்பூர், வெளியங்காடு, மகேஸ்வரி, கீர்த்தி, ஹரிஷ், என் பார்வதி, கணபதி, கோவை காந்திபுரத்திலிருந்து ஜஸ்டின் திரவியம், மணக்கடவு, கார்த்திக், கீதாஞ்சலி, ஸ்ரீனிகா, அத்விக், சுமதி, கனகராஜ், தமிழ்நகர் செமிப்பாளையம், பீடம்பள்ளி, வாசுதேவன், கஞ்சம்பட்டி, சண்முகானந்தம், சேகர், சாந்தி, பூளவாடி, ஈச்சனாரிலிருந்து ஜெயபால், பட்டுக்கோட்டையிலிருந்து ராபர்ட் இளமாறன், மல்லை கவுண்டன் பாளையம், விமலா வேணுகோபால், பூப்பனா, ராயப்பன், ரெஜி, ஜெஃப்ரி, ரீனா, கேஜி, சவுடி பகுதியிலிருந்து கோவை, மேட்டுப்பாளையம், ஜோதி, ரமேஷ், தொட்டம்பாளையம், கோகிலா, பழனிசாமி, மனோ, கிருஷ், ரெட்ஃபீல்ட்லேருந்து, கரூர்லேருந்து நாகேந்திரன், கண்ணையன், ராமசாமி, கஞ்சம்பட்டி, சண்முக சுந்தரம், ரமண முதலி, புதூர், சாமிச்செட்டி பாளையம், கிருஷ்ணராஜ், ஜெயந்தி, ஜவஹர், ஹரிப்ரியா, ஜிஷ்ணவ், யுகன், ராமகிருஷ்ணன், கொழும்பு கொண்டான், கூடவே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோட தாசர்பட்டி பாலசுப்ரமணியம்.

கேட்ட பாடல் கோகுலம் திரைப்படத்திலிருந்து இசை சிற்பி மனோஸ் வர்ணலதா பாடியது. பாடலாசிரியர் பழனி பாரதி. கேட்டிருக்கோம் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு கேட்டிருந்த க்வெஸ்டினுக்கு பதில் சொன்ன நேர்கள் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். விஸ்வம், மரந்தாங்கி, திருப்பூர், பாலா, புலுவப்பாளையம், ஆனந்தமுருகன், சிங்காநல்லூர், ஜெயலட்சுமி, மனோகரன், பூபதி, ராஜேந்திரன், ராஜாமணி, இந்திரபிரியா, அகல்யா, காலை வணக்கத்தோட, செந்தில்குமார், தங்கமணி, நந்தனா, லோகிதா, ரமண, முதலிப்புதூர், பரிமளம், வெங்கிட்டாபுரம், பூலவாடி, தீபிகா, திருப்பூர், கணபதி பாளையம், யசோதா, கோவிந்தராஜ், வியநிலங்கோ, சாமி செட்டிப்பாளையத்திலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க. சகாதேவன், சரசு, பெரியநாயக்கம்பாளையம், செந்தில்குமார், தாராபுரம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோட, சண்முக சுந்தரம், கலை, ஹேமா, ராஜேஸ்வரி, தெக்கலூர், ஏரிப்பாளையம், வீரதுறை, அரியலூர், தொட்டம்பாளையம், ரவி, செல்வி, திண்டுக்கல், நாகல் நகர், நடராஜன், ஜனகா, ரேவதி, தினேஷ்குமார், குகன், சிந்து, கோத்தகிரி, தருமபுரி, குணசேகரன், ஈஸ்வரி, பரமசிவம், தர்ஷினி, பிரியா, ஸ்ரீவர்ஷன், கிருத்திகா, வாணி, லக்ஷ்மி, முத்துகிருஷ்ணன், அவினாசிலிருந்து பாஸ்கர் ராஜ் ஷீலா, ஸ்ரீராம் நகர், போத்தனூர்லேருந்து பதில் சொல்லியிருக்காங்க. சாம்பவி ஃப்ரம் சுண்டக்காமுத்தூர், விவேகானந்தன், கொழும கொண்டான் பதில் சொல்லியிருக்காங்க. கோவை, ரத்னபுரி, ராஜா முகமது, சிபு, சோமஸ், கந்தமூர்த்தி, பெல்லம்பட்டியிலிருந்து கூடவே சிவகுமார், புவனேஸ்வரி, கோவிந்தராஜ், மார்ச்சிட்டிப்பதியிலிருந்து கிருஷ்ணராஜ், சஹானா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோட, வரதராஜ், கீதா, சண்முகாநகர், மூக்கனூர்லேருந்து சுதீஷ், கோத்தகிரி பதில் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பதில் சொன்ன நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம கேட்டிருந்த க்வெஸ்டின், உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் நீள் தூர நிலத்தாக்குதல் ஏவுகணை எது அப்படிங்கிறதா. இதற்கான சரியான பதில் நிர்பய் ஏவுகணை. இந்த நிர்பய் ஏவுகணைங்கிறது இந்தியாவோட பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பால் DRDO உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட முதல் நீண்ட தூர நிலத்தாக்குதல் ஏவுகணை. சப்சோனிக் க்ரூஸ் ஏவுகணையும் இதுதான். இதோட தரையில் இருக்கிற இலக்குகளை 1000 கிலோமீட்டர் வரைக்கும் மிக துல்லியமாக தாக்கும் திறன் கொண்ட ஏவுகணை தான் இது. சுமார் 6 மீட்டர் நீளமும் 1500 முதல் 1600 கிலோ எடையும் கொண்டது இந்த ஏவுகணை. ஒளியோட வேகத்தை விட

0: குறைவாக, அதாவது சப்சோனிக், தோராயமாக 0.7 மேக் பயணிக்கக்கூடியது இந்த ஏவுகணை. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேட்டிருந்த கேள்விகளுக்கு பதில் சொன்ன நேர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள்.
1: நேயர்களே, இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் வேளாண்மை சார்ந்த உபதொழில்கள் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் பாலதண்டாயுதபாணி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
0: நேர்களே, இன்று இரவு 7:30 ஏறும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம்குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 3 பயிர் மூடாக்கு அங்கக கள மேலாண்மையின் முக்கிய பங்கு என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் P. முரளி அர்த்தனாரி அவர்கள்.

0: டி ராஜேந்தர் எழுதி இசையமைத்த பாடல் கேட்டோம். உறவை காத்த கிளி திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் பி எஸ் சசிரேகா பாடியது. நிறைய இன்று முற்பகல் 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் இலக்கிய சோலை மூதுரை கூறும் மக்கட்பண்பு உரை வழங்குபவர் முனிவர் கே வெளியங்கிரி அவர்கள் மற்றும் ஆர் பூரணா அவர்கள் வழங்கும் கவிதைகள்.
1: நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பெண்கள் நம்மளுடைய ஹெல்த்தை ஓவராலாக நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு 4 முக்கியமான டிப்ஸ் வந்து சும்மா கேஷுவலாக சொல்லலான் இருக்கேன். ஒன்று வந்து நம்மளுடைய உடம்பை வந்து சீராக வச்சுக்கணும். சரியான உணவு, நியூட்ரிஷன், சரியான எக்ஸசைஸு, நம்ம மனதை வந்து ஆரோக்கியமாக சந்தோஷமாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட எப்பொழுதும் ஒரு ஒரு உடன்பாடோடு இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது. அப்புறம் ஒரு சின்ன ஆன்மீக சிந்தனை. நம்ம என்ன கடவுளை வழிபட்டாலும் சரி, அந்த ஆன்மீகத்தோடு கொஞ்சம் நம்மளை வந்து இணைத்து ஈடுபடுத்தி கொண்டு அதில் மனதை அமைதியாக வச்சுக்கிறது. இந்த 4 விஷயங்களையும் நீங்கள் பண்ணிங்கன்னா, நிறைய டைம் நான் சொல்லுவேன், டாக்டர் கூட நீங்கள் வந்து பார்க்க வேண்டியதில்லை, நீங்கள் வந்து உங்களுடைய உடம்பை நீங்களே மருத்துவராக இருந்து நீங்களே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான இதாக நான் சொல்ல விரும்புகிறேன்.
0: இனி கேட்கலாம் சேவை செய்தி. குனியமுத்தூர் மின் செயற்பொறியாளர் அலுவலகத்தில் இன்று காலை 11 அளவில் மின் நுகர்வோர் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெறவுள்ளது. எனவே மின் நுகர்வோர் தங்கள் குறைகளை நேரடியாக மேற்பொறியாளர் அவர்களிடம் தெரிவித்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கேட்டது சேவை செய்தி. இன்று பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் சிங்கப்பெண்ணே டெக்ஸ்டைல் மற்றும் போட்டோ டிசைனர் பிரியதர்ஷினி அவர்களுடன் நேர்முகம்.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

இன்று மாலை 5 மணிக்கு சித்திரசு வானம் நிகழ்ச்சியில் கல்வியாளர் முனைவர் எஸ் பாலசாமி அவர்களுடன் நேரலை. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவா. இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்திச் சுருக்கம், அதைத் தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோவை கண்டினியூ பண்றாங்க ஆர்ஜே தமிழரசி லட்சுமணன்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தின் முக்கியத்துவத்தை ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியானிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாடு முழுவதும் உள்ள மருத்துவர்களுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதி சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன்

ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். சென்னை சாந்தோம்

0: அதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு ஆகியவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் ஆய்வு செய்தார். ஆண்டுதோறும் நடைபெறும் அமர்நாத் புனித யாத்திரை ஜம்மு காஷ்மீரில் நாளை தொடங்குகிறது. தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் நார்வே அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. பெல்ஜியத்தில் வரும் 5 தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: மகிழ்ச்சியான காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இந்த நாள் மட்டுமல்ல, இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே அனைவருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையட்டும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட நிகழ்ச்சியில் உங்க கூட நான் ஆர்ஜே தமிழரசு லட்சுமணன்.

இளையராஜாவுடைய மியூசிக்ல பவதானி ஹரிஹரன் பாடி இந்த பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் பழனி பாரதி. வணக்கம். காமத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். இந்திய தொழில்நுட்ப கழகத்தினுடைய விஞ்ஞானிகள் மனித மூளை தண்டினுடைய அதிநவீன முப்பரிமாண அதாவது 3D வரைபடத்தை உருவாக்கி ஒரு புதிய சாதனை படைச்சிருக்காங்க. தனித்தனி உயிரணுக்கள் துல்லியத்தோடு 200 மேற்பட்ட மூளை பகுதிகளை இந்த வரைபடம் மிக தெளிவாக காட்டுது. நரம்பியல் நோய்களை கண்டறிஞ்சு சிகிச்சை அளிப்பதில் இது ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. மூளையையும் தண்டுவடத்தையும் இணைக்கும் பகுதியான மூளை தண்டு தான் சுவாசம், தூக்கம், விழிப்பு மற்றும் உடலினுடைய இயக்கங்களை கட்டுப்படுத்துது. இதுல ஏற்படும் பாதிப்புகள் மிக கடுமையான நரம்பியல் குறைபாடுகளுக்கு காரணமா அமையுது. இதுவரைக்கும் மருத்துவர்கள் பயன்படுத்திய வரைபடங்கள் எல்லாமே எந்த குறிப்பிட்ட செல்கள் பாதிக்கப்பட்டுள்ளன அப்படிங்கறத துல்லியமாக காட்டும் அளவுக்கு தெளிவா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்தில் IIT மெட்ராஸ் வெளியிட்ட இந்த புதிய வரைபடம் அந்த குறையை முற்றிலுமா போக்கி இருக்கு. ஆங்கர் அப்படின்னு இந்த இதுக்கு வந்து பெயரிட்டிருக்காங்க. இந்த வரைபடம் மூளை தண்டிற்கான ஒரு கூகுள் எர்த் போல செயல்படுது. இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மருத்துவர் வந்து முதல்ல நோயாளினுடைய MRI ஸ்கேன் மூலமாக ஆய்வை தொடங்கி அதுக்கப்புறமா மூளையினுடைய திசுக்கள் மற்றும் சிக்னல்களை கடத்தும் ஃபைபர் நரம்புகள் வழியாக துல்லியமாக ஜூம் செய்து இறுதியில் ஒரு தனிப்பட்ட செல் வரைக்கும் சென்று பார்க்க முடியும். இது மூலமாக வெவ்வேறு வகையான செல்களை கண்டறிய ஆராய்ச்சியாளர்கள் 100 திசு செல்களில் 8 விதமான ரசாயன சாயங்களை வந்து பயன்படுத்தினாங்க. இது ஒவ்வொரு செல்லிலும் உள்ள குறிப்பிட்ட புரதங்களை ஒளிர செய்து காட்டும். கருவில் இருக்கும் காலம் முதல் மனிதன் முதிர்ந்த காலம் வரைக்கான மூளை அமைப்பை காட்டும் இந்த வரைபடம் இப்போ anchor.humanbrain.in அப்படிங்கிற இணையதளத்தில் இலவசமாகவே கிடைக்குது.

உள்ளம் கொள்ளை போகுதே படத்துல இருந்து பாடல் கிட்டும், கார்த்திக் ராஜா உடைய மியூசிக்ல தேவன் ஹரிணி ஹரிஹரன் பாடிய இந்த பாடல் கிட்டும் பாடலாசிரியர் கலைக்குமார். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் இன்று 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் இலக்கிய சோலை மூதுரை கூறும் மக்கட்பண்பு உரை வழங்குபவர் முனைவர் கே வெள்ளியங்கிரி அவர்கள், அதனைத் தொடர்ந்து ஆர் பூரணா அவர்கள் வழங்கும் கவிதைகள் இடம்பெற கேட்கலாம். பிற்பகல் 12 வசந்த் இல்லம் நிகழ்ச்சியில் சிங்கப்பெண்ணே டெக்ஸ்டைல் மற்றும் போட்டோ டிசைனர் பிரியதர்ஷினி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து ஆங்கில செய்தி தொகுப்பு இடம்பெற கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து வணக்கம் காயமுத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைவோம் நேர்களே.

0: nutritious, diabetic friendly and delicious with the taste of natural goodness in every drop of it.
1: Enjoy nature's health drink, tender coconut water from Coconut Development Board.
2: இன்றைய நிகழ்ச்சியில்
3: திருப்பூர் மாவட்டம் திணைக்குளம் டி மோகனசுந்தரம் அவர்களது தென்னை சாகுபடி அனுபவங்கள் இடம்பெறுகின்றன. வாங்க மோகனசுந்தரம் ஐயாவை சந்திப்போம். தமிழ்நாட்டின் மேற்கு புற மாவட்டங்கள், குறிப்பா ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா முக்கியமான பயிர் தென்னை தோப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். உங்களை பொறுத்த வரைக்கும் தென்னை சாகுபடியில எவ்வளவு கால அனுபவம்? தென்னை வளர்ச்சி வாரியம் அப்படின்னு ஒரு மத்திய அரசு நிறுவனம் இருக்குது, அது கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு, இது பத்தியெல்லாம் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
4: பாரம்பரியமா அப்பாவோடைய அப்பா எங்க காலத்துல இருந்தே வந்து தென்னை பயிர் தானுங்க. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 50 வயதுக்கு மேல ஆகுதுங்க. ஆனா தென்னை 1990 வந்து அப்பா காலத்துல பயிரிட்டதுங்க. நெட்டை ரக தென்னை WCTங்கிற வெஸ்ட் கோஸ்ட் ஸ்டால் தான் அன்னைக்கு வந்து சிறப்பான ரகமா கருதப்பட்டு பயிரிட்டு இருக்கீங்க. அப்பாவே வந்து இருக்கும்போது தென்னை பயிரிட்டோம்னா அதுக்கு முன்னாடி பஞ்சவிளாமைகள், கரும்பு, நெல், வாழை இந்த மாதிரி பயிர்கள்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா அதுக்கப்புறம் வந்து ஆட்கள் பற்றாக்குறை காரணமா கொஞ்சம் பணப்பயிரான தென்னை வந்து சிறப்பா இருக்குங்கிறனால அந்த காலகட்டத்துல வந்து தென்னை பயிருக்கு மாறிட்டோம் ஐயா. சுமாரா ஒரு 20 ஏக்கர் பரப்பளவு தென்னை பயிரிட்டு
3: எல்லாமே நெட்டை ரகங்கள் தான் இல்லைங்கயா?
4: ஆமாங்க. இப்ப ஹைபிரிடுங்கிற டி இன்ட்டு டி, குட்டை இன்ட்டு நெட்டை, நெட்டை இன்ட்டு குட்டை எல்லாம் வந்திருக்குதுங்க. இப்ப 2000 மேல அது பரவலா பயிர் செய்யறாங்க. அன்னைய காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சிறப்பானதை வந்து மேற்கெடுக்கிற நெட்டைங்கிறது வந்து மகசூல் சிறப்பா கொடுக்கக்கூடியது. அதே சமயம் கொப்பரையோட சைஸ் இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு 500-550 கிராம் வந்து தேங்காய், முற்றிய தேங்காய் வந்து வெயிட் போடும்போது வருங்க. கொப்பரையோட அளவு வந்து 160-150 கிராம் வரையில் ஒரு சிறந்த எண்ணெய் சத்து நிறைந்த நல்ல பருப்பு திக்னஸோட நம்மளுக்கு காய்ந்த பருப்பினோட 100 கிலோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15-17 கிலோ அவுட் அண்ட் தரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான ரகம். அதனால மேற்கெடுக்கிற நெட்டை பொதுவா வந்து உடுமலை பொள்ளாச்சி ஏரியால பரவலா அதிக அளவு பயிரிட்டு இருக்கிற தென்னை இதுல வந்து நாட்டு பயிரில் அது சிறப்பானது. ஒரு
3: இப்பெல்லாம் நீங்க சராசரியா எவ்வளவு காய்கள் எடுக்கிறீங்க விளைச்சல் ஒரு மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு?
4: நடவு செய்த ஒரு 5-4 வருடத்துக்கு மேல காப்பாரு நெட்டை ரகம். அதுல ஒரு 7வது வருஷத்துல இருந்து ஒரு வருமானத்தை வந்து நம்ம பொருளாதார ரீதியா நல்லா வருமானம் கொடுத்துருக்காரு. 5வது வருமே காப்புக்கு வந்தாலும் 6-7வது வருஷம் நம்மளுக்கு சிறப்பான அறுவடைக்கு வரும். ஒரு 10வது வருடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாட்டு ரக தென்னையே நான் வந்து 180-200 காய் வரையில் எடுத்துக்கிறேங்க. இப்போ வந்து கொஞ்சம் வயது 35 ஆயிடுச்சு இல்லைங்களா, ஏக்கராவுக்கு 1-2 முறைகள் பாடுவாசி ஆனதுனால ஒரு 4 முறை 5 முறை ஏக்கராவுக்கு ஒரு 2 முறை குறைஞ்சது கம்மியாயிருக்கு ஒரு 5 முறை வரையில். இது வந்து இயற்கையினால வரக்கூடிய இது. ஏன்னா இந்த வெள்ளி அப்படிங்கிற இது வந்து தாக்குறதுனால ஈல்டு குறையுதுங்க. அப்புறம் வறட்சி சீதோஷ நிலை, கடந்த 2016 இருந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி சீதோஷ நிலை வருவதில்ல. மழை கொஞ்சம் பொழிவு கம்மி ஆகுதுங்க. திடீர்னு மழை பொழிவு ஒரு சில வருதங்கள் அதிகமாகுது. அதனால மகசூல் இப்ப கொஞ்சம் ஒரு 150-160 காய்க்குள்ளதான் இருக்கும்.
3: இப்ப உங்களுடைய தோட்டத்துல என்ன தண்ணி வசதி நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்க?
4: திருமூர்த்திமலை டேம் பக்கத்துல இருக்கனாலையும் ஆலியாத்து பாசனம், திருமூர்த்திமலை பரம்பிக்குளம் இதுல இருக்கறனால இப்ப எங்களுக்கு வாய்க்கால் பாசனத்துல கொஞ்சம் தண்ணி கிடைக்குதுங்க. அப்புறம் நீர் கொஞ்சம் பக்கத்துல எல்லாம் வந்து குளங்கள் இருக்கறனால எங்களுக்கு ஓரளவுக்கு வாட்டர் சோர்ஸ், கிணறு, போர் எல்லாமே நல்லா இருக்கு. அதனால தண்ணீர் இங்க கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு சிறப்பா கிடைக்கும்.
3: கிடைக்குது.
4: உடுமலையில இருந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி உடுமலை எல்லாம் ஓரளவுக்கு தண்ணி சிறப்பா கிடைக்கும்.
3: இப்ப இந்த மாதிரி ஒரு 150 காய் அல்லது ஒரு 175 காய் சராசரியா ஒரு தோப்புல இருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன கவனிச்சு செய்யணுங்க? நீங்க என்ன கவனிக்கிறீங்க உங்களுடைய தோப்புல ஒரு வருடத்துல?
4: ஒரு வருடத்துக்கு குறைஞ்சது பாத்தீங்கன்னா தொழு உரங்களை வந்து குறைஞ்சது ஒரு முறையோ இல்லாட்டி 2 முறையோ பயன்படுத்தானுங்க. நான் இப்ப வந்து ஆட்டுச்சாணம், கால்நடைகளுடைய மாட்டுச்சாணம் இதெல்லாம் வந்து சிறப்பா ஒரு முறை கொடுத்துருவானுங்க. ஜனவரியில பிப்ரவரி மார்ச்க்குள்ள கொடுத்துருவானுங்க. ஒரு 50 கிலோ அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரைவட்டை பாத்தி எடுத்து தென்னை மரத்துல இருந்து 1 மீட்டர்ல இருந்து 1.5 மீட்டர் தள்ளி அதுல வந்து நம்ம ஒரு அரைவட்டமா ஒரு மம்டி அளவுக்கு வந்து அரைவட்டை பாத்தி எடுத்து அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30-50 கிலோ அளவுக்கு வந்து நம்ம தொழு உரம் கொடுக்கணுங்க. கூட வந்து ரசாயன உரம் NP தென்னை வளர்ச்சி வாரியத்திலேயே நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கழகம் குமியாமலையில இருந்து அது இல்லாம பிரைவேட் கம்பெனிகளும் சில வந்து தென்னைக்கு நுண்ணூட்ட சத்து கொடுக்கறாங்க. அதுல வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நம்ம பேருடு சத்தோட நுண்ணுடு சத்தையும் நம்ம கொடுக்கணுங்க. ஆனா வந்து பேருடு சத்தத்தையும் நுண்ணுடு சத்தையும் ஒன்னா கொடுக்க கூடாது. இது கொடுத்த 1 மாதத்துக்கு அப்புறம் பேருடு சத்து கொடுத்த 1 மாதம் கழித்து நுண்ணுடு சத்து கொடுக்கணும்,
3: தனித்தனியா கொடுக்கணும். தென்னை டானிக் எல்லாம் கூட விவசாயிகள் சொல்றாங்களே.
4: தென்னை வளர்ச்சி வாரியத்திலிருந்து நம்ம தமிழ்நாடு பல்கலைக்கழகம் வந்து கண்டுபிடித்த தென்னை டானிக் வந்து வருடத்துக்கு ஒரு 3-4 முறை வந்து நம்ம கொடுக்கும்போது மரத்துக்கு தேவையான நுண்ணுடு சத்துக்கள் வந்து சிறப்பா கிடைக்கும் போது காயோட தரம், கொப்பரையோட அளவு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா

0: கண்டிப்பா வந்து உயரங்க எண்ணிக்கை வந்து கண்டிப்பா வந்து ஒரு மரத்துக்கு ஒரு 20-25 காய் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்குங்க.
1: தென்னை வளர்ச்சி வாரியத்துல பல்வேறு திட்டங்கள்லாம் வச்சிருக்காங்க, அதன் மூலமா நாம ஏதாவது பலன் அடையிறோமா?
0: ஆமாங்க, நல்லாறு தென்னை விவசாயி உற்பத்தியாளர் நிறுவனம் 2018 தொடங்கப்பட்டதுங்க. இது வந்து முற்றிலும் தென்னை விவசாயிகளை ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு 750 தென்னை விவசாயிகளை ஒருங்கிணைத்து தென்னை விவசாய வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷேர் ஹோல்டரா பண்ணிக்கிறேங்க. ஒரு பிரைவேட் லிமிடெட் மாதிரி இது ஒரு பப்ளிக் லிமிடெடா இருக்கு.
1: சரி,
0: இது FBC அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி. இதுல வந்து நம்ம தென்னை விவசாயிகளை ஒருங்கிணைத்துங்க, அந்த தென்னை விவசாயிகளுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் மற்றும் தென்னை வளர்ச்சி வாரியத்தில் வரக்கூடிய மானிய திட்டங்களை வந்து நம்ம பெற்றுத்தர்றதுக்காக இது ஒரு உதவியா இருக்குங்க. இது இல்லாம இதுல வந்து சின்ன தொழில்கள் வந்து நம்ம செஞ்சு இந்த நிறுவனத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு அது செலவினங்களை, அதாவது ஒரு ஆபீஸ், அதுக்கு தேவையான CEO, அக்கௌண்ட், ஆடிட்டிங் காமிக்கிறது, இயர்லி நம்ம அந்த பிசினஸ் ஒரு சின்ன இதில் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு உண்டான ஒரு சிறு வருமானத்தை வச்சு அந்த நிறுவனத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறவங்க ஒரு 5 இந்த நிறுவனத்தின் மூலியமா தென்னை வளர்ச்சி வாரியத்துல நாங்க வந்து ஒரு பங்குதாரரா வந்து அதுல இணைஞ்சிருக்கிறோம். இந்த 750 பங்குதாரர்களும் ஒரு 1000 சந்தா கட்டி ஷேர் ஹோல்டராவே நாங்க பண்ணி கொடுத்துருக்கிறவங்களைங்க. இந்த ஷேர் ஹோல்டரா இருக்கும்போது அந்த நிறுவனத்தை வந்து நம்ம நடத்திட்டு தென்னை வளர்ச்சி வாரியம் கொடுக்கக்கூடிய மத்திய அரசினுடைய நிதிகளை வந்து மானிய திட்டங்களை நேரடியா விவசாயிகளுக்கு சென்றடைறதுக்கு ஒரு உதவி பண்ணிட்டு இருக்கிறோம்.
1: எல்லா விவசாயிகளும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையா இருக்கிறீங்களா?
0: ஆமாங்க, ஒரு 750 ஃபார்மர் நாங்க இது பண்ணிக்கிறோங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிற வருடத்துக்கு தென்னை வளர்ச்சி வாரியம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மானிய திட்டங்களான LODP உரம் மேலாண்மை, NPK, யூரியா, பொட்டாஸ், சூப்பர், இந்த நுண்ணோட்டங்கள், இது பேரூட்ட சத்துக்கள், இதெல்லாம் வந்து எப்படி நம்ம பயன்படுத்தணும், தென்னை மரத்தை சிறந்த முறையில பராமரிச்சா உரம் வந்து எந்த அளவுக்கு கொடுக்கும்போது நம்ம மரத்துக்கு வந்து மகசூல் அதிகமாகுது அப்படிங்கறக்காக டெமோ ஃபார்ம் அப்படின்னு அவங்க ஒண்ணு LODP அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வச்சுக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கு ஒரு விவசாயிக்கு வந்து உரம் தேவையான அளவுக்கு கொடுக்குறாங்க. அதிகமா எங்களுடைய 750 ஃபார்மர் நாங்க இருக்கிறதுனால இப்போ ஒரு 550 ஃபார்மருக்கு மேல நம்ம தென்னை வளர்ச்சி வாரியத்திலிருந்து முழுவதும் மானியமாக பாத்தீங்கன்னா பொட்டாஸ், அப்புறம் மெக்னீசியம் சல்பேட்டு, போராக்ஸ்ங்க, அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு, இடுபொருட்களாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 மரத்திலிருந்து 100 மரத்துக்கு வரை பயன்படுத்திய அளவுக்கு உரங்களை வந்து முழுவதும் மானியமா இப்ப கொடுத்துட்டு இருக்கிறவங்க. எங்களுடைய தென்னை வளர்ச்சி வாரியத்தினுடைய உதவினால மத்திய அரசினுடைய திட்டங்களை வந்து அவங்க செயல்படுத்தி இப்ப நம்ம ஒரு 550 ஃபார்மருக்கு வந்து அதை வெற்றிகரமா செயல்படுத்தி அவங்களுக்கு நேரடியா வயல்களுக்கு கொண்டு சென்று இப்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய திட்டம். சென்னை வந்து இப்ப பாத்தீங்கன்னா பல்வேறு நோய் தாக்குதல் இருந்து விவசாயிகள் வந்து மகசூல் இழப்ப காரணமா நிறைய விவசாயினால சென்னையிலிருந்து சிறந்த மகசூல் எடுக்க முடியாம நிறைய வறட்சி காரணமா நோய் தாக்கப்பட்டு ஈல்டு கம்மியா இருந்த நேரத்துல இது ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு சிறு விவசாயத்திலிருந்து எல்லாத்துக்கும் வந்து கிடைக்கும் போது அவங்க ஈஸியா வந்து இந்த உரம் மேலாண்மை செஞ்சு மகசூலை கூட்டி அவங்க மரம் வந்து சிறப்பா இருக்கிறதுக்கு ஒரு உதவியா இருக்குது. இந்த உரம் மேலாண்மை வந்து கடைபிடிக்கிறதுக்கும் எப்படி இந்த தொழில்நுட்பத்தை அவங்க கொடுக்கற முறையில வச்சா அந்த மரம் வந்து அதிகமான மகசூலை கொடுக்குது அப்படிங்கறத அவங்க கண் கூட பாக்குறதுனால அடுத்த வருடமும் அதுக்கடுத்த வருடமும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க இந்த உரம் மேலாண்மையை கடைபிடிக்கிறதுக்கும் இது ஒரு வழிகாட்டுதலா இருக்குதுங்க. சென்னை வளர்ச்சி வாரியம் பாத்தீங்கன்னா சிறந்த திட்டங்களை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. மறுநடவுக்கு R&R ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து நோயுற்ற மரங்களை அகற்றுவதற்கு அதிகபட்சமா ஒரு மரத்துக்கு 1000 அதிகபட்ச தொகை வந்து ஒரு விவசாயிக்கு வந்து 35,000 வரையில் கொடுக்குறாங்க. அந்த நோயுற்ற மரங்களை வந்து அகற்றிட்டு புது கன்றுகள் நடவுள்ளாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் காப்பீடு வந்து ஒரு மரமேறும் தொழிலாளி ஏறும் சமயத்திலயோ இல்லாட்டி ஏதாவது அவங்க பணிக்கு செல்லக்கூடிய நேரத்துல 2-wheelerல வரும்போதோ இல்ல விவசாயிகள் ஏதாவது தோப்புக்குள்ள செய்யும்போது பணியிடர் காலத்திலயோ அவங்களுக்கு ஏதாவது அபாயம் ஏற்பட்டு மரத்துல இருந்து ஏதாவது கீழே விழுகிறாங்க, கைகால் முறிவு, இந்த மாதிரி ஒரு மேஜர் இதாகும் போது நம்மளுடைய இன்சூரன்ஸ் ஒரு 143 சென்னை வளர்ச்சி வாரியத்தில் நம்ம செலுத்தி உறுப்பினர் ஆயிட்டாங்க. அவங்களை வந்து 7,00,000 வரையில வந்து நம்ம ஸ்பாட்ல அவங்க ஏதாவது இயற்கை எதனா கொடுக்குறாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா மருத்துவத்துக்காக செலவுக்காக அவங்களுக்கு ஃபிராக்சர் இந்த மாதிரி இதெல்லாம் ஏற்பட்டதுன்னா அதுக்குண்டான செலவுனங்கள் என்ன வருதோ அது கவரேஜ் வாங்கி கொடுத்துறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவசாயியும் அந்த தொழில் செய்யும் மரமேறும் தொழிலாளிக்கு இன்சூரன்ஸ் 143 விவசாயம் பண்ணிட்டு கூட அவங்களுக்கு பணிக்கு வேலை செய்யற ஆட்களுக்கும் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ஒரு சிறந்த திட்டம். அது இல்லாம நீரா இறக்கி லைசன்ஸ் நம்ம FBO மூலியத்துல லைசன்ஸ் நாங்க எடுத்து வச்சுக்கிறோங்க. நீரா இறக்கக்கூடிய விருப்பம் இருக்கக்கூடிய விவசாயிகள் சிறந்த அளவுக்கு நீரா இறக்குவாங்க, நம்ம லைசன்ஸ் பயன்படுத்தி அவங்களுக்கு இறக்கி அவங்க விநியோகம் பண்ணிக்கலாம். இது சிறப்பான பயிற்சி வந்து தென்னை வளர்ச்சி வாரியம் கொடுத்துட்டு இருக்குதுங்க. அவங்க வந்து எப்படி இறக்குறது இது முறைகளை எல்லாம் அவங்க பயிற்சி அளிக்கிறாங்க. இளங்கன் நடவு மானியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புதிய தென்னை விவசாயி வந்து நடுறதுக்கு அவங்க ஊக்குவிக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4,000 வரையில் ஒரு ஏக்கருக்கு இளங்கன் மானியம் தொகை வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் அது இல்லாம பாத்தீங்கன்னா தென்னை விரிவாக்க திட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு விவசாயிக்கு ஒரு ஹெக்டேருக்கு 56,000 புதிய நடவு தென்னை விரிவாக்கம் திட்டத்தின் மூலமா பாத்தீங்கன்னா அவங்க பண்ணைய வந்து நிலத்தை வந்து உழுது அவங்க ஃபென்சிங் போட்டு தேவையான இதெல்லாம் வந்து போர் இதுக்கெல்லாம் போட்டு அவங்க புதிய நடவுக்காக புதிய விவசாயிகள் உருவாகும் போது அவங்களுக்கு 56 வரையில் 2 வருடத்துக்கு 23

0: 23,000 ரெண்டு முறை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி திட்டங்கள்னால தென்னை விவசாயம் கொஞ்சம் வந்து உயிர்ப்பிக்கப்படுது. நிறைய தென்னை விவசாயிகள் வந்து வரும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக தென்னை மட்டுமில்லாமல் இந்தியா முழுவதும் தென்னைக்கு தேவையான ஆயில் மற்றும் அவங்களுக்கு உணவுப் பொருளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து சிறப்பா எதிர்காலத்துக்கு நம்ம ஒரு வித்திடுவோங்கிறக்காக அவங்க சிறந்த முறையில பண்ணிட்டு இருக்கிறாங்க. தென்னை நாற்று பண்ணை பாத்தீங்கன்னா இந்த நம்ம திட்டத்துல வந்து தென்னை விவசாயிகளே நம்ம விருப்பட்டோம்னா ஒரு 25 சென்ட் அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம தென்னை பயிர் செய்து சிறந்த ரகங்களை தென்னை வளர்ச்சி வாரியம் வழிகட்டுதன் பேர் ஒரு தாய் மரத்தை அவங்களை செலக்ட் பண்ணிட்டு சொன்னோம்னா அவங்க வந்து நம்மளுக்கு லைசன்ஸ் கொடுத்துங்க. ஒரு 25 சென்ட் அளவுக்கு வந்து பாக்குறதுக்கு நம்ம பராமரிச்சு இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு 67 வரை மானியம் கொடுக்குறாங்க. அதுவே பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர்ல 25,000 தென்னங்கன்றுகள் உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம தென்னை கன்றுகளை உற்பத்தி செய்து அரசனுடைய அங்கீகாரம் பெற்று மத்திய அரசும் தென்னை வளர்ச்சி வாரியத்தினுடைய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது. அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25,000 தென்னங்கன்றுகளுக்கு மானியமா ஒரு தென்னங்கன்றுக்கு 45 ரூபாய் கொடுக்குறாங்க முதல் வருடம். இரண்டாம் வருடத்துக்கு மானிய தொகை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்றுக்கு 45 ரூபாய்ங்கும் போது ஒரு 13,00,000 வரையில் சொல்லிக்கிறாங்க. அந்த திட்டங்களை பத்து நேரடியா வந்து நம்ம தென்னை வளர்ச்சி வாரியத்தை அணுகணும்னா நம்ம லைசன்ஸோட அவங்களுடைய அரசு உதவி பெற்ற மானிய பண்ணையின் போட்டு தனியே 1 ஏக்கர் அளவுக்கு விவசாயி ஒரு சிறந்த தென்னை நாற்று பண்ணையும் உற்பத்தி பண்ண லைசன்ஸோட பண்ணலாங்க. இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை வந்து தென்னை வளர்ச்சி வாரியம் அவங்களுடைய செயல் விளக்கம் நம்மளுக்கு தேவையான உதவிகள் மற்றும் நோய் மேலாண்மை இதுகளுக்கெல்லாம் வந்து ஒரு சிறப்பான வழிகாட்டுதலா இருக்குங்க. அது இல்லாம தென்னை தொழில்நுட்ப கையேடு அப்படின்ட்டு நம்ம இதுல வந்து புக் வருதுங்க. அதுல நம்மளுக்கு தேவையான இந்த மாதிரி மானியங்கள் திட்டங்கள் இதுகள் எல்லாத்துக்குமே இருக்குது. அதுல நம்ம 3 வாரதங்களுக்கு ஒரு புக்கா வருஷத்துல ஒரு 3-4 புக்கு வந்து அவங்க வெளியிடுறாங்க. இது நம்ம 450 தென்னை விவசாயிகளுக்கும் இந்த தொழில்நுட்ப கையேடு போய் சேர்வதற்கு சந்தாவை முழுவதுமாக நல்லாத தென்னை விவசாயிகள் இந்த வருடம் செலுத்தி இருக்குதுங்க. இந்த புக்லெட் ஒரு 750 விவசாயிகளுக்கு நம்மளுடைய நல்லாத தென்னை விவசாயிகளை வந்து நாங்களே பண்ணிக்கிறோங்க.
1: ரொம்ப சந்தோஷங்க ஐயா. மோகன சுந்தரம் ஐயாவை நாங்க தொடர்பு கொள்ள அவருடைய தொலைபேசியின் வேணுமே.
0: 9942561343
1: 99-425-61-343. இந்த தொலைபேசி எண்ணில் திருப்பூர் மாவட்டம் திணைக்குளம் டி மோகன சுந்தரம் ஐயா அவர்களை தொடர்பு கொள்ளலாம். தென்னை விவசாயம் பத்தி நிறைய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். தென்னை வளர்ச்சி வாரியம் செய்யக்கூடிய சேவைகளை பற்றியும் தெரிந்து கொண்டு தென்னை விளைச்சலை அதிகப்படுத்துவோம், அதிக லாபம் பெறுவோம்.
2: தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.
3: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு.
4: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
3: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸை என்ஜாய் பண்ணுங்க.
2: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
5: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வெர்ஜின் கோகனட் ஆயில்.
6: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய். ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர் எல்லாத்துக்கும் வெர்ஜின் கோகனட் ஆயில் விட்டமின் இ அண்ட் லாயிக் ஆசிட் நிறைந்தது.
2: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
7: நேரம் 8:45. ஆறுநொடி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 990 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இப்போது திரைப்பட பாடல்கள். முதலில் வாகை சூடவா படத்திலிருந்து சின்மையை பாடியிருப்பது

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாடு முழுவதும் உள்ள மருத்துவர்களுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதி சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்துக்களை வழங்கியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 10

0: மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேருவதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு ஆகியவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் ஆய்வு செய்தார். தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. பெல்ஜியத்தில் வரும் 5 தொடங்கவுள்ள 21 உட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஹாய், ஹலோ, வணக்கம். ஆகாஷ்

0: பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஹாய், ஹலோ, வணக்கம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் நேரம் 9:02:14 நொடி சிறுவாணி சாரல் கேட்க போறோம். கேளுங்க வித் மீ ஆர்ஜே ஆர்த்தி சிவா.

கேட்ட பாடல் தலைவன் தலைவி திரைப்படத்திலிருந்து. சந்தோஷ் நாராயணம் மியூசிக்ல குருஜி பாடினது, பாடலாசிரியர் விவேக். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேட்டிருக்கோம் சிறுவாணி சாரல். கேரளா திருவனந்தபுரத்திலிருந்து கர்நாடக மண்டலம் பெங்களூருக்கு போத்தனூர் வழித்தடத்தில் இயக்கப்படும் சிறப்பு வாராந்திர ரயில் ஜூலை 30 வரைக்கும் நீட்டிக்கப்பட இருக்கதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் சிறப்பு ரயில் இந்த மாதத்தோடு நிறைவடைய உள்ள நிலையில் இந்த ரயில் சேவை மீண்டும் ஜூலை 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 1, 15, 22, 29 இந்த தேதிகளில் பெங்களூர்லேருந்து காலையில் 7:25 புறப்படும் இந்த ரயில் ரயிலின் 06, 05, 04, 07 மறுநாள் பிற்பகல் 1:15 திருவனந்தபுரம் சென்றடையும். மறுமார்க்கமாக ஜூலை 2, 16, 23, 30 ஆகிய தேதிகளில் திருவனந்தபுரத்திலிருந்து மாலை 3:15 இந்த ரயில் புறப்பட்டு ரயில் எண் 06, 05, 04, 08 மறுநாள் காலை 8:30 பெங்களூர் ரயில் நிலையத்தை சென்றடையும். இந்த ரயில் கிருஷ்ணராஜபுரம், பங்காரப்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர், போத்தனூர், பாலக்காடு, திருச்சூர், ஆலுவா இந்த ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.

அமிர்த் ராம்நாத் மியூசிக்ல 3BHK படத்திலிருந்து பாடல் கேட்டோம். ஸ்ரேய கோஷல் அமிர்த் ராம்நாத் பாடியது, பாடலாசிரியர் கார்த்திக் நேதா. இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் சிங்கப்பெண்ணே டெக்ஸ்டைல் மற்றும் போட்டோ டிசைனர் பிரியதர்ஷினி அவர்களுடன் நேர்முகம்.

பைசன் காலமாடன் படத்திலிருந்து பாடல் கேட்டோம். அறிவு வேடன் பாடியது பாடலாசிரியர் மாரி செல்வராஜ். அறிவு பாடலுக்கு இசை நிவாஸ் கே பிரசன்னா. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டுட்டு இருக்கோம் சிறுவாணி சாரல்.

கேட்டு பாடல் கிளிஃபி கிரிஷ் மியூசிக்ல எல்லோ திரைப்படத்திலிருந்து கபில் கபிலன் பாடியது. பாடலாசிரியர் சலீம் ஆர் பாட்ஷா. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டிருக்கும் சிறுவாணி சேனல். இலவச சுய தொழில் பயிற்சிக்கு சேர்க்கை நடைபெறுகிறது. கோவை பெரியநாயக்கன் பாளையத்தில் உள்ள தேசிய மனித மேம்பாட்டு மையம் மற்றும் கோவை கேலக்ஸி ரோட்டரி சங்கம் இணைந்து சுய தொழில் பயிற்சிகளை இலவசமாக நடத்த முன்வந்துள்ளது. இதில் தையல் பயிற்சி 5 மாதம், 6 எம்ப்ராய்டரி 2 மாதம், தொழில் முனைவோர் பயிற்சி 1 வாரம், அடிப்படை அழகுகலை 3 மாதம், அடிப்படை கணினி 2 மாதம், வீட்டு மின்சாதனங்கள் பழுது பார்த்தல் 4 மாதம், கைவினைப் பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி 15 நாட்கள் ஆகியவை இந்த பயிற்சிகள் இந்த இலவச வகுப்புகளில் நடத்தப்பட இருக்குது. சுய தொழில் செய்ய விரும்பும் இளைஞர்கள், சுய உதவிக்குழுவினர்கள் இந்த படிப்பை மேற்கொண்டு படிப்பை தொடர இயலாதவர்கள் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். இந்த பயிற்சி சிறந்த பயிற்சி வல்லுநர்களை கொண்டு நடத்தப்படுவதோடு பயிற்சியை முழுமையாக நிறைவு செய்யும் பயிற்சியாளர்களுக்கு சான்றிதழும் வழங்கப்படுகிறது. இந்த பயிற்சியில் சேர விரும்புவோர் ஆதார் கார்டு நகல், படிப்பு சான்றிதழ் நகல் மற்றும் 2 பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படத்துடன் வரும் 5/7/2026 தேதிக்குள் நேரில் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு பயிற்சி ஒருங்கிணைப்பாளர் தேசிய மனித மேம்பாட்டு மையம் குப்பிச்சிப்பாளையம் ரோடு பெரியநாயக்கம்பாளையம். தொலைபேசி எண்கள் 8/1/2/3/2/2/3/8/1. மீண்டும் ஒருமுறை 8/1/2/2/3/2/2/3/8/1 இந்த எண்ணிலும் தொடர்பு கொண்டு உங்களது சந்தேகங்களுக்கு தெளிவு பெறலாம்.

நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்திலிருந்து பாடல் கேட்டோம். ஜிவி பிரகாஷ்குமார் மியூசிக்ல தனுஷ் ஜொனிடா காந்தி பாடினது, பாடலாசிரியர் விவேக். நெல்லை இன்று மாலை 5:02 சித்திரசிவானம் நிகழ்ச்சியில் கல்வியாளர் முனைவர் எஸ் பாலசாமி அவர்களுடன் நேரலை. நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும்.

பராசக்தி படத்திலிருந்து பாடல் கேட்டும் ஜிவி பிரகாஷ்குமார் மியூசிக்ல ஜிவி பிரகாஷ்குமார் பாடியது பாடலாசிரியர் ஜெயஸ்ரீ மதிமாறன் ராமஜோகையா சாஸ்திரி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல கேட்டிருக்கோம் சிறுவாணி சாரல்.

ஜி வி பிரகாஷ்குமார் மியூசிக்ல இட்லி கடை படத்துல இருந்து பாடல் கேட்டோம். புஷ்பவனம் குப்புசாமி பாடியது, பாடலாசிரியர் ராஜு முருகன். கோவை சுல்தான்பேட்டையில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வர 15ஆம் தேதி மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற உள்ளது. இது குறித்த செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்க, கோவை மாவட்டம் சூலூர் வட்டத்துக்குட்பட்ட வாரப்பட்டி கிராமம் சுல்தான்பேட்டை ஸ்ரீ பாலாஜி திருமண மண்டபத்தில் வர 15ஆம் தேதி காலை 10:30 மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற உள்ளது. இதையொட்டி வர ஜூலை 3ஆம் தேதி மக்கள் தங்களோட பல்வேறு கோரிக்கைகள் உதவிகள் தொடர்பான மனுக்களை கொடுக்கலாம். எங்கே கொடுக்கலாம்னா, கோட்டாட்சியர் தெற்கு, கோட்டாட்சியர் அலுவலகம், சூலூர் வட்டாட்சியர், வாரப்பட்டி கிராம நிர்வாக அலுவலர், இந்த அலுவலகங்களில் உங்களோட கோரிக்கைகள் உதவிகளை நீங்கள் மனுக்களாக எழுதி கொடுக்கலாம்.

டியூட் படத்துலேருந்து பாடல் கேட்டோம். சாய் அபியங்கர் மியூசிக்கில் சாய் அபியங்கர், பால்டப்பா, பெப்போமிகா, தீப்தி சுரேஷ் பாடினது, பாடலாசிரியர் பால்டப்பா. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல கேட்டுட்ருக்கோம். இது சிறுவாணி சரல். விழுதுகள் உங்கள் ஊருக்கு அருகிலேயே உள்ளது. எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகளும் அரசு நலத்திட்ட உதவிகளும் இப்போது ஒரே இடத்தில் கிடைக்கும் ஒருங்கிணைந்த சேவை மையம்தான் விழுதுகள் மையம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதியுதவியுடன் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகிறது. 21 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகள் மற்றும் அரசு நலத்திட்டங்களை எளிதாக பெற இந்த திட்டம் உதவுகிறது. தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் வருவாய் கோட்ட அளவில் மொத்தம் 94 விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் அமைக்கப்பட உள்ளன. அவற்றுள் 38 மையங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்த மையங்களில் நிபுணர்களால் தரமான மறுவாழ்வு சேவைகள் இலவசமாக வழங்கப்படுகின்றன. பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, சிறப்பு கல்வி, ஆக்குபேஷனல் தெரப்பி, உளவியல் ஆலோசனை, கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் இங்கு தரப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை எளிதாக ஒரே இடத்தில் பெறும் வகையில் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. யுடிஐடி அட்டைக்கு விண்ணப்பித்தல், கல்வி உதவித்தொகை பெறுதல், வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல், அரசு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பித்தல், பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களுக்கான பயிற்சி, உதவி உபகரணங்களுக்கு விண்ணப்பம் உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் கிடைக்கின்றன. மேலும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் 568 வட்டாரங்களிலும் வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. 188 வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் செயல்பாட்டில் உள்ளன. இந்த மையங்கள் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் அவர்களின் வீட்டிற்கு அருகிலேயே வழங்கப்படுகின்றன. இந்த திட்டத்தின் சிறப்பம்சமாக 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். அவர்கள் கடைக்கோடியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் கிடைக்க வழிகாட்டி தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர். கிராமம் மற்றும் நகர பகுதிகளில் வாழும் அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் தரமான மறுவாழ்வு சேவைகளை வழங்கி அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி சமூக

மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்வதே தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் நோக்கமாகும். மேலும் தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண் 1800-425-0111. சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண் 9498-345-350.

ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக்ல ஏஎஸ் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். கபில் கபிலன் ஸ்ரேய கோஷல் பாடியது. பாடல் ஆசிரியர் தாமரை. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இது சிறுவாணி சேரல்.

0: ஹாய்.
1: கேட்ட பாடல் விடாமுயற்சி படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர், மியூசிக்கில் அந்தோனி தாசன், அனிருத் ரவிச்சந்தர் பாடியது. பாடலாசிரியர் அறிவு. நேர்லே பகல் 12 மணிக்கு வசந்தில்லம் நிகழ்ச்சியில் சிங்க பெண்ணே, டெக்ஸ்டைல் மற்றும் போட்டோ டிசைனர் பிரியதர்ஷினி அவர்களுடன் நேர்முகம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இது சிறுவாணி சாரல்.

0: கேட்ட பாடல் காந்தாரா சாப்டர் 1 படத்திலிருந்து பி அஜ்னேஷ் லோக்நாத்தோட மியூசிக்ல கே எஸ் ஹரிசங்கர் சின்மை பாடியது. பாடலாசிரியர் மதன் கார்கி.
1: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 3 பயிர் மூடாக்கு அங்கக கலை மேலாண்மையின் முக்கிய பங்கு என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. முரளி அர்த்தனாரி அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள்.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சிறுவாணி சாரல் நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை நான் ஆர்ஜே ஆதிசிவா. இன்னும் சில நொடிகளில் 10 செய்தி சுருக்கம், அதைத் தொடர்ந்து இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்ஜே தமிழரசி லக்ஷ்மணன்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தேசிய பட்டய கணக்காளர் தினம் மற்றும் மருத்துவர்கள் தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதிச்சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி 3 பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 10 நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வனப்பகுதியில் மான் வேட்டையில் ஈடுபட்ட 3 வனத்துறையினர் கைது செய்தனர். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 குறைந்து 1,04,800 விற்பனையாகிறது. வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேசிய மருத்துவர்கள் தினத்தை

0: இதையொட்டி கோவில்பட்டியில் மருத்துவர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பங்கேற்ற மினி மாரத்தான் வாக்கத்தான் போட்டிகள் நடைபெற்றன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. பெல்ஜியத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: மகிழ்ச்சியான காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி.

FM 103 இசையோடு என்றும் நீங்கள். மகிழ்ச்சியான காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும். நிகழ்ச்சியில் உங்கள் கூட நான் ஜெய தமிழரசி லக்ஷ்மணன். இந்த ஒரு மணி நேரம் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணில் முதல் நேராக கேட்டிருக்காங்க சுமதி காங்கேயம் பகுதியிலிருந்து கேட்டிருக்காங்க. பிரிவும் சந்திப்பும் படத்திலிருந்து பாடல் வேணும், அவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இந்த பாடல்.

0: அசுரன் படத்துல இருந்து பாடல் கேட்டோம். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க திருப்பூர்ல இருந்து கௌசல்யா சென்ட்ராயன்.
1: நேயர்களே, இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் வேளாண்மை சார்ந்த உப தொழில்கள் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் ஈ பாலதண்டாயுதபாணி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெறணும்னு வச்சீங்கன்னா 9585800303 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ல உங்களுடைய விருப்ப பாடல தெரிவிக்கலாம். அடுத்ததா ஜில்லா பாடலுக்காக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க திருப்பூர்ல இருந்து ஜானகி மல்லிகா.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 மணிக்கு ஒலிபரப்பாகும்.

0: மஜா படத்துல இருந்து பாடல் கேட்டோம். மதுக்கரையில இருந்து பெரியசாமி விரும்பி கேட்டிருந்தாங்க. அடுத்த பாடல் உனக்கும் எனக்கும் திரைப்படத்துல இருந்து வரப்போகுது, வரதராஜ். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பிரதக்ஷனா குமரன் சண்முகனார் மூக்கனூர் பகுதியில இருந்து விரும்பி கேட்டிருக்காங்க.
1: தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு,
2: தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு,
1: கருப்பு

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.

0: ஜெகமே தந்திரம் திரைப்படத்துல இருந்து பாடல் வரும் கேட்டிருந்தாங்க. குஹன் சிந்து கோத்தகிரி பகுதியில இருந்து.
1: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 3 பயிர் மூடாக்கு அங்கக கலை மேலாண்மையின் முக்கிய பங்கு என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. முரளி அர்த்தனாரி அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள்.
0: இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும். அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க சென்னிமலையிலிருந்து மேலப்பாளையம் ராஜா இவங்களுக்காக ஒழிக்க போகிற பாடல் லேசா லேசா படத்துலேருந்து.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 இன்று பிற்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் சிங்கப்பெண்ணே டெக்ஸ்டைல் மற்றும் போட்டோ டிசைனர் பிரியதர்ஷினி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும்.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் கல்வியாளர் முனைவர் எஸ் பாலசாமி அவர்களுடன் நேரலை இடம்பெறும். அடுத்ததா விரும்பி கேட்டிருக்காங்க செந்தில் பிரபு, திவ்ய பாரதி, நிர்மலா, சிவசாமி மூக்கனூர் பகுதியிலிருந்து அவங்களுக்காக ஒலிக்கும் பாடல் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்திலிருந்து.

பதுக்க வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் இலக்கிய சோலை மூதுரை கூறும் மக்கட்பண்பு உரை வழங்குபவர் முனைவர் கே வெள்ளியங்கிரி அவர்கள். அதனைத் தொடர்ந்து ஆர் பூரணா அவர்கள் வழங்கும் கவிதைகள் இடம்பெறும்.

இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக வரப்போகுது. என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொழி படத்திலிருந்து பரமேஸ்வரி கோல்ட்வின்ஸ் பகுதியிலிருந்து விரும்பி கேட்டிருக்காங்க. கூடவே நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். வாழ்த்துக்களோடு இணைஞ்சிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர்லேருந்து பெருமாநல்லூர்லேருந்து தென்றல் ஹரிணி அவங்களும் வந்து விரும்பி கேட்டிருக்காங்க. அவினாசிலிருந்து பிரபு தேவி ஸ்ரீஷாய், திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து முத்துக்குமார், மஞ்சு செந்தில் அவங்களும் வந்து கள்ளிப்பட்டி பகுதியிலிருந்து விரும்பி கேட்டிருக்காங்க. சோமசுந்தரம் ஜானகி ரஞ்சித், மூக்கனூர் சண்முகா நகர்லிருந்து சிவகுமார் மலர்கொடி, பூங்கொடி கோபால் ராஜசேகர் சரிதா தேவி, வெள்ளியங்காடு கீர்த்தி மகேஸ்வரி ஹரிஷ், கந்தசாமி அவங்க வந்து அனிதா தாராபுரம் பகுதியிலிருந்து விரும்பி கேட்டிருக்காங்க, சத்யா மஞ்சு அலமேலு அவினாஷி ராக்கிபாளையம் பகுதியிலிருந்து விரும்பி கேட்டிருக்காங்க, நெஹவம் பகுதியிலிருந்து லோகேஸ்வரன், சூர்யா கோவை பகுதியிலிருந்து விரும்பி கேட்டிருக்காங்க, திருப்பூர்லேருந்து ஸ்ரீதர், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அபிநயா நந்தினி வினிதா பெருமநல்லூர் பகுதியிலேருந்து இப்படி நிறைய பேர் விரும்பி கேட்டிருக்கீங்க. இவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இந்த பாடல்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 8:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். இதுவரை நாம் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் உங்களுடைய விருப்பப்பாடலை கேட்டு மகிழ்ந்தீங்க. கேட்டு ரசித்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். முயற்சி பண்ணுங்க, இந்த நிகழ்ச்சிக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் முயற்சி அப்படிங்கிறது கண்டிப்பான ஒரு விஷயமா இருக்கட்டும். நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட நான் ஆர்ஜே தமிழர் சிலக்ஷ்மணன். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மருத்துவர்களின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பை பாராட்டுவதாக இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மனித உயிர்களை காப்பதற்காக அயராது பணியாற்றும் அனைத்து மருத்துவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் பிரதமர் சனே டகாய்ச்சி 3 அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடுகிறார். திருவண்ணா மாவட்டம் செங்கம் அருகே வனப்பகுதியில் மான் வேட்டையில் ஈடுபட்ட 3 வனத்துறையினர் கைது செய்தனர். ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 104,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேசிய மருத்துவர்கள் தினத்தையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மருத்துவர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்ற மினி மாரத்தான் வாக்கத்தான் போட்டிகள் நடைபெற்றன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோ 2-0 என்ற கோல் கணக்கில் ஈக்வடாரை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. பெல்ஜியத்தில் வரும் 5 தொடங்கவுள்ள 21 ஹாக்கி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நேரம் 11:02. சங்கீத சாரல் இன்றைய

0: இதுவரை சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் உடுமலை எஸ் நித்யானந்தம் அவர்கள் வாசித்த நாகஸ்வர இசை கேட்டோம்.
1: கொண்டுள்ளது. இவற்றுள் மக்கள் சமுதாயத்திற்கான அறங்களை, வாழ்வியல் ஒழுக்கங்களை எடுத்து கூறுவனவாக நீதி இலக்கியங்கள் அமைகின்றன. இத்தகைய நீதி இலக்கியங்கள் எல்லா காலங்களிலும் தோன்றக்கூடியவனவாகவும், திருக்குறள் போன்று கால வெள்ளத்திற்கிடையே நின்று நிலைத்து அறத்தை எடுத்து கூறுவனவாகவும் உள்ளன. அந்த வகையில் மூதுரையும் எல்லா காலத்திற்கும் பொதுவான அறங்களை மக்கள் சமுதாயத்திற்கு எடுத்து கூறுகின்றது. மூதுரையானது 12ஆம் நூற்றாண்டில் தோன்றியதாக அறியப்படுகிறது. இதனை இயற்றியவர் ஔவையார் என்னும் பெண்பாட்புலவர் ஆவார். தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஔவையார் என்ற பெயரில் பல பெண்பாட்புலவர்கள் இருந்துள்ளதை அறிய முடிகின்றது. சங்க காலத்தில் அதியமானின் தோழியாக இருந்த ஔவையார், இடைக்கால ஔவையார், சமய இலக்கிய புலவரான ஔவையார், நீதி இலக்கியங்களை படைத்த ஔவையார் என பலர் இருந்துள்ளனர். சங்ககாலம் தொட்டு பெண்கள் கல்வி கற்று புலமையுடன் திகழ்ந்ததற்கு சான்றாக ஔவையார் அமைகின்றார். பல காலங்களில் வாழ்ந்தவர்கள் இந்த ஒரே பெயரை கொண்டு சிறப்படைந்துள்ளனர் என்பது அப்பெயருக்கான தனிச்சிறப்பை உணர்த்துவதாக உள்ளது. வேறெந்த புலவரின் பெயரும் இவ்வாறு திரும்ப திரும்ப சூட்டிக்கொள்ளப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மூதுரையை இயற்றிய ஔவையார் 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவராக இலக்கிய வரலாற்று ஆசிரியர்களால் சுட்டப்படுகின்றார். இவர் கொன்றைவேந்தன், நல்வழி ஆகிய பல நூல்களையும் இயற்றியுள்ளார். மூதுரை என்பதை முதுமை கூட்டல் உரை என பிரிக்கலாம். அதாவது மூத்த உரை. பன்னெடுங்காலமாக சமுதாயத்தில் கடைபிடிக்கப்பட்டு வரும் அல்லது வலியுறுத்தப்பட்டு வரும் முதுசொல்லாக இம்மூதுரை விளங்குகின்றது. இதற்கு வாக்குண்டாம் என்று மற்றொரு பெயரும் உண்டு. இந்நூலின் கடவுள் வாழ்த்து வாக்குண்டாம் என தொடங்க

தொடங்குவதால் இப்பெயர் ஏற்பட்டது. மூதுரை கடவுள் வாழ்த்துடன் சேர்ந்து 31 வெண்பாக்களை கொண்ட நூலாக அமைந்துள்ளது. மிக எளிமையான சொற்களுடன் சிறந்த இலக்கிய நயங்களுடன் அமைந்துள்ளது. ஒவ்வொரு பாடலிலும் சொல்லப்பட்டுள்ள அறக்கருத்துக்கள் அவற்றிற்கு பொருந்தும் உவமைகளுடன் அழகுற எடுத்துக்காட்டப்பட்டுள்ளன. இம்மூதுரை சிறப்பிற்குரியதாகிய மக்கள் பண்புகளை தொகுத்து கூறும் நூலாக அமைந்துள்ளது. மனிதனை தவிர மற்ற உயிரினங்கள் யாவும் அவற்றிற்கென இயற்கை வகுத்தளித்த விதிகளுக்கு உட்பட்டே இயங்கி வருகின்றன. ஆனால் மனிதன் மட்டுமே அவ்வியற்கையையே ஆராய்ந்து அதனை வெல்லும் நோக்குடன் பகுத்தறிவு பெற்றவனாக அமைந்துள்ளான். அம்மனிதனே இவ்வுலக இயக்கத்திற்கு அடிப்படையாக இயங்குகின்றான். அந்த வகையில் அம்மனிதனுக்கென தனித்த பண்புகள் இருத்தல் அவசியமாகிறது. பண்புடையவர்களாலேயே இவ்வுலகம் நிலை பெற்று இயங்கி வருகின்றது என்பதை திருக்குறள் பண்புடையார் பற்றுண்டு உலகம் அதியின்றேல் மண்புக்கு மாய்வது மண் என்கிறது. இப்பண்பினை கலித்தொகை பண்பினப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்கிறது. அதாவது சமுதாயத்திற்கு எது நல்லதோ அதை தெரிந்து அதன் வழியில் பொருந்தி நடத்தலே பண்பாகும். இது எல்லா காலத்திற்கும் பொருந்துவதாகும். அவ்வகையில் மனிதன் சமுதாயத்துடன் பொருந்தி அதன் இயக்கத்திற்கு மாறாக இயங்காதிருத்தலே அவன் பண்புடையவன் என்பதை காட்டுவதாக அமையும். மூதுரை சமுதாயத்தின் இயக்கத்தினை தெளிவுற அறிந்த முதுமக்கள் பொதுவானதாக ஏற்றுக்கொண்ட வாழ்வியலை சிக்கலற்றதாக ஆக்கிக்கொள்ள தேவையான கருத்துக்களை நமக்கு தொகுத்து காட்டுகின்றது. அவ்வகையில் நாம் பிறர்க்கு உதவி செய்வது எவ்வாறு அமைய வேண்டும், நல்ல மனிதர்களாக இருக்க எவ்வாறு நடக்க வேண்டும், பொறுமையின் முக்கியத்துவம், சிறந்த கல்வியாளராக அமைவதற்கான பண்பு நலன், சமுதாயத்தின் எவ்வகையான உறவினை எவ்வாறு பேண வேண்டும், எதை செய்ய வேண்டும், குடும்ப வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும் என்பவற்றையெல்லாம் விளக்கி மனித சமுதாயத்தை நல்வழிப்படுத்துகின்றது. மனிதர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்வது இயல்பு. அந்த உதவியானது நாளை எந்த மாதிரியான பலனை நமக்கு தரும், என்றைக்கு அப்பலன் வரும் என்ற சிந்தனையுடன் செய்யக்கூடாது என்கிறது மூதுரை. நாம் செய்த உதவியானது, நாம் தென்னையின் வேரில் ஊற்றிய நீரானது அதன் தலையால் அளிக்கப்படும் இனிமையான இளநீர் போல தானாகவே நன்மை வந்து சேரும் என்கிறது. எனவே நாம் பலன் கருதி உதவி செய்தல் கூடாது, அதுவே உண்மையான உதவியாக இருக்கும். இதனை நன்றி ஒருவர்க்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தரும்கொள் என வேண்டா. நின்று தளரா வளர்த்திங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால் என்று குறிப்பிடுகின்றது. இவ்வாறு உதவி செய்யும் பொழுது நாம் யாருக்கு உதவுகிறோம் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்கிறார் ஔவையார்.

அறம் கல்மேல் எழுத்து போல் காணுமே. அல்லாத ஈரமிலா நெஞ்சத்தார்க்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்திற்கு நேர் என்கிறது மூதுரை. நாம் எவ்வளவு திறமையானவர்களாக நுணுக்கமானவராக இருந்தாலும் சில செயல்களை செய்யும் பொழுது நமக்கு தக்க ஒருவரை துணையாக கொண்டு செயல்பட வேண்டும். நெல்லை விதைத்து அதிலிருந்து அரிசியை நாம் பெறுகிறோம் என்பதற்காக நாம் நேரடியாக உமி நீங்கிய அரிசியை விதைத்தோம் என்றால் அது விளையாது, அழிந்துவிடும். உமியும் சேர்ந்திருந்தால்தான் அது முளைக்கும் தன்மையுடையதாகிறது. நாம் அரிசி போல் திறனுடையவராக இருந்தாலும் உமி போல் துணை செய்பவருடன் நாம் இணைந்து செயல்பட வேண்டும். அச்செயலை நமக்கு நன்மை தரும் என்கிறது மூதுரை. ஒரு செயலை செய்தவுடனே அதற்கான பலனை நாம் எதிர்பார்க்கக்கூடாது. நீண்டு உயரமாக நன்கு வளர்ந்த மரங்களும் அதற்கு உரிய பருவ காலம் வந்தால்தான் பழங்களை தரும். அதுபோல நமது செயல்களால் உண்டாகும் பலன் கிடைப்பதற்கு முன்பே ஆத்திரப்படுதல் கூடாது, பொறுமையுடன் இருக்க வேண்டும். பொறுமையுடன் இருந்தால்தான் முழு பயனும் கிடைக்கும் என்கிறது மூதுரை. இதற்கு ஒரு கதையை சான்றாக சொல்லலாம். ஒருவர் வாத்துப்பண்ணை வைத்திருந்தார். அந்த வாத்துப்பண்ணையில் இருந்த ஒரு வாத்தானது ஒரு முறை தங்க முட்டையிட்டது. அந்த தங்க முட்டையை பார்த்து உடனே அவர் மிகவும் பொறுமை இழந்தார். அவருக்கு இன்னும் காத்திருந்தால் அந்த வாத்தானது பல முட்டைகளை இடும் என்ற நினைவை இழந்தவராய் உடனடியாக அதன் வயிற்றில் உள்ள முட்டைகளையெல்லாம் எடுத்து விட வேண்டும் என்று அவசரப்பட்டார். அந்த அவசரத்தில் சிறிது கூட சிந்திக்காதவராய் அந்த வாத்தை அறுத்து அதன் வயிற்றுள்ளே பார்த்தார். அதன் வயிற்றில் ஒரு முட்டையும் இல்லை. அப்பொழுதுதான் தான் செய்த தவறை உணர்ந்தார். அவர் பொறுமையாக இருந்திருந்தால் நல்லபடியாக இன்னும் பல தங்க முட்டைகள் கிடைத்திருக்கும். ஆத்திரத்தால் அந்த பலனை அவர் அடைய முடியவில்லை. எனவே எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் பொறுமையுடன் இருந்து அந்த செயலுக்குண்டான பலன் வர வரைக்கும் காத்திருக்க வேண்டும் என்பதை மூதுரை வலியுறுத்துகிறது. அடுத்து முயன்றாலும் ஆகும் நாள் அன்றி எடுத்த கருமங்கள் ஆகா. தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர்மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பலா என்ற பாடல் மூலமாக இந்த கருத்தை மூதுரை கூறுகின்றது. ஒருவரது தோற்றத்தை கொண்டு நாம் அவரை எடை போடக்கூடாது என்கிறது மூதுரை. தாழைச் செடியின் மடல் பெரிதாக இருந்தாலும் சிறிய இதழ்களை உடைய மகிழம்பூவுடன் ஒப்பிடும் பொழுது குறைவான மனத்தையே கொடுக்கும். மேலும் கடல் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதன் நீர் குடிப்பதற்கோ குளிப்பதற்கோ பயன்படாது. ஆனால் பெரிய கடலின் அருகே தோண்டப்படும் சிறிய குழியில் ஊறும் நீரானது குடிக்கவும் குளிக்கவும் பயன்படும். ஒரு பொருளின் தோற்றத்தை கொண்டு சிறந்தது என கூற முடியாது. எனவே உடலில் சிறியவர் என்பதற்காக நாம் யாரையும் மதிக்காமல் இருக்கக்கூடாது. மடல் பெரிது தாழை, மகிழ் இனிது கந்தம், உடல் சிறியர் என்று இருக்க வேண்டாம். கடல் பெரிது மண்ணீரும் ஆகாது, அதன் அருகே சிற்றுறல் உண்ணீரும் ஆகிவிடும் என்கிறது மூதுரை. நாம் பிறந்ததிலிருந்து எத்தனையோ நல்ல விஷயங்களை நம் பெற்றோரும் மூத்தவர்களும் சொல்லிக் கொடுத்து நம்மை நல்ல பண்புடையவர்களாக வளர்க்கின்றார்கள். உண்மையில் நாம் நல்ல பண்புடையவர்களாக வளர்கின்றோம் என்றால் எந்த நிலையிலும் நமது நட்பண்புகளை கைவிடுதல் கூடாது. அப்படி நாம் நடந்து கொண்டால் இந்த உலகம் நம்மை மேன்மையுடைய பண்பாளராக போற்றும் என்பதை மூதுரை. பாலை நாம் எவ்வளவுதான் சுண்ட காய்ச்சினாலும் அது அதன் சுவையிலிருந்து குறைவதில்லை. சங்கை தீயிட்டு சுட்டாலும் அது தன் வெண்மை நிறத்தை இழப்பதில்லை. அதுபோல் மேன்மக்கள் தாம் வறுமை நிலையை அடைந்தாலும் இழிவான செயல்களை செய்ய மாட்டார்கள். நல்ல பண்பு இல்லாதவர்கள் எவ்வளவு நல்லவர்களாக நம்மிடம் நெருங்கி பழகினாலும் நமது கடினமான காலங்களில் உண்மையான நட்புடன் நடந்து கொள்ள மாட்டார்கள் என்பதை அட்டாலும் பால் சுவையில் குன்றாது அளவலாய் நட்டாலும் நண்பல்லர் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என குறிப்பிடுகிறது மூதுரை. இத்தகைய நல்ல பண்புடையவர்களாலேயே இவ்வுலகில் மழையானது அனைவருக்கும் பெய்கின்றது. நெற்பயிருக்கு பாய்ச்சும் நீரானது அந்நெற்பயிருடன் சேர்ந்து வளர்ந்துள்ள புள்ளிற்கும் பயன்படுவது போல் இவ்வுலகில் நல்லவர் ஒருவர் இருந்தால் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழையானது அனைவரையும் வாழ வைக்கும். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம். தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என குறிப்பிடுகிறது மூதுரை.
நல்லறிவுடைய சான்றோர்கள் எப்பொழுதும்

பொறுமையுடனும் அடக்கத்துடனும் இருப்பார்கள். அவர்கள் எந்த ஆரவாரத்திலும் ஈடுபட மாட்டார்கள். எத்தனையோ சிறிய மீன்கள் வரும்பொழுதெல்லாம் அவற்றை போக விட்டுவிட்டு பெரிய மீன் வரும்பொழுது கொத்தி பிடிக்கும் கொக்கு போன்றவர்கள் அவர்கள். அவர்களை அறிவில்லாதவர்கள் நினைத்துவிடக்கூடாது. ஓடுமீன் ஓட உருமீன் வரும் அளவும் வாடி இருக்குமாம் கொக்கு என்கிறது மூதுரை. சந்தனக்கட்டையானது உரைத்து உரைத்து மிகவும் சிறிய அளவினதாக தேய்ந்து போயிருந்தாலும் அதன் மனம் வீசும் தன்மையில் குறைவுபடாது. அதுபோல பிறர்க்கு உதவும் வள்ளல் தன்மை உடையவர்கள் தங்கள் செல்வ நிலையில் தாழ்ந்தாலும் பிறர்க்கு கொடுக்கும் மனநிலையில் எந்த குறைபாடும் அடைய மாட்டார்கள். இதற்கு சான்றாக நாம் குமணனின் கதையை கூறலாம். முதிரமலை என்ற பகுதியை சங்ககாலத்தில் ஆண்டவன் குமணன் என்ற குறுநில மன்னன். இவனது தம்பி இளங்குமணன். குமணன் இயல்பாகவே வள்ளல் தன்மையுடையவனாக விளங்கினான். புலவர்களுக்கும் பாணர்களுக்கும் பரிசுகளை வழங்கி அதன் காரணமாக மிகுந்த புகழ் பெற்றிருந்தான். குமணனின் புகழ் ஓங்குவதை அவனது தம்பியால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால் அவனை எதிர்க்க போர் தொடுத்தான். அந்த நிலையில் தன் தம்பிக்கு நாட்டை விட்டுவிட்டு குமணன் காட்டுப்பகுதிக்கு சென்றான். அப்பொழுது அங்கு ஒரு புலவர் குமணனை பார்க்க செல்கின்றார். அவரிடம் பரிசில் கேட்கின்றார். தான் அரசனாக இருந்த காலத்தில் அனைவருக்கும் வேண்டியவற்றையெல்லாம் கொடுத்து வந்தோம், இப்பொழுது இவர்களுக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமில்லையே என வருந்திய குமணன் அவனுக்கு அப்பொழுது தன் தம்பி தன் தலையை கொண்டு வருபவர்களுக்கு 1000 பொன் பரிசளிப்பேன் என்று பறையறிவித்ததை உணர்ந்து, புலவரே, நீங்கள் என் தலையை கொண்டு போய் என் தம்பியிடம் கொடுத்து பரிசில் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று தன் உடைவாளை எடுத்து அவரிடம் கொடுத்தார். தான் நாட்டை இழந்து காட்டில் வாழும்பொழுது கூட அந்த வள்ளல் தன்மையிலிருந்து மாறாத குமணன் தன் தலையையே, அதாவது தனது உயிரையே பரிசலாக கொடுக்க எண்ணினான். இதுபோன்று நல்லவர்களாக இருப்பவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தங்கள் நட்பண்புகளை கைவிடுவது இல்லை. ஒருவர் நல்ல நிழலுள்ள மரத்தின் கீழிருந்து அந்த மரத்தை வெட்டுகிறார். அந்த மரம் முழுமையாக வெட்டுண்டு கீழே விழும் வரையில் அவருக்கு நிழலை தந்தது. தன்னை வெட்டுகிறாரே என்பதற்காக நிழல் தராமல் இருந்து விடவில்லை. அதுபோல நல்ல அறிவுடைய சான்றோர்கள் பிறர் தமக்கு தீமை செய்தாலும் தன் உயிர் போகும் வரை அவர்களை காப்பாற்றவே செய்வார்கள். சாந்தனையும் தீயனவே செய்திடனும் தாம் அவரை ஆந்தனையும் காப்பர் அறிவுடையோர். மாந்தர் குறைக்கும் தனையும் குளிர்நிழலை தந்து மறைக்குமாம் கண்டீர் மரம் என்ற பாடலால் மூதுரை இந்த கருத்தை வலியுறுத்துகின்றது. இத்தகைய சான்றோர்களுடன் சேர்ந்திருந்தால் நாமும் நல்ல மக்கட்பண்புள்ளவர்களாக மாறலாம் என்கிறது மூதுரை. நற்குணமுடையோரை காண்பதும் அவர்களது அறிவுரைகளை கேட்பதும் அதன்படி நடப்பதும் அவர்களது நட்பின்பினை பற்றி பிறரிடம் பேசுவதும் அவர்களுடன் நட்புடையவராய் இருப்பதும் நமக்கு நன்மை தரும். நல்லாரை காண்பதும் நன்றே, நலன்மிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே என்ற பாடலால் இதை அறியலாம். இதேபோல் நாம் தீய குணமுடையோரிடம் இணங்கி இருந்தோமானால் நமது பண்பும் தீயதாக மாறும். எனவே தீயோரை காண்பதும் அவர் சொற்களை கேட்பதும் அதன்படி நடப்பதும் தீமையை தரும். இத்தீயோரிடம் நாம் பழகுவதும் அவர்களுக்கு உதவுவதும் புலிக்கு வைத்தியம் பார்த்த வைத்தியரை உடல் நலம் பெற்றதும் அந்த புலி தனக்கு உணவாக கொள்வது போன்றது. அவருக்கு செய்த உதவி கல்லின் மேல் விழுந்த மண்பாத்திரம் நொறுங்கி பயனில்லாமல் போன்றதாகும். அவர்களால் யாருக்கும் எப்பயனும் இல்லை. நற்குணம் கொண்டவர்களை மூதுரை பொற்குடத்துடன் ஒப்பிடுகின்றது. பொன்னால் உருவாக்கப்பட்ட குடம் உடைந்து போனாலும் அது பொன்னாகவே மதிப்புடன் பயன்படுத்தப்படும். அதுபோல நட்பண்புடையோர் தம் செல்வ நிலையில் தாழ்ந்து வறுமைக்கு ஆளானாலும் பொற்குடம் போன்று நட்பண்பிலிருந்து நீங்க மாட்டார்கள். நல்ல பண்புடையோரையே நாம் உறவினராக கொள்ள வேண்டும் என்பதற்கு, நல்ல பண்புடையோரை உறவினராக கொண்டால் அவர்கள் எப்பொழுதும் நம்மை விட்டு நீங்காமல் இருப்பர் என்கிறது மூதுரை. வற்றிய குளத்தை விட்டு அதுவரை இருந்த பறவைகள் வேறு நீர்நிலைகளுக்கு சென்றுவிடும். ஆனால் அக்குளத்தில் இருக்கும் கொட்டி நெய்தல்
ஆம்பல் போன்ற மலர்கள்

0: நீர் நிறைந்து இருக்கும் பொழுது செழிப்புடனும் நீரற்ற காலங்களில் வாடியும் அக்குளத்தை விட்டு நீங்காமல் இருக்கும். அதுபோல உண்மையான உறவுடையவர்கள் எப்பொழுதும் எந்நிலையிலும் நம்மை விட்டு நீங்காமல் இருப்பர். கல்வி கற்றவர்களை அவர்கள் கற்ற கல்வி அனைத்து நிலைகளிலும் சிறப்படையச் செய்யும். ஒரு நாட்டை ஆளும் அரசனை காட்டிலும் கற்றவரே சிறப்பு பெறுவர் என்கிறது மூதுரை. நாடாளும் மன்னனுடன் கற்றவரை ஒப்பிட்டால் கற்றவரே பெருமையுடையவர் ஆவர். மன்னனுக்கு தான் ஆட்சி செய்யும் நாட்டில் மட்டுமே மரியாதை உண்டு, ஆனால் கற்றவனுக்கோ அவன் செல்லும் தேசங்களிலெல்லாம் மரியாதை கிடைக்கும். இதனை மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் மூலமாக மூதுரை வலியுறுத்துகிறது. இத்தகைய சிறப்புடைய சான்றோரை நல்ல தாமரை மலர்கள் நிறைந்த குளத்தை தேடி வரும் அன்னப்பறவைகள் போல் கற்றவர்கள் தேடி வந்து இணைந்து கொள்வார்கள். கற்றோரை கற்றவர்கள் விரும்புவார்கள். கல்லாத மூடரே மூடரை விரும்புவர் என்கிறது மூதுரை. சில நேரங்களில் கல்லாதவர்கள் மிகுந்த கல்வியாளர் போல் தம்மை காட்டிக்கொள்வதும் உண்டு. அவ்வாறு அவர்கள் செயல்படும் பொழுது கல்வியாளர் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் அவமானப்பட நேரிடும். காட்டில் மயில் தோகை விரித்து அழகாக ஆடுவதை பார்த்த வான்கோழி தன்னையே மயிலாக நினைத்து தோகை விரித்து ஆடுவது ஏளனத்திற்கு உரியது. அதுபோல கல்வி அறிவு இல்லாதவர்கள் பிறர் கவிதைகளை படித்து பொருள் கூறுவதும் கவிஞர் போல் கவிதை எழுதுவதும் ஏளனத்துக்கு உரியதாகும் என்கிறது மூதுரை. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினாள் போலுமே கல்லாதான் கற்ற கவி என்ற பாடல் மூலமாக இக்கருத்தை வலியுறுத்துகிறது மூதுரை. கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக சற்று கடுமையாக படிப்படிவற்றவர்களை மரத்தை போன்றவர்கள் என்கிறது. காட்டில் கிளை பரப்பி கொம்புகளுடன் நிற்கும் உயர்ந்த மரங்களை நல்ல மரங்கள் என்று கூறுவதை காட்டிலும் படித்து அறிந்து கல்வியாளனாக உயர பல வாய்ப்புகள் இருந்தும் கல்வியறிவற்றவனாக பலர் கூடியிருக்கும் சபை நடுவே அங்கு தரப்பட்ட ஏட்டிலுள்ள செய்தியை படிக்கத் தெரியாதவனாகவும் அதனை உணர்ந்து கொள்ள இயலாதவனாகவும் அசைவற்று நிற்பவனே மரம் போன்றவனாவான். அவன் மனிதனாக இருந்தும் மரம் போன்றவனே ஆவான். கவையாகி கொம்பாகி காட்டகத்தை நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள். சபை நடுவே நீட்டு ஓலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நல்மரம் என கூறுகின்றது மூதுரை. இது ஒருவனுக்கு கல்வி எவ்வளவு இன்றியமையாதது என்பதை காட்டுகின்றது. குடும்ப வாழ்க்கை சிறக்க கணவன் மனைவி இருவரும் அன்பும் நட்பண்பும் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் குடும்பம் சிதைந்துவிடும். இக்கருத்தை மனைவியை முன்வைத்து வலியுறுத்துகிறது மூதுரை. மனைவி நற்குணங்கள் பொருந்தியவளாக இருந்தால் வீட்டில் குறையொன்றும் இருக்காது. அவ்வாறு இல்லாமல் கணவனை எதிர்த்து கடுஞ்சொற்களை பேசுவாளெனில் அந்த வீடு புலி தங்கிய புதர்போல் பாழாய் போகும் என்பதை இல்லால் அகத்து இருக்க இல்லாதது ஒன்று இல்லை. இல்லாலும் இல்லாலே ஆம் ஆயின் இல்லால் வழிகிடந்து மாற்றம் உரைக்குமேல் அவ்வில் புலிகிடந்த தூராய்விடும் என்கிறது மூதுரை. மூதுரை எழுதப்பட்டது 12ஆம் நூற்றாண்டு. ஆனால் மூதுரையில் கூறப்பட்டுள்ள கருத்துக்கள் 21ஆம் நூற்றாண்டிலும் அனைவருக்கும் பயன்படும் விதமாக அமைந்துள்ளது. இந்த காலத்திற்கும் மூதுரை தேவையான நூலாக அமைகிறது என்றால் அது மிகையாது. அனைவரும் ஔவையார் கூறிய மூதுரையின் வழி நடந்து நன்மக்களுக்குரிய பண்புடையவர்களாக சிறப்போம்.
1: இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் இதுவரை மூதுரை கூறும் மக்கள் பண்பு என்பது குறித்து உரை வழங்கினார் முனைவர் கே. வெள்ளிங்கிரி அவர்கள். இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் இனி ஆர். பூரணா அவர்கள் வழங்கும் கவிதைகள் இடம்பெற கேட்கலாம்.
2: நைய புடைக்கும் நெஞ்சுரத்தின் நீச்சிகளால் நலிந்து கிடந்த பெண்ணினத்தில் நொறுங்கி கிடந்து நிமிர்ந்தெழுந்த வெஞ்சிலை வீரச்சியின் வரலாறு. ஆழிப் பேரலையாய் ஆற்றல் கொண்டு அரும்பெரும் சீற்றத்தை

அடக்கியாளும் ஆளுமைதான் பெண் என்னும் பெருந்தகை. பெருந்தகை இன்று பேசப்படும் பெருங்கதையா இன்று என்று போட்டுமிலும் புகையிலை போல் தேவையில்லை. ஆம், அந்த பெருந்தொல்லை அறிவு அவளுக்கும் உடைமை என்று அச்சாரமிட்டு அரசியல் அமைப்பில் அரசாணையாக அங்கீகாரமிட்டது. பயந்து கிடந்த பெண்ணினம் இன்று படிப்பெய்தியும் போதை கிளர்ச்சிக்கு தேக எழுச்சி பயிற்சியில் தேர்ச்சி பெற முயற்சி. பெண்ணின் மறுமலர்ச்சி அவள் அறிவிற்கு வளர்ச்சி என்ற அத்தியாயம் போய் அவள் அழிவிற்கு முயற்சியாக அழகியல், அவள் தாழ்ச்சிக்கு பேரதிர்ச்சியாக வையகத்து எழுச்சி கொள்கிறது. பட்டம் பெற்ற சமையல்காரியாய் வட்டமிட்டு வாழாமல் படைக்கப்படும் அளவிற்கு பேரிலக்கியமாக பட்டங்களை பெற்று சட்டங்களை கற்று திட்டங்களை இட்டு தீந்தரியமாய் குவளையம் முற்றிலும் திகழ வேண்டும். அவள் அறிவிற்கு எதிரான ஆயிரம் அநீதிக்கும் அதர்மத்திற்கும் அடக்குமுறை அச்சாரமிட்டு பொருளியல், தொல்லியல், கணக்கியல், புவியியல், உயிரியல், அரசியலில் பிரம்மாஸ்திரம் படைக்கும் பராக்கிரமசாலியாய் பெண் வளர வேண்டும். ஆம், பெண்ணியம் திண்ணியம், சட்டத்தின் சாரதியாய் சவால்களுக்கு பேரெதிரியாய் சமுதாய சீரழிவுக்கு பேரழிவாய் சாணக்கிய சாட்டையடி சுலுக்கென்று போட்டு சற்று சலுகையாக சவுக்கடியும் போட்டு செங்கோல் போல் சத்தியம் நிலை நாட்டி சீர்திருத்த வேண்டும் சிங்கப்பெண்களாய் சிறப்புயர்ந்து. பெண்ணினம் பெரும் தொல்லையல்ல, பெருமையுற வேண்டிய பொருண்மை. பெண்ணியம் பெருந்தகை. ஆம், பெண்ணியம் என்பது பெருமை. ஏன் படைத்தானோ ஏழைகளை? பூமாலை பெய்தாலும் பொன்வயல் விளைந்தாலும் ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே. ஆதவன் மாறினாலும் ஆறுகள் பாய்ந்தாலும் அடித்தட்டு மக்கள் ஏன் கண்ணீரிலே? வருமானம் போதாமல் வறுமையும் போகாமல் திண்டாட உலகத்தை படைத்தானோ? கொண்டாட்டம் பூசைகள் கொடியேற்றம் கண்டிட அவன் மட்டும் ஊர்வலம் வந்தானோ? பூச்சிகள் புழுக்களாய் மனிதரை படைத்தே பொன்மணி அலங்காரம் பூண்டானோ? ஒரு ஜான் வயிற்றுக்கு ஓயாமல் உழைத்தவன் வறுமையில் உளன்றி வைத்தானோ? பகுத்துண்டு வாழ்கின்ற பகுத்தறிவு இருந்தாலும் இறந்துண்டு வாழ்வது எதற்காக? இருப்பது பொதுவென்ற நாளொன்று தோன்றிடும். விடியலை படைத்திட மறந்தானோ? ஏன் படைத்தானோ ஏழைகளை? தமிழ்தாயின் கேள்வி. என்னை அன்னை என்கிறாய், என் உயிரே என்கிறாய், தன்னை தருவேன் என்று சொல்லிக் கொள்கிறாய், கண்ணே என்கிறாய், தினம் கவிதை தருகிறாய். உனக்கு அன்னை சொன்ன வார்த்தை இது கேட்டிடுமைந்தா? பெற்ற பிள்ளையை தமிழில் படிக்க வையடா. பேசுகின்ற தாய்மொழியில் வணக்கம் வையடா. செயல்களினாலே மனதை குளிர வையடா. செந்தமிழா அன்னை சொல்லை மனதில் வையடா. வீட்டில் பேசுவாய், வெளியில் பேசிட கூசுவாய். நாட்டு மொழியை மறந்துவிட்டு பாட்டு பாடுவாய், ஏட்டில் எழுதுவாய், எதிரில் தயங்குவாய். கையெழுத்தை ஆங்கிலத்தில் நீதான் போடுவாய். ஏடிஎம் தொடுதிரையிலும் கூட தமிழை தொடமாட்டாய். கூத்தாடுவாய், குதித்து ஆடுவாய், குத்துப்பாட்டில் பத்துப்பாட்டை மறந்து ஆடுவாய். வேற்று மொழியினை தலையில் தூக்குவாய். ஆற்றல் தன் அன்னை சொல்லை தூக்கி வீசுவாய். தமிழ் வீதியில் இல்லை, நீதிமன்றத்தில் இல்லை, கருவறையில் கூட தமிழில் மந்திரம் இல்லை. தமிழ் உயிர் என்கிறாய், தமிழ் வாழ்க என்கிறாய், தமிழராக வாழ மட்டும் மறந்து போகிறாய். ஒன்று சொல்கிறேன்,

0: நின்று சொல்கிறேன். மைந்தர் கடமை மறந்ததனால் நின்று சொல்கிறேன். என்றும் அன்னையை மதிப்பவன் என்றால் ஒன்று சேர்ந்திட இன்று அன்னை அழைக்கிறேன். கவிதை பிறந்த கதை. நினைப்பதெல்லாம் எழுதி வைத்தாள், அதன் பெயர் கவிதையல்ல. கரைந்துருகச் செய்துவிட்டாள், கவிதைக்கு மரணமில்லை. மழையெனவே பொழிவதெல்லாம் மாபெரும் கவிதையல்ல. படிப்பவர்கள் மனம் விதைத்தாள், கவிதைக்கு இறப்பு இல்லை. ஏதோ உலகத்தில் பிறந்தோம், இங்கு எப்படியோ நாம் வளர்ந்தோம். எல்லோரையும் போல் பிறப்பும் இறப்பும் கவிஞனுக்கு இங்கில்லை. முடிந்தவரை எழுதுவது என்றென்றும் கவிதையில்லை. முடிந்தவரை எழுதுவது என்றென்றும் கவிதையில்லை. முடிவின்றி நிலைத்திருக்கும் சொற்களோ மறைவதில்லை. முடிவின்றி நிலைத்திருக்கும் சொற்களோ மறைவதில்லை. வாழ்க்கை பாதையில் எங்கும் வழிகள் மழைநீர் தேங்கும். வாழ்க்கை பாதையில் எங்கும் வழிகளில் மழைநீர் தேங்கும். யாக்கை எடுத்த அர்த்தங்கள் யாவும் இவனது எழுத்துக்கள் சொல்லும். யாக்கை எடுத்த அர்த்தங்கள் யாவும் இவனது எழுத்துக்கள் சொல்லும். கடலிருந்து வானம் சென்று மந்தனை தேடி வரும். கடலிலிருந்து வானம் சென்று மந்தனை தேடி வரும் மழையோ கவிதைகளும் இவன் வழியே கடவுளை தேடி வரும். ஆம், கவிதை பிறந்த கதை இதுதானோ?
1: இதுவரை ஆர் பூரணா அவர்கள் வழங்கிய கவிதைகள் இடம்பெற்றன. நிறைவு பெற்றது இலக்கிய சோலை.

0: நேயர்களே, இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் வேளாண்மை சார்ந்த உபதொழில்கள் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் இ பாலதண்டாயுதபாணி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேர்லி இன்று மாலை 5:02 சித்தரசவானம் நிகழ்ச்சியில் கல்வியாளர் முனைவர் எஸ் பாலசாமி அவர்களுடன் நேரலை. பகல் 12:00 வசந்த இளம் நிகழ்ச்சியில் சிங்கப்பெண்ணே டெக்ஸ்டைல் மற்றும் போட்டோ டிசைனர் பிரியதர்ஷினி அவர்களுடன் நேர்முகம்.

0: 103 FM. வசந்த இல்லம் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். வசந்த இல்லம் நிகழ்ச்சியில இன்னைக்கு சிங்க பெண்ணே வணக்கம் நேர்களே. கடந்த வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியா இன்னைக்கும் டெக்ஸ்டைல் மற்றும் போட்டோ டிசைனர் பிரியதர்ஷினி அவங்களோட பேசலாமா? உடன் உரையாடுகிறார் சௌமியா.
1: எனக்கு ஒரு ஆர்வத்துல ஒரு கேள்வி கேட்கறேன். உங்களோட நிறைய பேர் டெக்ஸ்டைல் டிசைனிங் படிச்சிருப்பாங்க, அத்தனை பேருமே அந்த பணியில இருக்காங்களா? நீங்க இருந்த மாதிரி
2: இல்ல மேம், அந்த மாதிரி இல்ல, ரொம்ப ரொம்ப கம்மி தான் மேம். அதாவது நான் படிச்ச பீரியட்ல வந்து ஜாஸ்தி யாரும் படிச்சாங்கன்னு சொல்ல முடியாதுங்க மேம், ரொம்ப ரொம்ப கம்மி மேம்.
1: இது வந்து ஒரு நீ ஷேரியா, நீங்க படிக்கும் போதே எடுத்து என்ன போய் படிக்கிற அப்படின்னு கூட
2: நினைச்சிருப்பாங்க. ஆமா, இதுக்கு வந்து அதான் மேம், இதுக்கு வந்து மேபி லக்கிலி ஐ காட் அங்க செலக்ட் ஆனனால மேபி அதுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சில்க் சாரி பொறுத்த வரைக்கும் இங்கே கம்மி தான் மேம், கோயம்புத்தூர் சைடு கம்மி தான். நம்ம சென்னை காஞ்சிபுரம் அந்த சைடு தான் போகணும் மேம்.
1: நீங்க நேஷனல் அவார்டு வாங்குற டைம் வந்து ரெக்கக்னிஷன் வந்து எப்படி இருந்தது உங்களோட இதை வந்து

0: பண்ற மாதிரி ஒரு
1: அது வந்து எனக்கு அவார்டு வாங்கும்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, நிர்மலா மேடம் சொல்லிட்டு கோப்டெக்ஸ் எம்டியா இருந்தாங்கப்பா ஐஏஎஸ் ஆஃபீஸரு, அவங்க வந்து சொன்னாங்க ஹர் ஹார்ட் இஸ் ஃபார் டிசைனிங் சொல்லி என்னை ஸ்டேஜில் என்னை கால் பண்ணும்போது அவங்க அந்த மாதிரி என்னை இன்ட்ரோ கொடுத்து கூப்பிட்டாங்க. அந்த மொமெண்ட் வந்து என் லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேங்க. அது சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி மேம்.
0: ஆஸ் அ கிரியேட்டர் உங்களுக்கு எல்லாமே உங்கள் குழந்தை தான்.
1: எஸ் மேம்.
0: அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு எது சொல்வீங்க, இந்த அவார்டு வாங்கினதை சொல்லிடுவீங்களா இல்லை வேறு?
1: அவார்டு வாங்கினது வந்து அது காந்திஜியோட டிசைனுக்காக மேம். பட் சாரின்னு பார்த்தோம்னா என்னோடது கோலங்கல் டிசைன், மை ஃபர்ஸ்ட் டிசைன், அது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்கும் மேம் எப்பவுமே.
0: ஓகே
1: ஓகே.
0: அப்போ நீங்கள் ஒரு ஆர்ட் தெரிஞ்சிருக்கணும்ல, நிறைய தெரியணும், ஒரு கோலம் மேலே
1: க்ரியேட்டிவிட்டி இருக்கணும் மேம். ஒரு ஒரு சாதாரண டிசைனை கூட அது எப்படி வந்து சாரியில் கொண்டு வரணுங்கிற ஒரு அந்த டெக்னிக்கல் விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கணும் மேம்.
0: அப்போ தான் அது பண்ண முடியும்.
1: கலர் காம்பினேஷன்லேருந்து ப்ளஸ் டிசைனுமே மேம், எல்லா டிசைனையும் நம்ம வந்து ஃபேப்ரிக்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அதுக்குன்னு சில ஹூக்ஸ்ன்னு சொல்லுவாங்க மேம், ஜெக்கார்ட் டிசைனுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது. அந்த ரிப்பீட்ஸ் எல்லாம் எப்படி வரணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் எல்லாமே இருக்குது மேம். அதை தெரிஞ்சு தான் நம்ம பண்ணணும் மேம். அதுக்கெல்லாம் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கணும் மேம்.
0: ஓகே. இப்போ வந்து அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் என்ன, எங்கே போனீங்க? இதுலயே தான் இருக்கீங்களா டெக்ஸ்டைல் டிசைனிங்? இல்லை, ஏன்னா நம்ம போட்டோகிராஃபிக் டிசைனர்னு சொல்லிட்டோம்.
1: எஸ் மேம்.
0: இப்போ டெக்ஸ்டைல் டிசைனர் டு ஃபோட்டோகிராஃபிக் டிசைனரா, இல்லை டெக்ஸ்டைல் டிசைனர் அண்ட் ஃபோட்டோகிராஃபிக் டிசைனர்னு சொல்லாமா?
1: எனக்கு வந்து அந்த பீரியடுக்கு அப்புறம் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த மாதிரி வந்ததுன்னா காலேஜஸ்ல மேம் டிசைன் கான்டெஸ்ட்டுக்கெல்லாம் என்னை ஜட்ஜாக கூப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் கெஸ்ட் லெக்சர்ஸ் நிறையா பண்ணியிருந்தேன் மேம் அந்த பீரியடில், கொஞ்சம் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். தென் வந்து எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டு,
0: அவர் பேர் சொல்லுங்களேன்,
1: அவர் பேர்
0: மதுரமணன். ஓகே. ஸோ பின்னாடி ஒரு உந்த சக்தியாக இருக்கிறது மிஸ்டர் மதுரமணன்.
1: மதுரமணன், எஸ் அஃப்கோர்ஸ் மேம். ஸோ எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி சைடும் வந்து இன்வால்வ் ஆகிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்து நான் அதுக்குள்ளேயே வந்து வர ஆரம்பித்தேன்.
0: உங்களுக்கு

0: டிசைன் கான்டெஸ்ட்டுக்கெல்லாம் என்னை ஜட்ஜாக கூப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் கெஸ்ட் லெக்சர்ஸ் நிறையா பண்ணியிருந்தேன் மேம் அந்த பீரியடில், கொஞ்சம் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். தென் வந்து எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டு,
1: அவர் பேர் சொல்லுங்களேன்,
0: அவர் பேர் மதுரமணன்.
1: ஓகே, உங்களுக்கு பின்னாடி ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது மிஸ்டர் மதுரமணன்.
0: மதுரமணன், எஸ் அஃப்கோர்ஸ் மேம். ஸோ எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி சைடும் வந்து இன்வால்வ் ஆகிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்து நான் அதுக்குள்ளேயும் வந்து வர ஆரம்பித்தேன்.
1: உங்களுக்கு பிடிச்சதான்?
0: ஆமாம், பிடிச்சதான் வந்தேன் மேம், பிடிச்சதான்.
1: அதை அப்படியே விட்டுட்டீங்களா இல்லை அதுவும் இருந்ததா உங்க கூட?
0: அது கொஞ்சம் ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் மேம், பட் எனக்கு இப்போ வந்து டைம் சஃபிஷியன்ட்,
1: சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்க?
0: மேபி அதில் நான் அச்சீவ் பண்ணிட்டேங்கிற ஒரு ஒரு ஃபீல் வந்து, எஸ் மேம், அதில் வந்து நான் நினைச்சது எல்லாமே பண்ணிட்டேன். பட் அதே மாதிரி இன்டர்நேஷனல் மேகசின்ல எல்லாம் என்னை பற்றி ஆர்டிக்கல் வந்திருக்கு மேம்.
1: அது என்ன சொல்லுங்க?
0: எஸ்டிசின்னு சொல்லுவாங்க, சொசைட்டி ஆஃப் டயர்ஸ் அண்ட் கலரிஸ்ட்ன்னு சொல்லி, அந்த மேகசின்ல லீடிங் டெக்ஸ்டைல் டிசைனர் ஃப்ரம் இந்தியான்னு சொல்லி போட்டு என்னை பற்றி ஆர்டிக்கல்லாம் வந்தது மேம். ஸோ அதெல்லாமே எனக்கு கொஞ்சம் சரி ஓகே, நம்ம எதை நோக்கி வந்தோமோ நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐ கேம் பேக்.
1: இப்போ அது மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ரெகக்னேஷன் வந்த அப்புறம் நிறைவு வந்துருச்சு.
0: சரி ஓகே, நீ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, சரி ஹஸ்பண்டோட பிசினஸ் நம்ம எடுத்து நம்ம ரன் பண்ணலாம்.
1: ஃபோட்டோகிராஃபர்
2: This is Akashvani. The news are read by Abhishek Mukhopadhyay.

0: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 8:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைகள் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.
1: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103. இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில டெக்ஸ்டைல் மற்றும் போட்டோ டிசைனர் பிரியதர்ஷினி அவங்களோட பேசிட்டு இருக்கோம். உடன் உரையாடுகிறார் சௌமியா.
0: போட்டோகிராஃபி பத்தி பேசினா இப்ப வந்து ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். புதுமைகள் தான் இப்ப வந்து காலத்தோட ஒரு பெரிய விஷயங்கள் இல்லையா? பேசக்கூடிய விஷயம் தான் புதுமை தான். டே டு டே நம்ம வந்து நம்மளை அப்டேட் பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் இதெல்லாம்.
2: போட்டோகிராஃபில வந்து வெட்டிங் இருக்கு மேம், அப்புறம் நியூ பார்ன் பேபி ஷூட்ஸ் இருக்கு, பேபி ஷூட்ஸ், தென் கார்பரேட்ஸ் சொல்லுவோம் மேம், இண்டஸ்ட்ரியல் ஷூட்ஸ். ரொம்ப ரொம்ப வேணும் மேம். அது பேபி ஷூட் எல்லாம் எடுக்கும்போது ரொம்பவுமே பொறுமை வேணும். அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் ஷூட்ஸ் பார்த்தீங்கன்னா மேம், ப்ராடக்ட் போட்டோகிராஃபின்னு சொல்லுவாங்க, ஃபுட் போட்டோகிராஃபி. சில பேர் இ காமர்ஸ்க்கு ஷூட் பண்ணும்பாங்க, கார்மெண்ட்ஸ் இருக்கு, அது வந்து எங்களுக்கு பிளெயின் ஒயிட் பேக்ரவுண்ட்ல எடுத்து நீங்க வெப்சைட்டுக்காக பண்ணி தரணும்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே போட்டோகிராஃபி.
0: போட்டோகிராஃபில அந்த உடை வந்து ரொம்ப அழகா தெரியும்.
2: ஆமா மேம், சில பேர் எங்களுக்கு வெறும் கார்மெண்ட் மட்டும் எடுத்து கொடுங்க, சில பேர் வந்து மாடல் வச்சு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாமே போட்டோகிராஃபில தான் வருது மேம்.
0: அது உங்க சாய்ஸா இருக்கும் அந்த மாடல வச்சு.
2: மாடல் வந்து ஆமா மேம், நாங்க எங்க சாய்ஸ், எங்க டீம்ல இருக்காங்க எல்லாம்.
0: சோ பலவிதமா அந்த வெறும் போட்டோகிராஃபின்னு சொல்லிடுறோம், மேல போட்டோகிராஃபிக் டிசைனர் ஆர் போட்டோகிராஃபி செஷன் அப்படின்னு சொல்றோம். பட் அதுக்குள்ள இத்தனை விஷயங்கள்,
2: நிறைய விஷயங்கள் இருக்கு மேம். அதே மாதிரி வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா ஆட் ஷூட்ஸ் பண்றது, கார்பரேட் ஷூட்ஸ். இப்போ ஒரு ஒரு பெரிய ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தை வந்து எங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஷூட் எடுத்து கொடுங்கன்னு அந்த கம்பெனி ஃபுல்லா எப்படி இருக்கு, ஸோ அதோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு, எவ்வளவு மேன் பவர் இருக்கு, எல்லாத்தையுமே எடுத்து அது ஒரு வீடியோவா நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கறது
0: பார்க்கும்போது அழகா.
2: ஆமா மேம்,
0: அவங்களுக்கு செல்ஃப் ப்ரமோஷன்
2: பர்பஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாமே இருக்கு
0: பாருங்க, ஒரு ஆபீஸ கூட நம்ம ப்ரமோட் பண்ண வேண்டியிருக்கு.
2: கண்டிப்பா கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் மேம். இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, பக்கத்துல இருக்கிற கடை கூட இன்ஸ்டாகிராம் பார்த்துதான் வராங்க. இப்ப அப்படி ஆயிடுச்சு மேம், ரோட்ல யாரும் பாக்கறதில்ல, இன்ஸ்டாகிராம் பார்த்து ஏதோ பக்கத்துல இருக்கிற ஹோட்டலுக்கு வந்து ஓ இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் அங்க இருக்கா சொல்லிட்டு வர்றாங்க மேம்.
0: ஒரு விதத்துல நல்லது, பல விதத்துல டிராபேக்கும் இருக்கு. என்னடா நம்ம ரோட்ல நடந்து போறோம், இவங்க கண்ணை திறந்து பாக்குறதுலேன்னு நினைக்கிறதும் இருக்கு.
2: கண்டிப்பா.
0: இன்னொன்னு நமக்கு வந்து எல்லாருக்கும் கையில இருக்கறனால விரல்ல அப்படியே ஒரு ஸ்வைப்ல இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம், வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டும் இருக்கு, அதுல அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்
2: எனக்கு வேறையா தெரியல. ரெண்டும் ஒண்ணுதான், எந்த வொர்க் எடுத்தாலும் கிரியேட்டிவா பண்ணணும், மக்களை கவர்ற மாதிரி இருக்கணும், பிளஸ் வந்து அதுக்கு ஆப்ட ஒரு ஆர்ட் மாதிரி. மேம் இன்னைக்கு காலையில கூட என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தேன், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு போட்டோவுமே ஒரு ஆர்ட் மாதிரி தான் மேம். அந்த ஆர்ட்டுக்கு தகுந்த மியூசிக் போடணும், ஆர்ட்டுக்கு தகுந்த எடிட்டிங் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுவேன் மேம். ஸோ அது வந்து அது பேசணும், அந்த போட்டோ வந்து பேசணும், அந்த மியூசிக் மூலியமா அது பேசணும் அப்படின்னு இருந்தா அதுக்கு ஒரு உயிர் இருக்கும் மேம்.
0: ஆனா மியூசிக் போட்டு தான் ஆனமா, இல்லன்னா அது வீடியோக்கு இந்த மியூசிக் வேணுங்கிறீங்க இல்லையா?
2: ஆமா மேம், போட்டோக்குமே இப்போ வந்து இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா போட்டோக்குமே போஸ்ட் பண்ணும்போது மியூசிக் போடுறோம் மேம். மியூசிக்கோட சேரும்போது அது ஒரு அழகு இருக்கு.
0: சரி, நீங்க நிறைய வெட்டிங் ஷூட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ ஆல்பமா கேக்குறாங்களா எல்லாமே அந்த ஃபார்மேட்ல?
2: இல்ல இல்ல, ஆல்பம் தான் மேம், எல்லாமே வெட்டிங் எல்லாமே ஆல்பம்.
0: இன்னுமே அப்படிதான் வாங்குறாங்க.
2: சில பேர் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் மேபி சாஃப்ட் காப்பி மட்டும் போதுங்க. எங்களுக்கு வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனு, ஒரு சின்ன ஒரு பேபி ஷவர் தான், எனக்கு சாஃப்ட் காப்பி போதுன்னு கேக்குறவங்களுக்கும் பண்ணி தரோம், அந்த மாதிரி பண்ணி தரோம்.
0: பட் இதுக்கெல்லாம் லைஃப் எப்படி இருக்கும்? நான் இந்த கேக்குறது இந்த ஆல்பம்க்கெல்லாம் லைஃப், அந்த காலத்துல கருப்பு வெள்ளை படங்களுக்கு லைஃப் இருக்கும்னு சொல்றாங்க.
2: இப்பத்த ஆல்பம்லாம் வந்து தண்ணியில முக்கி எடுத்தாலும் அது வந்து ஒண்ணுமே ஆகாது மேம், 100 இயர்ஸ் வரைக்கும் இட்ஸ் வேலிட் மேம். கலர்ஸ் எல்லாம் போகவே போகாது, கொஞ்சம் கூட ஃபேட் ஆகாது. அந்த மாதிரி குவாலிட்டியான வர்க் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் மேம்.
0: என்னதான் சாஃப்ட் காப்பில நம்ம சிஸ்டம்ல ஸ்லைட் ஷோ மாதிரி போட்டு பார்த்தாலும், கையில அந்த போட்டோ வாங்கி
2: பார்க்கும்
0: வச்சுட்டு அங்க மாட்டி வச்சு ஃப்ரேம் பண்ணி அதை பார்த்து பார்த்து ரசிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் இல்ல?
2: கண்டிப்பா மேம், கண்டிப்பா. அது பிரிண்ட்ல பார்க்கும் போதுதாங்க மேம் அதுக்கு ஒரு அழகே இருக்கு. இப்போ அவர் பாத்தீங்கன்னா நிறைய அன்லிமிட்டடா எடுப்பாங்க மேம் போட்டோகிராஃபர்ஸ் வந்து. வெட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய எடுப்பாங்க, பட் அதுல இருந்து நம்ம எது செலக்ட் பண்ணி நம்ம

0: போஸ்ட் பண்ணால் எது நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு அந்த நாலேஜ் இருந்தது. மேபி ரெண்டு பேரோட காம்பினேஷனா என்னன்னு தெரியல, இட் கேம் அவுட் வெல்.
1: ஓகே. As a woman, yes, ஒரு சிங்க பெண்ணை செக்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, ஒரு ஆண்டர்பிரினராக வந்திருக்கீங்க இல்லையா. பெண்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நீஷ் ஏரியா, டெக்ஸ்டைல் டிசைனிங்கோ ஃபோட்டோகிராஃபிக் டிசைனர் கூட நம்ம கேள்விப்படாத ஒரு துறை தான். இதில் வந்து பெண்கள் வந்து ஆர்வமாக வரணும், பின்னாடி அவங்களுக்கு ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எந்த இதில் சொல்வீங்க?
0: மேம், இன்னைக்கு வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸே விமன் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க மேம், நிறையா வந்துட்டாங்க. ஏன்னா இது வந்து நல்ல ஒரு ஏர்னிங்கான ஃபீல்டு மேம், எஸ்பெஷலி ஃபார் விமன் வந்து நல்லாவே ஏர்ன் பண்ணலாம் மேம். ஒரு ஒரு வெட்டிங்க்கு போனால் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பேமெண்ட் வரும் மேம். இப்போ வந்து நிறையா கம்பெனிஸுக்கு அவங்க போய் ஒரு ஃபோட்டோகிராஃபி எடுத்து கொடுத்தாலே போதும், அவங்களுக்கு நல்லாவே ஒரு பேமெண்ட் நிற்கும் மேம். அந்த அந்த செஷனுக்கான சார்ஜஸ் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் மாதம் பூரா ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணி நீங்கள் 10,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு, நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃப்ரீலான்ஸாக போய் ஒவ்வொரு கம்பெனிஸுக்கு வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது நல்லாவே ஒரு பேமெண்ட் வரும் மேம்.
1: இது ஒரு நல்ல விஷயம்,
0: நல்ல விஷயம் தான்.
1: அதாவது நீங்க அந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால அது பெண்களுக்கான சரியான தொழில் அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க.
0: அப்புறம் வந்து ஸ்பெசிஃபிக்கா சில பேர் லேடி போட்டோகிராஃபர்ஸ் தான் வேணும்னு கேக்குறாங்க மேம். அந்த மாதிரி சமயத்துல நம்ம லேடிஸ் நிறைய இந்த ஃபீல்டுக்கு வர்றது நல்ல விஷயம் மேம்.
1: சில கல்யாணத்துல வந்து லேடிஸ் மட்டுமே இருப்பாங்க, நமக்கு தெரியும். அவங்கள வந்து ஆண்கள் வர முடியாத இடம் இருக்கும். அப்ப இது மாதிரி கேக்குறாங்க, நல்ல விஷயம் தான்.
0: அதே மாதிரிதான் எடிட்டிங் மேம், எடிட்டிங்குமே இந்த ஃபீல்ட்ல யாரும் ஜாஸ்தி இல்ல. சோ இதுவும் நல்ல ஃபீல்டு மேம், இது வந்து நிறைய வரணும், பெண்கள் நிறைய வரணும்.
1: ஆமா, இப்ப நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு நேர்முகம் கொடுத்துருக்கீங்க, இதை கேட்டுட்டு நிச்சயமா வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கே வந்து இது ஒரு ஆண்களுக்கான ஃபீல்டு
0: தான்
1: அப்படி வச்சுட்டாங்க. எஸ் மேம், இல்லையா. போட்டோகிராஃபி இப்ப எதுவுமே பர்டிகுலர் இன் பர்டிகுலர்
0: எதுவுமே இல்ல. இன்னைக்கு எல்லாமே டிரைவிங்ல இருந்து பெட்ரோல் பங்க்ல இருந்து எல்லாமே விமன்
1: வந்துட்டாங்க.
0: போட்டோகிராஃபி ஃபீல்டு மட்டும் ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. இதுவும் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் மேம்.
1: ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி டிராவல் பண்ணி போகணும், நீங்களே எவ்வளவு இடத்துக்கு போவீங்க. அப்புறம் இந்த குழந்தைக்கு ஷூட் எடுக்கணும்னா நியூ பார்ன்க்கெல்லாம் அதுக்கு ஒரு இடம் செலக்ட்.
0: இப்ப வந்து பேபி ஷூட்ஸ்க்கு நிறைய விமன் வந்துட்டாங்க மேம், அதுக்கு ஸ்பெசிஃபைடா வந்து பண்றவங்க எல்லாம் இருக்காங்க.
1: ஏன்னா அந்த குழந்தை
0: குழந்தையதானே ரேப் பண்ணி எடுக்கிறாங்க, சோ அது பண்றாங்க. அது கூட நிறைய பண்ணலாம் மேம், நிறைய விமன் அதை மட்டுமே ஸ்பெசிஃபிக்கா சூஸ் பண்ணி பண்ணலாம் மேம்.
1: சொல்ற மாதிரி டிராவல் நிறைய இருக்கும்,
0: கண்டிப்பா இருக்கும் மேம், கண்டிப்பா டிராவல் இருக்கும்.
1: இடம் டெஸ்டினேஷன் நீங்க சூஸ் பண்ணுவீங்களா, அவங்களே கஸ்டமரே சூஸ் பண்ணிடுவாங்களா?
0: ரெண்டுமே சஜஷன்ஸ் நம்மளும் கொடுப்போம் மேம். இப்போ மேபி பேபி ஷூட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பாட்ல நம்ம எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பேபிக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கணும்னு நம்ம பார்ப்போம். ஸோ வந்து அவங்களோட இடத்துக்கே போய் ஷூட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்.
1: நான் இப்போ உங்க ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன், அதில் பார்த்தா ஒரு காலேஜில் படிக்கிற பொண்ணு, அவளுக்கு ஜுவல்லரியிலேருந்து ஒரு புடவையிலேருந்து அணிகலன் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணி மேக்கப் எல்லாம் பண்ணி அவளை வந்து ஒரு அழகான பொண்ணாக சித்தரிச்சிருக்கீங்க, அதில் ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க.
0: ஆமாம்,
1: அதுக்கு வந்து ஒரு மெனக்கடல் தேவை இல்லையா. ஒரு ஆர்டினரி கேர்ள் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா காட்டுறது. ஆர்டினரினா நான் அழகுல சொல்லல, இந்த அணிகலன் எல்லாம் இல்லாம சாதாரண சிம்பிளா இருக்கவங்கள எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா காட்டுறது. அது அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா,
0: டிசைனிங்ல அது ஒரு ஐடியா. ஆமா, அந்த ஒரு தாட் இவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு ஒரு ஐடியா இருந்தா தான் மேம் அது கம்ப்ளீட்டா நல்லா வரும். சோ அதுவும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு இதுல.
1: அப்ப உங்களுக்கு கண்ணல பாக்கும்போது பாக்கும்போது போடணும், இந்த ஜுவல்லரி போடணும் அப்படிங்கறது உங்களுக்கு தோணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா,
1: ஒரு டிசைனர் சொல்லும்போது இவ்வளவு கண்ணாலேயே போட்டோ எடுத்துருவீங்க.
0: ஆமா ஆமா.

0: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த இல்லம். டெக்ஸ்டைல் மற்றும் போட்டோ டிசைனர் பிரியதர்ஷினி அவங்களோட பேசிட்டு இருக்கோம். இப்ப தொடர்ந்து பேசலாமா?
1: ஆனா சிலருக்கு தான் அந்த ஒவ்வொரு ஜாப் வந்து ஒவ்வொருத்தருக்கு தான் சூட் ஆகும். நம்ம பொதுவா லேடிஸ்க்கு சூட் ஆகுதுன்னு சொன்னா கூட அந்த உடல்ல வலு, அந்த மனசுல வந்து பண்ணித்தினம், ஒரு வைராகியம் எவ்வளவோ இருக்கணும், அப்புறம் அதுக்கு மேல பேஷன், இந்த மூணும் சேர்ந்தாதான் அது பெஸ்டா வரும். இல்லைன்னா என்னிடம் ஒரு சுணக்கம் வந்துடும். ஒரு ஷூட்டுக்கு போயிட்டா ஐயோ இது என்னது ரொம்ப அலையிற மாதிரி இருக்கே, இவ்வளோ ஸ்ட்ரெயினா, பேசாம ஒரு ஆபீஸ்ல போய் வேலை பார்த்துடலாம் அப்படி தோணும் இல்லையா? நீங்க வந்து அதை விடாம பண்றீங்கன்னா, முதல்ல உங்க கணவர் அதுல மதுரமணன் அவர்கள் உங்களுக்கு ஒரு பக்க பலமா இருக்காரு, அவருக்கு நீங்க பக்க பலமா இருக்கீங்க ரெண்டுமே இல்லையா? அந்த மாதிரி இல்ல, அந்த உங்க ஃபேமிலியில இருக்கிறது இத்தனையும் காரணம் இல்லையா?
2: நம்ம இப்போ வந்து ஒரு ஷூட் பண்ணுறோம், அது வந்து அவுட்புட் வந்து நம்ம ஒரு ரீலாக கன்வெர்ட், ரீலாவோ ஃபோட்டோவோ கன்வெர்ட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் அது வந்து ரீச் ஆகும்போது ஒரு எப்படி ஒரு பிரசவம் 10 மாதம் கழித்து எப்படி ஒரு சந்தோஷம் இருக்கோ அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு சந்தோஷம் வரும் மேம். எப்படி நம்ம ஒர்க் இவ்வளோ தூரம் ரீச் ஆகிருக்கா அப்படிங்கும் போது அந்த பட்ட கஷ்டம்லாம் போயிடும்.
1: ஏற்கனவே நீங்கள் அந்த டிசைனிங் சொன்னீங்க இல்லையா, ஒரு புடவையா சாரியில் பார்க்கும்போது.
2: ஆமாம், அதே மாதிரி தான் இது வந்து, இது அதை விடவே வந்து உலகத்துக்கு நம்ம வந்து காமிக்கிற ஒரு விஷயம் மேம். அதுவாது நம்ம மட்டும் பார்த்தோம், இது வந்து நம்ம பண்ற ஒர்க் வந்து உலகமே. இப்ப நம்ம ஒரு வீடியோ போடுறோம், அடுத்த நிமிஷம் வந்து எல்லாரும் பாக்குறாங்க, லைக் போடுறாங்க, வியூஸ் வருதுங்கிறப்ப நமக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். யார் யாரோ தெரியாதவங்களை நம்ம லைக் போடும்போது அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும்.
1: ஆனா அதுல இருந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வரும் இல்லையா, அதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு அதுதான் கிரியேட் பண்ணி தருது.
2: எங்களுக்கு வந்து அதை பார்த்துட்டு நிறைய ரெக்கமெண்டேஷன்ல எங்களுக்கு.
1: ஆனா அது ரொம்ப முக்கியம் என்னன்னா, இப்ப நீங்க ரீல்ஸ் கண்டிப்பா போட்டே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருப்பீங்க.

0: நாங்கள் டெய்லி வந்து இன்னைக்கு என்ன ரீல் பண்ணலாம், இன்னைக்கு என்ன போடலாம், இன்னைக்கு என்ன போஸ்ட் போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தாட் இருக்கும் மேம் டெய்லியுமே.
1: ஆனால் இப்போ இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் நினைச்சதெல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னு ஒரு மாதிரி மக்களுக்கு ஒரு சலிப்பு தட்டுற காலமாக
0: இது
1: இல்லை, அடுத்தது ஏதாவது வருங்கிறீங்களா?
0: இல்லை இல்லை, இது சலிப்பே தட்டாதுங்க மேம். இன்னி ஃபியூச்சரிஸ்டிக் வந்து ரீல்ஸ் தான் மேம், வீடியோஸ் தான். இன்னி வந்து ஃபோட்டோஸை விடவே இன்னி ரீல்ஸ் தான். எல்லாருமே வந்து ஏதாவது ஒன்று மோஷனாக இருக்கா, ஏதாவது ஒரு மூமெண்ட்டாக இருக்கா, குழந்தைங்களுக்கே ஏன் வந்து ஒரு வீடியோ போட்டு விடுறோம், ஏன்னா ஏதாவது ஒன்று ஒரு மூமெண்ட் இருந்ததுன்னா அது வந்து சீக்கிரம் அட்ராக்ட் பண்ணுது. அதுவுமே வந்து மனுஷனோட மைண்ட் செட் எப்படின்னா 30-15 seconds மேலே யாருனாலையும் பார்க்கறதுக்கு மைண்ட் செட் இல்லை. அந்த ரீல்ஸுமே நாங்கள் வந்து ஒரு டைம் வச்சுருக்கோம், மேக்ஸிமம் 30 seconds தான். அதுக்கு மேலே எல்லாம் யாரும் உட்காந்து
1: படத்துக்கு போயிடுவாங்க,
0: அடுத்ததுக்கு போயிடுவாங்க, மைண்ட் மாறிடும். அதனால அந்த 30 seconds
1: அவார்டாகட்டும், அதுக்கப்புறம் நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்க போட்டோகிராபிக் டிசைன் ஆகட்டும், எல்லாமே ஒரு ஆர்ட் ஒர்க் நேர்த்தியா பண்ணக்கூடிய எஸ்தெட்டிக்கா அழகியல் சார்ந்த வேலை தான் ரெண்டுமே. உங்களுக்கு பிடிச்ச வேலைய மன நிறைவோட செஞ்சிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் அந்த மாதிரி பிடிச்ச வேலை கிடைக்காது, உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு நீங்க ஒரு பெரிய மோட்டிவேட்டர் லேடிஸ்க்கு, இந்த மாதிரி ஒரு துறைய, ஒரு பெரிய எல்லாருக்கும் ரீச் ஆகாத துறையை அந்த காலத்திலேயே எடுத்து படிச்சு அதுக்கான வேலைக்கு போய், ஒரு கோயம்புத்தூர் மாதிரி ஒரு நகரத்துல இருந்து சென்னை மாதிரி ஒரு பெருநகரத்துக்கு வேலைக்கு போய் அதுலேயே டிசைன் பண்ணி இந்த கவர்மெண்ட்டோட கோஆப்டெக்ஸ், அதுவும் முக்கியமான இது கோஆப்டெக்ஸுங்கிறதே எல்லாரும் புடவை வாங்கக்கூடிய இடம், அதை அதோடைய டிசைன் வந்து எல்லாரோடும் போற்றப்படக்கூடிய இடத்துல தான் அந்த கோஆப்டெக்ஸ் இருக்கு, அதாவது அந்த டிசைன்ஸ் எல்லாம் சொல்றேன். அது அந்த இடத்துல நீங்க வந்து அவார்டெல்லாம் வாங்கியிருக்கீங்க. அதே மாதிரி அப்புறம் இந்த போட்டோகிராஃபிலையும் நீங்க
0: இதுலயும் அவார்டு வாங்கியிருக்கோம் மேம். பெஸ்ட் போட்டோகிராஃபி ஆஃப் தி இயர் நாங்க வாங்கியிருந்தோம் மேம், நானும் ஹஸ்பண்டும். பெஸ்ட் ஐகானிக் போட்டோகிராஃபர் அவார்டு வாங்கியிருந்தோம்.
1: வெரி குட், கங்கிராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட். அதாவது உங்களோட வந்து அவார்டு வந்து நிக்கவே இல்லைன்னு
0: நினைக்கிறேன்,
1: தொடர்ந்துட்டே இருக்கும். இன்னும் நிறைய அவார்டு வாங்கணும் நீங்க இந்த போட்டோகிராஃபிலையும் சரி, நீங்க செஞ்சிட்டு இருக்க எந்த பணியிலையும் சிறந்து வரணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கிறது ஆல் இண்டியா ரேடியோ. ஒருத்தர் வந்து ஒரு இப்ப அந்த ஒரு சுவையை கண்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல நமக்கு ஒரு சக்சஸ் வந்துருச்சுன்னா அதுக்கு கீழே வர நமக்கு தோணவே தர, சக்சஸ் வந்து நம்மள மேல மேல ஏத்தி விடணும்னு தான் தோணும் இல்லையா? ஆனா நிச்சயமா உங்களோட கலெக்ஷன்ஸ் ஒரு நாள் பார்க்கணும், நீங்க டிசைன் பண்ணதை இல்லையா, அது ரொம்ப ஆர்வமா இருக்கு எங்களுக்கு. நம்ம வசந்த இளம் நிகழ்ச்சியில சிங்கப்பெண்ணே செக்மெண்ட்டுக்கு இவ்வளவு நேரம் எஸ் பிரியதர்ஷினி அவர்கள் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க ஒரு டெக்ஸ்டைல் டிசைனர் அண்ட் போட்டோகிராபிக் டிசைனர், அதாவது ஆடை மற்றும் புகைப்பட வடிவமைப்பாளர். எவ்வளவு பேசினாங்க இல்லையா, நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி பிரியதர்ஷினி.
0: தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேம், இட் வாஸ் எ பிரெஷியஸ் மொமெண்ட். ரொம்ப ஹாப்பி உங்க கூட இன்டராக்ட் பண்ணதுக்கு. தேங்க்யூ மேம்.
2: நேர்களே, இதுவரை டெக்ஸ்டைல் மற்றும் போட்டோ டிசைனர் பிரியதர்ஷினி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று பிற்பகல் 1 மணிக்கு மணி 1 மலர் 1, 2:15 மத்திய அரசினுடைய மகத்தான திட்டங்களின் தொகுப்பு நிகழ்ச்சி, 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் வேளாண்மை சார்ந்த உபத்தொழில்கள் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் இ பாலதண்டாயுதபாணி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 3:02 டீ டைம் நேயர் விருப்பமாக, 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 4:02 கெட் செட் கோ. மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் கல்வியாளர் முனைவர் எஸ் பாலசாமி அவர்களுடன் நேரலை இடம்பெறும். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 3 பயிர் மூடாக்கு அங்கக கலை வேளாண்மையின் முக்கிய பங்கு என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி முரளி அர்த்தனாரி அவர்கள். 9:15 மயிலிறகு காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்கள் இடம்பெறும். 10 மணிக்கு மெலடி மெட்டுக்களில் இன்று திருப்பூர் மாவட்டம் நேர் விருப்பமாக திருப்பூர்

0: மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். இணைந்திருப்போம், மகிழ்ந்திருப்போம் இசையோடு நாம்.
1: நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பெண்கள் நம்மளுடைய ஹெல்த்தை ஓவராலாக நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு நாலு முக்கியமான டிப்ஸ் வந்து சும்மா கேஷுவலாக சொல்லலான் இருக்கேன். ஒன்று வந்து நம்மளுடைய உடம்பை வந்து சீராக வச்சுக்கணும். சரியான உணவு, நியூட்ரிஷன், சரியான எக்ஸசைஸு, நம்ம மனதை வந்து ஆரோக்கியமாக சந்தோஷமாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட எப்பொழுதும் ஒரு ஒரு உடன்பாடோடு இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது. அப்புறம் ஒரு சின்ன ஆன்மீக சிந்தனை. நம்ம என்ன கடவுளை வழிபட்டாலும் சரி, அந்த ஆன்மீகத்தோடு கொஞ்சம் நம்மளை வந்து இணைத்து ஈடுபடுத்தி கொண்டு அதில் மனதை அமைதியாக வச்சுக்கிறது. இந்த நாலு விஷயங்களையும் நீங்கள் பண்ணிங்கன்னா, நிறைய டைம் நான் சொல்லுவேன், டாக்டர் கூட நீங்கள் வந்து பார்க்க வேண்டியதில்லை, நீங்கள் வந்து உங்களுடைய உடம்பை நீங்களே மருத்துவராக இருந்து நீங்களே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான இதாக நான் சொல்ல விரும்புகிறேன்.
0: தொடர்வது தமிழ் செய்திகள்.

0: ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனு ஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். கோவிட் தொற்று காலத்தின்போது மருத்துவர்களின் அளப்பரிய சேவையை நினைவு கூர்ந்துள்ள அவர், ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் மூலம் மருத்துவ சேவை விரிவாக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மருத்துவர்களின் கடின உழைப்பு அர்ப்பணிப்பை பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையை மேம்படுத்த அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், மருத்துவ படிப்புகளுக்கான எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அதிக அளவில் இளைஞர்கள் மருத்துவர்களாக உருவெடுக்க வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். நோய் தடுப்பு மருத்துவம், நவீன மருத்துவ ஆராய்ச்சி, அனைவருக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் மருத்துவர்களின் பங்கு முக்கியமானது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் மக்களின் ஆரோக்கியத்திற்காக மருத்துவர்கள் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சுகாதாரத்துறையில் மருத்துவர்கள் மிகவும் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் மருத்துவர்கள் அயராது பாடுபட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மனித உயிர்களை காப்பதற்காக அயராது பணியாற்றும் அனைத்து மருத்துவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மருத்துவர்களின் தன்னலமற்ற சேவை, அர்ப்பணிப்பு மற்றும் மனித நேயம் போற்றத்தக்கது என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனிடையே மருத்துவர்கள் நோய்க்கான சிகிச்சை அளிப்பவர்களாக மட்டுமின்றி சுகாதாரமான வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் திகழ்வதாக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் டாக்டர் தீபா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: மருத்துவர்கள் நோய்க்கு சிகிச்சை அளிப்பவர்கள் மட்டுமல்ல, நோய் வராமல் தடுக்கவும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை உருவாக்கவும் வழிகாட்டுபவர்களும் ஆவர். நமது ஆரோக்கியம் நம் கைகளில் தான் உள்ளது. சத்தான உணவு, தினசரி உடற்பயிற்சி, போதுமான தூக்கம், புகையிலை மற்றும் மதுவை தவிர்த்தல், தேவையான தடுப்பூசிகள் மற்றும் காலமுறை உடல்நல பரிசோதனைகள் ஆகியவற்றை கடைபிடிப்போம். மனித உயிரை காக்கும் உயரிய பணியில்

0: அறிவையும் அன்பையும் அர்ப்பணிப்பையும் இணைத்து சேவை செய்யும் அனைத்து மருத்துவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துகளும் நன்றிகளும்.
1: தேசிய பட்டய கணக்காளர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். இவர்களின் வெளிப்படைத்தன்மை மற்றும் திறமையின் மூலம் முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்கு இன்றியமையாதது என்று தெரிவித்துள்ளார். 1949 இந்திய பட்டய கணக்காளர் பயிற்சி நிறுவனம் தொடங்கியதை குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ள வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஊரக பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை இது மேம்படுத்தும் என்று கூறியுள்ளார். இந்த சட்டத்தின் மூலம் ஊரக பகுதி மக்களுக்கு 125 நாட்கள் வேலை உறுதி செய்யப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தை செயல்படுத்த நடப்பு நிதியாண்டில் 95,692 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ராணுவம் நவீனமயமாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் புதிய ராணுவ தலைமை தளபதியாக இன்று பதவியேற்ற பின் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில்நுட்ப அடிப்படையில் இந்திய ராணுவம் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். எல்லைப்பகுதியில் ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியில் சிறப்பாக ஈடுபட்டு வருவதாக அவர் கூறினார். எத்தகைய சவாலையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாகவும் ஜெனரல் தீரஜ் சேத் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் அரசு நிர்வாகம் சீரமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் 11 சாதனை குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதன் மூலம் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் பணப்பரிமாற்றத்தின் மூலம் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக பணம் செலுத்தப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் கிராமங்களில் மட்டுமன்றி 2வது மற்றும் 3வது நிலை நகரங்களும் வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இளம் தொழில் முனைவோர் மற்றும் புத்தொழில் தொடங்குவோர் இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். கல்வி, சுகாதாரம், வேளாண்மை, வணிகம், பொதுச் சேவை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் வளர்ச்சியடைந்துள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இந்திய எண்ணெய் கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விலை குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வருவதாக தெரிவித்துள்ளது. இதனையடுத்து தில்லியில் 19 கிலோ வணிக சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 2,930 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் இன்று வெளியிட்டார். சென்னையில் தரவரிசை பட்டியலை வெளியிட்டு செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
2: இந்த பொறியியல் கலந்தாய்வுக்கு இந்த ஆண்டுக்கு விண்ணப்ப பதிவு செய்து பதிவு கட்டணம் செலுத்திய மாணவர்களின் எண்ணிக்கை 2,45,235. இந்த ஆண்டு தரவரிசை எண் வழங்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை 130,767. இதில் மாணவிகளின் எண்ணிக்கை 105,245. 3ம் பாலினத்தவர் 5. ஆக மொத்த எண்ணிக்கை 236,017.
1: ராஜஸ்தான் மாநிலம் தௌசா மாவட்டத்தில் இன்று பேருந்து ட்ரக்குடன் மோதி தீப்பற்றி எரிந்ததில் 7 உயிரிழந்தனர், 12 மேற்பட்டோர் காயமடைந்தனர். தில்லி மும்பை விரைவுச் சாலையில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காயமடைந்தவர்கள் தௌசா மாவட்ட மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐநாவின் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு பி ஹரி, சுதந்திர பாலஸ்தீனம் அமைக்கப்பட்டால் அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட முடியும் என்று கூறினார். கடந்த 3 இந்தியா காசா பகுதியில் 150 டன் நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளதையும் திரு பி ஹரீஷ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர்

0: மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 8-11, 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் சோரா மட்சுஷிமா சன்சுகே இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் தியா சிட்டேல் யசஸ்வினி கார்படே இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோ 2-0 என்ற கோல் கணக்கில் ஈக்வடாரை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. முன்னதாக நார்வே பிரான்ஸ் அணிகளும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இன்றிரவு மணி 9:30 நடைபெறும் நாக் அவுட் ஆட்டத்தில் இங்கிலாந்து காங்கோவை எதிர்கொள்கிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் கனடாவின் லியாம் த்ராஸை வென்றார். புதுச்சேரியில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 120 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனு ஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 12:50. இனி கேட்கலாம் மெல்லிசை. மெல்லிசையில் முதலில் ஜெயஸ்ரீ ஜெகன் மற்றும் லதா ராஜு பாடியது.

0: மெல்லிசை கேட்டீர்கள்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
0: மகிழ்ச்சியான மதிய வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இது மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில உங்க கூட நான் ஆர்ஜே தமிழரசு லக்ஷ்மணன். இன்னைக்கு என்ன படம் அப்படின்னு பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா ஃபேஸ்புக்ல பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். 2015 வெளிவந்த தி வாக். ட்வின் டவர்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வருது 2001 செப்டம்பர் 11, இதுதான் ஞாபகம் வரும். ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் 1974 ஏப்ரல் 7 ட்வின் டவர்ஸில் அந்த இரண்டு கட்டிடங்களுக்கு நடுவில் கயிறு கட்டி தான் நடந்த அந்த நாள் தான் ஞாபகம் வரும். இப்போது அந்த இடத்துல வந்து இப்போ வந்து ட்வின் டவர்ஸ் கிடையாது. இருந்தாலும் அதனுடைய நினைவுகள் அவரை வந்து என்றைக்குமே அது அந்த சந்தர்ப்பங்கள் அங்கே நடந்த அந்த சந்தர்ப்பம் எல்லாமே அவருக்கு வந்து நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலிப் பெட்டிட் தான். த லைவ் ஒயர், அதாவது கயிறு மேலே நடக்கக்கூடிய ஒரு சாகச மனிதன். அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் தான் அதை பற்றின அவரை பற்றின ஒரு பயோபிக் படம் தான் தி வாக். அதாவது அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடென்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது சின்ன வயசுலேருந்து அவர் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு எப்படி அந்த சாதனையை புரிஞ்சார் அப்படிங்கிறத வந்து ரொம்பவே தத்ரூபமாக எடுத்திருப்பாங்க இந்த படத்தில். யாராவது 2015 அதாவது அந்த டைமில் நீங்கள் வந்து இந்த படத்தை போய் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இது இந்த படம் வந்து 3D வெளிவந்தது. அதில் பார்க்கக்கூடிய ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்திருக்கும். ஏன்னா 3D அப்படின்னா பக்கத்தில் வந்துட்டு போகிற மாதிரி இல்லாமல் நாமளே வந்து அந்த கயிறு மேலே நடக்கிற மாதிரி, எங்கே ஸ்லிப் ஆகி விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு த்ரில்லிங்கான அனுபவம் இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பாக உணர முடியும். இந்த படத்தை யார் இயக்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஜிமிக்ஸ் தான். போன டைம் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் ஃபாரஸ்ட் கம்ப் இந்த படத்தை பற்றி பேசணும், அதுக்கு முன்னாடி காஸ்ட் அவே இந்த படத்தையும் பேசணும் இல்லைங்களா. இவர் தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்காரு. ஒரு உண்மை கதையை அடிப்படையாக கொண்ட ஒரு படம் அப்படிங்கும்போது ரொம்ப மிகைப்படுத்தியும் சொல்ல முடியாது, ரொம்ப குறைச்சலாகவும் சொல்ல முடியாது. அதில் இருக்கிறது அவர் வாழ்க்கையில் நடந்ததை அப்படியே ஒரு தத்ரூபமாக எடுத்திருப்பாங்க தி வாக். அவங்க அந்த கதைக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல்.
2: I think I'm in love with you. No, no, no, no. Well, I've been thinking about you. Maybe I'm in love with you. I really don't know.

ஒரு மணி 7 நிமிஷத்துல நாம கேட்டுட்டு இருக்கோம். இது மணி 1 மலர் 1. எஸ் தி வாக், இந்த படத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம்னு சொல்லியிருந்தோம். அதாவது நிறைய விஷயங்கள், பயோபிக் படம் அப்படிங்கும் பொழுது அதில் இருக்கிறது அதில் இருக்கிற மாதிரி நம்ம சொல்லி ஆகணும். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அவரே வந்து இந்த கதையை நான் வந்து நரேட் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தில் கொடுத்துருப்பாங்க. 1970களில் பாரிஸில் தெருவோரங்களில் ஒரு சாகச கலைஞராக ஒரு 10 அடி உயரத்தில் கயிறு மேலே நடக்கிறவர் தான் பிலிப் பெட்டிட். மக்களோட அந்த கைதட்டல், கைதட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பசங்க படத்தில் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த கைத்தட்டும் போது அவன் வந்து உடம்பு சரியில்லைனா கூட நம்ம வந்து முழிச்சுக்க தோணும் அந்த மாதிரியான அந்த கைதட்டல் சவுண்டு. அதை கேட்டு கேட்டு இவருக்கு வந்து இன்னும் இன்னும் மேலே மேலே ஏதாவது ஒரு சாதனை படைக்கணும், இந்த உலகமே நம்மளை வந்து திரும்பி பார்க்கணும், அப்படி ஒரு சாதனையை பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவர் மனசில் எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் இவங்க வீட்டில் அவருடைய அப்பா வந்து இதுக்கெல்லாம் ஒத்துக்கலை. நீ எப்படியாவது வந்து பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் இவருக்கு வந்து எப்படியாவது கயிறு கட்டி நடக்கிறதுல ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம சாதிச்சு ஆகணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஆளாக அந்த கலையில் வரணும் அப்படிங்கிறது தான் இவருடைய ஒரு ஆசையாக இருக்குது. ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா வந்து இவரை வந்து வீட்டை விட்டே வெளியில் துரத்திடுறாரு. வெளியில் போய் இந்த மாதிரி ஒரு நாள் கயிறு கட்டி நடந்துட்டுருக்கும் பொழுது இவருக்கு வந்து பல்வலி ஏற்படுது. அப்போ ஒரு பல் டாக்டர்கிட்ட போகிறாரு. அங்கே வெயிட் பண்ண சொல்கிறாங்க. வெயிட் பண்ணிகிட்ருக்கும்போது அங்கே நிறைய மேகசின்ஸ்லாம் இருக்கு. அப்போ அந்த மேகசின் எடுத்து பார்த்துட்டு இருக்கும் பொழுது அதில் வந்து ஒரு ஃபோட்டோ ட்வின் டவர்ஸ் இருக்கு. அப்போ அவருக்கு மனசில் ஒரு கிளிக் ஆகுது. இந்த ட்வின் டவர்ஸ் மேலே அந்த ரெண்டு கட்டிடத்துக்கு மேலே நடுவில் கயிறு கட்டி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அது வந்து அவர் மைண்டில் வந்து ஒரு இப்படி ஒரு பொறி தட்டுற மாதிரி தட்டுது. மைண்டில் அதே தான் ஓடிட்டுருக்கு. சும்மா யார் வேணால் நினைக்கலாம் இல்லையா, இந்த மாதிரி கயிறு கட்டி நடக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் அதற்கு முறையான பயிற்சிகள் வேணும் இல்லையா. அதுக்காக ஒரு சர்க்கஸ் கம்பெனிக்கு போகிறாரு. அங்கே ஒரு வயசான ஒரு ப்ராக்டிஸ் பயிற்சியாளர் பப்பா ரெட்டி அப்படின்னு சொல்லி இவர் தான் வந்து அங்கே நிறைய பேர்த்துக்கு வந்து பயிற்சி கொடுத்துட்ருக்காரு. அவர்கிட்ட போய் எப்படியாவது கற்றுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது சாதாரண விஷயம் இல்லை அவர்கிட்ட கற்றுக்கிறது. அதனால் அவருக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள், பிடிச்ச மாதிரியான விஷயங்களை அவர் பார்க்குற மாதிரி நிறைய பண்ணுறாரு.

எப்படியோ அவர்கிட்ட போய் சேர்ந்துடுறாரு. அப்போ வந்து நிறைய விஷயங்கள், நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் கற்றுத்தர்றாரு. ஏன்னா இவருக்கு வந்து கயிறில் நடக்க தெரியும், ஆனால் இன்னும் உயரமாக போகும்போது அந்த கயிறை எப்படி கட்டுறது, அதோட அளவுகள், எவ்வளோ உயரத்தில் இருந்தால் எவ்வளோ ஆட்டம் கொடுக்கும், இதெல்லாம் வந்து கற்றுக்கணும் இல்லைங்களா. அதுக்காக எல்லாத்தையும் அவர்கிட்ட கற்றுக்கிறாரு, அவரும் கற்றுக் கொடுக்குறாரு. அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நீ வந்து எனக்கு பணம் தரணும் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை வந்து அந்த வயசான அந்த பாப்பா ரெட்டி கிட்ட கொடுக்குறாரு, அவரும் சேவ் பண்ணி வைக்கிறாரு. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, முதல் வணக்கத்தை வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இவர் ரொம்ப சேட்டை பண்ணுறாரு, கரெக்டாக பண்ண மாட்டேங்கிறாரு. அப்போது அவருக்கு வந்து கோவம் வந்துடுது. கோவம் வந்து என்ன பண்ணுறாருன்னா, போடா எனக்கெல்லாம் உன்னால் சொல்லித்தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வழியில் துரத்திடுறாரு. அப்போ இவர் வந்து வழியில் போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு, வழியிலையும் போயிடறாரு. என்ன ஆகுது

நமது ஆகாசவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.

மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். தி வாக் இந்த படத்தை பற்றி தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். அதாவது சர்க்கஸ் கம்பெனியிலேருந்து சர்க்கஸ்லேருந்து அவர் வந்து வழியில் துரத்தி விட்டுறாங்க. அவரும் வெளியில் வராரு. அங்கே ஒரு ரோட்டில் பார்த்தீங்கன்னா இவர் மாதிரி ஒரு பொண்ணு வந்து தெருவோரத்தில் பாடிட்டு இருக்காங்க. அவங்கள சுற்றி ஒரு கூட்டம், நிறைய கூட்டம் நின்றுட்டு இருக்கு அவங்க பாடுறதை கேட்டுட்டு. அதை பார்த்துட்டு சும்மா இருக்கல பிள்ளை என்ன பண்ணுறாருன்னா, நமக்கு இந்த வித்தை தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெருவோரத்தில் கயிறு கட்டி இவர் வந்து வித்தையெல்லாம் காமிக்கிறாரு. அப்போ அந்த கூட்டம் என்ன ஆகுது அப்படின்னா, அவ பக்கம் இருந்த கூட்டம் வந்து இவரை சுற்றி ஃபுல்லாக கூட்டம் நிறைஞ்சிருது. அதில் வந்து அவளுக்கு கோபம் வந்து என்ன பண்ணுறான்னா, இவங்கிட்ட வந்து சண்டை பிடிக்கிற ஆனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேர், சண்டை பிடிக்கும் பொழுது அந்த மோதல் வந்து பின்னாடி காதலாக மாறுது. ஒரு நாள் இவருடைய அந்த கனவு, அதாவது இவருடைய லட்சியம், அந்த ட்வின் டவர்ஸ் மேலே நடக்கணும், அந்த ட்வின் டவர்ஸ்க்கு இடையில நடக்கணும் அப்படிங்கிற இவருடைய குறிக்கோளை ஆனிக்கிட்ட சொல்கிறாரு. அவர்கிட்ட சொல்லும் பொழுது அவரும் சரி ஓகே நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, அவங்க கிட்ட ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி இடத்த கொடுக்குறாங்க. அந்த இடத்துலையும் கயிறு கட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோட்டோகிராஃபர் வராரு. அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து சூப்பராக பண்ணுறப்ப நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி அவரும் வந்து ஒரு ஃப்ரெண்டாக மாறுறாரு. அந்த டீம் பெருசாகுது. அப்போது ஒரு நாள் அந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவரால் கண்டிப்பாக அந்த கயிறு வந்து கண்டு விழுகுது. அப்போ இன்னுமே இவருக்கு வந்து ப்ராக்டிஸ் தேவைப்படுது. அதனால என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை. பப்பி ரெட்டி கிட்ட வந்து, பப்பா ரெட்டி அந்த குருநாதர் அந்த பயிற்சியாளர் இருக்கார் இல்லைங்களா, அவர்கிட்ட தான் கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் திரும்பி அந்த சர்க்கஸ் கம்பெனிக்கே போகிறாரு. அப்போது அவர் சொல்கிறாரு, பப்பா ரெட்டி சொல்கிறாரு, எனக்கு தெரியும் நீ வருவேன்னு சொல்லிட்டு, ஆனால் என்ன கொஞ்சம் லேட்டாக வந்திருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆக்சுவலாக அவர் பார்த்ததுலேயே ரொம்ப ஆத்மார்த்தமாக வரும், இதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு அதை பெரிய லெவலில் கொண்டு போக போகிற கூடிய ஒரு தகுதி வந்து பிலிப்க்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு முதலே தெரிஞ்சிருக்கு. இன்னும் அதில் என்னெல்லாம் ட்ரிக்ஸ் இருக்குது அது எத்தனையுமே அவருக்கு வந்து சொல்லித்தராரு. அப்போது இவருடைய ஆசையை, இவருடைய லட்சியத்தை, அந்த ட்வின் டவர்ஸ்க்கு இடையில் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தை பப்பா ரெட்டி கிட்ட இப்போ சொல்கிறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு நீ வந்து சேஃப்டியாக தான் அதில் பண்ணணும் அப்படிங்கும்போது, இல்லை நான் சேஃப்டி எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, அப்போ தான் நான் வந்து சாதிச்சதாக அர்த்தம் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக சொல்லிட்டுருக்காரு. அதுக்காக இவரை வந்து தயார்படுத்துகிறாங்க, அந்த டீமே வந்து இவரை தயார்படுத்துது. அப்போ அதுக்காக ஒரு முன்னேற்பாடாக ஒரு ஏரி மேலே நடக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியில், அதாவது ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு பார்த்தீங்கன்னா கயிறு வீசுவாங்க, வீசி இன்னொரு கயிறில் இன்னொருத்தவங்க கட்டிடுவாங்க. நல்லா எப்படி கட்டணும், எந்த அளவு அப்படின்னு சொல்லி பப்பா ரெட்டி சொல்லிடுவார். அப்போ அந்த ஏரி மேலே நடக்க ஆரம்பிக்கிறாரு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியும், மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கேஷுவலாக இருப்பாங்க, அதாவது போட்லெலாம் போயிட்டுருக்கும்போது மேலே பார்த்தா இவன் அந்த கயிறு மேலே நடந்துட்டுருப்பான். அவங்க எல்லாருமே பயப்படுவாங்க, டே அந்த பக்கம் போடா, ஏண்டா இப்படி மேலே எங்கேயாவது விழுந்துராதரா அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ கீழே பார்த்தோன்னா அவனுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் போயிடும். அப்போது டக்கு நம்ம தண்ணிக்குள்ளே விழுந்துருவான். அப்போ அவன் வந்து நம்மளாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், எழுந்த உடனே ஐயோ நம்ம இங்கேயே விழுந்துட்டோமே, ட்வின் டவரில் போய் விழுந்தால் என்ன ஆகிறது அப்படின்னு நினச்சி நம்ம வந்து ட்ரை பண்ண மாட்டோம். ஆனால் அவன் வந்து பிலிப் வந்து அது வெளியில் வந்து அவனை சமாதானப்படுத்திக்கிறான். முடியும், நம்மளாலேயும் முடியும், கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம நடத்திடலாம் அப்படிங்கிற ஒரு அவரே வந்து அவரை மோட்டிவேட் பண்ணிக்கிறாரு. ரெண்டாவதாக அவர் வந்து ஒரு அந்த ஊருக்குள்ளேயே ஒரு டவர் இருக்கும், ரெண்டு டவர்ஸ், அந்த டவரில் அதுக்கு இடையில் கயிறு கட்டி அந்த ஃபோட்டோகிராஃபர், அவருக்கு இன்னொரு ஃப்ரெண்டு இருப்பாங்க ஜெஃப் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நாலு பேர் சேர்ந்து ரெண்டு பக்கம் கயிறு கட்டி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இது கீழேலாம் மக்கள் வந்து சூப்பர்டா நடந்துட்டான்டா, ரெண்டு டவருக்கு இடையில சூப்பராக நடக்கிறான்டா அப்படின்னு சொல்லி கைத்தட்டி ரொம்பவே

உற்சாகப்படுத்துகிறாங்க. அதுக்கிடையில் போலீஸ் வந்துடுது. ஏன்னா நம்ம அவங்க வந்து இதுக்கு பர்மிஷன் எதுவுமே வாங்கலை. அவரை கூட்டிகிட்டு போயிடுது. அதுக்கப்புறமா அவர் ரிலீஸும் ஆகிறாரு. ஆனால் அவருடைய கனவு லட்சியம் எல்லாமே அந்த ட்வின் டவர்ஸ்க்கு இடையில் நடக்கிறது அப்படிங்கிறத வந்து ஒரு குறிக்கோளாக வச்சுட்டே இருக்காரு. இதுக்காக இந்த டீம் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு இப்போ போகிறாங்க.

ஒரு மணி 25 நிமிஷத்துல நாம கேட்டுட்டு இருக்கோம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மணி 1 மலர் 1 நிகழ்ச்சியில தி வாக் இந்த படத்தை பத்தி நாம பேசிட்டு இருக்கோம். 2015 வெளிவந்த இந்த படம் ஒரு பயோபிக். அந்த படத்தை வந்து எப்படி தத்ரூபமா எடுத்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி நாம பேசிட்டு இருக்கோம்.

எஸ் தி வாக். அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து எந்த சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு போகிறாங்க. அங்கே ட்வின் டவர்ஸில் வேலை நடந்துட்டுருக்கும். டெய்லியும் போய் அவர் என்ன பண்ணுவார்னா, அங்கே எந்தெந்த இடத்துல எந்தெந்த டைமில் செக்யூரிட்டி இருப்பாங்க, யாரெல்லாம் வராங்க, யாரெல்லாம் போகிறாங்க அப்படிங்கிறத தினமும் போய் பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ வந்து ஓகே, கயிறு கட்டி நடக்கிறது நிறைய மெட்டீரியல்ஸ் தேவைப்படும், என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணி அதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டிருக்கேன், பெரிய பெட்டி, அதில் வந்து இது பண்ணிடுறாங்க, மெட்டீரியலும் வாங்குறாங்க. ஓகே, எல்லாமே ஏற்பாடாயிருச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த டேட்டில் நடக்கிறது, எந்த நாளில் நடக்கிறது, எந்த டைமில் நடக்கிறது ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அகஸ்ட் 6, 1974 காலையில் 6 மணிக்கு நடக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த பாக்ஸை வந்து மேலே கொண்டு போய், ஏன்னா அங்கே யாருக்குமே வந்து பிலிப் தெரியாது, ஏன்னா வேலை செஞ்சுட்டு இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஒர்க் வந்து நடந்துகிட்டே இருக்கிறதுல, உள்ளுக்குள்ளே நிறைய வேலைகள் வந்து நடந்துகிட்டே இருக்கு அந்த ட்வின் டவர்ஸில். அப்போ அவன் வந்து லிஃப்டில் போகிறது வரதுமா இருந்திருக்கான், நிறைய அதாவது மாறு வேஷம் போட்டு போகிறதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி போவான் பிலிப் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக. அப்போது லிஃப்டில் வந்து அந்த பெரிய பெட்டியை ஏற்றுறாங்க. அந்த டீம் இப்போ ரெடி ஆயிடுச்சு, நம்ம 6 மணிக்கு அங்கே வந்து பிலிப் வந்து நடக்க போகிறான், அதுவும் யாருக்குமே தெரியாமல் நடக்கணும். அப்போ அந்த பாக்ஸை வந்து யாருக்கும் தெரியாமல் கொண்டு போகணும், 110வது மாடிக்கு கொண்டு போகணும். ஆனால் அந்த லிஃப்டில் வந்து 109வது மாடி வரைக்கும் தான் அந்த லிஃப்டே போகும். அதுக்கப்புறம் எப்படியோ அந்த பெட்டியை 4-5 பேர் தூக்கிட்டு அங்கே போய் இங்கே போய் எல்லாம் நிறைய பேர் வந்து மாட்டிக்கிற அளவுக்கு கூட அதில் நடக்கும். இது சாதாரண விஷயமே கிடையாது. அந்த ட்வின் டவர்ஸில் அந்த ட்வின் டவர்னுடைய உயரம் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்வின் டவர்னுடைய உயரம் வந்து 1368 அடி, இன்னொன்று 1362 அடி. இந்த ட்வின் டவர்ஸ்க்கு நடுவில் அந்த இடைப்பட்ட தூரம் வந்து 140 அடி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இல்லையா, நம்மளுக்கே பயமாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த டைமில் 2015 3D இந்த படம் வந்திருந்தப்போ பார்த்துருந்தீங்கனாலும் சரி, இப்போது நீங்கள் ஒரு சேர்லேயோ இல்லை சோஃபாலேயோ உட்காந்து பார்த்துருந்தாலும் சரி, அடடா விழுந்துடாதப்பா பார்த்து பார்த்து அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து பதட்டப்படுவோம். அந்த மாதிரி த்ரில்லிங்காக எடுத்திருப்பாங்க அந்த படத்தை. இப்போது இது என்ன நடக்கும், என்ன நடக்கும, அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிற நம்மளே வந்து ஒரு திகில் நிறைஞ்சதாக மாற்றுறோம் இந்த வாக், தி வாக் இந்த படம். இந்த உயரம் நிறைந்த அந்த ட்வின் டவரில் நடக்க ஒரு டீமே ஒர்க் பண்ணுது, யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக பண்ணுறாங்க.

0: என்றும் நீங்கள்
1: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.

தி வாக் இந்த படத்தை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு சூழல்லையும் ஒரு மாட்டிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் ஏற்படும். அதையும் மீறி சாதுரியமாக இப்போ அந்த ட்வின் டவர்ஸ்க்கு மேலே போயாச்சு. அவருடைய அந்த கனவு நனவாக போகிறது, அந்த ரெண்டு கட்டடத்தையும் நம்ம

இன்றைக்கும் அந்த கேபிள் அது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்டீல் கேபிளாக தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதை எப்படி ஃபிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ரொம்ப தத்ரூபம் காமிச்சிருப்பாங்க. அந்த வில் அம்பு வச்சு தான் அவங்க இது பண்ணுவாங்க. இங்கேருந்து வில் அம்பு அந்த அம்பில் வந்து இது பண்ணி அந்த பக்கம் இருக்கிறவங்க வந்து கரெக்டாக கொண்டு போய் கட்டி கரெக்டாக இது பண்ணிட்டுருப்பாங்க. ஃபிட்டிங் எல்லாம் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ரொம்பவே நம்மளுக்கே வந்து ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். இப்போது எல்லாமே செட் பண்ணியாச்சு. 6 மணி ஆயிடுச்சு. ஆனால் 6 மணிக்கு மேலேயே தாண்டது 7 மணி ஆயிடுச்சு. இப்போது ஃபிலிப் வந்து தன்னுடைய சின்ன வயசுலேருந்து, சின்ன வயசுன்னு சொல்ல முடியாது, அதாவது ஏதாவது சாதிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தவருக்கு இடையில ஒரு சின்ன தைரியம் வந்து இந்த ட்வின் டவர்ஸ்க்கு மேலே நடக்கணும், அந்த ட்வின் டவர்ஸ் இடைப்பட்ட தூரத்தை கடக்கணும், அதுவும் கயிறில் அப்படிங்கிற ஒரு விஷயம் உதிச்சு அதை சாதிக்கணும், அப்படி ஏதாவது சாதிக்கணும், உலகமே நம்மளை திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிற அந்த கனவை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாரு. ஃபஸ்ட்டு அவரை கால் எடுத்து வைக்கிறப்போ கொஞ்சம் பயம் இருக்கு தான் செய்யுது. அந்த ரோப்பில் எந்த விதமான சேஃப்டியும் இல்லாமல், அதாவது ஒரு கையில் வந்து ஒரு பெரிய குச்சி மட்டும்தான் அவருக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கிறாரு. அந்த ரோப்பில் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறார். ஃபஸ்ட்டு ரொம்ப பதட்டமாக தான் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் பேலன்ஸ் பண்ணிக்கிறாரு. 2 அடி எடுத்து வச்ச உடனே கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி நடக்க ஆரம்பிக்கிறாரு. கீழே இப்போ 7 மணி ஆகுது அப்படிங்கும் போதே மக்கள் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. கீழே மக்கள் கூட்டம் அண்ணாந்து அப்படியே பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தராக ரொம்ப ஜாஸ்தியாகுது. மேலே ஒருத்தர் நடக்கிறாங்க, அதுவும் ட்வின் டவர்ஸ்க்கு இடையில இவ்வளோ பெரிய தூரம், அவ்வளோ தூரத்தை வந்து நடக்க ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் வந்து ரொம்ப ஆச்சரியத்தோடு அண்ணாந்து பார்க்குறாங்க அந்த உயரமான கட்டிடத்தை. அதில் நடக்கிற அந்த ஃபிலிப்பை வந்து ரொம்ப அழகாக அவங்க கைத்தட்டி கொடுக்கும் பொழுது ரொம்பவே நம்மளுக்கே வந்து ஒரு பெருமிதமாக இருக்கும். எந்த சேஃப்டியும் இல்லாமல் அங்கே வந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த இதுக்கு இடையில மக்கள் கூட்டம் வந்து ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுது. அதனால போலீஸ் அவங்க வந்து வந்துடுது.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது மணி 1 மலர் 1 நிகழ்ச்சியில திவாக் இதை பத்தி நாம பேசிட்டு இருக்கோம். எஸ், அவருடைய அச்சீவ்மெண்ட், அவருடைய குறிக்கோளை வந்து நிறைவேற்றும் நாளும் வந்தது, அந்த டைமும் வந்துருச்சு, இப்போ நடக்க ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னோம். அப்படி நடக்கும் பொழுது வேறு எதுவுமே அவருக்கு தெரியல, அந்த கயிறும் பனிமூட்டம் அப்படியே அவரை வந்து கிராஸ் பண்ணி போகுது, அப்படியே ஒயிட் கலரில் அந்த பனிமூட்டம் வந்து கிராஸ் பண்ணி போகுது. இதுக்கடையில் நிறைய மக்கள் கூட்டமும் கீழே கூட்டமாயிடுறாங்க, அதனால போலீஸும் வந்துடுறாங்க, காவல்துறையும் வந்துடுது. அப்போது ஒரு பக்கம் அப்படியே மெதுவாக நடந்து போய் அந்த இண்டு அடைஞ்சிடுறாரு. ஆனால் அந்த அவங்களுடைய கேங், அவங்களுடைய டீம் எல்லாம் சேர்ந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க, நம்ம சாதிச்சிட்டோம், நாம் வந்து வெற்றி, அதாவது எப்படி அந்த மகிழ்ச்சியை தெரிவிக்கிறதுனே தெரியல. அவர் வந்து பயோபிக் தானே, அதாவது அவர் சொல்கிற மாதிரி கதை தான் இந்த படத்தில் அமைஞ்சிருக்கும். அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த ஆனந்தத்தை வந்து என்னால் வெளிப்படுத்தவே முடியல அப்படிங்கிறது வந்து அவர் இந்த இடத்துல சொல்லுவார். அந்த மாதிரி அந்த டீம் எல்லாருமே சந்தோஷமாக அவர் வந்து ரொம்ப நம்ம சாதிச்சிட்டோண்டா அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, ஏதோ ஒன்று குறையுது, ஏதோ ஒன்று குறையுது அப்படின்னு அவர் மனசில் தோணும். அப்போ உடனே என்ன பண்ணுவார்னா, அந்த பில்டிங்கில் அடுத்த பக்கம் போகாமல் திருப்பி டர்ன் பண்ணி அதுக்கு அடுத்த சைடே வந்து நடக்க ஆரம்பிச்சிருவார். ஏண்டா போகிற, நீ ஒரு தடவை போயாச்சு இல்லை, நில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இல்லை, நான் வந்து மறுபடியும் ஒரு தடவை போகணும், ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் போலீஸ்லாம் வந்துடுது அந்த பில்டிங் மேலே, வாடா இந்த பக்கம் வந்துரு, போதும், நீ நடந்தது போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவன் வரல, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த எண்டுக்கு வந்தால் தானே நீங்கள் பிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரிட்டர்ன் பண்ணி மறுபடியும் இந்த சைட் வரான். இந்த சைட் பில்டிங்லேயும் போலீஸ்லாம் வந்துடுது, மறுபடியும் வந்து திருப்பி ரிட்டர்ன் வந்து நடுவுலேயே நிற்கிறான். பேசாமல் நம்ம இங்கே இருந்துடலாமா அப்படின்னு கூட அவனுக்கு ஒரு சில நேரங்களில் வந்து அவனுக்கு தோணுது. அப்போ இந்த பக்கமும் போகாமல் அந்த பக்கமும் போகாமல் நடுவுலையே அப்படியே நிற்கிறாரு. அந்த ஒரு எதுக்குமே எண்டு வேணும் இல்லையா. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, இவருடைய குரு பப்பா ரெட்டி சொன்ன ஒரு விஷயம் அவனுக்கு வந்து ஞாபகம் வருது. முதல்ல நீ வந்து பணிவான வணக்கத்தை நடக்கும்போது கற்றுக்கணும் அப்படி அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அந்த வணக்கத்தை முதல் முறையாக வாழ்க்கையில் ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த நடுவில் நின்றுக்கிட்டே தன்னுடைய அந்த ஆடியன்ஸ்க்கு, கீழே இருக்கிற அந்த மக்களுக்கு அந்த வணக்கத்தை வந்து பண்ணி காமிப்பான். அந்த உற்சாகத்தில் அவனுக்கு வந்து பயம் போய் நடுவில் உட்காருவான், படுப்பான், படுத்து வித்தையெல்லாம் காமிப்பான். போலீஸ் வந்து இந்த காவல்துறை ஒரு பக்கம் மிரட்டிட்டு இருப்பாங்க. அவனுக்கு எந்தவித பயமும் இப்போ இல்லாமல் அவனுக்கு அவனுடைய இலக்கு, சாகசம் எல்லாமே நிறைவேறிச்சு அப்படிங்கிற ஒரு தருணம், மகிழ்வான அந்த தருணம் மட்டும்தான் அவனுக்கு வந்து அப்போ நினைவில் இருந்தது. அந்த தருணத்தோட அந்த சந்தோஷத்தை, அந்த அனுபவத்தை அவனால் விளக்கவே முடியல அப்படின்னு சொல்லி அவர் அந்த படத்தில் சொல்லியிருப்பார். என்னுடைய அந்த பயிற்சிக்கும் விடாமுயற்சிக்கும், அதாவது பொறுமைக்கும் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சாதனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல சொல்லுவார். ஒரு கட்டத்தில் திரும்பி வந்துடுவான், காவல்துறை பிடிக்குது, மக்கள் அவனை ஆச்சரியமாக, எல்லாருமே அவன் நினச்சான்

உலகமே நம்மளை வந்து வியந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உலகம் இப்போ இவனை வந்து ஆச்சரியத்தோடையும் அதிசயத்தோடையும் இவனை பார்க்குது. என்னதான் ஒரு பக்கம் காவல்துறை கைது செஞ்சாலும் அவங்களே சொல்லுவாங்க, நீ கெத்துடா, வேற லெவல்டா அப்படின்னு சொல்லி பாராட்டுவாங்க. இது எல்லாத்தையும் அவரே வந்து சொல்ற மாதிரி இந்த படம் வந்து கொண்டு போயிருப்பாங்க. இதில் நடித்த ஜோசப் கார்டன் ரொம்பவே அருமையாக நடிச்சிருப்பார். இவர் தான் உண்மையாகவே நடந்தாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பயோபிக் அப்படின்னு சொல்லி இந்த படம் இல்லாமல், ஒரு பயோபிக் படம் தான் அப்படின்னு சொல்லி அது மட்டுமே இல்லாமல், ஒரு சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே ஒரு நல்ல டீம் அமைஞ்சால் நிச்சயமாக எல்லாருமே சாதிக்க முடியும் அப்படிங்கிறதையும், மனசில் ஆழமான நம்பிக்கை குறிக்கோள் இதை ஒழுங்காகவும் பயனுள்ளதாகவும் மாற்றும்போது அதையும் மீறி அதையும் எதையுமே சாதிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லுது தி வாக்.

நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. மதுக்கரையிலேருந்து பெரிய சாமி, குஹன் சிந்து கோத்தகிரியிலேருந்து ஹரிஹரன், அவரும் இந்த படத்தை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து பகிர்ந்திருக்காரு. அவங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். அதே போல் ஃபேஸ்புக்லேயும் இணைஞ்சு அவங்களுடைய வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. சையத் ரசூல் பழனி, விஜயகுமார் ஆலங்கொம்பு, அவங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம். பங்கெடுத்துக்கிட்ட அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இதுவரைக்கும் நிகழ்ச்சியில் உங்கள் கூட நான் ஆர்ஜே தமிழரசி லட்சுமணன். நன்றி நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மிக் காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கனவை முன்னெடுத்துச் செல்வதில் இளையோர் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா நாட்டின் ஆட்சி முறையை மறு வடிவமைத்து ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வழிகோலியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் சேர்க்கைக்கான மாணாக்கர் கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி தொடங்கும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இளையோர் அதிக அளவில் ரத்த தானம் செய்ய முன்வர மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருள்ராஜ் அழைப்பு விடுத்துள்ளார். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி செஸ்டர்லே ஸ்ட்ரீட்டில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கனவை முன்னெடுத்துச் செல்வதில் இளையோர் அறிவு திறனுடனும் வலுவான விழுமியங்களுடனும் அர்ப்பணிப்புடனும் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், உள்ளடக்கிய வளமான தேசத்தில் இளையோரின் பங்கு இன்றியமையாதது என்று குறிப்பிட்டார். மாணவர்களை காட்டிலும் மாணவிகள் பதக்கங்களை குவித்துள்ளதற்கு பாராட்டு தெரிவித்த அவர், மகளிரின் உறுதியான மனப்பாங்கையும் ஆக்கப்பூர்வமான விருப்பங்களையும் இது பறைசாற்றுவதாக குறிப்பிட்டார். டிஜிட்டல் இந்தியா நாட்டின் ஆட்சி முறையை மறு வடிவமைத்து குடிமக்களுக்கு ஆளுமை வழங்கி ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வழிகோலியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டு 11 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அனைவரின் வாழ்க்கையிலும் அது ஒரு அங்கமாகவே மாறிவிட்டதாக கூறினார். தடையற்ற மின்னணு பண பரிவர்த்தனை, நேரடி பண பரிமாற்றங்கள் பயனாளிகளை சென்றடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். இலகுவான வாழ்க்கைக்கு மின்னணு தொழில்நுட்பம் ஆற்றல் மிகு கருவியாக உருவெடுத்துள்ளது என்றார். கிராமங்கள், 2 மற்றும் 3 அடுக்கு நகரங்களுக்கு டிஜிட்டல் இந்தியாவின் அலை பரவி புதுமையான சிந்தனைகள் முன்னெடுக்கப்படுவதாக எடுத்துரைத்தார். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ஜே பி நட்டா, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் மருத்துவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை டீன் டாக்டர் எஸ் குமாரவேல் மருத்துவர் தினத்தின் முக்கியத்துவம் குறித்து எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
1: மருத்துவர்கள் பல்வேறு மருத்துவ பிரிவுகளில் இருந்தாலும் அவர்களது மைய நோக்கமும் கருத்தும் நோயால் பாதிக்கப்பட்டவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதும், அவர்களது வலியையும் நோயையும் முடிந்தவரை நீக்கி அவர்களை ஆற்றுப்படுத்துவதும் ஆகும். எல்லா வயதினரிலும் இருக்கக்கூடிய எந்த பாலினத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த மதம், எந்த மொழி, எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு மருத்துவம் வழங்குவது மிக முக்கியமான கடமையாகும். நோயை அகற்றுவது மட்டுமல்லாமல் அவர்கள் நலமுடன் வாழ வழி செய்து கொண்டிருக்கிறார்கள் மருத்துவர்கள். நேரம் கருதாது, தன்னலன் கருதாது இருக்கக்கூடிய முக்கிய தொழிலாக இது கருதப்படுகிறது.
0: இந்நாளையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மினி மாரத்தான் மற்றும் வாக்குத்தான் போட்டிகள் நடைபெற்றன. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் நாட்டின் அனைத்து கிராமப்புறங்களிலும் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதன் மூலம் கிராமப்புற வேலைவாய்ப்பு, வாழ்வாதார பாதுகாப்பு மற்றும் நிலையான கிராம மேம்பாட்டிற்கான வலுவான கட்டமைப்பு உருவாகும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு தமிழகத்திற்கு 7,957,57,00,000 ரூபாயை ஒதுக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நம் நாட்டின் ராணுவத்தை அதிநவீனப்படுத்துவதற்கான பணிகள் உயர் முன்னுரிமையுடன் மேற்கொள்ளப்படும் என ராணுவ தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்தின் 31வது தளபதியாக இன்று பொறுப்பேற்ற அவர், எதிர்கால சவால்களை எதிர்கொள்வதற்கான அனைத்து தொழில்நுட்ப நிலைப்பாடுகளுடன் ராணுவம் மறுகட்டமைப்பு செய்யப்படும் என்று குறிப்பிட்டார். நாட்டில் 19 கிலோ வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை 183.50 ரூபாய் இன்று குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி சென்னையில் சிலிண்டர் விலை 172.50 ரூபாய் குறைந்து 3,106 ரூபாயாக விற்பனையாகிறது. தாவிகா தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் தலைமையில் தோழமை கட்சிகளின் முதல் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. கூட்டணியின் பெயர் உள்ளிட்டவை குறித்து இதில் முடிவாகும் என தெரிவித்தார்.

0: கூறுகிறது. காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் இதில் பங்கேற்கின்றன. இதனிடையே முதலமைச்சரை சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர்கள் இன்றைய கூட்டத்தில் தங்களது கட்சி கலந்து கொள்ளவில்லை என்றும் தாவைக்காவிற்கு வெளியிலிருந்து நிபந்தனையற்ற ஆதரவை அளிப்பதாகவும் கூறியுள்ளனர். திமுகவில் அமைக்கப்பட்டுள்ள 10 பேர் கொண்ட மறுசீரமைப்பு ஆலோசனைக் குழுவினருடன் நாளை ஆலோசனை மேற்கொள்ளப் போவதாக கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இந்நிலையில் அஇஅதிமுகவின் மகளிர் அணி நிர்வாகிகளுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி முக்கிய ஆலோசனைகளை சென்னையில் மேற்கொள்கிறார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி, வளர்ச்சிப் பணிகள் உள்ளிட்டவை குறித்து இதில் விவாதிக்கப்படுவதாக தெரிகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் இளநிலை பொறியியல் சேர்க்கைக்கான மாணாக்கர் கலந்தாய்வு வரும் 13 தேதி தொடங்கும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டு மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை சென்னையில் இன்று வெளியிட்டு பேசிய அவர், வரும் 13 தேதி முதல் 17 தேதி வரை மாற்றுத்திறனாளிகள், அரசு பள்ளி சிறப்பு ஒதுக்கீட்டு பிரிவினருக்கான கலந்தாய்வு நடைபெறும் என்றார். அரசு பள்ளி மாணாக்கருக்கான 7.5% உள் இடஒதுக்கீட்டின்படி 46,604 பேர் விண்ணப்பித்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். ஜூலை 20 தேதி முதல் ஆகஸ்ட் 30 தேதி வரை பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு ஆன்லைன் மூலம் நடைபெறும் என்றார். தமிழகத்தில் இளையோர் அதிக அளவில் இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், போதைப்பொருள் பழக்கத்தால் இரத்த கொடையாளர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக கூறினார். போதைப்பொருள் பழக்கத்தை இளையோரிடையே முற்றிலும் ஒழிக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார்.
1: நான்கு பேருடைய உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த ஒரு வல்லமை பெற்றது. இளைஞர்கள் இந்த காலத்துல நிறைய போதைப் பொருட்கள் பழக்கத்துக்கு ஆளாகிட்டு இருக்காங்க. போதைப் பொருட்கள் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா உங்களால இந்த ரத்த தானம் பண்ண முடியாது. இதையும் நீங்க புரிஞ்சுக்கங்க. ரெகுலரா 3 ஒரு தடவை பிளட் டொனேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க தானா முன் வந்து ஒரு முடிவு எடுங்க. சே நோ டு ட்ரக், சே எஸ் டு பிளட் டொனேஷன்.
0: பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலை துறைகளில் ஒப்பந்தத்திற்காக பணம் கொடுத்து ஏமாந்தவர்களோ பாதிக்கப்பட்டவர்களோ புகார் தெரிவிக்கலாம் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் இன்று இதனை தெரிவித்த அவர், தம்மிடம் நேரடியாகவோ மின்னஞ்சல் முகவரி மூலமாகவோ புகார் அளிக்கலாம் என்றார். இத்தகைய புகார்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களின் பணம் மீட்டுத்தரப்படும் என்றார். தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சித்துறையில் டெண்டர் பதிவு குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில நீர்வளம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் சென்னையில் இன்று வெளியிட்டார். டெண்டருக்கான வங்கி உத்தரவாதம் மின்னணு வடிவில் இருந்தாக வேண்டுமென இதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஒரு மாவட்டத்திற்குள் பதிவு செய்த ஒப்பந்ததாரர்கள், அதற்கான டெண்டரில் பங்கேற்க தகுதியானவர்கள், நீர்நிலையை புனரமைக்க விரும்பும் நிறுவனங்கள், அமைப்புகள் உள்ளிட்டவை சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரிடம் விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் உள்ளிட்ட நெறிமுறைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. கர்நாடக அரசு மேகதாது அணை திட்டத்தை கைவிட வலியுறுத்தி பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி பிலிகுண்டுலுவில் விழிப்புணர்வு பயணத்தை இன்று தொடங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது 4 விழிப்புணர்வு பயணம் சேலம், கரூர், திருச்சி, மயிலாடுதுறை மாவட்டங்கள் வழியாக பூம்புகாரில் நிறைவடையும் என்றார். தாவிக்கா தலைவர் குதிரை பேரத்தில் நேரடியாக ஈடுபட்டதாக கூறி திமுக சார்பில் தமிழக ஆளுநருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ செய்தியாளர்களிடம் பேசியதை சுட்டிக்காட்டி, ஆளுநர் இது தொடர்பாக ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறைக்கு உத்தரவிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக கூறினார். நாகை மாவட்டத்தில் இயல்பை காட்டிலும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனி சிகிச்சை பிரிவு அமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டத்தில் நிலவும் கடும் வெப்பத்தினை சமாளிக்க இயற்கையான முறையில் தென்னை மரங்களில் இருந்து கிடைக்கின்ற இளநீரும் பனை மரத்தில் இருந்து கிடைக்கும் நுங்கும் சாலையோர வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் நல்ல வருவாய் கொடுத்து வந்தாலும் வெயிலின் தாக்கத்தில் இருந்து தாகத்தினை தீர்க்கும் இயற்கை விளைபொருட்களாக அனைவராலும் அதிக அளவில் விரும்பி வாங்கி உண்ணப்படுகிறது. வெயிலின் தாக்கம் தொடர்வதால் நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வெயில் தாக்கத்தினால் பாதிப்படைந்தால் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தொடர்ந்து தனிவார்டு அமைக்கப்பட்டுள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: திருச்சி, அரியலூர், நாகை, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் இன்று தொடங்கியது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்குள் பக்தர்கள் கைபேசி எடுத்துச் செல்ல தடை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி செஸ்டர்லே ஸ்ட்ரீட்டில் இன்று நடைபெறுகிறது. இரு அணிகளுக்கிடையே 5 போட்டிகளும் 3 ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளும் வரும் 19 தேதி வரை இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் மலேசியாவின் லீயை இன்று எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் முதல் சுற்று

0: ஆட்டங்களில் ஆகர்ஷி கஷ்யப், தேவிகா சிகாக் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கனவை முன்னெடுத்துச் செல்வதில் இளையோர் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா நாட்டின் ஆட்சி முறையை மறுவடிவமைத்து ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வழிகோலியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் சேர்க்கைக்கான மாணாக்கர் கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி தொடங்கும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இளையோர் அதிக அளவில் ரத்த தானம் செய்ய முன்வர மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் அழைப்பு விடுத்துள்ளார். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேரம் 1:55. சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்துள்ள வானிலை அறிவிப்பு. கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ். சேலத்தில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். ஈரோட்டில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். திருப்பூரில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். ஊட்டியில் அதிகபட்சமாக 21 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ். பாலக்காட்டில் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

கலகலப்பு 2 திரைப்படத்திலேருந்து ஹிப்ஹாப் உடைய மியூசிக்கில் ஹிப்ஹாப் தமிழா வருண் பரந்தாமன் ராஜன் செல்லையா பாடி இந்த பாடல் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கில செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல்.

0: Monsoon likely to advance to Delhi, Haryana, Chandigarh and Punjab in the next 2 days. And in FIFA World Cup, Mexico defeat Ecuador 2-0 to enter round of 16. And with that, we end the midday news.
1: நேரம் 2:15.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். இன்னைக்கு வேளாண் துறை சம்பந்தமான ஒரு PM ஸ்கீம் பத்தி நம்ம பார்க்க போறோம். PM Pranam அப்படிங்கிற ப்ரமோஷன் ஆஃப் ஆல்டர்னேட் நியூட்ரியன்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட் யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டம் உரங்களில் ரசாயனங்கள் இல்லாமல் இருப்பதை ஊக்குவிக்கும் ஒரு திட்டம். பொதுவாக விவசாயத்தின் உற்பத்தி திறன், அதாவது பயிர்களின் விளைச்சலை அதிகரிக்கவும் அவை சரியாக வளர போதுமான ஊட்டச்சத்துக்களை கொடுப்பது அவசியமாக இருக்கிறது. அதற்காக உரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இதில் குறிப்பாக ரசாயனம் கலந்த உரங்கள் விளைச்சலை அதிகப்படுத்தினாலும் காலப்போக்கில் மண் வளம் குறைந்து மண் அரிப்பு அதனுடைய உப்புத்தன்மையும் அதிகரித்து ஒட்டுமொத்த உற்பத்தி திறனும் குறைகிறது. இதனை கருத்தில் கொண்டு மத்திய ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் அமைச்சகத்தின் கீழ் 2023 தொடங்கப்பட்ட பிரணாம் என்கிற இந்த திட்டம் ரசாயன உரங்களை குறைத்து அதற்கான மாற்று வழிமுறையான இயற்கை முறையில் விவசாயம் செய்பவர்களை ஊக்குவிக்கும் விதமாக மானியம் வழங்குகிறது. நாட்டில் உரங்களுக்கான செலவும் அதற்கான மானிய தொகையில் 20,000 கோடி ரூபாய் வரை குறைப்பது இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இது நிலையான விவசாயத்தை ஊக்குவிக்கும், அதே வேளையில் ரசாயன உர சார்பு நிலையை குறைப்பதற்கான ஒரு திட்டம் என்கிறது மத்திய அரசு. இந்த திட்டம் எப்படி செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய அரசு மானிய சேமிப்பிலிருந்து 50% பணத்தை மாநிலங்களுக்கு வழங்கும். இதில் கிராமம், தொகுதி, மாவட்ட அளவில் உரம் மற்றும் உர உற்பத்தி தொழில் நிறுவனங்களை தொழில்நுட்ப ரீதியாக ஊக்குவிக்க 70%, விவசாயிகள், பஞ்சாயத்துகள், உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் குறித்த விழிப்புணர்வை வழங்கும் சுய உதவி குழுக்களுக்கு 30% வழங்கப்படும். கடந்த 2023 தொடங்கி வரும் 2026 வரை ஒரு வருடத்தின் யூரியா போன்ற ரசாயன உரங்களின் பயன்பாடு ஒவ்வொரு ஆண்டும் கணக்கிடப்பட்டு ஒப்பீடு செய்யப்படும். இதற்காக உர அமைச்சகத்தின் இன்டெகிரேட்டட் ஃபெர்டிலைசர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் IFMS தரவுகள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் 2023-24 15.14 லட்சம் டன் ரசாயன உரங்கள் பயன்பாடு குறைக்கப்பட்டு கணிசமான மானிய சேமிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறுகிறது மத்திய உர அமைச்சகம். இந்த பிரணாம் திட்டம் தாய் பூமியின் மறுசீரமைப்பு, விழிப்புணர்வு உருவாக்கம், ஊட்டச்சத்து மற்றும் மேம்பாட்டிற்கான ஒரு திட்டம் என்பதால் கூடிய விரைவில் நமது நாடு பசுமையான ஒரு நாடாக உருவாகும் என நம்புவோம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: தொடர்வது திரைசை. ரிதம் திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் பாடியது.

0: வணக்கம் நேயர்களே, ஆகாசவாணி கோயம்புத்தூர் FM 103 நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய நமது நிகழ்ச்சியில் வேளாண்மை சார்ந்த உபதொழில்கள் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் இ பாலதண்டாயுதபாணி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுகிறது. அண்ணா வணக்கங்கண்ணா.
1: வணக்கம்ங்க. தாசநாயக்கன் பாளையத்திலிருந்து பாலுங்க. நான் இங்கே கோழி பண்ணை ஆட்டோவும் ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க, விவசாயத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. இப்போ இந்த கடந்த 5 வருஷமாக இந்த கோழி பண்ணையை நடத்திட்டு வந்துட்டுருக்கிறேன், ஆட்டோவும் ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க. அப்படியே நார்மலாக போயிட்டுருக்குதுங்க.
0: பொதுவாக விவசாய பணிகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நீங்கள் தென்னை போட்டிருக்கிறீங்க, அப்புறம் கோழி பண்ணையும் வச்சுருக்கிறீங்க. வாகனம் மூலமாக நீங்கள் வாடகைக்கு போய் ஒரு வருமானம் அதில் பண்ணிகிட்ருக்கிறீங்க. இப்போ இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன வாடகைக்கு போவீங்கண்ணா?
1: அண்ணா, இங்கே லோக்கலில் உங்களுக்கு மாடு ஏற்றுறதுலேருந்துங்க, கோழி முட்டை ஏற்றிட்டு போகிறது, கோழி குஞ்சு ஏற்றிட்டு போகிறது, அப்புறம் ஏதாவது கட்டுமான பணிகளுக்கு மரம் வாங்குறது போகிறது வரேன்னு சொல்லி எல்லா வாடகைக்கும் போகலாம்ங்க. இதில் இந்த வாடகை தான் பர்பஸாக ஓட்டணும்னு சொல்லிட்டுலாம் எதுவும் இல்லைங்க. வாடகைக்கு நம்ம நண்பர்கள் எல்லோரும் பக்கத்தில் எல்லாம் கூப்பிடுவாங்க, ஒரு தேங்காய் இருக்குதுன்னா தேங்காய் எடுக்க போகலாம்ங்க. அந்த மாதிரி பல வகையான வாடகைகளும் ஓட்டிகிட்ருக்குதுங்க.
0: அந்த வாகனத்தில் தேங்காய் எடுத்து போடுறது ரொம்ப சுலபம், எடுத்து போட்டுக்கலாமுங்க. ஒரு 1000-1500 காய் பிடிக்கும் மட்டையோடு, நீங்கள் கொண்டு போய் வேறு பக்கம் இறக்கிடுறீங்க. இந்த மாடு ஏற்றுறது ரொம்ப கஷ்டமான வேலைங்கண்ணா. அது ஒரு மேட்டு பகுதி கொண்டு போகணும், அதை வந்து பாதுகாப்பாக அந்த டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு நம்ம மாடை உள்ளே ஏற்றணும். இந்த மாதிரி கொஞ்சம் அனுபவங்கள் உங்களுக்கு நிறையா இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் எங்ககிட்ட பகிர்ந்துக்குங்களேன்.
1: இப்போ நார்மலாகவே மாடு வாங்குகிற இடத்துல அவங்க ஒரு திட்டு மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் ரிவர்ஸ் போட்டு நிறுத்தணும்னா ரப்பர் மேட்டை வச்சுருக்கிறனுங்க. அதில் மாட்டுக்கு கீழே கால் வழுக்காமல் இருக்கிறக்காக ரப்பர் மேட்டை வச்சுருக்குதுங்க. அந்த ரப்பர் மேட்டில் ஏறி நிற்கும் போது மாடு வந்து ஈஸியாக நின்றுக்கும், அதில் பேலன்ஸ் பண்ணி நிற்கிற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கம் கயிறு போட்டு கட்டும்போது அதுக்கு சேஃப்டியாக இருக்கும். மேலே கூண்டும் இருக்கிறதுனால வெயிலில் காயாமல் அவங்க வாங்குறவங்க எங்கே வாங்கியிருக்காங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் இறக்கி விட்றதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குதுங்க.
0: நீங்கள் உங்களுடைய வாகனத்தில் மாட்டை ஏற்றி கொண்டு போய் நீங்கள் அந்த உரிமையாளர்கிட்ட கொடுக்குறீங்க. நீங்கள் நிறைய சந்தைகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கும். மாட்டு சந்தைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு மாவட்டங்களில் என்னென்ன சந்தைக்கு நீங்கள் போயிருக்கிறீங்க இது வரைக்கும்?
1: சந்தைக்கு இங்கே கிழக்க பொள்ளாச்சி சந்தைக்கு போயிருக்குதுங்க. அதுக்கப்புறம் இங்கே கண்ணுக்குட்டியெல்லாம் வாங்குறதுக்கு கிழக்க சீனாவரம்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த சந்தைகளுக்கெல்லாம் போய் கண்ணுக்குட்டி வாங்கிட்டு வந்திருக்குது. அதுக்கப்புறம் ஆட்டுகளுக்கு பார்த்திங்கன்னா தாராவத்து பக்கத்தில் ஒரு சந்தை இருக்குங்க, அங்கேயும் போய் ஆடு ஏற்றிட்டு வருவோங்க. அந்த மாதிரி சந்தைகளுக்கெல்லாம் போவோம். அதுபோக இங்கே பக்கத்தில் வந்து மாட்டு வியாபாரிகள்னு சொல்லி ஒவ்வொரு சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருப்பாங்க, இல்லை பக்கத்தில் இருக்கிற காடுகள்லேருந்து எல்லாம் வாங்கி வந்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட அந்த மாட்டுக்கு புரோக்கர் தரகரெல்லாம் இருப்பாங்க, அவங்க கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு மாடு வேணும்னா வாங்கன்னு சொல்லி போட்டு நம்ம ஊரில் 4 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க கூட கூட்டிகிட்டு போய் வாங்கிட்டு அங்கேருந்து கூப்பிடுவாங்க. அப்புறம் நான் வண்டி எடுத்துகிட்டு போய் ஏற்றிட்டு வந்து அவங்களுக்கு இறக்கி விட்ருணுங்க.
0: சந்தைக்கு போகணும் அப்படின்னா அதுவுமே தூரமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு போகிறது அப்படின்னா காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு நம்மளால் போக முடியாதுங்க. ஒரு சில வியாபாரிகள் இரவே அங்கே போய் தங்கிட்டு

0: காலையில் சந்தையை பார்த்துட்டு மாடுகள் வாங்குகிற வழக்கம் கூட இருந்துகிட்ருக்குது. நீங்கள் அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க?
1: ஆனால் நைட்டு போய் வாங்குகிற சந்தைகளுக்கு இன்னும் பெருசாக போனது இல்லைங்க. அந்த ஆட்டு வியாபாரத்துக்கு மட்டும்தான் நைட்டுக்கு ஒரு 12 மணிக்கு கிளம்பி காலையில் அங்கே 3 மணிக்கு சந்தை திறப்போம்னு சொல்லுவாங்க. அதனால் 12 மணிக்கு கிளம்பி போகணும் அப்படிம்பாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்மளுக்கு இதுதான் பொழப்பு, ரெண்டு வருமானம் வரும்னா எங்கே வேணாலும் எத்தனை மணிக்கு வேணாலும் போய்த்தே ஆகணுங்க. அந்நாத்திக்கு போனால் தான் அப்புறம் அவங்க கூப்பிடுவாங்க. நான் வரலின்னு சொன்னால் வேறு வண்டி பார்த்துட்டு போயிடுவாங்க. அதனால் நேரத்தை எல்லாம் பொறுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இத்தனை மணிக்கு போகணும்னா அத்தனை மணிக்கு நம்ம போனோம்னா தான் நம்மளுக்கு பொழப்பு தான் நடக்குங்க.
0: ஹெச்எஃப் மாடு, ஜெர்சி, அப்புறம் பெரிய காங்கேயம் நாட்டு மாடுகள், இதெல்லாமே உங்கள் வண்டியில் சுமார் எத்தனை மாடுகள் ஏற்றலாங்க?
1: ஹெச்எஃப் மாடு பொறுத்த வரைக்கும் ரெண்டு தானுங்க. ரெண்டு தான் காங்கேயம்னாலும் ரெண்டு தானுங்க. கண்ணுக்குட்டியாக இருந்தது அப்படின்னா மட்டும் ஒரு 3 கண்ணுக்குட்டி ஏற்றலாமுங்க. அதுக்கு மேலே ஏற்ற முடியாதுங்க. அதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அவ்வளோதாங்க. அந்த சீனாபுரம் சந்தைக்கு போனால் ஒரு 3-4 கண்ணுக்குட்டி ஏற்றிட்டு வரலாமுங்க. மீதி மாடுகள்னால் 2 மாடுகள் மட்டும்தான் ஏற்ற முடியுங்க.
0: பொதுவாங்கன்னா மாடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம கடவுளாக வழிபட்டுருக்குறோம். அதை வந்து பாதுகாப்பான முறையில் நம்ம கொண்டு வந்து சேர்க்கணும். உங்களுடைய வண்டியில் நீங்கள் கூடு கட்டிக்குவீங்களா? வெயிலுக்கு எப்படி அதுக்கு வந்து பாதுகாப்பாக இருப்பீங்க? மழைக்கு நனையாமல் எப்படி அதுக்கு வந்து நம்ம பாதுகாப்பு கொடுக்கறது? கயிறு ரொம்ப இறுக்கமாக கட்டாமல் கொஞ்சம் சுலபமாக கட்டி அதுக்கு வந்து தலையை ரெண்டு பக்கமே திரும்பி பார்த்துக்கிற மாதிரி கட்டி கொண்டு வர்றது நம்மளோட வழக்கம். அதை பற்றி உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருக்குது?
1: ஆனால் இப்போ மாடுகளுக்கு வெயில் அடிக்காமல் இருக்கிறதுக்கு மேலே கூண்டு இருக்குதுங்க. கூண்டு போட்டு மாடு ஏற்றிட்டு வரோங்க. ஒரு சில கூண்டு எல்லாமே வருங்க. இல்லை நான் கூண்டு ரெகுலராகவே அடித்து வச்சுக்கிறனால கூண்டோட தான் ஏற்றிட்டு வருவோங்க. அது மழையாக இருந்தனாலும் சைடில் தார்ப்பாக இருக்குது, நிலையாமல் இறக்கி விட்டு கொண்டு வந்துக்கலாம். வெயில் அடிச்சதுனாலும் ஒரு பாதி அளவுக்கு நிழல் இருக்குங்க. ரெண்டாவது, கட்டும்போது ஒரு சிலர் வந்து மூக்கணத்தில் மட்டும் இழுத்து கட்டுவாங்க. அதில் மூக்கணத்தில் மட்டும் இழுத்து கட்டிட்டு வரும்போது மாடு முக்குழியெல்லாம் திரும்பும்போது ஆடிச்சுன்னா உங்களுக்கு மூக்கா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் மூக்கணத்தை மட்டும் கட்ட வேண்டாம்னு சொல்லி தலைக்கவத்துலையும் சேர்த்தி கட்டி ரெண்டு பக்கம் தலைக்கவத்தில் கட்டும்போது அதுக்கு வந்து கொஞ்சம் பிடிமானமாக இருக்குங்க. பின்னாடியுமே அதுக்கு வாழ்கிட்ட குறுக்க ஒரு கவர் ஒன்று போட்டுங்க. பின்னாடியாக தான் நகர்ந்ததுன்னா பின்னாடி வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பிடிமானத்துக்கு ஒரு கவர் போட்டு கட்டிட்டோம்னா அது நல்லா பாதுகாப்பாக வந்து சேர்ந்துக்குங்க. அதுக்கும் பிரச்சனை இருக்காதுங்க. வண்டி வந்து மெதுவாக தான் ஓட்டணும். மாட்டு வடையின்னு போயிட்டாலே வந்து வேறு லோடுக்கு போகிற மாதிரி விஸ்குன்னு பிரேக் அடிக்கிறதோ ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு வேகத்தடை வருதுன்னா ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடியே பார்த்துட்டு முதல்லமாக நிறுத்தி கிட்டே போய் பிரேக் அடிக்கக்கூடாது. முக்கு நொடிகளி எல்லாம் பார்த்திங்கன்னா விஸ்குன்னு திருப்பக்கூடாது. நார்மலாக போகிற ஒரு 2 மணி நேரம் போகிறத இந்த மாடு ஏற்றிட்டு போனோம்னா ஒரு 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஆகுங்க. இந்த மாதிரி தான் மாடுகளை வந்து பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்த்தணுங்க.
0: மாடுகளை சொந்த தேவைக்காக வாங்குறவங்க கொஞ்சம் பயப்பட்டுட்டு மாட்டுக்கு ஏதாச்சும் ஆயிருமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த வாகனத்துக்குள்ளேயே அவங்க வந்து மாட்டுக்கு பக்கத்துலேயே நின்றுக்கிறாங்க. வேகத்தடை ஏறி இறங்கும்போது மாடு அப்படியே ஆடி வந்து நிற்குங்க. அந்த மாதிரி சூழலில் நீங்கள் பொதுவாக பின்னால் யாராச்சும் நிறுத்திக்குவீங்களா இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டியது இல்லைங்களாங்கண்ணா?
1: இல்லைங்க, பின்னாடி பெருசாக யாரையும் நிறுத்துறது இல்லைங்க. அவங்க வேணால் முன்னாடி வந்து உட்காந்துக்குவாங்க. இது வரைக்கும் இங்கே நம்ம பழக்கத்தில் இருக்கிறதுல மாடு ஏற்றுறக்கு நிறையா கூப்பிடுவாங்க அப்படின்னாலுமே இந்த பையன் போயிட்டு வந்தால் நல்லபடியாக போய் கூட்டிகிட்டு வந்து இறக்கி விட்ருவான் அப்படிங்கிற தைரியத்தில் வர்றாங்க. அதை தைரியத்தை நாமளும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பொறுமையாக தான் வந்து சேரணுங்க. அவங்க ஏற்றி விட்டு போட்டு அவங்க நாங்கள் தோட்டம் போகிற நீங்கள் வாங்கன்னு சொல்லி போட்டும் வருவாங்க. ஒரு சிலர் கூடவும் வருவாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நாங்கள் பொறுமையாக கொண்டுட்டு வந்து இறக்கி விட்ருவோங்க.
0: இறக்கிறத பற்றி சொல்லுங்களேன், நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். ஒரு சில மாடுகள் கொஞ்சம் பழக்கம் இருக்கிற பதட்டம் இல்லாத மாடுகள் ஈஸியாக இறங்கிக்குதுங்க. கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ள மாடுகள் வந்து இறங்குறதுக்கு ரொம்ப பயப்பட்டுட்டு துள்ளி குதிக்கும் அந்த நாட்டு மாடுகள் எல்லாமே. நீங்கள் எப்படி அதையெல்லாம் பக்குவமாக இருக்கிறீங்க?
1: ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்ற இடத்துல வியாபாரிகளாகட்டு சந்தைகளாகட்டு பின்னாடி திட்டம்னு கட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் அங்கே அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தி ஏற்றிக்கலாம். ஈஸியாக மட்டமான ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது, அது உள்ளே ஏறி வந்துக்கும். ஏறி வள்ளினாலும் ஏதோ பிள்ளைக்களை காட்டி உள்ளே பிடிச்சிட்டு வந்துக்கலாமுங்க. இறக்குற இடத்துக்கு வரும்போது நான் அவங்க முன்னாடி போயிட்டாலும் சரி, இல்லை பின்னாடி நான் வந்தாலும் மாடு எந்த இடத்துல போய் ரிவர்ஸில் திருப்பி நிறுத்தி இறக்குறக்கு வசதியாக இருக்குமோ, திட்டோ ஒரு ஏரியோ ஒரு கல் குட்டுக்குது அந்த பக்கம் சமமான பின்னாடி டோரை திறந்தோம்னா அது கொஞ்சம் மட்டமாகவோ இல்லாட்டி ஒரு இட்டு அழுங்காமல் கீழே வைக்கிற அளவுக்கு இருக்கிற இடமா பார்த்து நிறுத்திட்டு அதுக்கப்புறம் மாட்டை உள்ளேயே முடிஞ்ச அளவுக்கு திருப்பிடுவோங்க. பின்னுக்கு பின்னாடி இறங்குறக்கு ஒரு சிலர் ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பாரம்பரியமாக சொல்லுவாங்க. மாட்டை புறவைக்கிறக்காக முன்னுக்கு திருப்பி கூட்டிகிட்டு வாம்பாங்க. அதனால் அப்படியே உள்ளே ஒரு திருப்பி லேசாக திருப்பினோம்னா அது திரும்பிக்குங்க. அழுங்காமல் திருப்பி முன்னாடி கைத்து பிடிச்சிட்டு ஈஸியாக இறக்கி கொடுத்துடலாமுங்க.
0: நீங்கள் விவசாயிகளிடமோ இல்லை சந்தையிலையோ போய் மாடுகளில் வாங்கியிருக்கீங்களா?
1: சந்தையிலையும் வாங்கியிருக்குதுங்க. விவசாயிகள் இடத்துல போய் வாங்குறது இல்லைங்க. சந்தைகள் இந்த மாட்டு வியாபாரிகள் அப்படிங்கிற இந்த மாதிரி இடத்துல தான் வாங்கியிருக்கிறவங்க. என்னோடய தேவைக்கு வேணும்னா நம்ம போய் வாங்கலாமுங்க. ஆனால் இப்போ நான் வாடகைக்கு ஓடிட்டுருக்கிறதுனால விவசாயிகள் சொல்கிற இடத்துல நம்ம போய் ஏற்றிட்டு வரோமுங்க.
0: நீங்கள் வாடகைக்கு உங்களுடைய 4 சக்கர வாகனத்தை பயன்படுத்தி உங்களுடைய தொழிலை பண்ணிகிட்ருக்கிறீங்க, இந்த விவசாய தொழிலோடு சேர்த்து. பொதுவாக நம்ம வந்து நல்ல மாடு வாங்கணும், நல்லா கறக்கிற மாடு வாங்கணுன்னா என்னென்ன பார்த்து வாங்கணுங்கண்ணா?
1: அதாவதுங்க இப்போ

0: எல்லாருமே விருப்பப்படுறது ஒரு ரெண்டாணியத்து தலையீத்து ரெண்டாணியத்தில் பார்த்து வாங்குவாங்க. ஏன்னா நம்ம ஒரு நாலஞ்சு இதுக்கு வாங்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிறக்கோசரம் அந்த மாதிரி பார்த்து வாங்குவாங்க. ஒரு சிலரோட விருப்பம் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு வத்தக்கறவையாக பார்ப்பாங்க. வத்தக்கறவையாக பார்த்து வாங்கிட்டு ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு கறக்கு, அதுக்கப்புறம் பழம் பட்டுதுன்னா கொஞ்சம் சேர்த்து விற்கிறனாலும் விற்றுக்கலாம், வாங்கினதையும் போய் கறந்துக்கலாம். ஏன்னா ஒரு சில தலையீத்து வந்து 20 நாள் ஆகும்பாங்க, 1 மாதம் ஆகி போகுது, அதுக்கு முட்டுப்புளி போட்டு தலையீத்துலேருந்து கறவைக்கு எதாவது பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா ரெண்டாம் நீதியில் பார்த்து வாங்குவாங்க. இல்லாட்டி வத்தக்கறவையாக வாங்கிட்டு ஒரு 4 மாதத்துக்கு கறந்துட்டு அதுக்கப்புறம் அது பழம் பட்டதுக்கப்புறம் விற்றுக்குவாங்க. விற்றுட்டு மறுபடியும் வாங்குவாங்க. விவசாயிகள் வந்து எல்லாருமே வந்து பாலுக்குன்னே வாங்குறதில்ல, கண்ணுக்குட்டி வாங்கி வளர்த்தி பழம் பட்டு கண் ஈன்ற கண்டிஷன் ஆனதையும் விற்றுருவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க, பாலுக்காக பயன்படுத்தி வாங்குறவங்களும் இருக்காங்க. அதனால் பல வகையான மக்கள், பல வகையான விவசாய மக்கள் வந்து அவங்கவுங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி வாங்குறாங்க.
1: வாங்கும்போதுங்க வியாபாரிகள் வந்து பெருசாக அந்த சுழி பார்க்குறது, கொம்பு பார்க்குறது, ஈத்து பார்க்குறதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே கவனமாக பார்த்து வாங்குவாங்க. அதில் முக்கியமாக என்னென்ன பார்த்து வாங்கணும்னு உங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குதுங்களா அதை பற்றி?
0: ஆனால் சுழி பார்த்து வாங்குறது உங்களுக்கு அந்த அசவு சுழின்னு சொல்லுவாங்க, ஆகாத சுழிகள்லாம் இருக்குதான்னு முதல்ல பார்த்துக்குவாங்க. அப்புறம் காம்பு கரெக்டான வரிசையில் இருக்குதான்னு பார்ப்பாங்க. மடி இறங்கி தொங்கு மடி இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் சுழி சுத்தமாக இருக்குதான்னு சொல்லி பார்த்து வாங்குவாங்க. ஆனால் இந்த கெச்சப் மாடை பொறுத்த வரைக்கும் அறிவியல் பூர்வமாக சொல்கிறது என்னென்னா, இது வந்து ஒரு பால் வகைக்காக வாங்கிறது, இதில் வந்து சுழியெல்லாம் பார்க்க வேண்டியதில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் 100%க்கு 90% விவசாயிகள் வந்து சுழி பார்த்து தான் வாங்குறாங்க. சுழி சுத்தமாக பார்த்து வாங்க வேண்டியது வந்து நாட்டு மாடுகள், காங்கேயும் நம்ம பாரம்பரிய இனங்களை தான் வந்து சுழியை பார்த்து வாங்கணும். அதில் சுழி தப்பாக இருந்ததுன்னா சரியாக இருக்காதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. கெச்சப்பை பொறுத்த வரைக்கும் பார்க்க வேண்டியதில் இருந்தாலும் எல்லாரும் பார்த்து தான் வாங்குறாங்க.
1: ஆகாஷவாணி FM 103 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்ப்புறத்திலே. இதில் வேளாண்மை சார்ந்த உபதொழில்கள் குறித்து நம்மிடையே தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் E.பாலதண்டாயுதபாணி அவர்கள். மற்ற என்னென்ன விவசாயிகள் பணிகளுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய வாகனத்தை பயன்படுத்திகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் அதில் முழுமையாக ஈடுபட்டுருக்கிறீங்க, இந்த தேங்காய் எடுக்கிறது இதை பற்றி சொல்லுங்களேன்.
0: மற்ற விவசாய பணிகள்னு பார்த்திங்கன்னா, நம்ம சொந்த யூஸுக்கு அந்த பக்கத்து தோட்டத்துலேருந்து தேங்காய் எடுத்துகிட்டு வரக்கு போகுங்க, அப்புறம் பக்கத்து காட்டுக்காரர் காடையாகமாக குரம்காய் எடுக்கிறது பொறுக்கிட்டு வரலம்பாங்க, அந்த மாதிரி வேலைக்கும் போகுங்க. அப்புறம் கட்டட வேலை செஞ்சிட்ருக்குன்னா சிமிட்டி எடுத்துகிட்டு வர்றது, இந்த பண்ணை வேலை செஞ்சுன்னா ரீப்பர் எடுத்துகிட்டு வர்றதுன்னு சொல்லி மற்ற எல்லா வேலைக்குமே போகுதுங்க. வருங்க, கோழி பண்ணை வச்சுருப்பாங்க, தாய் கோழி பண்ணை முட்டையை எடுத்துகிட்டு வந்து கேச்சரிஸில் வைக்க சொல்லுவாங்க, குஞ்சு ஏற்றி கொண்டு போய் பண்ணையில் இறக்கி விட்டு வர சொல்லுவாங்க. இந்த மாதிரி பணிகள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க.
1: நீங்கள் விவசாயத்து கூட இந்த உபதொழிலாக இது எவ்வளோ வருஷம் பார்த்துட்ருக்குறீங்க?
0: இந்த விவசாயத்து கூட இது ஒரு 5 வருஷமாக பார்த்துட்ருக்குறேங்க. 2020 இந்த ஆட்டோ ஓட்டிகிட்டு விவசாயத்தை பார்த்துட்டு கோழி பண்ணையை பராமரிச்சுக்கிட்டு பண்ணிட்டு வந்துட்டுருக்குறங்க.
1: அதுக்கு முன்னால் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கண்ணா?
0: நான் 2000 திருப்பூர் வேலைக்கு போயிட்டு இருந்தேனுங்க. 20 வருஷமாக அதே வேலை தானுங்க, கேபிள் டிவி வேலைக்கு போயிட்டு இருந்தேனுங்க. அதுக்கப்புறம் 2020 கொரோனாவெல்லாம் வந்ததில்லைங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் சமாளித்து பார்த்தோமுங்க. அப்புறம் தான் சரி வேண்டாம், நம்ம சொந்த ஊர்லேயே ஏதாவது தொழில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க வந்து என்ன பண்ணலாம்னு ஆரம்பிக்கிறத முதல்ல ஆட்டோ ஒன்று வாங்கினோம்ங்க. ஆட்டோ வாங்கிட்டு அது அப்படியே ஓடிட்டுருக்குது. சரி, அப்புறம் பக்கத்தில் ஒரு வெள்ளிங்கிரி என்ன இருக்குது, முதல்ல அவர் முதல்ல கோழி பண்ணை வச்சுருக்கும் போதே, 2வது பண்ணை கட்டும் போதே நான் போய் பார்ப்பணுங்க. கோழி பண்ணை மேலே ஒரு ஈடுபாடுங்க, இது நம்மளும் பண்ணலாம், போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம்தான் சரி யோசனை பண்ணிவிட்டு ஒரு கோழி பண்ணையை போட்டலான்ட்டு ஒரு லோனை போட்டு கோழி பண்ணை போட்டோமுங்க. முதல்ல ஒரு பண்ணை போட்டணுங்க, கூட பாட்டு பூச்சி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ரெண்டையுமே பக்கத்தில் வச்சுக்கிட்டு சரியாக பண்ண முடியல, அதனால் எல்லாத்தையுமே வந்து கோழி பண்ணையை மாற்றிக்கலான்ட்டு இன்னொரு பண்ணையும் போட்டு இப்போ ஒரு 10,000 கோழி இருக்கிற மாதிரி ஒரு பண்ணையை போட்டு பார்த்துட்ருக்குறேங்க.
1: 10-20 வருஷம் உங்களுடைய தொழிலை நீங்கள் திருப்பூரில் செஞ்சுட்டு இப்போ ஒரு 5-6 வருஷமாக உங்களுடைய சொந்த தோட்டத்தில் பண்ணிகிட்ருக்குறீங்க, உங்களுக்கு இந்த அனுபவம் எப்படி இருக்குதுங்க?
0: இது நல்லா தான் இருக்குதுங்க. அதாவதுங்க, இது சொந்த ஊர், சொந்த மண்ணில் இருக்கிறோம். இங்கே வந்து நம்ம ஒரு தொழில் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தோம்னா இது நாளைக்கு நம்மளுக்கு உட்காந்துட்டாலும் நம்மளுக்கு இது வந்து கை கொடுக்குங்க. இப்போ வேலைக்கு போயிட்டு இருந்தோம்னா 1ஆம் தேதியான சம்பளம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணோம்னா ஒன்றும் பண்ணுறக்கு இல்லைங்க. வெறும் சம்பளத்தையெல்லாம் வாங்கி இப்போது குடும்பம் நடத்த முடியாதுங்க. அதனால தான் சொந்தமாக ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுங்க. அப்பா அம்மாவுக்கும் எல்லாம் வயசாகுதுங்க. இனி அவையில் எல்லாம் விவசாயத்தை பாருங்கள், இதை பாருங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வேலைக்கு போயிட்டு இருந்தோம்னா நம்மளை தான் கெட்டு போகும்னு சொல்லி போட்டு வந்து சொந்த இடத்துலையே உட்காந்து ஏதோ ஒரு விவசாயம் பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்குதுங்க.
1: உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்கண்ணா?
0: நான் எங்கள் வீட்டில் அப்பா அம்மா,

0: மனைவி, ரெண்டு பெண் குழந்தைங்க, 6 பேர் இருக்கிறவங்க, எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறவங்க, கூட்டு குடும்பம் தானுங்க. பெரிய பிள்ளை 12வது படிச்சுட்டுருக்குறாங்க, சின்ன பிள்ளை 7வது படிக்கிறாங்க. வீட்லேயும் வேலைக்கு போயிட்டுருக்காங்க திருப்பூருக்கு. அவங்களும் இந்த கல்யாண மோசிலேருந்து 25 வருஷம் போயிட்டே தான் இருக்கிறாங்க. எல்லோரும் ஆளுக்கு ஒரு திக்கில் பாடுபட்டோம்னா தான் எல்லாத்தையும் கரை சேர்த்த முடியுங்கிறனால எதையும் நிறுத்தலிங்க, அப்படியே எல்லாம் போயிட்டுருக்குதுங்க.
1: உங்களுடைய அப்பா அம்மா இந்த விவசாய தொழிலுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு நிறைய அறிவுரைகள் சொல்லி இந்த தொழிலை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க? ஏன்னா அவங்க 40-50 வருஷமாக அவங்களுடைய அனுபவத்தில் நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. நீங்கள் புதுசாக இந்த தொழிலுக்கு வந்திருக்கிறீங்க, அவங்க வந்து உங்களுக்கு எந்த அளவில் உறுதுணையாக இருந்தாங்க?
0: இப்போ நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே திருப்பூர் வேலைக்கு போயிட்டுருக்கும்போதே வந்து இங்கே தென்னம்பிள்ளையெல்லாம் நெட்டியாச்சுங்க. நெட்டு அவங்க பராமரிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னென்ன மாதிரியெல்லாம் தண்ணி விடணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. உரம் போடுறதுலேருந்து எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. தென்னை மரத்துக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் தான் இப்போ கோழி பண்ணை போட்டு போயிட்டுருக்குதுங்க. அதுக்கும் வந்து அவங்க ரொம்ப ஹெல்ப்பாக தான் இருப்பாங்க. அதாவது அம்மா ஒரு பக்கம் கூட சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னா அப்பா அவருனால என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த சாக்கு மேலாண்மையெல்லாம் வந்து சாக்கு மடிக்கிறதாட்டு பிடிச்சி கொடுக்கறதாட்டு ரெண்டு பேரும் வந்து இன்னமும் நம்மளுக்கு முழு விதமாக சப்போர்ட்டில் தான் இருக்கிறாங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. எல்லாருமே லீவாக இருந்ததுன்னா மனைவியிலிருந்து குழந்தைகள்லேருந்து எல்லாருமே வந்து எல்லா வேலைக்கும் கூட வருவாங்க. இது அவங்க அப்பா செஞ்சிட்ருக்குறாங்க, இன்னமும் பண்ணிகிட்ருக்குறாங்கட்டால இல்லைங்க. ஒரு மட்டை எடுத்து போடுறதாட்டும், ஒரு பக்கம் தீ வைக்கிறதாட்டும், ஒரு பக்கம் சுத்தம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை பண்ணைக்கில் ஏதாவது வேலை செய்கிறோம், ஃபீடு போடுறதா இல்லை கோழி குஞ்சு நகர்த்தி விடுறதாகட்டும், எந்த வேலையாக இருந்ததுனாலுமே குடும்பத்தில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களும் வந்து கலந்துக்குவாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க.
1: நீங்கள் திருப்பூர் வேலையிலேருந்து உங்களுடைய சொந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறமா பட்டுப்பூச்சி போட்டிருக்கிறீங்க, என்ன காரணத்தினால பட்டுப்பூச்சி விடுறது இல்லைங்க நீங்கள்?
0: பட்டுப்பூச்சி ஒரு அருமையான தொழிலுங்க. ஆனால் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து நல்ல பாட்டாளிகள் வேணுங்க. இப்போ நம்ம ஆரம்ப காலத்தில் பிடிச்சி விவசாயத்துலேயே இருந்து பண்ணிட்டு இருந்தோம்னா கூட தெரிஞ்சிருக்காதுங்க. ஒரு 20 வருஷமாக வந்து திருப்பூர் வேலைக்கு போயிட்டோம்ங்களா, போயிட்டு வந்து பட்டுப்பூச்சி தொழில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாச்சு. ஒரு 1.5 வருஷம் பண்ணு, 1.5-2 வருஷம் பண்ணணுங்க, நல்லா தான் இருந்துச்சுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏக்கரா வந்து நம்ம நடவு செய்கிற ஏக்கரா வந்து 1 ஏக்கராக்கு மேலே இருக்கணும். நம்மளுக்கு அந்த பக்கம் தென்னை மரம் இல்லாத ஏரியாவில் நடவு செஞ்சது 1.5 ஏக்கராக தான் இருந்ததுங்க. அப்போ அது ரிப்பீட்டடாக வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகி வந்தது. அது ஒன்று. ரெண்டாவது காட்டுக்குள்ளே வந்து வேலை செய்யணுங்க. பேஜ் எடுக்கிறதெல்லாம் பிரச்சனையே இல்லை. 24 நாளில் வந்து உங்களுக்கு பேஜ் எடுத்து கிளியர் பண்ணிக்கலாம், ஈஸியாக தான் இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த காட்டை பராமரிக்கணும், கவாத்து பண்ணணும், மேலே கட்டை வெட்டி விட்டு கீழே கவாத்து பண்ணி உரம் கொடுக்கணும் ஒவ்வொரு பேஜுக்கும். இதை வந்து ரொட்டீனாக வந்து ரிப்பீட் பண்ண முடியல. அதில் லேட் ஆச்சுன்னா பேஜ் வைக்கிறதுக்கு லேட்டாகும். நல்ல வருமானமாக இருக்கும்போது இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் இருந்தது. அப்போ நான் வச்சுட்டு இருக்கும்போது ரெண்டாவது விலையும் சரியாக கிடைக்கலிங்க. ஒரு 300-400 போகிறதே வந்து பெரிய கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ இந்த 4 வருஷமாக தான் 750 ரூபா அவரேஜாக அதுக்கு மேலே போயிட்டுருக்குது. அந்த அளவில் இருந்ததுன்னா ஓரளவுக்கு முயற்சி பண்ணி கூலி ஆளுகளுக்கு பண்ணியிருப்போமேனுமா, நான் பண்ணிகிட்ருக்கும்போது 250-400 ரூபா தான் அதிகபட்ச விலையாக இருந்தது. அதனால் சரி வேண்டாம், அந்த செட்டு ஏன் வேஸ்ட் பண்ணோம்னு சொல்லிட்டு அந்த பட்டு குடோனையும் கோழிப்பண்ணையாகவே மாற்றி ஒரே தொழிலில் பண்ணிக்கலான்னு பண்ணிகிட்ருக்குதுங்க.
1: நீங்கள் ஒரு தனியார் நிறுவன தொழிலை விட்டு போட்டு உங்களுடைய சொந்த தொழிலை அடியெடுத்து வச்சு 4-5 வருஷம் ஆயிடுச்சு. அதில் மாசமான வாங்கக்கூடிய சம்பளத்துக்கும் இதில் நீங்கள் சுயமாக சம்பாதிக்கிற சம்பளத்துக்கும் ஓரளவுக்கு மன திருப்தியாக இருக்குதுங்களா?
0: கண்டிப்பாங்க. அதில் உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஓனர்கிட்ட போய் கேட்கணும், இந்த வருஷம் சம்பளம் சேர்த்தி கொடுப்பீங்களா இல்லை இவ்வளோ தான் கொடுப்பீங்களான்னு கேட்கணும். அதில் வந்து சொன்னால் ஒரு அந்த 20,000னா 20,000 தான் ரெகுலராக வந்துட்டுருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஆட்டோ நல்லா ஓடிச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோவில் மட்டுமே 20,000 வந்தாலும் வரும். தேங்காய் வந்து வேச வெட்டிலெல்லாம் நல்லா வரும், அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கம்மியாக வரும், அது ஆவரேஜ் ஆகிக்கும் வச்சுக்கோங்க. மற்ற வேலை எது பாருங்க, தென்னை மரத்தில் எது ஊடு பயிராக செஞ்சோம்னா உங்களுக்கு அதிக வருமானம் வரலாம். கோழி பண்ணையை நல்லா சிறப்பாக பராமரித்தோம்னா அதில் இன்னும் வருமானம் வரலாம். அந்த மாதிரி நம்ம ஒரு வேலையை வந்து எந்த அளவுக்கு ஈடுபாட்டோடு செய்கிறோமோ அந்தளவுக்கு வந்து சொந்த தொழிலில் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வேலைக்கு போனோம்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பெல்லாம் இல்லைங்க. நீங்கள் எவ்வளவு தான் சிறப்பாக பாடுபட்டாலும் அந்த 20,000னா 20,000 தான். ஆனால் சொந்த தொழில் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லைங்க. நம்ம எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து எந்த அளவுக்கு ஈடுபாட்டோடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு வருமானத்தை அதிகப்படுத்தலாமுங்க.
1: அண்ணா, நீங்கள் இது வரைக்கும் உங்களுடைய சொந்த தொழில் அதில் எந்த அளவுக்கு நீங்கள் விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறீங்க, அதுபோக இந்த சந்தைக்கு போகிறது, மாடுகளை வாங்கிட்டு வர்றது விவசாயிகளுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறது, இந்த மாதிரி தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்க, அதில் நிம்மதியான வருமானம் பார்த்துட்ருக்கிறீங்க, மேன்மேலும் இந்த தொழில் சிறக்கணும் அப்படின்னு கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி FM 103 உங்களை வாழ்த்துதுங்கன்னா நன்றி, வணக்கம்.
0: இதுவரைக்கும் என்னோட அனுபவங்களை வந்து சொல்லிட்டு இருந்தேனுங்க. இந்த நிகழ்ச்சிகள் வந்து கலந்துக்கிறதுக்கு நண்பர் தான் வந்து காரணமாக இருக்கார். நண்பரும் நம்ம வானொலி நிலையம் வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த மாதிரி விவசாயிகளை எல்லாம் பார்த்து இப்படி ஊருக்குள்ளே எப்படி எல்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு சில கருத்துக்களை நண்பர் வந்தது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் போய் பார்த்தோம்னா தான் எல்லா மக்களுக்கும் வந்து இது தெரிய வருதுங்க. எல்லாம் எப்படி வாழ்கிறாங்க, எல்லாரும் விவசாயிகள் எப்படி

0: பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஆர்வத்தையும் ரொம்ப பாராட்டணுங்க. நம்ம வானொலிக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்ங்க.
1: இதுவரை வேளாண்மை சார்ந்த உபதொழில்கள் குறித்து நம்மிடையே தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் இ பாலதண்டாயுதபாணி அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் பாலசுப்பிரமணியன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எமது நாளைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
2: ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் கொங்கர்பாளையம் கே எம் பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம்
1: இடம்பெறும். கேட்டு மகிழுங்கள். வணக்கம் நேயர்களே.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940938335
0: அல்லது
1: 8220469549
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
3: ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் K.T. பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம்.
4: Don't
3: miss it.

0: செய்திச்சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உற்பத்தி துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 90 கோடிக்கும் மேற்பட்ட சுகாதார கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தின் கீழ் நாள் ஒன்றுக்கு குறைந்தது 300 ரூபாய் ஊதியம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊரக வளர்ச்சித்துறையில் ஒப்பந்ததாரர்களை பதிவு செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை தமிழக அரசு நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. அஇஅதிமுக மகளிரணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. டிஜிட்டல் இந்தியா இயக்கம் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாக BJP தெரிவித்துள்ளது. மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆதர்ஷ்னி ஸ்ரீ, தன்வி பற்றி, தியான் சந்தோஷ், தேவ் ரூபரேலி ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக், அபினன் பிரதிவாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டி தாய்லாந்தில் இன்று தொடங்கியது. இந்தியா ஏ, இங்கிலாந்து ஏ அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று டாண்டனில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க. 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
2: UPI பின்ன என்டர் பண்றது பணத்தை அனுப்புறதுக்கு மட்டும் தானா?
3: RBI சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

ஆகாஷ்மணி கோயம்புத்தூர் 103 FM நேர்களை கேட்கலாம். லிஸ்னர் சாய்ஸாக டீ டைம். உங்களோட விருப்ப பாடலை கேட்கக்கூடிய அழகான இந்த நிகழ்ச்சியில் 50-69களில் இடம்பெற்ற திரைப்படங்கள்லேருந்து அழகான பாடல்களை கேட்க இருக்கீங்க. நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா 0422 அப்படிங்கிற முன் இணைப்பு என சேர்த்துட்டு 2-3-1-6-3-12 2-3-1-7-0-4-6 இந்த எண்களை கால் பண்ணி உங்களோட விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற நம்மளுடைய முகநூல் பக்கம் வாயிலாக உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணலாம். வாட்ஸ்அப்லையும் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பிலான அர்ஜி யாகேல்.

0: இருக்கோம். இது டீ டைம். டீ டைம் நிகழ்ச்சியில இணைக்கூடிய முதல் நேயர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: ஜெய்சியா மேடம், சுந்தராபுரம் சித்கோணத்துல பேசுறேங்க.
0: சுந்தராபுரம்ல இருந்து பேசுறீங்க. என்ன பாடல் வேணுங்க?
1: விவசாயி பாட்டு பாட்டுங்க மேடம்.
0: கண்டிப்பா பாட்டு. ஓகே, மீதி வந்து நாங்க பிளே பண்ணுவோம், அதோட சேர்ந்து வீட்டுல பாடுங்க. நன்றி.

0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கோவை பாப்பம்பட்டி எம்ஜிஆர் நகர்ல இருந்து தேவிராணி செந்தில்குமார் பேசுறேன்.
0: சரிங்க, என்ன பாடல் வேணுங்க?
1: அன்னை இலக்கு வந்து மடி மீது தலை வைத்து.
0: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் இதுதான். நன்றி.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இணைந்திருக்கிறோம் இது டீ டைம். டீ டைம் நிகழ்ச்சியில தொடரும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: என்ன
0: பாட்டு வேணுங்க?
1: எனக்கு கும்பம் போலத்துல இருந்து சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை எண்ணத்தி

டைம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து அடுத்ததா இணையக்குரிய நேயர். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். சரி, உங்களோட விருப்பப்பாடலை கேட்டு ரசிக்கக்கூடிய அழகான நிகழ்ச்சி இது. கால் பண்ணி பேசலாம். 2313162 2313167 4 0 4 2 2 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்ன சேர்த்து அழைக்கலாம். வாட்ஸ்அப்பில் நான் கால் பண்ணி கேட்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எங்களால் கேட்க முடியாது, நீங்களும் கேட்குற பாட்டை மற்றவங்களும் கேட்க முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக

0: நேரம் 3:26 நிகழ்ச்சியில தொடரக்கூடிய நேர் வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: முத்தாம்பாள் இருந்து
0: லோகநாதன். சரிங்க, என்ன பாட்டு வேணுங்க?
1: அடிமைப்பிலிருந்து தாய் இளமல்லாம் இல்லை.
0: கண்டிப்பா உங்களுக்காக பாடல். இதோ நன்றி.

0: நேர்கள் இதுவரை கேட்டது டீ டைம். நேரம் 3:29 நிமிடம். எனும் சில நொடிகளில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 3:30. இனி கேட்கலாம் திரையிசை.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 90 கோடிக்கும் மேற்பட்ட சுகாதார கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தின் கீழ் நாள் ஒன்றுக்கு

0: குறைந்தது 300 ரூபாய் ஊதியம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊரக வளர்ச்சித்துறையில் ஒப்பந்ததாரர்களை பதிவு செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை தமிழக அரசு நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. அஇஅதிமுக மகளிர் அணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. டிஜிட்டல் இந்தியா இயக்கம் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆதர்ஷ்னி ஸ்ரீ, தன்வி பத்ரி, தியான் சந்தோஷ், தேவ் ரூபரெல்லி ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக், அபினன் பிரதிவாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டி தாய்லாந்தில் இன்று தொடங்கியது. இந்தியா ஏ, இங்கிலாந்து ஏ அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று டவுன்டனில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: இனி விளையாடலாம், கெட் செட் கோ. வழக்கம் போல என்ன விளையாட்டு உங்களுக்காக காத்திருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. ஸோ இன்னைக்கு விளையாடுறதுக்கு நான் இங்கே ஆர்ஜே யாகில் காத்திருக்கேன். நேர்கள் நீங்கள் விளையாடணும்னா என்ன பண்ணலாம்னா, நேரில் அழைத்து பேசலாம். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில், எஃபியில் நம்ம போஸ்ட்டுக்கு கீழே வந்து உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுக்கலாம், அல்லது உங்களுடைய பதில்களை அனுப்பலாம். இன்னைக்கு என்ன விளையாட்டு, எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டே ரெண்டு பதில் தான் உங்ககிட்ட இருந்து வரணும். உண்மை, பொய் அப்படிங்கிற இந்த ரெண்டு பதில் தான். கேள்வி என்னோடது, பதில் உங்களோடது. ஸோ இப்படி தான் நம்மளோட விளையாட்டு அமைப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் வந்து வெள்ளை கலரில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்னா, பொய். அது உண்மையாக இருந்தால் உண்மை இப்படி சொல்லலாம். நான் ஒரு சில க்வெஸ்சன்ஸை வந்து உங்களுக்கு நான் கொடுப்பேன், அந்த க்வெஸ்சனுக்கு நீங்கள் உண்மை பொய் அப்படிங்கிற பதில்களை மட்டும் சொல்ல போகிறீங்க. அதில் சில நம்ம அன்றாட வாழ்க்கையில் உபயோகப்படுத்துகிற சில விஷயங்களும் நம்ம வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி உங்களுக்கு விளையாடுறதுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த எண்களை கலைக்கலாம். 2316312 2317046 இந்த எண்களோட 0422, அதாவது 0422 அப்படிங்கிற முன்னாடி இருக்கிற எண்ணை வந்து சேர்த்துட்டு அழைத்து உங்களுடைய விளையாட்டை ஆரம்பிக்கலாம் நிகழ்ச்சியில்.
3: Yeah.

0: தாம்தும் ஃபிலிம்ல இருந்து அழகான பாடல் கேட்டோம், இணைஞ்சிருக்கோம். இது கெட் செட் கோ, விளையாட நேயர்கள் தயாராயிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். அடடா அடடா அருமை, வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஆலங்கொம்பு தனித்தன பகுதியிலிருந்து விஜயகுமார்.
0: சரிங்க, விளையாட தயாராயிட்டீங்களா? சரி, உங்ககிட்ட இருந்து பதில் உண்மை பொய் இது ரெண்டு தான் வரணும். கேள்வி உங்களுக்காக, தமிழில் 12 உயிரெழுத்துக்கள் உள்ளது.
1: உண்மை.
0: சூரியன் பூமியை சுற்றுகிறது.
1: உண்மை.
0: சூரியன் பூமியை சுற்றுகிறது.
1: பொய்.
0: நான் ரெண்டாவது டைம் சொன்னதுக்கு அப்புறம் தான் பொய்யே நீங்க, அதுவே பொய் தான். நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. விளையாட்டு இப்படிதான் இன்னைக்கு அமைய போகுது. ஸோ இடையிலடையில் வேறு வேறு க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நம்ம வந்து அப்படியே சொருக்குவோம், அதை வந்து யோசிச்சு பதில் சொல்லணும். ரைட், அடுத்ததான் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம், பெருமாநல்லூர் குமார் சங்கனேஸ்வரன்.
0: ஓஹோ, விளையாட்டு தயாரிட்டிங்களா? காலையில் நான் பல் துளக்குவேன்.
2: மீண்டும் சொல்லுங்க.
0: காலையில் நான் பல் துளக்குவேன்.
2: சரி
0: சாரி, இல்லை உண்மை பொய் ரெண்டு தான் வரணும். இது வந்து ரெண்டாவது ஆப்ஷன் உங்களுக்கு. சரி, அடுத்ததா, இந்தியாவின் தேசிய விலங்கு புலி. தவறா? ஐயோ, பட் இருந்தாலும் நன்றி இனிப்பில் இணைந்ததற்கு. அன்றாட வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ஹேபிச்சுவல்ஸும் வந்து வந்து போகும் நம்ம க்வெஸ்சனில். ஸோ யோசிச்சு பதில் சொல்லலாம். வணக்கம்
3: தலைநகரம். உண்மை.
0: உங்களது பெயர்?
3: என் பெயர் தெரியவில்லை. இல்லை,
0: கம்ப்ளீட்டே பண்ணல, நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. ரைட், அடுத்த ஒரு கேள்வி. மதுரை தமிழ்நாட்டின் தலைநகரம்.
3: உண்மை.
0: உண்மையா?
3: சென்னை.
0: ரெண்டாவது கேள்விக்கு தப்பா சொல்லிட்டீங்களே, நன்றி. அடுத்ததா வந்து விளையாட தயாராயிட்டாங்க, யார் இங்க இருந்து பாத்திரலாம். வணக்கம்.
4: வணக்கம், இங்க ராஜவீதியிலிருந்து செல்வசி பேசுறேன்.
0: ஓகே, வழக்கம் போல வந்தாச்சு. சரி, உங்களுக்கான கேள்வி. மனிதருக்கு 3 கண்கள் உள்ளன.
4: போய்.
0: நான் திருவிழாக்கு செல்லும் போது புது உடை அணிவேன்.
4: உண்மை.
0: டால்பின் ஒரு பாலூட்டி.
4: விட்டு விட்டு கேக்குதுங்க மேடம்.
0: டால்பின் ஒரு பாலூட்டி கேக்குதுங்களா? ஹலோ. சரி, இணைப்புல ஏதோ பிரச்சனை, பட் இருந்தாலும் அவங்க வந்து முயற்சி எடுத்தாங்க. வாழ்த்துக்கள் சொல்லலாம். நேர்கள் அடுத்தடுத்து உங்களுடைய அழைப்பை வந்து கரெக்டான ஒரு இடத்துல, சிக்னல் கிடைக்கிற இடத்துல இருந்து பேசுனீங்கன்னா நீங்க பேசுறது நமக்கு கேட்கும், மற்றவங்களும் வந்து அதை கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க நம்மளோட ஷோவை. என் தொடர்ந்து நிகழ்ச்சியில அடுத்ததான் உங்களுக்காக

0: கேட் செட் கோ விளையாண்டுருக்கோம். அழகான பாடல் கேட்டு வச்சோம். பூ ஃபிலிம்ல இருந்து தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேர் யார் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் நேர்களுக்கு ஒரு விளையாட்டு சொல்லிடலாம். ஏன்னா அவங்க இதில் வந்து விளையாட முடியாது அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் சொல்றது வந்து ரொம்ப அவசியமான விஷயம் இல்லையா? ஸோ இது வாட்ஸ்அப் நேர்களுக்கானது விஷயம், கடினமானது இல்லை. ஸோ இது ரொம்ப சுலபமானது தான். நான் சொல்ற இருக்க வேர்ட்ஸ்ல, அதாவது வார்த்தைகள்ல இருக்க வித்தியாசப்பட்ட வார்த்தையை கண்டுபிடிச்சு நீங்க எனக்கு அனுப்பலாம். உங்களுக்கான வார்த்தைகள் இது: கடிகாரம், காலண்டர், நாட்குறிப்பு, தலையணை. கடிகாரம், காலண்டர், நாட்குறிப்பு, தலையணை, இதில் வித்தியாசப்பட்ட ஒரு வார்த்தையை எடுத்து நீங்கள் எனக்கு அனுப்பலாம். 9585800103. கடிகாரம், காலண்டர், நாட்குறிப்பு, தலையணை, இதுதான் உங்களுக்கான கேள்வி. வாட்ஸ்அப் நேயர்களும் உங்களோட பதில்களை கொடுக்கலாம். தொடர்ந்து இணையக்கூடிய நேயர், வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சரி, போயிட்டு வரோம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. வணக்கம். உங்களுக்கான விளையாட்டு கேள்வி இது: சூரியன் ஒரு நட்சத்திரம்,
1: உண்மை.
0: நான் வெகு தொலைவில் செல்ல பேருந்து பயன்படுத்துவேன்,
1: உண்மை.
0: என் பெயர் வாசுதேவன்,
1: உண்மை.
0: செவ்வாய் ஒரு கோல்,
1: உண்மை.

0: ரூபாய் இந்தியாவின் நாணயம்.
1: உண்மை.
0: டாலர் இந்தியாவின் நாணயம்.
1: பொய்.
0: பிரிண்டர் ஒரு உள்ளீடு சாதனம். அச்சுப்பொறி. அச்சுப்பொறி சொல்லுவீங்களா? பிரிண்டர் அது ஒரு உள்ளீடு சாதனம். சரி, ஒரு ஆண்டில் 12 மாதங்கள் உள்ளது.
1: உண்மை.
0: முக்கோணத்திற்கு 4 பக்கங்கள்.
1: பொய்.
0: வட்டம் சதுரமாக இருக்கும்.
1: பொய்.
0: ஓகே, சூப்பரா விளையாண்டீங்கய்யா, ரொம்ப நன்றி.
1: நன்றி.
0: ஏ, எப்படி நாங்கள் பதில் சொன்னோம் பார்த்தீங்களா அப்படின்னு வாசுதேவன் வந்து கரெக்டாக வந்து பதில் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஸோ நேயர்கள் யாரெல்லாம் வாட்ஸ்அப்பில் வந்து பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். வாட்ஸ்அப் நேயர்களுக்கான கேள்வி இது: கடிகாரம், காலண்டர், நாட்குறிப்பு, தலையணை, இதில் இருக்க வித்தியாசப்பட்ட பொருளை வந்து நீங்கள் எடுத்து எனக்கு அனுப்பலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். கோகிலா, விளையாட தயாராகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் பென்சிலால் வரைவேன். ஆக்சிஜன் இல்லாமல் மனிதன் நீண்ட நேரம் ஓட முடியும். ஆக்சிஜன் இல்லாமல் மனிதன் நீண்ட நேரம் ஓட முடியும். பூமிக்குள் ஒரு பூமி உண்டு. பூமியில் புல் முளைக்காது. கொசு தேனை சேகரிக்கிறது. சந்திரன் தன்னுடைய சொந்த ஒளியை உமிழ்கிறது. எவரெஸ்ட் மிகவும் குறைவான உயரமுடையது. எவரெஸ்ட் மிகவும் குறைவான உயரமுடையது. மயிலுக்கு 2 வண்ணம் தான் உள்ளது. அப்படி அனலைஸ் பண்ணி தான் சொல்லக்கூடாது, டக்குன்னு பதில் சொல்லணும் இல்லையா? சரி சரி. மீன்கள் படுத்துக்கொண்டு உறங்கும். அப்படியா? இருந்தாலும் கரெக்டா பதில் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. ஐயா, நான் எங்கயா போய் பார்த்தேன், அது தூங்குறத நான் எங்க பார்த்தேங்கிற மாதிரி பதில் சொன்னாங்க. இப்படி இருந்தாலும் வந்துட்டு அது நின்ன மாதிரியே தான் தூங்குங்கிறது தான் விஷயம். சரி, வாட்ஸ்அப்பில் யாரெல்லாம் எங்கேருந்து பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். அதாவது, என்னால் நேரலையில் வந்து பதில் சொல்லவே முடியல அப்படிங்கிற நேயர்களுக்கு நம்ம கேள்வி கேட்டோம். இந்த வந்துட்டேன்னு அங்கேயும் வந்து இங்கேயும் வந்து நம்முடைய நேயர்கள் பதில் சொல்லிட்டாங்க. குகன் சிந்து கோத்தகிரியிலேருந்து பதில் வந்திருக்கு. தொடர்ந்து கீதா சண்முகநகர் மூக்கனூர் பகுதியிலேருந்து, அவங்கள தொடர்ந்து கஞ்சம்பட்டி சண்முகானந்த், ராமகிருஷ்ணன் கொழும்பங்கொண்டான்லேருந்து, செங்கம்பள்ளி பகுதியிலேருந்து கலைச்செல்வி அனுப்பியிருக்காங்க. திருப்பூர் பாலா எப்பயும் போல வெல்கம் போல அவருடைய பதில் அனுப்பிட்டாரு. சிங்கநல்லூர் ஜெயலக்ஷ்மி அவங்கள தொடர்ந்து மூலத்துறை இந்திராணி மனோகரன் அனுப்பியிருக்காங்க. அடுத்தது யாருங்க, தாசர்பட்டி பாலசுப்ரமணியன் அனுப்பியிருக்காரு. கோணமலை ஆனந்தன், இன்னொருத்தர் திருப்பூர் காஞ்சனா வந்து இப்போதான் வந்து டைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் பதில் வந்து கரெக்டாக அனுப்பிட்டாங்க. உடுமலையிலேருந்து சுடர் முருகானந்தன் ஜெயந்தி, வித்தியாசமான பொருளை கண்டுபிடிச்சிட்டோம் ஐயா அப்படின்னு அனுப்பிட்டாங்க. தொடர்ந்து செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முகநகர் முக்கனூர் பகுதியிலேருந்து பதில் கரெக்டாக வந்தாச்சு. ரைட், ஜோதிமணி, தீபிகா திருப்பூர்லேருந்து அனுப்பியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து யார், மல்லிகா மந்திராச்சலம், பிரியங்கா பெரியவதம்பஜேரி பகுதியிலேருந்து சரியான பதில். அவங்கள தொடர்ந்து அடுத்தது வனஜா கோவிந்தன் சித்தாபுதூர் பகுதியிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நிறைய நேயர்கள் வந்து பதில் சொல்லிகிட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து அடுத்ததாக உங்களுக்காக

0: கேட்டு கரண்ட் ஃபிலிம்ல இருந்து பாடல் கேட்டு ரசிச்சோம் கேட்டு விளையாண்டுருக்கோம். ஸோ நம்முடைய நேர்கள் வாட்ஸ்அப்ல பதில்கள் வந்து இந்தாங்க அள்ளி தெளிச்சுக்கிட்டோம் வச்சுக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆன்சர் என்னன்னா தலையணை அப்படிங்கிறது சரியான பதில். ஸோ இன்னும் யாரெல்லாம் அப்படிங்கறது பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம இணைப்புல இணையக்கூடிய நேர்களுக்கு வித்தியாசமான கேள்விகள் உண்மை போய் பதில் வரப்போகுது. வணக்கம், யார் பேச போறீங்க? வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: கணினியின்
0: மூளை CPU. கணினியின் மூளை CPU தாங்க ஐயா, இருந்தாலும் நன்றி. ஆனா உண்மையை ஒத்துக்கிட்டார் மனுஷன், அதுக்கே நம்ம வந்து பாராட்டிடணும். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ,
2: சரவணகுமார் பேசுறேன் மேடம்.
0: சரிங்க, விளையாட தரீங்களா? வாழை ஒரு மூலிகை தாவரம்.
3: வாழை ஒரு மூலிகை தாவரம் அல்ல, தப்பு.
0: இப்படி சொல்லக்கூடாது, உண்மை பொய் அப்படிங்கிற ஆன்சர் மட்டும்தான் வரணும்.
3: வாழை ஒரு மூலிகை தாவரம் என்பது பொய்.
0: இப்படி சொல்லக்கூடாது, நான் சொன்ன உடனே அதை அனலைஸ் பண்ணி படார்னு சொல்லணும். பட் இருந்தாலும் முயற்சிக்கு வாழ்த்துக்கள். சரி சரி சரிங்க, தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கிற மாதிரி நேர் வந்துட்டு கிளம்பிட்டாரு. வணக்கம், யார் பேசுறீங்க?
4: வணக்கம் மேம், கோட்டையில இருந்து சிந்து பேசுறேங்க.
0: அடே, விளையாட தயாராயிட்டீங்களா?
4: தயாராயிட்டேன்.
0: புதிய நண்பர்கள் 4 பேர் கிடைத்தார்கள்.
4: பொய்.
0: செல்ஃபி எடுக்க விரும்ப மாட்டேன்.
4: பொய்.
0: மனிதனுக்கு 2 கண்கள் உள்ளன.
4: உண்மை.
0: திமிங்கலம் ஒரு மீன்.

0: உண்மை.
1: திமிங்கலம் ஒரு மீன்.
0: உண்மை.
1: அப்படியா, சரி கண்டுபிடிச்சு வரலாம். நன்றி சிந்து. சரி அடுத்த நிகழ்ச்சியில வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் யாருங்க?
2: திருப்பூர்ல இருந்து இளங்கோவன் தங்கசுந்தரம்.
1: சரிங்க, விளையாட தயாராயிட்டீங்களா? நெருப்பு குழு குழுவென இருக்கும். நெருப்பு குழு குழுவென இருக்கும். ஒரு ஆண்டில் 12 மாதங்கள் இல்லை. லீப் ஆண்டில் பிப்ரவரி 29 நாட்கள் இருக்கும். சதுரத்திற்கு 5 பக்கங்கள். தண்ணீர் நிறமுள்ள திரவம். எறும்பு தனியாக நிற்கும். பொய்யா? எறும்பு தனியாக நிற்கும். தனியா நிக்காதா எறும்பு? நிக்கும் இல்லையா? ஆமா, நன்றி. பொதுவாக வழக்கமாக நம்ம கூட்டம் கூட்டமாக இருக்கும் அப்படிங்கிறத கேட்டுட்டோம், ஆனால் தனியாகவும் நிற்கும் அப்படிங்கிறதான் விஷயம். ஸோ நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் நேயர்கள் யாரெல்லாம் எங்கேருந்து பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத படிச்சிடலாம். மணியன் ஆர் மணியன் புஞ்சை புளியம்பட்டி பகுதியிலேருந்து, அவங்கள தொடர்ந்து வி என் இளங்கோ சாமி செட்டிப்பாளையம் பகுதியிலேருந்து, பிரகாஷ் வெள்ளூர்லேருந்து, தொடர்ந்து திருப்பூர் அண்ணாநகர் பி ராஜேஷ் சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. அடுத்ததாக யாருங்க, கோவை ஒலம்பஸ்லேருந்து ரவி, அண்ட் அலிநகரம் எஸ் மகாதேவன் சரியான பதில், ஏ ஹரிஹரன் பெங்களூர்லேருந்து, திருப்பூர் சாமுண்டிபுரம் பகுதியிலிருந்து திலகவதி வெள்ளிங்கிரி அனுப்பியிருக்காங்க. வாசுதேவன் நேரலையில் பேசிட்டாரு. அவங்கள தொடர்ந்து ஆரஸ்புரம்லேருந்து முத்துலக்ஷ்மி அசோகன் அனுப்பியிருக்காங்க. கணேஷ் சிறுமுகையிலேருந்து பதில் அனுப்பியாச்சு. சண்முக சுந்தரம் அனுப்பியிருக்காரு ரமண முதலிப்புதூர் பகுதியிலிருந்து. நிகழ்ச்சிக்கான வாழ்த்துக்களோட கோணமலை ஆனந்தன் நிகழ்ச்சியில் இணைந்து விட்டார். அடுத்தது யார்? ஜெய கிருஷ்ணாபுரம் சஹானா அதி நெபுலா யோகவர்ஷினி பதில் வந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்தது தேவராயபுரம்லேருந்து ராஜா அனுப்பியாச்சு. திமிங்கலம் மீன் வகை அப்படிங்கிறது பொய் அப்படின்னு சொல்லி தண்ணீர் தடம் விஜயகுமார் மாமகேஸ்வரி அனுப்பியிருக்காங்க. ஓகே, நிகழ்ச்சியில் உங்களுக்காக அடுத்ததா

0: 4:34 நிமிடம் நேரம் போனதே தெரியல. கெட் செட் கோ விளையாடுகிட்டு இருக்கோம். ஸோ வாட்ஸ்அப் நேயர்களுக்காக இந்த கேள்வி சொல்லிடலாம். காற்று, ஆக்சிஜன், நைட்ரஜன், மழை வித்தியாசப்படுத்தி உங்களோட பதில் அனுப்பலாம். காற்று, ஆக்சிஜன், நைட்ரஜன், மழை இதுல இருந்து வித்தியாசப்பட்டதை வந்து 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்கள் அனுப்பலாம். நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம். என் வாய்ஸே டபுள் டபுளா கேக்குது. ஓகே, யார் பேசுறீங்க? சரிங்க, வானொலியோட சத்த அளவு கம்மி பண்ணிக்கிறீங்களா? உடற்பயிற்சி செய்வேன். காலை உணவை அடிக்கடி தவிர்ப்பேன். ரோஜா ஒரு மலர்.
1: உண்மை.
0: தேங்காய் ஒரு தானியம். கங்கை இந்தியாவின் நீளமான நதி.
1: உண்மை.
0: அசோக சக்கரத்தில் 22 ஆரங்கள் உள்ளன.
1: உண்மை.
0: இல்லையே, எத்தனை ஆரங்கள் இருக்கு?
1: தவறாச்சுங்களா?
0: ஆமா, நன்றி. அடடா, ஒருவேளை தப்பாச்சோ, என்ன முட்டுட்டோமோ அப்படின்னு நினைச்சு சொன்ன பதில் நல்லா இருந்தது. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: சரி, யார் பேசுறீங்க?
2: நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர். உண்மைங்க.
0: மாம்பழம் ஒரு காய்கறி.
2: பொய்ங்க.
0: இணையம் ஒரு கணினி வலைப்பின்னல். இணையம் ஒரு கணினி வலைப்பின்னல்.
2: உண்மைங்க.
0: யோசிச்சு சொல்லக்கூடாது, மனிதனுக்கு 2 மூளைகள் உள்ளன.
2: பொய்.

0: சிலந்திக்கு 10 கால்கள் உள்ளது. சரி, நன்றி. ஓகே, சூப்பரா வந்து பதில் சொல்லிட்டு போயிட்டாரு. தொடர்ந்து நிகழ்ச்சியில இணைந்து அவங்களோட பதில வந்து யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத கேட்டலாம். ரைட், யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பூர்ல இருந்து காஞ்சனா, அதுக்கு முன்னாடி செந்தில் பிரபு மற்றும் அவர்களது நண்பர்கள் உறவினர்கள்லாம் சேர்ந்து அடேங்கப்பா இவ்வளோ லிஸ்ட்டுங்கிற மாதிரி இருக்குது. கஞ்சபட்டி சண்முகானந்த் சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அவங்கள தொடர்ந்து திருப்பூர் காஞ்சனா சொல்லியாச்சு. சிங்கநல்லூர்லேருந்து ஜெயலக்ஷ்மி மனோகரன், அவங்கள தொடர்ந்து அடுத்து யார், ஜெயகிருஷ்ணபுரம் சஹானா, ஆதி நெபுலா, யோகவர்ஷினி கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து தாசப்பட்டி பாலசுப்ரமணியம், வித்தியாசமான பதிலாக இருக்கே. கணேஷ் சிறுமுகையிலேருந்து தொடர்ந்து வரதராஜ், கீதா, பிரதுக்ஷனா, குமரன் சண்முக நகர் பகுதியிலிருந்து அனுப்பியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து சாமி செட்டிப்பாளையம்லேருந்து வி என் இளங்கோவன், பீடம்பள்ளி வாசுதேவன், துளசி நிவேதா, பொள்ளாச்சியிலேருந்து அனுப்பியிருக்காங்க. அடேங்கப்பா அடுத்த நேயர்கள் மலை, திருப்பூர்லேருந்து இளங்கோ நகர் அம்பிகாதேவி, சண்முக சுந்தரம், கோணமலை ஆனந்தன், அவினாசி, ஸ்ரீனிவாசபுரம்லேருந்து நந்தகுமார் அனுப்பியிருக்காரு. அடுத்தது யார், மல்லேகவுண்டன், விமலா, வேணுகோபால், புமனா, இவங்க வந்து விளக்கத்தையும் கொடுத்து அதுக்கான பதிலையும் கொடுத்துருக்காரு. திருப்பூர் பாலா பதில் அனுப்பிட்டாரு. ரைட், யார், பிரேமா வெள்ளிங்கிரி கருமத்தாப்பட்டி பகுதியிலிருந்து, ஹரிஹரன், ஏ ஹரிஹரன் பெங்களூர்லேருந்து, திருப்பூர் சாமுண்டிபுரம் பகுதியிலிருந்து, திலகவதி வெள்ளிங்கிரி பகுதி அனுப்பிட்டாரு. பதில் வந்து சரியான பதிலாக இருக்குது. சூலூர்லேருந்து கணேஷ் மூர்த்தி அனுப்பியிருக்காரு. பாண்டியநகர் சிவசங்கர் இந்திராணி, ஜோதிமணி, தீபிகா, திருப்பூர்லேருந்து பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன் அனுப்பியிருக்காங்க. தொடர்ந்து யாரெல்லாம் பதில் அனுப்புகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். அடுத்ததான் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி,
1: மாம்பழத்துக்கு

0: ஸ்வீடன் ஃபிலிம்ல வந்து சூப்பரான பாடல் கேட்டோம். கேட்ட உடனே அடேங்கப்பா மாதிரி இருக்கும் இந்த பாட்டோட வைபு, அப்படிப்பட்ட வைபு. ஸோ அழகாக விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் கேட் செட் கோ. ஸோ யாரெல்லாம் வாட்ஸ்அப்பில் சரியான பதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத, நம்மளுடைய நேயர்கள் யாரெல்லாம் பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கேள்வி நேயர்களுக்கு, வாட்ஸ்அப் நேயர்களுக்கு சொல்லிடலாம். உங்களுக்கான கேள்வி இது, சென்னை மும்பை கொல்கத்தா இலங்கை, சென்னை மும்பை கொல்கத்தா இலங்கை அப்படிங்கிறதுக்கான பதில் நீங்கள் இதில் எது வித்தியாசப்பட்டதுங்கிறத அனுப்பலாம், 9585800103 அப்படிங்கிறதுல. ஸோ போன கேள்விக்கான பதில் மழை அப்படிங்கிறது சரி. நிகழ்ச்சியில் அடுத்ததான் இணையக்கூடிய நேயர், வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மாலை வணக்கம் சகோதரி.
0: யாரு சகோதரர், எங்கிருந்து கூப்பிட்டுருக்கீங்க?
1: கணேஷ் சிறுமகள் இருக்கிறேங்க. நல்லா இருக்கிறீங்களா?
0: எல்லாரும் நிலையத்தில் சுகமா இருக்கும். சரி, விளையாட தயாராயிட்டீங்களா? கணேஷ் என்னுடைய இயற்பெயர். கணேஷ் என்னுடைய இயற்பெயர்.
1: தவறு.
0: வாரத்திற்கு ஒரு முறையாவது வெளியில் சாப்பிடுவேன்.
1: சரி.
0: காலையில் எழுந்தவுடன் முதலில் மொபைலை பார்ப்பேன்.
1: தவறு.
0: ஒரு வாரத்திற்கு 8 நாட்கள் இருக்கிறது.
1: தவறு.
0: பனி காய்ச்சல் பட்டவுடன் கரைந்து விடாது.
1: தவறு.
0: காற்றை கண்களால் பார்க்க முடியும்.
1: தவறு.
0: தவறு தவறுன்னு சொல்லக்கூடாது, பொய் உண்மை, இது ரெண்டுல தான் சொல்லணும். சரிங்களா?
1: ஓகேங்க. பொய்.
0: நாய்க்கு 8 கால்கள் உள்ளன.
1: பொய்.
0: டால்பின் ஒரு பால் ஊட்டி.
1: சரி.
0: இப்பதான சொன்னேன், இரண்டாவது முயற்சியில சரி சொல்லக்கூடாதே. உண்மைதான் சரியானது, நீங்க விளையாண்டு இருந்தாலும் அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துக்கலாம். விளையாண்ட வரையில சரியா விளையாண்டுட்டீங்க, நன்றி.
1: நன்றி.
0: சரி, உண்மை பொய் அப்படிங்கறதா நம்மளோட பதிலா இருக்கணுங்கறத சொல்லியிருந்தோம். நிகழ்ச்சியில அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: யார் இது, இங்கிருந்து பேசுறீங்க? பூபதிராஜன். பூமி ஒரு பந்து வடிவ கோல். அப்படியா? சரி. மதுரை இந்தியாவின் தலைநகரம். மதுரை இந்தியாவின் தலைநகரம். மனிதனுக்கு 4 காதுகள் உள்ளது. 4 8 கால்கள் ஒன்றாக சேர்ந்தால் 8 கால் பூச்சி என்பர். 4 8 கால் பூச்சி ஒன்னா சேர்ந்தா 8 கால் பூச்சிங்களா? அதெல்லாம் முடியாது. நன்றி இருந்தாலும் இணைப்புல தொடர்பு கொண்டு விளையாண்டதுக்கு. ஏதா இருந்தாலும் நிதானமா சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தா, ஆமா உண்மை அப்படின்ட்டாரு. சரி, நம்முடைய வாட்ஸ்அப் நேயர்கள் வந்து பதில் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம். ஓகே, உங்களுக்கு சரியான இணைப்பு கிடைக்காதனால அடுத்த நேயருக்கு வழிவிட்டலாம். வணக்கம். நாங்களும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி நேயர் வந்து யோசிச்சுட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப்பில் யாரெல்லாம் இங்கே பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். மீண்டும் நீண்ட வரிசை அடையங்கப்பாங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, சிறுமுகை சோமு கலைவாணி அனுப்பிட்டாங்க, அவங்கள தொடர்ந்து இலங்கை அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ணன் குடும்பம் கொண்டான்லேருந்து அனுப்பியிருக்காரு. அடுத்தது யார்?

0: சிவ சண்முக நகர் மூக்கனூர் பகுதியிலிருந்து செந்தில் பிரபு மற்றும் உறவினர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய நம்முடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து அனுப்பியிருக்காங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஐயோ, உங்களோட இணைப்பு சரியா இல்லைங்களே. வணக்கம், கேக்குதா? சரி, உங்களுக்கான கேள்வி இது. 29 பிப்ரவரி ஒவ்வொரு ஆண்டும் வரும்.
1: 4 ஆண்டுக்கு ஒரு முறை வரும்.
0: அப்படி சொல்லக்கூடாது, பொய் உண்மை இந்த ரெண்டு தான் சொல்லணும். சரி, ஒரு ஆண்டில் 12 மாதங்கள் உள்ளது.
1: உண்மை.
0: ஜூன் மாதத்தில் 31 நாள் உள்ளது.
1: உண்மை.
0: ஜூன் மாதத்தில் 31 நாள் உள்ளது. முதல் சொன்னதுதான் கணக்கில் எடுத்துக்கப்படும். நன்றி. ஓகே, நிகழ்ச்சியில அடுத்ததான் இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, ஹரிஹரன் விளையாட தயாராயிட்டீங்களா? நேரலையிலும் வந்தாச்சு, மகிழ்ச்சி. உங்களுக்கான கேள்வி இது. ஹரிஹரன், ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, கீபோர்டு ஒரு உள்ளீட்டு சாதனம். 29 பிப்ரவரி ஒவ்வொரு ஆண்டும் வராது. எவரெஸ்ட் உலகில் மிக உயரமான மலை சிகரம். ரூபாய் இந்தியாவின் நாணயம். ரூபாய் இந்தியாவின் நாணயம். ரூபாய் இந்தியாவின் நாணயம் இல்லையா? ரூபாய் இந்தியாவுடைய சிம்பிள் இல்லையா? ரூபாயுடைய சிம்பிள் இருக்கு இல்லையா? இந்தியாவோட நாணயம் தானே சொல்லுவோம் ரூபாய். அடடா, இருந்தாலும் வாழ்த்துக்கள், நன்றி ஹரிஹரன். பெங்களூர்ல இருந்து அழைத்து பேசினதுக்கு நன்றி. ஓகே, ரொம்ப தொலைதூரத்துல இருந்து நம்முடைய தோழர்கள்லாம் அழைத்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சரி, அடுத்ததா வாட்ஸ்அப்ல யாரெல்லாம் இங்க இருந்து பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, கேட்கறதுக்கு முன்னாடி பாடல் இது உங்களுக்காக.
2: சங்கம் கட்டின பாட்டி கம கம கம கம.

0: கலகலப்புல இருந்து கலகலப்பா ஒரு பாட்டு கேட்டு ரசிச்சோம். ஸோ நிகழ்ச்சியில அடுத்ததா இணையக்கூடிய நேயர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஒரு
0: பறக்கும் பறவை. உண்மையா?
1: ஆமாங்க மேடம்.
0: என்னங்க சொல்றீங்க, பென் குயின் எங்க பறந்துச்சு?
1: பென் குயிலுங்களா?
0: பென் குயில் இல்ல, பென் குயின்.
1: போய் மேடம்.
0: நான் சொன்னதுக்கு அப்புறம் தானே யோசிச்சீங்க. நன்றி. அது வந்துங்க, நான் வந்துங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆஃப் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா 4:54 ஆயாச்சு. நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் வந்து கரெக்டான பதிலை வந்து சொன்னீங்க. அண்ட் இதில் வந்து உண்மை போய் அப்படிங்கிற பதில் மட்டும்தான் இருக்கணுங்கிறத சொல்லியிருந்தோம். அண்ட் அதை தொடர்ந்து வாட்ஸ்அப்பில் தனியான கேள்வி வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அதுக்கான பதில் இலங்கை அப்படிங்கிறது சரியான பதில். நிறைய நேர்கள் தங்களோட பதில்களை வாட்ஸ்அப்லேயும் கொடுத்துருந்தீங்க. நிகழ்ச்சியில் இன்றைக்கி பங்கெடுத்துக்கொண்ட எல்லா நேர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். கிட்டத்தட்ட உண்மை போய் இந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிற விஷயம் இது எல்லாமே வாழ்க்கைக்கும் ஒத்துப்போகும். இந்த விளையாட்டில் மாத்திரம் இல்லைங்க, இந்த ஒரு மணி நேரம் மாத்திரம் இல்லை, உண்மை போய் வித்தியாசத்தை அறிந்து கொள்கிற திறன் இது எல்லாமே வாழ்க்கை பாடத்துக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக உதவக்கூடியது. குழந்தைகளுக்கு இதை பழக்கப்படுத்துங்க, வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறும். அவங்க நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. வித்தியாச வித்தியாசமாக வினோதமாக வாழ்க்கை இன்னும் சிறப்பாகும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் அஜய் யாகேல்.

0: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய நாலு விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸ் ஆன இருக்கிற உணவுகளும் ரெகுலரா எடுத்துக்கணும். ரெகுலரா ஒரு மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஆல்கஹாலை அண்ட் ஸ்மோக்கிங்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன். வெயிட் போடாமல் கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டிங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாமல் பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க, டயபிட்டிஸை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஸோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.
1: தொடர்வது செய்தி சுருக்கம். வணக்கம். செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 90 கோடிக்கும் மேற்பட்ட சுகாதார கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தின் கீழ் நாளொன்றுக்கு குறைந்தது 300 ரூபாய் ஊதியம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊரக வளர்ச்சித்துறையில் ஒப்பந்ததாரர்கள் பதிவு செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என திமுக வலியுறுத்தியுள்ளது. அஇஅதிமுக மகளிர் அணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. டிஜிட்டல் இந்தியா இயக்கம் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாக பிஜேபி தெரிவித்திருக்கிறது. மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என பாமக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. உலக பாரா வெல்வித்தை போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச

0: தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆதர்ஷினி ஸ்ரீ, தன்வி பத்ரி, தயான் சந்தோஷ், தேவ் ரூபரேலியா ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக், அபினந்த் பிரதிவாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டி தாய்லாந்தில் இன்று தொடங்கியது. இந்தியா ஏ, இங்கிலாந்து ஏ அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று டவுட்டனில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 5:02 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் சித்திரை செவ்வானம். சித்திரை செவ்வானம் ஒவ்வொரு நாளும் நிறைய அனுபவங்களையும் நிறைய முற்போக்கான நல்ல நல்ல விஷயங்களாக வந்து பேசி பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியில் இன்றைக்கும் கூட நிறைய ஒரு ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான நிறைய ஒரு தேடலாக இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்து தான் வந்திருக்காரு, கல்வியாளர் முனைவர் எஸ் பாலசாமி அவர்கள். வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சார்பாக இனி மாலை வணக்கம் உங்களுக்கு. பொதுவாகவே இந்த கல்வி அப்படிங்கிறது வந்து எப்பயுமே ஒரு நம்பர் ஒன் பொசிஷன் இருக்கக்கூடியது. ஏன்னா கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை போகினும் கற்கை நன்றே அப்படின்னு சொல்லி எல்லா மொழிகளையும் பெருசாக பேசப்படும் விஷயம். அந்த கல்வி ஏன் இந்த அளவுக்கு இன்னும் கூட முக்கியத்துவமான ஒன்றா இருக்கு, அது காரணம் என்ன?
3: இன்று ஆகாஷ்வாணி 103 FM நேயர்களுக்கும் நிலையத்தார் அனைவருக்கும் என்னுடைய சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு நல்ல கேள்வியோடு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கு கல்வி அப்படிங்கிறது யாருனாலையும் அழிக்க முடியாத மிகப்பெரிய செல்வம். அது வந்து நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை தயார்படுத்துவதற்கும் வாழ்க்கையில் நல்ல நிலைகளை அடைவதற்கும் கூடியிருக்கக்கூடிய சுற்றத்தாறுகளையும் அதே அளவில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான மிகப்பெரிய ஊன்றுகோல். இன்னும் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டா உலகத்துடைய மிகப்பெரிய கண்ணை திறந்து வைக்கக்கூடிய ஒரு ஒரு டூல்னு கூட நம்ம வந்து கல்வி சொல்லலாம். ஸோ கல்வி பற்றி திருவள்ளுவர் வந்து மிகப்பெரிய அதிகாரமே கொடுத்துருக்குறாங்க. அதனால் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி யாராக இருந்தாலும் ஒரு சின்ன ஃபேமிலியில் ஆரம்பித்து ஒரு நம்மளுடைய அரசு நிறுவனங்களாகட்டும் அதே மாதிரி ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் யாராகட்டும் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு ஒரு சிஎஸ்ஆர் கொடுக்கக்கூடிய கம்பெனிகளாக இருந்தாலும் பார்த்துட்டிங்கனாலும் அவங்க வந்து எஜுகேஷனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தான் வந்து மிகப்பெரிய முக்கியத்துவமாக இருக்கும். ஏன்னா கல்வி ஒரு மனிதனை பல கலரில் பல்வேறு சூழ்நிலைகளில் அவங்கள தன்னலையும் நிலைப்படுத்தியும் சமுதாயத்துக்கும் பயனுடைய ஆட்களாக மாற்றக்கூடிய சக்தி வந்து கல்விகிட்டு இருக்கிறனால கல்வி வந்து மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக தான் வந்து பார்க்குறாங்க.
2: சூப்பர், ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். ஆனால் எனக்கு என்னென்னா இந்த ஒரு சமுதாயத்துக்கும் முக்கியத்துவமான ஒன்று இந்த கல்வி அப்படிங்கிறது. பொதுவாகவே இது ஒரு 60களில் 70களில் ஒரு படிப்புங்கிறது எவ்வளோ முக்கியத்துவமான ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சுதந்திரமானதுக்கப்புறம் வந்து கல்வி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஜென்சி காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா படிப்புங்கிறது வந்து ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸோ இல்லை 4 இயர்ஸ் கோர்ஸோ ஒரு கோர்ஸாக இருக்குது. படித்து முடிச்சோன்னே வேலைக்கு போயிடணும், வேலை கிடச்சினு இவ்வளோ சம்பளம் வந்துடணும் அப்படின்னு ஒரு ஒரு பொருளாதார அடிப்படையாகவும் அதை மட்டுமே பார்க்கப்படுது. இதில் எங்கே நம்ம சமுதாயத்துக்கான பங்களிப்பை கொடுக்கறது ஒரு கல்வி மூலமாக அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இல்லையா?
3: கண்டிப்பாங்க, ஒரு நல்ல கேள்விங்க. பொதுவாகவே பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 60, 70களில் கல்வி அப்படிங்கிறது பொதுவாகவே சமுதாயத்துடைய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஃபார்முலா தான் வந்து கல்வி. அந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா 60, 70, 80 அப்படி காலகட்டத்தில் நம்மளுடைய உள்ளூர் பொருளாதாரம், உள்ளூர் பிரச்சனைகள் அல்லது உள்ளூர் அப்படிங்கிறது உள்நாட்டுகளுடைய பிரச்சனைகள் இப்படி தான் போயிட்டு இருந்தது. காலத்துடைய ஓட்டத்தில் டெக்னாலஜி டெவலப் ஆகுதுங்க. ஸோ எல்லாமே வந்து குளோபல் வில்லேஜ் அப்படின்னு சொல்கிறோம் மாதிரி உலகம் பூரா மாணவர்கள் போய் கல்வி கேட்கக்கூடிய திறன்கள் வருது. உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நல்ல விஷயங்களை இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வர்றது அல்லது இந்திய கல்வி நிறுவனங்கள் ஒரு சவாலாகவே எடுத்துகிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கல்வி நிறுவனங்களோடையும் இன்னும் போட்டி போடுறாங்க. ஒரே ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டா நம்மளுடைய மாணவர்களை நம்மளுடைய சமுதாயத்தை உலகத்தோடு இயந்து போட்டி போடக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா அந்த உலகளாவிய பார்வை வந்து அவங்க வெறும் சப்ஜெக்ட் மட்டுமே அவங்கள அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகாதுங்க. ஸோ இந்த கல்வியோட இன்னொரு பெரிய ஒரு சொல்யூஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா அந்த சமுதாய சிக்கல்களுக்கு தீர்வு இண்டஸ்ட்ரிக்கு சொல்யூஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த டெக்னாலஜி எடுத்துகிட்டு வர்றதுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த கல்வி அப்படிங்கிறது இன்றைக்கி அதோட பார்வை வந்து ரொம்பவுமே வித்தியாசமாக தான் இருக்குங்க.
2: எஸ், அது நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு தீர்வு

0: அது நீங்கள் அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, ஒரு சோசியலிசமாக இருக்கட்டும் இல்லை டெக்னிக்கலாக இருக்கட்டும், இந்த ரெண்டுக்கும் தீர்வு கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் எல்லா துறையிலும் இருக்குது. அதை நம்ம அந்த முனைப்போட பார்த்து அதுக்கான விஷயங்கிட்ட கண்டிப்பாக பொருளாதார அடிப்படையில் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்க. உதாரணமாக ஒரு சிலது சொல்லலாமா சார், பகிர்ந்துக்கலாமா? நேர்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக
1: புரியும். கண்டிப்பாங்க. நீங்கள் பொதுவாகவே பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டா, நீங்கள் இந்த 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க, பொதுவாகவே கலைக்கல்லூரிகளில் நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா கோர்ஸுமே யூஜி லெவல் அப்படின்னா 3 ஆண்டுகள், பிஜி லெவல் அப்படின்னா 2 ஆண்டுகள். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பொறியியல் கல்லூரிகளில் ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் வந்து மேக்ஸிமம் அண்டர் கிராஜுவேஷனுங்கிறனால 4 இயர்ஸ் இருக்கிறாங்க. இந்த 3 ஆண்டுகள் அப்படிங்கிறது 3000 மணி நேரம் வந்து அவங்க அவங்களோட வாழ்க்கையில் முக்கியமான காலகட்டத்தை கேம்பஸில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஆண்டுமே 1000 மணி நேரம் வந்து ஒரு பல்கலைக்கழகத்திலேயோ கல்லூரியிலேயோ ஒரு 3 ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர் இருக்கிறாருங்க. 4 ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர் குறைந்தபட்சம் ஒரு 4000 மணி நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறாருங்க. அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டா

0: கல்லூரிகளில் நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா கோர்ஸுமே யூஜி லெவல் அப்படின்னா 3 ஆண்டுகள், பிஜி லெவல் அப்படின்னா 2 ஆண்டுகள். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பொறியியல் கல்லூரிகளில் ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் வந்து மேக்ஸிமம் அண்டர் கிராஜுவேஷனுங்கிறனால 4 இயர்ஸ் இருக்கிறாங்க. இந்த 3 ஆண்டுகள் அப்படிங்கிறது 3000 மணி நேரம் வந்து அவங்க அவங்களோட வாழ்க்கையில் முக்கியமான காலகட்டத்தை கேம்பஸில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஆண்டுமே 1000 மணி நேரம் வந்து ஒரு பல்கலைக்கழகத்திலேயோ கல்லூரியிலேயோ 3 ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர் இருக்கிறாருங்க. 4 ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர் குறைந்தபட்சம் 4000 மணி நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறாருங்க. அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டால் ஒரு 30% கல்லூரி வந்து அவங்களுக்கு வேணுங்கிற போதனைகளை கொடுப்பாங்க. இன்னொரு 30% அவங்களே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கக்கூடிய செல்ஃப் லேர்னிங் ஆஸ்பெக்ட்ஸை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இன்னொரு 30% இவங்க எந்த இண்டஸ்ட்ரியில் படிக்கிறாங்களோ அந்த இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பர்ட்டை வர வச்சு அவர் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரி போயிட்டுருக்குது, என்ன நடைமுறை, இதில் எங்கே டெக்னாலஜி இருக்குது, உலகம் போகிற இவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, அல்லது எந்த மாதிரி தொழில்களை தொடங்கலாம், இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா எண்ணற்ற அமைப்புகள் வந்து அவங்களே முன் வர்றாங்க. நாங்கள் மாணவர்களுக்கு ட்ரெயின் பண்ணுறோம். அது மாதிரி ஒவ்வொரு கல்லூரியுமே அதுக்குண்டான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திட்டு அகடமிக்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸு, ரிசர்ச்சுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸு, இவங்களோட ஃபர்தர் கரியர் கைடன்ஸ் அண்ட் குரோத்துக்கு உண்டான எல்லா கட்டமைப்புகளுமே இன்றைக்கி திறன் வாய்ந்த கல்லூரிகள் அதை அமைத்து நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்கள அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் அப்படிங்கிறது தான் என்னோட அனுமானம்.
1: கண்டிப்பாக சார். ஸோ இந்த மாதிரி நம்ம எதுக்கு படிக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை கேட்டக்கூடிய பெற்றோர்களும் சரி உறவினர்களும் சரி அதுக்கான ஒரு பங்களிப்பை கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். 5:08 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நீங்கள் கேட்டு வச்சிட்ருக்கீங்க சித்திரச்சவனம். இன்னும் கூட நிறைய ஒரு ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு பிறகு. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசி பகிர்ந்துட்டார் இல்லையா முனைவர் எஸ் பாலசாமி, இன்னும் நிறைய பேச காத்துட்டுருக்காரு. பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். கேளுங்க ரசிங்க.

0: 5:15 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் கேட்டு ரசி மகிழ்ந்துட்டு இருக்கீங்க. இது சித்திரச்சவனம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முனைவர் எஸ் பாலுசாமி இருக்காரு. ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 to 6 வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு நிறைய ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பகிர்ந்துப்போம், நிறைய அனுபவங்களை பகிர்ந்துப்போம். ஸோ நம்ம வாட்டு கூட்டம் வந்துட்டோம் முனைவர் எஸ் பாலுசாமி அவர்கள். யார் அவர்? அவரை நம்ம இந்த நிகழ்ச்சியில் கூப்பிட்டு வந்து இவ்வளோ விஷயங்கள் பேசி பகிறதுக்கான காரணம் என்ன சார்? கிட்டத்தட்ட ஒரு 15 years இல்லைங்களா சார் இந்த கல்வியல்ல வந்து 25 years பயணிச்சிட்ருக்கீங்க. என்னென்ன மாதிரியான துறைகளை நீங்கள் தொட்டிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கலாமே
1: சார். நீங்கள் சொன்ன மாதிரி 25 years வந்து போயிட்டுருக்கீங்க. நான் 2002 ஒரு காமர்ஸ் சிஏ டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணி அப்படியே ஒரு அடுத்த கல்லூரி வரையில் ஒரு துறை தலைவருங்க. அதுக்கப்புறமா ஒரு கல்லூரி வர்றப்போ ஒரு டைரக்டர் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அப்புறம் நம்ம பார்த்துட்டிங்கன்னா அடுத்து ஒரு கல்லூரி வர்றப்போ பிரின்ஸிபலாக வந்து எலிவேட் ஆகிறோங்க. இன்னொரு இன்ஸ்டிடியூஷனில் சீஃப் ஸ்ட்ராட்டஜிக் ஆஃபீஸராக எலிவேட் ஆகிறோம். பட் இதெல்லாம் பேருக்கு தான் அந்த பொசிஷன் ஒளியே, நம்மளோட பர்பஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட வெல்பீயிங், ஃபேக்கல்ட்டியோட வெல்பீயிங், ஏன்னா இவங்க தான் அடுத்த சமுதாயத்தோட சிற்பிகள். ஸோ இவங்களுக்கு வந்து எந்த மாதிரியெல்லாம் இன்புட் கொடுத்த வெவ்வேறு தடங்களில் பயணிப்பாங்க, இவங்களோட தகுதியை வளர்த்திட்டு வெவ்வேறு நிறுவனங்கள் இவங்களோட பங்களிப்பு அளிப்பாங்க. அதே மாதிரி ஒரு தொழில்களை துவங்கினாலும் கூட இந்த 25 years பார்த்துட்டிங்கன்னா ஏராளமான மாணவர்கள் வந்து அவங்களோட தொழில் சொந்த தொழில்களை பண்ணிகிட்ருக்கிறாங்க. இன்னும் ஏராளமான பேர் வந்து வெவ்வேறு நாடுகளில் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு நல்ல பொசிஷனில் அவங்களோட சர்வீஸ் வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ அவங்கள பார்க்குறப்போ அட்லீஸ்ட் நம்ம இவ்வளோ நாள் தாண்டி வந்துட்டோம் அப்படின்னா அது ஒரு சின்ன ஹாப்பினஸ். அவ்வளோதான்.
0: சான்றோர் என கேட்ட தாய் அப்படின்னு வந்து அம்மாவுக்கு மட்டும் கிடையாது, ஒரு ஆசிரியருக்கும் அந்த ஒரு பெருமை உண்டு.
1: நிச்சயமா, அது எப்பவுமே ஆசிரியருக்கும் அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து இருக்கும்.
0: ஸோ உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு இந்த மாதிரி ஒரு நிறைய இருந்திருக்கும், கிட்டத்தட்ட நிறைய துறைகளில் நிறைய மாதிரி பயணிச்சிருக்கீங்க. ஒரு ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா சொல்லலாமே சார். மறக்க முடியாத சந்தோஷமான அனுபவங்கள் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய காலேஜ் லைஃப்பில்

0: சார், காலேஜ் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டா அதில் நண்பர்கள் இன்ன வரைக்கும் அவ்வளோ பேருமே வந்து நாங்கள் ஒவ்வொரு ஆண்டுமே வந்து ஒரு May 1st அப்படின்னு சொல்லி ஒரு டிசைட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த அலுமினி டேவை வந்து செலிப்ரேட் பண்ணிடுவோம். அஃபீஷியலாகவோ அன்அஃபீஷியலாகவோ எல்லாருமே மீட் பண்ணிடுவோம். ஸோ அப்படிங்கிறப்ப பார்த்துட்டிங்கன்னா அதுவே வந்து நம்மளுக்கு ஒரு அந்த வருஷத்துக்கே ஒரு டானிக் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்
1: அப்படின்னு சார்
0: இன்றைக்கி சோஷியல் மீடியாவெல்லாம் டெவலப் ஆகிருக்கனால ஒரு குரூப் வச்சுருக்கிறோம், யூனிக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஒவ்வொருத்தரோட தாட்ஸ் பகிர்ந்துக்கிறதுல அது ஒரு இனிமையான அனுபவம். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டா மாணவர்கள் சைடுங்க. ஸோ இவங்களுக்கு என்ன, இவங்களோட அடுத்த நகர்வு என்ன, நீங்கள் வேர்ல்டு வைடாக இவங்களுக்கு என்ன தேவை இருக்குது, ஸோ எந்த மாதிரி கொடுத்தா இவங்க எந்த மாதிரி வருவாங்க, ஸோ அப்படிங்கிறது வந்து அந்த துறை வல்லுநர்கள். நாம் பொதுவாகவே பார்த்துட்டிங்கன்னா கல்லூரிகளில் எங்கே நம்ம பயணித்தாலுமே பார்த்துட்டிங்கன்னா இந்த கண்ட்ரியோட டாப் பீப்புள் தான் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசியிருப்பாங்க. அப்படிங்கிறப்போ அவங்க பல சிரமங்களை தாண்டி அந்த பொசிஷன் போய் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு ஒரு மணி நேரம் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப அவங்களோட 30 வருஷம் 40 வருஷ ஜேர்னியை ஒரு 1 hourல இவங்க அந்த கிளாஸ்லேயோ அல்ல அந்த ஹாலில் இருக்கக்கூடிய ஒரு 1000 பேரோ 500 பேரோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குமே. அதை ஒரு இன்புட்டாக நம்மளுக்கு தெரியாதுங்க, அந்த 1000 பேரத்தில் எவ்வளோ பேர் இதை ரிசீவ் பண்ணாங்கன்னு. அதில் ஒரு 5 பேர் எடுத்துகிட்டு அவங்களோட வாழ்க்கையை ஷேப் பண்ணாங்க கூட அது மிகப்பெரிய கிஃப்டாக தான் வந்து நான் நினைக்கிறேன். ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறது யார் அன்னைக்கு ஒரு ரிச் கண்டென்ட்டை டெலிவர் பண்ணாங்களோ அந்த நாள் எல்லாமே நான் வந்து ஹாப்பியாக தான் இருந்திருக்கேன்.
1: கிரேட் சார். ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தை பண்ணும்போதும் ஒரு இது ஒரு நாம்ஸ், இது ஒரு வருஷத்தில் இத்தனை வந்து இந்த மாதிரி அனௌன்ட் பண்ணியிருக்கணும், கெஸ்ட் லெக்சர் கூட்டிருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் எஃபெக்டிவான ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு 5 பேருக்கு எஃபெக்டிவாக இருந்தால் கூட ரொம்பவே பயனுள்ளது அப்படின்றது. நீங்கள் இந்த ட்ராவல் பண்ணுற ஒரு 25 வருஷத்தில் நிறைய துறைகள் தாண்டி வந்திருக்கீங்க, இன்றைக்கி ஒரு முக்கியமான இடத்துல இருக்கீங்க. இது இல்லாமல் இந்த மேல் படிப்புன்னு ஒன்று
0: இருக்குது சார். கண்டிப்பாக
1: யூஜி முடிச்சுட்டு அடுத்து என்ன ஃபஸ்ட்டு அது 12th முடிச்சுட்டு என்ன படிக்கணுங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது.
0: கண்டிப்பாக
1: பல்வேறு காரணங்கள் உண்டு, குடும்ப சூழலுக்காக அந்த துறையை தேர்ந்தெடுக்கிறவங்க, இல்லை எனக்கு பிடிச்சிருக்கேன்னு துறையை தேர்ந்தெடுக்கிறவங்க. ஆனால் 3 வருஷம் கழிச்சு அந்த என்ன பர்பஸுக்காக அதை பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது அது முழுமை அடைஞ்சுதான் நீங்கள் உணர்ந்தது உண்டா, அது மாணவர்களுக்கு அது கரெக்டாக போகுதா? அது
0: சார், ஒரு சைடு வந்து மாணவர்களுக்கு அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து அவங்களுடைய அகடமிக் ஸ்ட்ரக்சரில் என்ன இருக்குதோ அதை ப்ராப்பராக டெலிவரி பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸை என்ஹான்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை அந்த மாணவர் வந்து அவருக்குன்னு ஒரு மன கண்ணோட்டத்தில் ஒரு பயணம் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஏறக்குறைய ஒரு 20-22 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்து குங்குமராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டுங்க, அவர் கிளாஸில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். அவர் நம்ம வந்து அந்தளோட துறையோட வேலை, அவர் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகலாம், ஒரு கம்பெனி செக்ரட்டரி ஆகலாம், அல்லது ஒரு ஒரு மேனேஜர் லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி படிச்சிருப்பாருங்க. ஆனால் அவரோட பயணம் எல்லாமே வந்து அவங்கள இந்த கலைத்துறையை நோக்கி தான் இருந்ததுங்க. இப்போ அனேமோ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் அந்த வடக்கன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிலிமுக்கு நேம் வச்சு அதை ரயில்னு சொல்லி பேர் மாற்றினாங்க, அதோட ஹீரோங்க. அப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டா அவர் படித்தது ஒரு ஜேர்னியாக இருக்குதுங்க. ஆனால் 20 ஆண்டுகளுமே அந்த கூத்துப்பற்றையில் நல்ல ட்ரைனிங் எடுத்துகிட்டு அவரை உலகத்துக்கு காமிக்கிறதுக்காக ஒரு பெரிய தவ மாதிரி இருந்து ஒரு 1st படமே வந்து அதில் ஹீரோவை நடித்து அது ரிலீஸ் ஆச்சுங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நாம் வந்து ஒரு அந்த அந்த அகடமிக் ஸ்ட்ரக்சருக்குண்டான கண்டென்ட்டை டெலிவரி பண்ணியிருப்போம். ஆனால் அந்த 60 மாணவர்களுக்குமே அல்லது அந்த கல்லூரியில் ஒரு 5000 பேர் இருக்கிறாங்கன்னா 5000 பேர்த்துக்குமே 5000 விதமான கனவுகள் இருக்குங்க. அதை வந்து அதை நோக்கி பயணிக்கிறது அவங்க கொஞ்சம் அதுக்குண்டான மெனக்கெடல்களை வந்து பண்ணிடுவாங்க.
1: ஓகே, இது ரொம்ப ஒரு கரெக்டான விஷயம். யாருக்குள்ள என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை இப்போ யூஜி முடிச்சிட்டாங்க, இப்போ ஓரளவுக்கு நம்ம ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் ஒரு பிணைப்பு இருந்திருக்கும், சில பேருக்கு நான் சொல்கிறேன் சார், அதை நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது ஒரு பிஜி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதை சார்ந்த துறையில் நீ பயணப்படு அப்படிங்கிற கொடுக்குற அட்வைஸ் எந்த மாதிரி இருக்கும்
0: சார்? நிச்சயமாக இருக்குங்க. அதாவது இன்றைக்கி வந்து ரொம்ப உலகம் மிக பரந்ததுங்க, வாய்ப்புகளும் ஏராளமாக கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு இடம்ங்க. நீங்கள் பொதுவாக எந்த சாய்ஸ் எடுத்துட்டாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க, இன்றைக்கி ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நம்மளுக்கு வந்து ஒரு இன்டென்ஸ் இப்போ வந்து ஒரு 6 மந்த்ஸுக்கு ஒரு 35,000 ஸ்டைஃபனில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் NISM அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 10-30 விதமான சர்டிஃபிகேட்டை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்னால் அவங்க நிறைய ஸ்கில் கோர்சஸை ரன் பண்ணுறாங்க. சைபர் செக்யூரிட்டினா அதில் ஒரு லிஸ்ட்டுங்க. இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொருத்தருடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி ஏகப்பட்ட கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. அவங்க கல்லூரியிலே படிக்கணுங்கிறது இல்லைங்க, ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உலகம் பூரா எந்த யூனிவர்சிட்டி கூட வேணாலும் டைப் பண்ணிவிட்டு அவங்களோட தனித்திறமைகளை வந்து வளர்த்துக்கிறதுக்குண்டான மிகப்பெரிய வாய்ப்புங்க. இன்னொரு

0: இது பார்த்துட்டிங்கன்னா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துங்க, அதில் பியூர் சயின்ஸ் என்ஜினியரிங் சயின்ஸ்னு வருவாங்க. இந்த பியூர் சயின்ஸில் இருக்கக்கூடிய மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, பேசிக் சயின்ஸ் இருக்கிறவங்க எல்லாங்க நம்ம அதனால தான் வந்து ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டை கனெக்ட் பண்ணி கொண்டு போவாங்க. எந்த இன்ஸ்டியூ எந்த எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் அதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்குங்க, அது அநேகமாக நேயர்களுக்கும் அது ஒரு பெரிய இன்புட்டாக இருக்குங்க. நிஃப்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குங்க, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அது இந்தியாவிலேயே ரெண்டே ரெண்டு நிஃப்டம் தான் இருக்குங்க. ஒன்று வந்து தஞ்சாவூரில் இருக்குங்க, இன்னொன்று ஹரியானாவில் இருக்குங்க. அந்த இன்ஸ்டியூட்டில் பார்த்துட்டிங்கன்னா 260 விதமான ப்ராடக்ட்டுக்கு வந்து வேல்யூடிஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதில் சயின்ஸில் படிக்கக்கூடிய பசங்களோ பொண்ணுகளோ அங்கே ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஒரு மாதமோ ஒரு ட்ரைனிங் போனாங்க அப்படின்னா, ஒரு ப்ராடக்டை நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூரில் கோக்கனட் நல்லா கிடைக்குது அல்லது நெல்லி அமலா நல்லா கிடைக்குதுன்னா, அந்த பொருள் மட்டும் எடுத்துட்டு அங்கே போனாங்கன்னா அதை எப்படி ஜூஸாக மாற்றுறது, எப்படி பவுடராக மாற்றுறது, எப்படி வந்து க்ரீமாக மாற்றுறது, அதுக்கு எப்படி ஃபேஷி லைசன்ஸ் எடுக்கிறது, எப்படி வந்து இதை பல்பாக மாற்றுறதுன்னு சொல்லிட்டுங்க. இது மாதிரி 260 விதமான ப்ராடக்ட்டுக்கு வேல்யூ அடிஷன் பண்ணி லேபிள் போட்டு பேக்கிங் பண்ணி பிராண்டு மட்டும் பண்ணுனா நம்ம போது மிச்ச வேலையெல்லாம் அவங்களே நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இது மிகப்பெரிய ஸ்கில் டெவலப்மெண்ட்டுங்க. ஸோ இவங்க கோர்ஸ்ன்னு சொல்லி அந்த சப்ஜெக்டை மட்டுமே சார்ந்து போகாமல் அதோட அலைநாய் வரக்கூடிய வாய்ப்புகளையும் இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட இடத்துல இருக்குங்க. அதை ஒரு கரெக்டாக கையில் எடுத்துட்டாங்கன்னா அது வேற லெவலில் வந்து அவங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்ஸை கொடுக்கும்.
1: இது சயின்ஸ் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் பண்ணலாமா சார்?
0: யார் வேணாலும் பண்ணலாங்க, யார் வேணாலும் பண்ணலாங்க. அவங்க மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்க அந்த ப்ராடக்டில் ஒரு நாலேஜ் இருக்கிற யார் வேணாலும் அதை வந்து பண்ணலாங்க. இதே மாதிரி மீடியா கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டா, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா என் நம்பர் ஆஃப் ஆன்லைன் யூனிவர்சிட்டிஸ் தி ஆர் ஆஃபரிங் மீடியா கோர்சஸ்ங்க. நீங்கள் கோயம்புத்தூர்லேயே பார்த்துட்டிங்கனாலும் நிறைய டிசைன் ஸ்டூடியோஸ் டிசைன் கோர்சஸ் அவைலபிள்ங்க. ஸோ இது மாதிரி பார்த்துட்டிங்கன்னா முதல்ல ஒரு கோர்ஸ்னால் கோர்ஸை மட்டும் நம்பி இருப்பாங்க, அந்த கோர்ஸுக்கு நமக்கு வேலை கிடைக்குதான்னு யோசிச்சுருப்பாங்க. இன்னும் இன்னைக்கு வந்து சாய்ஸஸ் ஆர் மல்டிபிள்ங்க, அது ஆப்ஷனும் வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் இருக்கிறதுனால இன்னைக்கு கொடுக்கக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து வைத்தவர்கள் தான் நான் நினைக்கிறேங்க.
1: ஸோ நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் வர வர நிறைய அவங்களுக்கான கிஃப்டட் மாதிரி நிறைய விஷயங்கள் கையிலே வந்து கிடைச்சிது சார். அது கரெக்டாக மட்டும் வழி நடத்தி இல்லை அதை கரெக்டாக அவங்க பயன்படுத்திட மட்டும் போதுமானதாக இருக்குது. ஒரு மேல் படிப்பு படிக்கொடுக்கின்றவங்க ஒரு மாதிரி விஷயங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி தொழில்துறையாக இருக்கட்டும் இல்லை படிப்புலேயே அடுத்த கிரேட் போகணும் அப்படின்றவங்க, ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஒரு கல்வித்துறையிலேயே போகும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய ஒரு யூபிஎஸ் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், நிறைய ஒரு எஸ்எஸ்சி இந்த மாதிரியான மேல்நிலை தேர்வுகளாக இருக்கட்டும், இதுக்கு படிக்கணும்னு முடிவெடுக்கிறவங்க ஒரு கல்வியாளராக எந்த ஏஜ்லேருந்து அதை எடுத்தோம்னா கரெக்டான ஒரு ரேஷியோவில் கரெக்டான போய் அதை ரீச் பண்ண முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க?
0: இல்லை, அருமையான க்வெஸ்சனுங்க. இப்போ எல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் அப்ளைவே சொன்ன மாதிரி ஜென்ஜி கிட்ஸ் இவங்க எல்லாமே மொபைல் யூசேஜ் வந்து ஏராளமாக வந்ததுனால ஸ்க்ரீனிங் டைம் எக்கச்சக்கமாக ஆகிறதுனாலங்க இன்றைக்கி பேரண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹெட் ஏக்குங்க, டாக்டர்ஸ்க்கும் ஒரு பெரிய ஹெட் ஏக்குங்க. ஏன்னா இவங்க எல்லாமே ஹெல்த்தை சவாயில் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஹெல்த் கேர் சென்டரில் போய் உட்காந்துருக்கிறப்போ அவங்களுக்கும் அது பயங்கர காம்ப்ளிகேஷனாக மாறுதுங்க. ஸோ இதையெல்லாம் குறைக்கிறக்கேன் நம்ம ஏற்கனவே நம்ம பெரியவங்க ஸ்கூலில் காலேஜ்லலாம் ஃபாலோ பண்ண விஷயம், நியூஸ் பேப்பர் வந்து நம்ம யார் வேணாலும் ரீட் பண்ணலாங்க. ஸோ அந்த நியூஸ் பேப்பர் ரீடிங் ஹேபிட்டை சின்ன கிளாஸ்லேருந்தே அவங்கள டிஃபால்ட்டாக அதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு தெரிய சிவில் சர்வீஸில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டான், யூபிஎஸ்சியில் நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் டிகிரி வர வரைக்கும் என்ன சப்ஜெக்ட்ஸை அவங்க படித்தாங்களோ அதை நல்லா தரவாக படித்தாங்கனாலே ஏறக்குறைய 1-2 அட்டம்ப்ட்லாம் அவங்க ஈஸியாக அதில் போய் அவங்க சக்ஸஸ் ஆக முடியும். ஆனால் என்னென்னாங்கன்னா 100% மெனக்கெடலோடு அதை வந்து பண்ணணுங்க. ஏனோ தானோன்னு படிக்கிறது அந்த ஏனோ தானோன்னு ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து அது எங்கேயுமே சக்ஸஸ் கொடுக்காது. எப்போவுமே வந்துங்க இந்த நேரத்தில் நாம் வந்து மாணவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னா, அவங்க எதை படித்தாலும் சரிங்க, ஒரு பேராகிராஃபாக இருந்தாலும் ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் ஒரு க்வெஸ்சனாக இருந்தாலும் 100% விவேகானந்தர் சொன்ன மாதிரி கான்சன்ட்ரேஷனை 100% வச்சு ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னா அது லைஃப் லாங்காக அவங்களுக்கு அது ரீடைன் ஆகும். இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் வச்சுட்டு இவங்க என்ன எக்ஸாம் வேணாலும் இவங்க நல்லா ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு 6th ஸ்டாண்டர்டிலிருந்தே அவங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணலாமுங்க. அதிகபட்சம் வந்து ஒரு டிகிரி முடித்ததுக்கு அப்புறமாவது எப்போ சிவில் சர்வீஸ்ன்னு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அன்னையிலிருந்து வந்து ஒரு 100% டெடிக்கேஷனோடு பண்ணினாங்கனாலே நிச்சயமாக அவங்க வந்து சக்ஸஸ் பண்ண முடியுங்க. ஏன்னா டிகிரி படிக்கிறப்ப அவங்களோட மெச்சூரிட்டி லெவலும் மாறிடும். இப்போ பொதுவாகவே நம்மளே கேபிஆரோட ஐஏஎஸ் அகாடமியில் பார்த்துட்டிங்கன்னா மார்னிங் 4:00 சென்டர் ஓப்பன் ஆயிருமே, டில் 11 o'clock வரைக்கும் இருக்குங்க. ஸோ அவங்க வாட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், சீனியர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம், ஆல்ரெடி இருக்கக்கூடிய மெரிட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம், ஃபேக்கல்ட்டி கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம். இவங்க எவ்வளோ தூரம்

0: அந்த ஃப்ரெண்ட்ஸும் டீமும் அந்த பியர் டீம் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸும் அச்சீவ்மெண்ட்ஸும் வந்து நல்லாவே இருக்கும்.
1: நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார், கான்சன்ட்ரேஷனை கன்சிஸ்டன்சியோட பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப ஈஸி அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இன்னும் கூட நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க நேர்கள் உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன சந்தேகங்கள் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் போட்டு வைங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். 5:27 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் கேட்டு ரசிட்டு இருக்கீங்க. திருச்சமானம் பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்காரு, பகிர்ந்துட்டு இருக்காரு முனைவர் எஸ் பாலசாமி அவர்கள்.

0: 5:33 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. ஸோ நேர்களே, நாளை காலை 8:30 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்க தவறாதீர்கள். இன்றைக்கி சித்திரச்சவானம் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை ஒரு ஆக்கப்பூர்வமாக, ஒரு கல்வி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மனிதனோட வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்து, நிறைய பேர் பேசிட்டாங்க, பகிர்ந்துட்டாங்க. பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அதோட முக்கியத்துவம் என்ன, அதை நம்ம எப்படி முறையாக கரெக்டாக பயன்படுத்திட்டோம்னா, ஒரு சின்ன ஒரு புரிதலோட, ஒரு கரெக்டான ஒரு கான்சன்ட்ரேஷனோட, கன்சிஸ்டன்சியாக பண்ணும்போது இன்னும் பெரிய பெரிய விளைவை ஏற்படுத்து அப்படின்ற ரியல் டைம் எக்ஸாம்பிளோட விஷயம் பகிர்ந்துட்டுருக்காரு. இன்னும் கூட குட்டி குட்டி ஸ்டோரி வச்சிருக்காரு, தொடர்ந்து பேசலாம். நம்மளோட பேசிட்டுருக்காரு முனைவர் எஸ் பாலசாமி அவர்கள். சார், சொல்லியிருந்தீங்க ஒரு கல்வி ஒரு மாணவனுக்கும் இல்லை ஒரு ஆசிரியருக்கும் நிறைய ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துது, நிறைய நிறைய விஷயங்கள் ஆக்கப்பூர்வமாக கொண்டு போகுது அப்படின்னு. இதுக்கான திட்டமிடுதல் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதாவது பிளானிங். அந்த பிளானிங் கரெக்டாக போட்டிருந்தோம்னா மேபி அதுக்கான எக்ஸிகூஷன் இம்ப்ளிமெண்டேஷன் கரெக்டாக போயிட்டு
1: இருக்கும்.
0: அது எவ்வளோ முக்கியமான ஒன்றுங்க சார் இப்போ இவங்க இந்த துறையில்?
1: நல்ல கேள்விங்க, நானே அதை சொல்லணும்னு நினச்சேன். அதாவது பொதுவாகவே பார்த்துட்டிங்கன்னா, அந்த பிளானிங் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே தேவைப்படுதுங்க. நீங்கள் இதில் நிறைய பேர்த்து நம்ம எக்ஸாம்பிளை எடுக்க முடியும். அதாவது பொதுவாகவே எந்த கோர்ஸ் எடுத்தாலும் கல்லூரியில் எடுக்கிறப்பங்க, ப்ளஸ் டூ முடிச்சோடனே அந்த இருக்கக்கூடிய ஒரு 2 months கேப்பில் அவங்க பேரண்ட்ஸுங்க அல்லது ஸ்டூடெண்ட்ஸு, பேரண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு எந்த காலேஜில் எந்த கோர்ஸ் இருக்குது, இதோட ப்ரோக்ரெஸ் என்ன என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்க டோட்டலாக அந்த ஒரு 2 months பார்த்துட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஆர்வத்தோடு கிடைக்கிற இடத்துகளையெல்லாம் அவங்க தகவலில் சேர்த்திட்டே இருப்பாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்தந்த இன்ஸ்டியூஷனுக்கே போய், அது வந்து இங்கே நியர்பை இன்ஸ்டியூஷனாக இருக்கலாம், நேஷ்னல் லெவல் இம்பார்ட்டண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கலாம், இல்லை குளோபல் லெவல் இம்பார்ட்டண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கலாம், டைரெக்டாக அங்கேயே விசிட் பண்ணி இவங்க எந்த மாதிரி கோர்சஸ் வச்சுருக்கிறாங்க, எப்படி லிங்க் பண்ணுறாங்க, இதோட அவுட்கம் என்னென்னு அப்சர்வ் பண்ணிட்டு வருவாங்க. நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க, இவங்க அந்த இன்சியலாக அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுற வரைக்கும் இருக்கக்கூடிய வேகம், ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதை பிளான் பண்ணுறாங்களான்னா, அது வந்து ஒரு ஒரு சில மாணவர்கள் பெரும்பாலும் அதை வச்சிருப்பாங்க தெரியலீங்க. ஒரு பாதி பேர் அந்த கோர்ஸோட ஜேர்னி என்ன, இதுக்கு ஒவ்வொரு நாளும் திட்டமிடல் இருக்கணுங்க, ஒவ்வொரு மாதமும் நம்ம இந்த மாதத்தில் இதை ரீச் பண்ணியிருக்கணும், இதை பண்ணியிருக்கிறோமா இல்லையா, அல்லது இந்த ஆண்டில் அல்லது அந்த செமஸ்டரில் 1-2 சர்டிஃபிகேட் கோர்ஸ், 2 இண்டஸ்ட்ரி விசிட்டுங்க, 2 அந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட்டை நம்ம பார்த்தோமா. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா, தேவையான இன்புட்டுகள் எடுத்துட்டு இவர் என்னவோ ஆகணும் அந்த துறையில் சாதிச்சுட்டு நீங்கள் ஒரு தொழில் அதிபராக வரணுமா, அல்லது அங்கே ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் போய் செட் ஆகணுமா, அல்லது டெக்னாலஜி டெவலப் பண்ணணுமா அப்படிங்கிற இவரோட கனவை வந்து அது கூட கனெக்ட் பண்ணுறப்ப தான் அது முழுதாக வந்து மாறும். ஸோ அந்த பிளானிங் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் குறைஞ்சது 60% ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிவிட்டு 40% வேலை செஞ்சோம்னா அவங்களோட குரோத் வந்து ரொம்ப வித்தியாசமாக போகும். இது ஒவ்வொரு டைமும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து, ஒரு சிலர் 90% திட்டமிடல் பண்ணுவாங்க, 10% வேலை செய்வாங்க, அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து பிரமாண்டமாக இருக்குங்க. நீங்கள் 10% பிளான் பண்ணுவார், 90% வேலை செஞ்சுட்டு இருப்பாருங்க, ஒரு பெரிய அவுட்கம் இருக்காங்க. ஒரு சிலர் பிளானே இருக்காதுங்க, மொத்தமாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, எந்த அவுட்கம்மே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா, திட்டமிடல் அப்படிங்கிறது ஒரு மாணவரில் ஆரம்பித்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே வந்து அந்த திட்டமிடல் அப்படிங்கிறது மிக மிக இன்றியமையாதது. அது வந்து ஒரு குறுகிய காலமாக இருக்கலாம், அல்லது அந்த ஆண்டுக்கு உண்டானதாக இருக்கலாம், அல்லது ஒரு 10 ஆண்டுகளுக்கு உண்டானதாக இருக்கலாம். அது ஒவ்வொரு குடும்பத்துக்குமே இன்றியமையாதது, ஒவ்வொரு மாணவருக்குமே வந்து அது இன்றியமையாததுன்னு தான் நான் வந்து சொல்லுவேன்.
0: கண்டிப்பாக, ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி திட்டமிடலாக இல்லாத எவ்வளோ ஆர்டர் போட்டாலும் அது வேலிடாக இருக்காது, இல்லை சார். அதுவும் குறிப்பாக எல்லா, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா துறைகளையும், இந்த துறைகளையும் கூட. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பகிரும்போது, நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் கடக்கும்போது நிறைய ஒரு பொக்கிஷமான நிறைய தரங்கள் க்ரியேட் ஆகிருக்கும்.
1: கண்டிப்பாக,
0: ஒரு கல்வித்துறையிலிருந்து ஒரு தொழிலதிபர் ஆகிறது அப்படிங்கிறது அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்டாகவோ, இல்லை தன்னுடைய என்ன சொல்கிறது ஒரு 64 கூட அது வரலாம்,

0: நீங்கள் அந்த மாதிரி சந்திச்ச மனுஷன் கொண்டா சார்?
1: நிச்சயமாங்க. நீங்கள் ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் கல்லூரிகளில் பொதுவாக பிஸ்னஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆகட்டும், அவன் காமர்ஸ் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி ஈவன் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துமே பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி அதெல்லாமே நிறையா ஆயிடுச்சுங்க. பட் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த எக்ஸ்போன்னு சொல்லி ஒன்று கண்டக்ட் பண்ணவங்க ஒவ்வொரு கல்லூரிகளும் இன்றைக்கி பிரபலமாக எல்லா கல்லூரிகளையுமே கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸிபிஷனில் குறைஞ்சது ஒரு 100-200 ஸ்டால்ஸ் வந்து வெவ்வேறு கேட்டகரியில் இன்வைட் பண்ணுறப்பங்க அவங்க ஒவ்வொன்றையுமே அந்த மாணவர்கள் வந்து உற்று நோக்குவாங்க. இது எந்த இண்டஸ்ட்ரியிலிருந்து வந்திருக்குது, எந்த மாதிரி டெக்னாலஜி, என்ன ப்ராடக்ட்டு, இதோட சேல்ஸ் என்ன, இது எந்தெந்த கண்ட்ரிலெல்லாம் கிடைக்குது அல்லது எந்தெந்த ஸ்டேட்லெல்லாம் கிடைக்குது, இங்கே வர்றப்ப அதோடய ரேட் என்னவாக மாறுது அப்படிங்கிறக்கூடிய பல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு என்ன ஓட்டமாக ஓடிட்டுருக்குங்க. ஒரு நாள் உட்காந்து நாம் இந்த மாதிரி தொழில் பண்ணலாமா, இந்த படிச்சிருக்கிற இது மாதிரி கனெக்ட் பண்ணலாமா அப்படிங்கிறப்போ அதோடய இன்புட்டை அந்த எக்ஸ்போலிருந்து அவர் வந்து அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குங்க. இன்னும் இன்றைக்கி இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் நீங்கள் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் பார்த்துட்டிங்கன்னா அவங்க இன்குபேஷன் சென்டர் வச்சுருக்கிறாங்க. நம்மக்கிட்ட ஒரு 10 ஐடியா இருக்குது, அந்த 10 ஐடியாவில் 2 வந்து வயபிளாக இருக்குதுன்னா நம்ம அந்த ஐடியாவை அவங்களுக்கு கன்வே பண்ணாலே தேவில் ஸ்பான்சர் சம் மணி. அவங்க பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஐடியாவை நெக்ஸ்ட் லெவலுக்கு டெவலப் பண்ணுங்கள். டெவலப் ஆகிறப்போ தேவில் கனெக்ட் பீப்புள் ஃப்ரம் அவுட் சைடுங்க. இந்த ஐடியாவிலிருந்து அவங்க அடுத்தடுத்த லெவலில் எப்படி ப்ராடக்டாக மாற்றுறது, மாற்றின ப்ராடக்ட் எப்படி மார்க்கெட் பண்ணுறது, எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு தி ஆர் ஹேவிங் அன் எக்ஸ்க்ளூசிவ் இன்குபேஷன் சென்டர். இது மாதிரி இன்றைக்கி கல்லூரிகளையுமே அது மாதிரி வந்து ஒவ்வொரு இன்னோவேஷன் சென்டர் இன்குபேஷன் சென்டர்னு சொல்லிட்டுங்க, கலைக்கல்லூரிகளும் சரி பொறியியல் கல்லூரிகளும் சரிங்க நிறைய ரிசர்ச் சென்டர்களையும் பார்த்துட்டிங்கன்னா அது மாதிரியான வாய்ப்புகளை வந்து உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்தியா ஃபுல்லாக நமக்கு 21 ஐஏஎம் இருக்குங்க. அகமதாபாத்தில் ஐஏஎம் அகமதாபாத்தில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆண்டர்பிரினர்ஷிப்புக்குன்னே பார்த்துட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய சென்டர் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் வெப்சைட்டில் போனாலே தெரியுங்க. இன்சியல் ஸ்டேஜில் வர்றவங்கிட்ட இருக்கிற ஒரு ஐடியாவை ஸ்க்ரீன் பண்ணுவாங்க, ஸ்க்ரீன் பண்ண ஐடியாஸை நெக்ஸ்ட் லெவலில் வந்து டெவலப் பண்ணுவாங்க. டெவலப் பண்ண ஐடியாவுக்கு நிறைய ஃபண்டிங் ஏஜென்சிஸ் வருவாங்க, அந்த ஃபண்டிங் ஏஜென்சிஸோட சப்போர்ட்டோட அப்படியே ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஐஐசி ஹெக்கத்தான் சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அவங்களே வந்து எவ்ரி இயர் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுடைய ஐடியாஸை எப்படி வந்து தொழில் அதிபர்களாக மாறுறக்கும் தொழில் அகங்களாக மாறுறக்கும் வந்து இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸுங்க இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு ஒரு ஊனுகோலாக இருக்குன்னு.
0: எஸ், ஏன்னா நிறைய பேருக்கு ரெண்டே ஆசை தான் சார், ஒன்று நல்லா படித்து நல்லா சம்பளத்துக்கு வேலைக்கு போகணும், இல்லை நமக்கு தெரிஞ்ச அறிவை வச்சு அந்த படிப்போட ரிலேட் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி தொழில் முனைவராக மாறணும் அப்படிங்கிறது. நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகள் அந்த அனுபவத்தில் நீங்கள் இந்த ரெண்டு விஷயத்தையும் எப்படி பார்க்குறீங்க? படித்து தொழில் முனைவது எந்தளவுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது வளர்ச்சியை கொடுக்கறது, இல்லை படித்து முடித்து படிப்பு சார்ந்த ஒரு துறைகளில் மாத சம்பளத்துக்கு நம்ம வேலைக்கு போகும்போது அதில் இருக்கக்கூடிய நிறைய கிரேட்ஸ் இருக்குது, ஹை லெவல் சிஓ வரைக்கும் கூட அது போக முடியும்
1: கண்டிப்பாக,
0: அந்த மாதிரி இருக்குது. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார் அது ஸ்டாண்டர்ட்?
1: இது பொதுவாகவே வந்து இது மிகப்பெரிய டிபேட்டான டைட்டில் தானுங்க. பொதுவாகவே பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி படித்து அவங்களுடைய அந்த படிப்பு மூலமாக வந்த நாலேஜ் வச்சு ரெண்டு விதமாக பண்ணுவாங்க. ஒன்று பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது அந்த துறையில் ஒரு தொழில் நிபுணத்துடன் வந்து ஒரு துறையில் ஜாயின் பண்ணுவாங்க, வெவ்வேறு பொசிஷனில் ரீச் பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு மாத சம்பளம் இருக்குங்க. அந்த இடத்துல இவங்களோட சர்வீஸ் என்னவோ அதை வந்து பெஸ்ட்டாக டெலிவர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா இதில் ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கும். ப்ளஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டா ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் போயிட்டுருக்கிற மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அன்னைக்கு அந்த மார்னிங் 9 to 5 வரைக்கும் அவரோட பெஸ்ட்டு சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் அவங்களோட திங்கிங் வந்து அந்த ப்ரொஃபஷனல் க்ரோத்துக்கு இருக்கிறதுங்கிறது ஒரு சேலஞ்ச் இருக்கும். இதே தொழில்துறை அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க எந்த மாதிரியான கல்வி கட்டிருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ரிஸ்க் டேக்கிங் லெவல் வச்சுருப்பாங்க. எது பெஸ்ட்டு ப்ராடக்ட்டு, இது யாருக்கு கொடுத்தா பெஸ்ட்டாக மூவ் ஆக அப்படிங்கிற ஒரு 24/7 வந்து அவங்க மைண்டில் ஒரு R&D ஓடிட்டே இருக்குங்க. ஸோ அவங்களோட அதோட தொழில்துறையோட வளர்ச்சி அதோட பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது அது ரொம்ப ஏராளமாக இருக்கும். அவங்களோட டைம் அவங்ககிட்ட இருக்கும். ஸோ அது வந்து அந்த தொழில் முனைவோர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ் வந்து டைம் வந்து அவங்ககிட்ட இருக்கும், அவங்க நினச்ச உச்சங்களை வந்து தொட முடியும். இதில் வந்து இது ப்ரொஃபஷனல், இது சர்வீஸிங், நீங்கள் எது எடுத்தாலும் பரவாயில்லைங்க. நீங்கள் யார் எப்படி எடுத்துட்டாலும் அந்த மந்த்லி அப்படிங்கிறது வந்து ஒரு சர்வீஸ் ஒரு இடத்துக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாருங்க, அந்த சர்வீஸில் அவர் ஹாப்பியாக தான் இருப்பாருங்க. ஸோ அது மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருடைய அந்த தேவைகளுக்கு தகுந்த மாதிரி அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி

0: இங்கே ஜாப்புக்கு போகிறதா அல்லது என்டர்பிரினர் ஆகிறதா. இன்னும் ஒரு சிலர் வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் எம்ப்ளாயாக இருப்பார், அடுத்த ஸ்டேஜில் வந்து என்டர்பிரினராக மாறி இருப்பாருங்க. ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் வந்து நம்ம எல்லா இடங்கள்லையுமே பார்க்க முடியும்.
1: எஸ், ஒரு கரெக்டான கேள்வியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நிறைய பேருக்குமே அந்த ஒரு தடுமாற்றம் இருக்கும் சார், எந்த இடத்துல அதை ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஒரு கல்வியாளராக நீங்கள் வந்து நிறைய மாணவர்களையும் நிறைய உங்களுடைய ஜூனியர்ஸ் நிறைய பேர் நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க. குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரியான படிப்பு அவங்களுக்கு பிடிச்சமான விஷயத்தை சொல்லிக் கொடுக்க இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். முன்னாடிலாம் வந்து ஒரு பாடத்திட்டம் இருக்கும், ஏ எல்லாரும் படிங்க, இதை படித்த நம்ம பொசிஷன் போகணும் அப்படின்ட்டு இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் நிறையவே வந்துருச்சு, நீங்கள் சொன்னோம் எல்லாமே கை இடத்துல வந்து நம்ம பார்க்க முடியும், கற்றுக்க முடியும். அப்போது எது தேவையானது அப்படிங்கிறது மாணவர்களுக்கு நீ கொஞ்சம் அந்த தெளிவு இருக்குங்களா சார், இல்லை நம்ம இன்னும் எதுவும் சொல்ல வேண்டியது இருக்கா மாணவர்களுக்கு?
0: இல்லை இல்லைங்க, அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நான் தெளிவு இருக்குதுன்னு தான் நான் நம்புறேனுங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்க ஸ்கூல்லேயே ஆகட்டும் காலேஜ்லேயே ஆகட்டும் இல்லை பேரண்ட்ஸே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜென்ரேஷன் சேஞ்சஸில் நீங்கள் முன்னாடியெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா பேரண்ட்ஸ் அவங்க பெருசாக படிச்சிருக்க மாட்டாங்க, இல்லை ஸ்கூல் காலேஜோ அவங்க போயிருக்க மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு நிறைய கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி வருங்க. இன்றைக்கி கல்லூரிக்குள்ளே வரக்கூடிய மாணவர்களுடைய 90% பேரண்ட்ஸ் வந்து அவங்களே தேர் ஆல் கிராஜுவேட்ஸுங்க. அப்போ அவங்க வந்து இவங்களுடைய அந்த தொழிலையோ அல்லது இவங்களோட வேலை வாய்ப்பையோ நிர்ணயம் பண்ணுறதுல அவங்களோட பங்களிப்பும் வந்து நிறைய சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. டெசிஷன் எடுக்கிறாங்களோ இல்லையோ, இன்றைக்கி கூட ஒரு பேரண்ட்டு கூட பேசுகிறப்ப அவர் காலையில் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் என் பையன் என்ன படிக்கிறானோ அதை படிச்சிருட்டுங்க, அது வந்து விஷ் இஸ் ஹிம்செல்ஃபுங்க, வி நெவர் இன்டர்வென்னிங் இஸ் டெசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுலேயும் தலையிட விரும்பலைங்க. ஆனால் அந்த பையன் வந்து என்ன நினைக்கிறாரோ அதை பண்ணட்டுங்கிற ஒரு சுதந்திரத்தையும் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்ககிட்ட என்னென்னாங்கன்னா, இதை எப்படி வந்து நம்ம பயன்படுத்தி அடுத்த லெவல் போகிறதுங்கிறத அவங்க திங்க் பண்ணாங்கனாலே போதுங்க. ஓரளவுக்கு அவங்க ஒரு ஐடியாவோடு தான் இருக்கிறாங்க.
1: நீங்கள் சொன்ன மாதிரி சார், பேரண்ட்ஸ் அதுக்கு உண்டான சப்போர்ட் கொடுக்க ரெடியாக இருக்காங்க, இவங்க கரெக்டான இடத்த சூஸ் பண்ணி போயிட்டாங்கன்னா அப்படிங்கிறது ஒன்று. நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி மேற்படிப்பு படிக்கிற ஒரு வழிநடத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. ஏன்னா டீவியேஷன் ஆகிறதுக்கான நிறைய சோர்சஸ் இருக்குது, அது எந்தளவுக்கு பாசிட்டிவாக பார்க்குறோமோ அதே அளவுக்கு சின்ன சின்ன குறைகளும் இருக்க தான் செய்யுது. அந்த குறைகளை விடுத்து நம்ம இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி எடுத்துகிட்டு போகணும். உங்களை மாதிரி அதை சொல்லிக் கொடுக்குற இடத்துல இருக்கிறவங்க இன்னும் என்னென்ன மாதிரி விஷயங்கள் அப்டேட்டடாக இருக்கணும், இன்னும் என்ன மாதிரி சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஈஸியாக புரியும் நீங்கள் நினைக்கிறீங்க?
0: கரெக்டுங்க. இன்றைக்கி பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் வர்றதுக்கு நீங்களே ஒரு ஆன்சரை சொல்லிட்டீங்க. அதாவது அவங்களுக்கு புரிகிற மாதிரி, அவங்க ஹாப்பியாக இருக்கிற மாதிரி. ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் அப்படிங்கிறது நம்ம இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்குற கல்ச்சர் ஆனதுனால அதிகபட்சம் 3 செகண்ட் 5 செகண்டுங்க, இல்லை அதிகபட்சம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் இப்படி வந்து போகுதுங்க. ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்திங்க. ஒரு காலத்தில் ஒரு பையன் காலேஜ் போகிறாருன்னா அவர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காலேஜ் போக வரைக்கும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு 1 கிலோமீட்டருக்கு சேர்ந்து ஒரு 4 சினிமா போஸ்டர் பார்த்துட்டு கிராஸ் ஆகி போயிடுவார், அவ்வளோதான். இன்னைக்கு அப்படி இல்லைங்க, ஒவ்வொரு செகண்டுமே அவங்களுக்கு சேலஞ்ச் இருக்குங்க. அது எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறதுல தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணுங்க. எந்த அளவுக்கு இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் குறைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் போகும். அதனால தான் வந்துங்க நம்ம முன்னாடியே அந்த பிளானிங் சொல்கிறப்போ இவங்க என்ன பர்பஸ்க்காக இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணியிருக்காங்க, இந்த எந்த இடத்துக்கு போய் ரீச் பண்ணணும், இதுக்கு ரெகுலராக எவ்வளோ மணி நேரம் நான் படிக்கணும், எவ்வளோ பேர்த்து கூட டிஸ்கஸ் பண்ணணும், எவ்வளோ க்வெஸ்சன்ஸை நான் ரிவிஷன் பண்ணணும். இன்றைக்கெல்லாம் ஒரு சின்ன மார்க் டெஸ்ட்டோ ஒரு எக்ஸாம் எழுதணும்னா கூட நம்ம ஒரே இடத்தையும் கூட டிபெண்ட் பண்ண வேண்டியதில்லைங்க. என் நம்பர் ஆஃப் ஆன்லைன் போர்ட்டல்ஸ் அவைலபிளுங்க, பெய்டாகவும் இருக்குங்க ஃப்ரீயாகவும் இருக்குது ஃபார் ஆல் எக்ஸாமினேஷன்ஸுங்க, அக்ரி, பேங்கிங், சிவில் சர்வீஸு, TNPSC, என்ன மாதிரியான எக்ஸாம்ஸ் போனாலும் மார்க் டெஸ்ட் ஆர் அவைலபிளுங்க. இமீடியட்டாக ரிசல்ட்டை அவங்க போட்டு பப்ளிஷ் பண்ணி காமிச்சிருவாங்க. அப்போ நம்ம எபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்மளே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான சாதனங்களும் கருவிகளும் நம்ம கையிலேயே இருக்குங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரே மாதிரி எடுக்க முடியாதுங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஹெட்ஃபோன் போட்டு நம்ம ஏதோ பாட்டு கேட்டிருக்கிற மாதிரி நம்ம நினச்சிருப்போங்க. பட் ஹீ மே அப்சர்வ் சம் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன், சம் பிஸ்னஸ் கான்வர்சேஷன். ஸோ ஒரு பையனோ பொண்ணோ அல்லது சமுதாயத்தில் யாருனாலும் நம்மளை சுற்றி இருக்கிற என்வரான்மெண்ட்டும் அந்த டெக்னாலஜியும் அந்த ரிசோர்ஸையும் நம்மளோட க்ரோத்துக்கு அல்லது நம்மளோட விஷனுக்கு அல்லது ஃபேமிலியோட விஷனுக்கு எவ்வளோ தூரம் பயன்படுத்தணும்னு ஒரு பையனோ பொண்ணோ நினைக்கிறாங்களோ அவங்க க்ரோத் வந்து எனார்மஸாக இருக்கும். ஸோ அது மாதிரி ஒன்ஸ் அவங்களோட அந்த விஷனை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸை அவங்களே வெளியே தள்ளிடுவாங்க. அதை தாண்டின ஒரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து எல்லாத்துக்குமான ஒரு பார்வை தானுங்க. எல்லாத்துக்கிட்டையுமே எல்லா இடத்துலையுமே எல்லா சூழ்நிலையிலையுமே பாசிட்டிவாக நம்ம எடுக்கக்கூடிய ஒரு தாட்டை வந்து அவங்க டெவலப் பண்ணிக்கணும். ஸோ எல்லா இடத்துலையும் சேலஞ்சஸ் இருக்குங்க, ஃபெயிலியர்ஸ் இருக்கும், நெகட்டிவிட்டி இருக்குங்க. அதை ஒரு சின்ன ஒரு லெவலில் வச்சுட்டு இதையை தாண்டி அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி, சொசைட்டியில் இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டின்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்கனாலே இந்த மாதிரியான சேலஞ்சஸ், ஏன்னா நீங்கள் நெகட்டிவ்னு போயிட்டால் நம்ம

0: மைண்டை அதுக்குள்ளே கொண்டு போய் எனர்ஜி ஒரு அங்கே வேஸ்ட் ஆயிருமே. அடுத்த ஜோனுக்கு இவங்க மாற்றி விடக்கூடிய அந்த டிப்ஸை இவங்க லேர்ன் பண்ணிட்டீங்கனாலே இவங்களோட க்ரோத் அண்ட் விஷன் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும்.
1: எஸ் எக்ஸாக்ட்லி சார். ஸோ இந்த ஒரு வழிநடத்தல் தான் தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா பக்கமும் வந்து டிவியேஷன் இருக்கும், அது வந்து ஆகாமல் கொஞ்சம் கரெக்டாக அவங்க டியூன் பண்ணி கொண்டு போயிட்டோம்னா அவங்க போகக்கூடிய தூரத்தை வந்து இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம் அப்படிங்கிறதான். 5:47 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நிறைய விஷயங்கள் பேசி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் முனைவர் எஸ் பாலசாமி இருக்காரு. பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம், கேளுங்க ரசிகர்.

0: 5:52 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் கேட்டு ரசிச்சு பயன்பட்டு இருக்கீங்க அப்படின்ற நம்பிக்கையோட நான் இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கல்வியாளர் முனைவர் எஸ் பாலசாமி இருக்காரு. நிறைய அனுபவங்கள்ங்க, கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் வந்து அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் வாங்க முடியல. ஏன்னா ஆஃப்லைன்ல அந்த 5 நிமிஷம் 6 நிமிஷம் பாட்டு போகும்போது இன்னும் நாங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. சார், நீங்க சொல்லியிருந்தீங்க ஒவ்வொரு துறையிலையும் வந்து அதுக்கான பங்களிப்பை கரெக்டாக கொடுத்து கான்சென்ட்ரேஷனோட கன்சிஸ்டன்சியாக பண்ணும்போது அதுக்கான நீங்கள் போகணும்னு நினைக்கிற தூரத்தை வந்து இன்னும் கொஞ்சம் எளிதாகவே படுத்தலாம். அதுக்கான வழிகாட்டுதல் வந்து உங்கள்கிட்ட இருந்து போயிட்டுருக்கு.
1: கண்டிப்பாக
0: இப்போ நீங்கள் சொன்னீங்க கிட்டத்தட்ட ஒரு 25 காலங்கள் வந்து இதோட பயணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இருந்த நீங்கள் இந்த துறையை தேர்ந்தெடுக்கும் போது இருந்த வளர்ச்சிக்கும் இப்பக்கூடிய வளர்ச்சிக்கும் மாணவர்களுக்கும் இப்பக்கூடிய மாணவர்களுக்கும் உண்டான வேறுபாடுகள் எப்படி பார்க்குறீங்க
1: சார்? அப்போ பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒரு 2000, 2002 அந்த ஆண்டுகளில் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அந்த துறைகளுக்கு உண்டான மதிப்பு வந்து இன்ன வரைக்கும் கொஞ்சம் கூட கீழே வள்ளின்னு தான் என்னோடய கணிப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா நான் ஜாயின் பண்ண டிபார்ட்மெண்ட் லெக்சரரை வந்து பிகாம் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்னு ஏற்குறைய அந்த ஆண்டுகளில் தான் பாரதியார் பல்கலைக்கழகமே வந்து அந்த கோர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பிஸ்னஸ் கூட கொஞ்சம் கம்ப்யூட்டரும் இருந்ததுன்னா இந்த பசங்களோட வேலைவாய்ப்பு நல்லா இருக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் அந்த சமயத்தில் ஒரு பார்த்துட்டிங்கன்னா டேலி இன்ட்ரடியூஸ் ஆன காலம்ங்க. எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே வந்துட்டு டேலி படித்தவங்கள அல்லது அடிஷ்னல் ஸ்கில்ஸ் எக்ஸெல்லாக இருக்கலாம், டேலியாக இருக்கலாம்ங்க, எது ஒரு பேசிக் எம்எஸ் ஆஃபீஸ் கற்றுக்கூடிய பசங்க. அப்புறம் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அந்த சப்ஜெக்ட் அந்த கோர்ஸில் ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து எல்லா கம்ப்யூட்டரும் கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும். ஒரு இன்டர்நெட்டு ரிலேட்டட் சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு டேட்டா பேஸ் சப்ஜெக்ட் இருக்குங்க, ஒரு டிசைன் சப்ஜெக்ட் இருக்கும். அப்போ இந்த காமர்ஸ்னா வெறும் வணிகவில் மட்டுமே படிக்காமல் வணிகத்தோடு சேர்ந்து டெக்னாலஜியும் படிச்சுட்டு போகிறப்போ இவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நாட் ஓன்லி இன் இண்டியா அப்ராட் ஆல்சோ ஹைங்க. ஸோ அன்னைக்கு இருந்த அந்த சப்ஜெக்ட்ஸில் ஒரு 20-25 தள்ளி வந்ததில் இன்றைக்கி அந்த டெக்னாலஜி அப்கிரேட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி வணிக நிறுவனங்கள் அல்லது நம்மளோட கவர்மெண்ட்ஸுங்க, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அதோட பவருங்க, அதோட எலாபரேஷன், இதெல்லாம் வந்து எக்கச்சக்கமாக கூடியிருக்குங்க. ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டால் அந்த செக்டாரோட வளர்ச்சியே ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. எனக்கு தெரிய இன்சூரன்ஸ் செக்டாரும் ஃபினான்ஸ் செக்டாரும் ஐடிக்கு அப்புறம் ஹையஸ்ட் சேலரி ப்ரொவைடிங் செக்டார்ஸுங்க. ஸோ அது மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அந்த கோர்ஸுக்கு உண்டான மதிப்புகள் வந்து எங்கேயுமே போகலிங்க. நாம் கொஞ்ச நேரத்துக்கு
0: முன்னாடி
1: நீங்கள் டெல்லி பேஸ்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அங்கே அவங்களுடைய தேர்வு வந்து வித்தியாசமாக இருக்குங்க. ஒரு சோசியாலஜி, சைக்காலஜி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பிளேஸ்மெண்ட்டும் அவங்க 30-40 லட்சம் வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே வந்து அங்கே பிளேஸ் ஆகி மிகப்பெரிய பாலிசி மேக்கர்ஸாக வந்து மாறுறாங்க.
0: இங்கெல்லாம் நம்ம வந்து மார்க் கம்மியானதான் சார் ஹிஸ்ட்ரி குரூப் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி
1: அப்படிங்கிற ஒரு தாட்டை நம்மளாம் ஒரு மித்தை கிரியேட் பண்ணிட்டுமே. அதனால் நீங்கள் பொதுவாகவே இந்த கோர்சஸ் வந்து ஒவ்வொரு கல்லூரியிலையும் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலையும் அதை வைக்கிறப்ப பயங்கரமாக அனலைஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அது டிரான்ஸ்ஃபார்ம் தான் ஆகிருக்கும் மொழியே, சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் ஆகிருக்கும் மொழியே, மற்றபடி கோர்ஸோட வேல்யூஸில் எந்த டவுட்டுமே இருக்காதுங்க. நம்ம அதை எப்படி எடுக்கிறோம், நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதை எப்படி ஸ்டாண்டர்டாக அந்த கோர்ஸுக்கு உண்டான கெப்பாசிட்டி நம்ம பில்ட் பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிற அந்த கொஸ்டினை இவங்களாக கேட்டுட்டாங்கனாலே அதுக்கு போய் மேட்ச் ஆகிடுவாங்க.
0: கரெக்டு தான் சார். ஏன்னா அதனால தான் இந்த மாதிரி சோசியலிஸ்ட் எக்ஸாம்ஸ் நம்ம அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறதுலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பக்கம் அதிகமான வாய்ப்புகள்
1: நார்த் சைடு வந்து ரொம்ப
0: கொஞ்சம் அதிகமாக இருக்குது
1: இருப்பாங்க.
0: ஆனால் இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் கம்ப்யூட்டரேஷன் அப்புறம் வந்து இந்த சிவில் ஓரியன்டட் அப்புறம் மெக்கானிக்கல் ஓரியன்ட் விஷயத்தை வந்து குறிப்பாக கோயம்புத்தூர் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பூம் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அப்போ அந்த ஏஐ டெக்னாலஜியும் சேரும்போது அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது.
1: கண்டிப்பாக
0: அந்த வளர்ச்சியை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏஐ வந்து
1: இல்லை அது வந்து கால ஓட்டத்தோட ஓட்டத்தில் அதெல்லாம் கண்டிப்பாக அது வந்து நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர வைக்கிறீங்க. இப்போ ஏஐ இன்ட்ரடக்ஷனால ரெண்டு விதமான தாட்ஸும் உள்ளே இருக்கேங்க. ஒன்று ஒரு சைடு பார்த்துட்டிங்கன்னா இதனால அந்த என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் எல்லாம் வந்து கம்மியாயிட்டு இருக்குதுங்கிற ஒரு தாக்கம் இருக்குங்க. இந்த ஒயிட் காலர் ஜாப்ஸ் கொஞ்சம் கம்மியாகுங்கிற மாதிரி இன்னொரு சைடு அது மிகப்பெரிய வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்திட்டு இருக்குங்க. நீங்கள் இந்த ஏஐ வந்துட்டுங்க ஒரு ஆவரேஜாக இருக்கிறவங்களும் எபோ ஆவரேஜாக இருக்கிறவங்களும் அவங்க சுப்ரீமாக இருக்கிறவங்களுடைய லெவலையும் அவங்களோட திங்கிங் பவரையும் அவங்களோட அந்த ஸ்கில்லையும் வந்து அது அதிகமாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. ஸோ அதுக்குண்டான பொசிஷன்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம ஃபார்வர்ட்

0: எடுத்து தான் நம்ம அனலைஸ் பண்ணி போய்க்கணும் ஒழியும் டெக்னாலஜி வந்து நம்ம என்றைக்குமே குறை சொல்ல முடியாதுங்க. அது நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கு தான் பார்க்கும்.
1: இது
0: எக்ஸாம்பிள் தானுங்க. நீங்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டரைசேஷன் ஃபார் ஸ்கூல்ஸ் எல்லா இடத்துலையும் வர்றப்போ, ஆஃபீஸஸ் எல்லாம் வர்றப்போ அப்போல்லாம் ஒரு ப்ரொட்டஸ்டே நடக்கும், கம்ப்யூட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா இவ்வளோ நாள் நாங்கள் மேனுவல் எழுதிட்டு இருக்கோம், கம்ப்யூட்டர் வந்து எங்கள் வேலையெல்லாம் போயிடும். ஆனால் இன்னைக்கு கம்ப்யூட்டர் இல்லாத ஆஃபீஸே கிடையாது, கம்ப்யூட்டர் இல்லாத வீடே கிடையாதுங்க, சிஸ்டம் இல்லாத மனிதரே கிடையாதுங்க.
1: இங்கே பாருங்க, இங்கே நாலேஜ் வச்சிருக்கோம்.
0: அது மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அந்த காலத்தோட ஓட்டத்தில் வர்றப்போ என்ன டெக்னாலஜி வருதோ அது கூட சேர்ந்து நம்ம பயணம் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய அந்த பயணம், அது படிக்கிறதாகட்டும் அல்லது ஜாப் ஆகட்டும் அல்லது பிஸ்னஸ் ஆகட்டும், அதுவும் ஒரு இனிமையான பயணமாக இருக்குங்கிறது தான் என்னோட கருத்து.
1: எஸ் சார், கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய இந்த வழிகாட்டுதல், அது எப்படி இருக்கணும், ஒரு மாணவர் ஒரு துறையை தேர்ந்தெடுத்தால் குறிப்பாக ஒரு 3 வருஷத்துக்குள்ளே முடிச்சிடக்கூடாது, அது தாண்டியான பயணங்கள் அது கரெக்டாக முனைப்போட போனீங்கன்னா அது ரொம்ப ஈஸி, அதில் வந்து கான்சன்ட்ரேஷனோட கன்சிஸ்டன்சியோட பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிகழ்ச்சியோட நிறைவாக நம்மளுடைய மாணவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, அதை சார்ந்திருக்கக்கூடிய தொழில் இருக்கக்கூடியவங்களுக்கு இல்லை படிக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவாக இருக்கும் சார் நிகழ்ச்சி நிறைவாக?
0: நான் வந்து நிறைவாக வந்து 3 விஷயங்களை வந்து சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேங்க. ஒன்று வந்து மாணவர்கள், 2வது வந்து ஆசிரியர்கள், 3வது வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்போ இதில் ஒவ்வொருத்தரோட பங்களிப்பை அவங்கவுங்க தான் பண்ண முடியும், இதில் யாரும் வந்து மிக்ஸ் ஆக முடியாது.
1: கரெக்டு.
0: மாணவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பர்பஸ்க்காக அந்த ஸ்தாபனத்துக்குள்ளே போயிருக்கிறோமோ 100% எந்த டீவியேஷன் இல்லாமல் முழு முனைப்போடு அவங்களோட ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு என்ன பர்பஸ், பேரண்ட்ஸ்கிட்ட எக்ஸ்பெக்டேஷன், இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் போகிறாங்களோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு வந்து கடுமையாக அவங்க படித்து அவங்களோட திறமையும் அவங்களோட படிப்பு சம்மந்தமான விஷயங்களையும் அந்த கெப்பாசிட்டி பில்டிங் இவங்க பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும்.
1: சூப்பர்.
0: அதே மாதிரி 2வது டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ நானுமே டீச்சிங் கம்யூனிட்டியில் தான் இருக்கிறேங்க, இன்க்ளூடிங் மைசெல்ஃப். என்னோட சப்ஜெக்டில், என்னோட செக்டாரில் இன்றைக்கு அட்பார் வேர்ல்டில் என்ன டெக்னாலஜி இருக்குது, என்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, நான் என்ன மாதிரி சப்ஜெக்டை அவங்களுக்கு டெலிவர் பண்ணால் நாளைக்கு அவங்க இன்னொரு நிறுவனத்தில் போய் ஒரு வேலை பார்க்க முடியும். குறைஞ்சபட்சம் என் நம்மகிட்ட நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்த மாதிரி நமக்கு முன்னாடி ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுங்க. 60 ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, அது 60 ஃபேமிலி. 60 ஃபேமிலி அப்படிங்கிறது ஒரு வில்லேஜோட ஸ்ட்ரென்த்துங்க. அப்போ ஒரு வில்லேஜ் இஸ் த ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக் ஃபார் சொசைட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ மிகப்பெரிய சமுதாய மாற்றத்துக்கு அந்த பள்ளி அறைகளும் கல்லூரி அறைகளும் தான் நமக்கு ஒரு ஊனுகோலாக இருக்குங்க. ஸோ டீச்சர்ஸ், நம்ம வந்து நம்மளோட அட் த மேக்ஸிமம் நம்ம என்ன அவங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ நம்ம எல்லா வகையிலையும் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம்ங்க. 3வது வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்ஸ்டியூஷன். அந்த இன்ஸ்டியூஷன் வந்து இந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராக்டிசஸ்க்கு அவங்க எந்த மாதிரியான வசதி வாய்ப்புகள் இருந்தால் இவங்களுக்கு பெட்டராக இருக்குமோ அந்த வசதி வாய்ப்புகளை வந்து நல்ல முறையாக செஞ்சு வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸும் உலகளாவிய வரக்கூடிய சவால்களை எதிர்கொண்டு நாளைக்கு இவங்களும் வந்து வாழ்க்கையில் முன்னேறுவாங்க, சமுதாய முன்னேற்றம் அடையும், உலக பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு நல்ல மாணவர்கள் உருவாக்கணுங்கிற ஹாப்பினஸ்ஸும் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த 3 இது மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. அதை கரெக்டாக உணர்ந்துட்டோம்னாலே அந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப தூரத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட.
1: நேரமும் கரெக்டாக 6 ஆயிடுச்சு. ஸோ குறிப்பாக ஒரு 3 சொல்லியிருக்காரு, இது மூலமாக நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும், அதனால வரக்கூடிய எல்லா சவால்களையும் சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப நன்றி சார் இந்த 1 நேரத்துக்கும் நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு. நம்ம FM ரெயின்போ 103 கோபிசபா வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் சார்.
0: நன்றி சார். ஆகாஷ்வாணி 103 FM நேயர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: எஸ், இதுவரைக்கும் நம்ம நிகழ்ச்சியில் சித்திரச்ச வானத்தில் நிறைய அனுபவங்களையும் நிறைய ஆக்கப்பூர்வமான விஷயங்களும் ரொம்ப எளிதாக ரொம்ப சட்டிலாக வந்து ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு கல்வியாளர் முனைவர் S. பாலசிம் அவர்கள். நிகழ்ச்சி ஒப்பளித்து வரை நான் உங்கள் சிவா. நன்றி நேயர்களே.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை. அகத்தியர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து அம்மன் அருள் திரைப்படத்திற்காக பாடல்.

நேர்கள் இதுவரை கேட்டது பொன் மாலை பொழுது திரையில் பக்தி இசை. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேரம் 6:25. இனி நம்மளுடைய FM ரெயின்போல இருக்க நிகழ்ச்சிகளுடைய ஹைலைட்ஸ் கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 ஃபீஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி கண்ணோட்டம் கேட்கலாம். 7:32 ஏறுமுறும் திறந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வலம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 3 பயிர் மூடாக்கு அங்கக கலை மேலாண்மையின் முக்கிய பங்கு என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி முரளி அர்த்தநாரி அவர்கள். தொடர்ந்து 9:15 மயிலருகு காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 10 மெலடி மெட்டுக்கள் லிசனர் சாய்ஸா. தொடர்ந்து நாளைக்கு வியாழக்கிழமை இருக்கிற நிகழ்ச்சிகளுடைய ஹைலைட்ஸ் கேட்கலாம். 6:02 காலை தன்றல் சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் எஸ் ராமஜோதி அவர்கள். 6:50 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விலக. அதனைத் தொடர்ந்து 7:30 ஹலோ டாக்டர் பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா அவர்கள் பகிர்ந்து கொள்றாங்க. தொடர்ந்து 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில கோபிவட்டம் கொங்கர்பாளையம் கே எம் பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம். 3:30 என் சி

ஐஆர்டி தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு பொன்மாலை பொழுது தரையில் பக்தி இசை கேட்கலாம். 6:40 பொன்மாலை பொழுது 70களில் அமைந்த அழகான பாடல்களை கேட்டு ரசிக்கக்கூடிய நிகழ்ச்சி. 7:25 உலகர்களுக்கான அறிவிப்புகள் தொடர்ந்து 7:30 ஃபீஃபா உலகக்கோப்பை 2026 போட்டியின் தினசரி கண்ணோட்டம் கேட்கலாம். 7:32 ஏறும்பூரும் அண்மையில் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்க நிறுவனமும் அட்டப்பாடி மேலப்பாரவாழ் பழங்குடி இன மக்களுக்கு நடத்திய விழிப்புணர்வு முகாமின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். தொடர்ந்து 9:15 காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்கள். அதனைத் தொடர்ந்து 10 மணிக்கு மெலடி மெட்டுக்கள் நேயர் விருப்பமாக விளம்பரும். 10:30 இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறும் ICC மகளிர் T20 இரண்டாவது அரையிறுதி கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை 20:30 முதல் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நாட்டின் வரி கட்டமைப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தவிக்க சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவிக்க அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நாட்டின் வரி கட்டமைப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த வரி விதிப்பு செயல்படுத்தப்பட்டு 9 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் 1,95,000 கோடி ரூபாயை எட்டியதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 13.9% அதிகமாகும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வரி கட்டமைப்பில் 1,65,00,000 பேர் பதிவு செய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரி வருவாய் அதிகரித்ததோடு வரி விதிப்பிற்கான நடைமுறைகளும் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவிக்க தோழமை கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையை அடுத்த கோவளத்தில் நடைபெற்றது. அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காங்கிரஸ், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்திற்கு பின்னர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் செய்தியாளர்களிடம் பேசினார். கூட்டணிக்கு பெயர் வைப்பது, ஒருங்கிணைப்பு குழு ஏற்படுத்துவது, குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தை உருவாக்குவது போன்ற முடிவுகள் இதில் மேற்கொள்ளப்பட்டதாக திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தவிக்க சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் இளையராஜ்

0: ராஜாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஒருவர் 35 கோடி ரூபாய் தர முன்வந்ததாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சட்டப்பேரவைத் தலைவருக்கு எதிராக கொண்டுவரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் இந்த தொகையை தர அவர் முன்வந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தியதில் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் திரு அசோக்குமாரின் அறிவுறுத்தலின் பேரில் அவர்கள் இந்த தொகையை தர முன்வந்ததாகவும் இதுகுறித்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சமூக நீதியை காக்க தவிக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவிக அரசு பொறுப்பேற்ற 50 நாட்களில் மாநிலத்தில் 5 ஆணவ படுகொலைகள் நடைபெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து முதலமைச்சர் கருத்து ஏதும் தெரிவிக்காமல் மௌனமாக இருப்பது ஏன் என்றும் திமுக அந்த அறிக்கையில் வினவியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவிக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். இன்று குடியாத்தத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைக்காக வலி நிவாரணி மாத்திரைகளும் பயன்படுத்தப்படுவது கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது என்று குறிப்பிட்டார். அரசு மருத்துவமனைகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மருத்துவர்கள் உரிய ஊதியம் கோரி கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் இக்கோரிக்கைகள் இதுவரை நிறைவேற்றப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் உதவியாளர்களாக நியமிக்கப்பட்ட 17 பேரின் நியமனங்களை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இந்த தேர்வு நடைமுறைகளில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இவ்வழக்கினை விசாரணை செய்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம், திரு என் செந்தில்குமார் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இப்பதவிகளுக்கு விதிகளை பின்பற்றி மீண்டும் தேர்வு நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கதேச பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் ஜூலை 3ஆம் தேதி வாக்கில் உருவாகக்கூடும். மேலும் சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்தில் இருந்து கர்நாடகா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் கோமாரி நோய் தடுப்பூசி முகாமினை மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் மாநகராட்சி முன்கள பணியாளர்களுக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சார்பில் உணவு மற்றும் முகக்கவசம் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே வெறிநாய் கடித்ததில் 20க்கும் மேற்பட்ட கால்நடைகள் உயிரிழந்தன. தாம்பரம் போடி இடையேயான சிறப்பு

0: ரயில் சேவை இரு மார்க்கங்களிலும் வரும் 25ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை மாநகர காவல்துறை சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் ஆணையர் திரு அமல்ராஜ் தலைமையில் இன்று நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருள்மிகு கோதண்டராமர் திருக்கோவில் ஆணி பிரம்மோற்சவ தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தில் உலமாக்கள் நல வாரியத்தில் உறுப்பினர்களாக பதிவு செய்ய அதற்கான இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவு வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் அவர் 4-3 என்ற புள்ளிக் கணக்கில் ஜப்பானின் நரு செம்பாவை வென்றார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஹர்விந்தர் சிங் விஜய் சுண்டி இணை 6-2 என்ற புள்ளிக் கணக்கில் இத்தாலியின் டேவிட் பெட்டோனி ஸ்டெஃபானோ இணையை வென்றது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் அபினன் பிரதிபாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-9, 11-6, 11-7 என்ற செட்கணக்கில் சீனாவின் டாங் இரேன் ஜாங் யீயி இணையை வென்றது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-6 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் கிறிஸ்டபல் காலிஸ்டா புர்வான்டோவை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் ஆதர்ஷ்னி ஸ்ரீ, தியான் சந்தோஷ், தேவ் ரூபரேலியா ஆகியோர் வெற்றி பெற்று 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நாட்டின் வரி கட்டமைப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தவேக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:40, 25 நொடி.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்களை கேட்கலாம். பொறுமாலை பொழுது 70களில் அமைந்த அழகான பாடல்களை

மனிதர்கள் இத்தனை நிறங்களா திரைப்படத்துக்காக பாடல் கேட்டு வச்சிங்க. வாணிஜி ரமேஷ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை ஷியாம். சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்த வானிலை அறிக்கை கேட்கலாம். கோயம்புத்தூரை பொறுத்தமட்டில் இன்றைக்கி 29 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 23 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பநிலை பதிவாயிருக்கு. தொடர்ந்து ஈரோடில் 33

டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. திருப்பூர்லையும் அதே போல 32 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. அதனைத் தொடர்ந்து சேலம்ல 33 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. தொடர்ந்து அடுத்ததாக பாலக்காடில் பார்த்தோன்னா அங்கேயும் 29 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. தொடர்ந்து நீலகிரியில் 21 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 17 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. காற்றின் ஈரப்பதம் 82% காணப்படுது. அங்கே மழைக்கான வாய்ப்புகள் அதிகம்.

நாடகமே உலகம் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டிருச்சிங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம் பாடியது, பாடலாசிரியர் வாலி, இசை வி குமார். வழக்கம் போல டிராஃபிக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன் ஹால், கணபதி, காந்திபுரம், அது தொடர்ந்து வைஷால் ஸ்ட்ரீட், இந்த சைட்லலாம் வந்துட்டு வழக்கம் போல் டிராஃபிக் இருக்குது. தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கெல்லாம் சாலை வேலைகள் வந்து நடைபெறுதோ அங்கேயும் வந்துட்டு டிராஃபிக் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் போகிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போக வேண்டியது அவசியம்.

நெல்லிக்கனி பிலிம்காக பாடல் கேட்டீங்க. மலேசியா வாசேவன் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன். இசை சங்கர் கணேஷ். கேட்டுட்டு இருக்கீங்க இது பொன்மாலை பொழுது. 70களில் அமைந்த அழகான பாடல்களை நேர்களே இரவு 9:15 க்கு

பைலட் பிரேம்நாத் பிலிம்காக பாடல் கேட்டு ரசித்தோம். டி எம் சவுந்தரராஜன், வாணி ஜெயராம் பாடியது. பாடலாசிரியர் வாலி இசை, எம் எஸ் விஸ்வநாதன்.

பொன்மலை பொழுதில் நேர்கள் கேட்ட பாடல் ஊருக்கு உழைப்பவன் திரைப்படத்திற்காக கே ஜி யேசுதாஸ் பி சுசிலா பாடியது. பாடலாசிரியர் முத்துலிங்கம், இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: நேரம் 7:10, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் ஹரிஹரன்.
1: கோவை வவுசி மைதானத்தில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரசு பொருட்காட்சியினை மாநில பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் மற்றும் மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத் ஆகியோர் ஜூன் 11 தொடங்கி வைத்து பொருட்காட்சியில் அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளை பார்வையிட்டனர். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் 459 பயனாளிகளுக்கு சுமார் 4 கோடி மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கோயம்புத்தூர் மாவட்டம் செட்டிப்பாளையம் பேரூராட்சியில் வனத்துறை மற்றும் கிரஷர் குவாரி உரிமையாளர் நலச்சங்கம் சார்பில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான 20 ஏக்கர் நிலப்பரப்பில் 1200 மரக்கன்றுகளை நடும் பணிகள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டது. இப்பணிகளை கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனவர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை துணை இயக்குநர் ஜெயபால், இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் உஷா நந்தினி மற்றும் மாநில கிரஷர் குவாரி உரிமையாளர் நலச்சங்கத்தினர் பலர் கலந்து கொண்டனர். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மத்திய அரசின் சிறுபான்மையினர் விவகாரங்கள் அமைச்சகத்தின் சார்பில் நபார்டு ஆலோசனை சேவைகள் கழகம் மற்றும் பெங்களூரு ஆதித்யா பயிற்சி நிறுவனம் ஆகியன இணைந்து நடத்தும் பிரதம மந்திரி விகாஸ் திறன் மேம்பாடு பயிற்சி திட்டத்தின் துவக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் பல்கலைக்கழக ஆராய்ச்சி இயக்குநர் ரவீந்திரன், வேளாண் வணிக மேம்பாட்டு மையத்தின் இயக்குநர் சோமசுந்தரம், திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் துறை பேராசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த திட்டத்தில் கோவை, பொள்ளாச்சி, ஈரோடு, நாமக்கல், திருச்சி, தஞ்சாவூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 50 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சுமார் 4 நடைபெறும் இந்த பயிற்சி வகுப்புகளில் வேளாண்மையின் பல்வேறு துறைகள் குறித்த நேரடி களப்பயிற்சி வழங்கப்படும் எனவும், மத்திய மாநில அரசுகள் சார்பில் பயிற்சி பெறுபவர்களுக்கு மாதந்தோறும் நிதியுதவி வழங்கப்படும் எனவும் திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். ஜூன் 12 சர்வதேச குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் சர்வதேச குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் தலைமையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கும் விதமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. இதனை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் துவக்கி வைத்தார். இந்திய தர நிர்ணய அமைவனம் கோயம்புத்தூர் அலுவலகத்தின் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான காலணி தயாரிப்பில் உள்ள தரக்கட்டுப்பாடுகள் குறித்த மானாக் மந்தன் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள சீமா அரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இந்திய தர நிர்ணய அமைவனம் கோயம்புத்தூர் அலுவலகத்தின் இயக்குநர் கே ரமேஷ் மற்றும் துணை இயக்குநர் ரமித் சுரேஷ் ஆகியோர் பங்கேற்று பள்ளி மாணவ மாணவிகளுக்கான காலணி தயாரிப்பில் கடைபிடிக்க வேண்டிய தரக்கட்டுப்பாடுகள், பரிசோதனை முறை

0: மற்றும் ISI சான்று பெறும் வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர். இதில் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட காலணி தயாரிப்பாளர்கள், பரிசோதனை மைய நிபுணர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இந்நிகழ்வில் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் BAS கேர் ஆப் செயலியின் முக்கியத்துவம் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. விமான போக்குவரத்து ஆணையத்தின் சார்பில் நாடு முழுவதும் உள்ள விமான நிலையத்தில் ஜூன் 15 தேதியன்று யாத்ரி சுவிதா திவாஸ் தினம் கடைபிடிக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக கோவை விமான நிலையத்திற்கு வந்து செல்லும் பயணிகளுக்கு சிறப்பான வரவேற்பு மற்றும் வசதிகள் வழங்கப்பட்டன. மேலும் விமான நிலைய பணியாளர்களுக்கு உடற்பரிசோதனை மற்றும் கண் பரிசோதனை முகாம்கள் நடைபெற்றது. மேலும் கோவை அரசு மருத்துவக் கல்லூரியோடு இணைந்து இரத்த தான முகாம் விமான நிலையத்தில் நடத்தப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட விமான நிலைய பணியாளர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். மேலும் விமான போக்குவரத்து துறையில் உள்ள வேலைவாய்ப்புகள் குறித்து 50க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. பிரதமர் மோடி அரசின் 12 ஆண்டுகால சாதனைகளை விளக்கும் வகையில் கோவை உக்கடம் பகுதியில் உள்ள பெரியகுளம் ஸ்மார்ட் சிட்டி திட்ட குளக்கரையில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான பாராளுமன்ற உறுப்பினர் ரவிசங்கர் பிரசாத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அவருக்கு கோவை மாநகர மாவட்ட பாஜகவினர் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ரவிசங்கர் பிரசாத் மரக்கன்றுகளை நட்டு வைத்ததோடு பாஜக நிர்வாகிகளுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இந்நிகழ்வில் பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் ரவிசங்கர் பிரசாத், பிரதமர் மோடி அவர்களின் 12 ஆண்டுகால ஆட்சியில் புரிந்த சாதனைகளை விளக்கும் வகையில் நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினர் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்.
1: கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் ஹரிஹரன். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். தில்லியில் 8 கிலோமீட்டர் நீள சுரங்கப்பாதை திட்டம் உள்ளிட்ட பல நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார். மலேசியாவின் இந்திய தூதராக திரு சோம்நாத் கோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள ISIS தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய குழுக்களின் மீது ஆப்கானிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்றிரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தில்லியில் நெல்சன் மண்டேலா மார்க் பகுதியில் இருந்து துவாரகா அதிவிரைவு தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கும் 6 வழி சுரங்கப்பாதைக்கு மத்திய அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 8.1 கிலோமீட்டர் நீளத்திற்கு 6,969 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேற்கு தில்லியையும் தெற்கு தில்லியையும் இணைக்கும் வகையில் இந்த வழித்தடம் அமைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். தில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் மாகில்பால்பூர் இடையே உயர்மட்ட சாலை அமைக்கவும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனால் 7,54,000 வேலை நாட்கள் நேரடியாகவும் 9,80,000 வேலை நாட்கள் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பை உருவாக்கி தரும் என்றும் அமைச்சர் கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் கான்பூர் காப்ரா இடையே 117 கிலோமீட்டர் நீள 4 மற்றும் 6 வழி சாலை அமைக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் மேலும் கூறினார். 7,145 கோடி ரூபாய் செலவில் இத்திட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதனால் கான்பூர் காப்ரா ஆகிய இடங்களுக்கு சாகர், போபால் மற்றும் மத்திய பிரதேசத்தில் உள்ள இடங்களுக்கும் நெடுஞ்சாலை இணைப்பு கிடைக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். இத்திட்டத்தின் மூலம் 1,20,00,000 வேலை நாட்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கிடைக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நாட்டின் பிறப்பு இறப்பு விகிதங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்த பரிந்துரைகளை விரைந்து அளிக்குமாறு இதற்கென அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியிருக்கிறார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற உயர்மட்ட குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிறப்பு இறப்பு விகிதங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் தொடர்பான முதல்கட்ட தகவல்கள் மற்றும் மாநில அரசு நிர்வாக அமைப்புகள் தரும் தகவல்களையும் சேர்த்து உரிய பரிந்துரைகளை அரசுக்கு அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்களுடன் இதுகுறித்து ஆலோசித்து கருத்துக்களை கேட்டு பெற வேண்டும் என்றும் அவர் கூறினார். தகவல்களை சேகரிப்பதற்கான வினா படிவம் தயார் நிலையில் இருப்பதாக உயர்மட்ட குழுவினர் தெரிவித்தனர். இப்படிவத்தில் கேட்கப்பட்டுள்ள விவரங்களை மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் இருந்து பெற இருப்பதாகவும் கூறப்பட்டது. உயர்மட்ட குழுவின் செயல் திட்டத்தை பாராட்டிய திரு அமித்

0: அமித்ஷா இக்குழுவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருமாறு உள்துறை செயலருக்கு உத்தரவிட்டார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார். இது தொடர்பாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளில் அவர் ஈடுபட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், முதலீடுகளை ஊக்குவித்தல், தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஆகிய முக்கிய விஷயங்கள் குறித்து பிரான்ஸ் நாட்டு தலைவர்களுடன் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தவிருக்கிறார். அந்நாட்டின் நிதியமைச்சர் திரு ரொலான் லெஸ்கியூருடன் அவர் முக்கிய பேச்சுக்கள் நடத்தவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு பொருளாதார மற்றும் நிதி தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் பல்வேறு துறைகளில் முக்கிய முடிவுகளை எடுப்பது குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. முன்னணி நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக நேரடி பேச்சுவார்த்தைகளையும் திருமதி நிர்மலா சீதாராமன் மேற்கொள்ளவிருக்கிறார். இந்தியாவின் வலுவான பொருளாதார கட்டமைப்பு, பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்தும் அமைச்சர் எடுத்துரைக்கவிருக்கிறார். மலேசியாவின் இந்திய தூதராக திரு சோம்நாத் கோஷ் மத்திய அரசு நியமித்துள்ளது. 1997 இந்திய வெளியுறவு பணியில் சேர்ந்த திரு கோஷ் சிகாகோவில் துணை தூதராக பணியாற்றி வருகிறார். திரு சோம்நாத் கோஷ் விரைவில் தமது புதிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வார் என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாகிஸ்தானில் உள்ள ISIS தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய குழுக்களின் மீது தாங்கள் வான்வழி தாக்குதல் நடத்தியதாக ஆப்கானிஸ்தான் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தானில் உள்ள பலுச்சிஸ்தான், கைபர் பக்துன்வா மாகாணங்களில் பதுங்கியிருந்த தீவிரவாத குழுக்கள் மீது நேற்றிரவு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ISIS அமைப்புக்கும் அதன் ஆதரவு குழுக்களுக்கும் அதிக அளவில் உயிர்ச்சேதமும் பொருட்சேதமும் ஏற்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலின் போது பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சில தினங்களுக்கு முன்பு ஆப்கானிஸ்தானில் உள்ள 3 மாகாணங்களில் பாகிஸ்தான் படையினர் நடத்திய வான்வழி தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 36 அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தனர். 163 பேர் காயமடைந்தனர். இதற்கு பதில் தாக்குதலாக ஆப்கானிஸ்தான் நேற்றிரவு ISIS ஆதரவு குழுக்கள் மீது தாக்குதலை நடத்தியதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் முறைகேடான நடவடிக்கைகளை ஐநா அமைப்பும் சர்வதேச சமுதாயமும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்றும் ஆப்கானிஸ்தான் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியிருக்கிறது. இதனையடுத்து ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் உடனடியாக பிணை கைதிகளை விடுவித்து அமைதியை நிலைநாட்ட முன்வர வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். இந்நிலையில் காபூலில் உள்ள பாகிஸ்தான் தூதரை அழைத்து அந்நாடு நடத்திய தாக்குதலுக்கு ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்கள் நாட்டு சிறைகளில் உள்ள சிவில் கைதிகள் மற்றும் மீனவர்கள் குறித்த பட்டியலை தூதரகங்கள் வாயிலாக பகிர்ந்து கொண்டுள்ளன. கடந்த 2008 மேற்கொள்ளப்பட்ட தூதரக உடன்படிக்கையின்படி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முதல் தேதி மற்றும் ஜூலை முதல் தேதி இந்த பட்டியலை இரு நாடுகளும் பகிர்ந்து வருகின்றன. பாகிஸ்தானைச் சேர்ந்த 386 சிவில் கைதிகளும் 53 மீனவர்களும் தங்கள் வசம் இருப்பதாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் வெளியிட்டுள்ள பட்டியலில் 52 இந்திய சிவில் கைதிகளும் 198 மீனவர்களும் தங்கள் வசம் உள்ளதாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் சிறைகளில் உள்ள இந்தியர்களையும் மீனவர்களையும் படகுகளையும் காணாமல் போன இந்திய பாதுகாப்பு வீரர்களையும் விரைந்து விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அந்நாட்டை இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. திரிபுராவில் போக்குவரத்து கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு மத்திய அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக திரிபுரா முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சாஹா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரியை சந்தித்து பேசிய போது அவர் இதை தெரிவித்தார். திரிபுராவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப்பணிகள் குறித்து மத்திய அமைச்சரிடம் அவர் ஆலோசனை நடத்தினார். திட்டப்பணிகளை விரைந்து மேற்கொள்ள உதவிடுமாறும் அவர் கேட்டுக் கொண்டாா்.

0: அமர்நாத் யாத்திரைக்கு செல்லும் முதல் குழுவினர் இன்று ஜம்முவில் உள்ள பகவதி நகர் முகாமுக்கு வந்து சேர்ந்தனர். அமர்நாத் யாத்திரைக்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் பாதுகாப்பும் யாத்ரீகர்கள் தங்குவதற்கான வசதியும் செய்து தரப்பட்டுள்ளதாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார். 57 நாள் அமர்நாத் யாத்திரை நாளை மறுநாள் பஹல்காம் மற்றும் பால்தால் வழியே மிகுந்த பாதுகாப்புடன் தொடங்க உள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெறுகிறது. இப்போட்டி இரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் அபிநந்தன் பரிவாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்தை பிடித்துள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டி தாய்லாந்தில் இன்று தொடங்கியது. இந்தியா ஏ இங்கிலாந்து ஏ அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று டவுன்டனில் நடைபெறுகிறது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப்பதக்கம் வென்றார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லியில் 8 கிலோமீட்டர் நீள சுரங்கப்பாதை திட்டம் உள்ளிட்ட பல நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார். மலேசியாவின் இந்திய தூதராக திரு சோம்நாத் கோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள ISIS தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய குழுக்களின் மீது ஆப்கானிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்றிரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி தொடர்வது அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் 1 குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 15,619 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,896 ரூபாய்க்கும் மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 13,811 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,996 ரூபாய்க்கும் ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 15,846 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,539 ரூபாய்க்கும் மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 13,611 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,559 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கம் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 15,842 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,919 ரூபாய்க்கும் மஞ்சள் தனிக்கிழங்கு ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கம் அதிகபட்சமாக 13,759 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,122 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்து அறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். இனி சத்தியமங்கலம் பூ மார்க்கெட் விலை நிலவரம். இது 1 கிலோவுக்கானது. மல்லிகை அதிகபட்சமாக 520 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 400 ரூபாய்க்கும் முல்லை அதிகபட்சமாக 260 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 220 ரூபாய்க்கும் காக்கடா அதிகபட்சமாக 350 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 310 ரூபாய்க்கும் செண்டு அதிகபட்சமாக 110 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10 ரூபாய்க்கும் கோழிக்கொண்டை அதிகபட்சமாக 90 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10 ரூபாய்க்கும் ஜாதி முல்லை அதிகபட்சமாக 600 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 500 ரூபாய்க்கும் கனகாம்பரம் அதிகபட்சமாக 560 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 500 ரூபாய்க்கும் அரளி 1 கிலோ 120 ரூபாய்க்கும் துளசி 60 ரூபாய்க்கும் செவ்வந்தி 360 ரூபாய்க்கும் சத்தியமங்கலம் பூ மார்க்கெட் விலை நிலவரம் 1 படிக்கானது. அதாவது மல்லிகை 1 படி 130 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 100 ரூபாய்க்கும் முல்லை 70 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 54 ரூபாய்க்கும் காக்கடா 70 ரூபாய்க்கு அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சம் 62 ரூபாய்க்கும் ஜாதி முல்லை அதிகபட்சமாக

20 ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் 100 ரூபாய்க்கும். சத்தியமங்கலம் 60, நிலக்கோட்டை 70, சேலம் 60. இது பூ மார்க்கெட் விலை நிலவரம். வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மழையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் முதல் 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 60 முதல் 70% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70 முதல் 80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 8 முதல் 10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 6 முதல் 10 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். அனைத்து பகுதிகளுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரத்தினை பொறுத்து அளிக்க வேண்டும். சமீபத்தில் விதைக்கப்பட்ட அல்லது நடவு செய்யப்பட்ட அனைத்து பயிர்களுக்கும் போதிய வடிகால் வசதி செய்யவும். லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுவதால் நெல் நடவினை தொடரலாம். கடந்த வார மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி இரவையில் மக்காச்சோளத்தினை விதைக்கும் முன் இமிடோக்ளோரோபிட் 70 மில்லி மருந்தினை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்து பின் விதைக்கவும். பெறப்பட்ட மழையினை பயன்படுத்தி 45 முதல் 60 நாட்கள் வயதிலுள்ள நிலக்கடலைக்கு ஹெக்டருக்கு 400 கிலோ ஜிப்சம் இட்டு மண் அணைத்து நீர்ப்பாசனம் செய்யவும். நேயர்கள், இதுவரை கேட்டது அறிவிப்புகள்.

வணக்கம் விவசாய பெருமக்களே, இன்றைய நமது நிகழ்ச்சியில் ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 3 பயிர் மூடாக்கு அங்கக கலை மேலாண்மையின் முக்கிய பங்கு என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. முரளி அர்த்தனாரி அவர்கள். இவர் கடந்த 22 வருடங்களுக்கு மேலாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்து வருகிறார். கலை மேலாண்மை விஞ்ஞானியாக வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கான கலை மேலாண்மை தொழில்நுட்பங்களை 15 மேற்பட்ட பயிர் மற்றும் பயிர் திட்டங்களுக்கு உருவாக்கியுள்ளார். கலை செடிகள் மேலாண்மை சம்பந்தமாக பல வகையான செயல் விளக்க திடல்கள், கள ஆய்வு மற்றும் கைபேசி செயலி போன்றவற்றின் மூலமாக வேளாண் பெருமக்களுக்கு தொழில்நுட்பங்களை பரவச் செய்துள்ளார். 30 மேற்பட்ட உளவியல் சம்பந்தமான பாடத்திட்டங்களை இளங்கலை மாணவர்களுக்கும், 17 மேற்பட்ட பாடங்களை முதுகலை மற்றும் 7 பாடங்களை முனைவர் பட்டப்படிப்பு மாணவர்களுக்கும் பயிற்றுவித்துள்ளார். இவரது சீரிய முயற்சியில் வானூர்தி மூலமாக கலைக்கொல்லிகளை கொண்டு கலை மேலாண்மை செய்யும் தொழில்நுட்பத்தை உளுந்து, மக்காச்சோளம் மற்றும் பச்சை பயிறு போன்ற பயிர்களுக்கு கலை முளைக்கும் முன் மற்றும் கலைச்செடிகள் முளைத்த பின் தெளிப்பது போன்ற நெறிமுறைகளை உருவாக்கியுள்ளார். பார்த்தீனிய செடிகளை

0: கலைகொள்ளிகள் இல்லாமல் சூழலுக்கு உகந்த முறையில் கட்டுப்படுத்துவதற்கான தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளார். மேலும் அங்கக முறையில் கலை நிர்வாகம் தொடர்பான தொழில்நுட்பங்கள் கத்தரி, மக்காச்சோளம், சூரியகாந்தி மற்றும் தினை போன்ற பயிர்களுக்கு உருவாக்கியுள்ளார். ஒருங்கிணைந்த கலை மேலாண்மை உத்திகளானது நெல், மக்காச்சோளம், சோளம், சிறுதானியங்கள், கத்தரி, பருத்தி, ராகி, சூரியகாந்தி, நிலக்கடலை, பச்சை பயிறு, உளுந்து மற்றும் பயிர் செய்யப்படாத நிலங்களில் உள்ள பார்த்தீனியம், அருகு, கோரை மற்றும் பிற கலைச்செடிகளுக்கு உருவாக்கியுள்ளார். இவருடைய ஆராய்ச்சியின் பயனாக இதுவரை 9 காப்புரிமையை இந்திய அரசாங்கத்திடமிருந்து பெற்றுள்ளார். அவற்றுள் ட்ரோன் உதவியுடன் கலை மேலாண்மை, கோரை கிழங்கு சேகரிக்கும் இயந்திரம், கலைக்கொல்லி மருந்து உருளைகள் போன்றவை மிக முக்கியமானதாகும். இவரது சீரிய முன்னெடுப்பாலும் பலவிதமான வேளாண்மை சம்பந்தமான தொழிற்சாலைகளுடன் பொது மற்றும் தனியார் கூட்டாண்மை கருத்தில் பல வகையான ஆராய்ச்சி திட்டங்களை மேற்கொண்டுள்ளார். இதன் பயனாக இதுவரை சுமார் 2 கோடிக்கும் அதிகமான பண உதவி கிடைக்கப்பெற்று ஆராய்ச்சி முடிவுகள் வேளாண் பெருமக்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதன் பயனாக பல மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, ஆய்வக உதவி போன்றவற்றிற்கு உதவி செய்யப்பட்டுள்ளது. இவருடைய தலைமையில் பார்த்தீனியம் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒவ்வொரு வருடமும் நடைபெற்று வருகிறது. இதன் பயனாக இதுவரை 10,000-க்கும் அதிகமான பயனாளர்களான மாணவர்கள், ஊழியர்கள் மற்றும் விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர். இந்தியாவிலுள்ள பல அறிவியல் கழகங்களில் பல பதவிகளை வகித்து அந்தந்த கழகங்களின் கொள்கைகளின்படி பணியாற்றியுள்ளார். தற்போது மத்திய பிரதேசம் ஜபல்பூரில் இந்திய கலை அறிவியல் கழகத்தின் துணைத் தலைவராக பணியாற்றுகிறார். தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, சென்னை மற்றும் தூத்துக்குடி போன்ற பன்னாட்டு விமான நிலையங்களில் கலைச்செடிகளை கட்டுப்படுத்தும் ஆலோசகராக பணியாற்றியுள்ளார். இவரின் முயற்சியில் இதுவரை 15 வேளாண்மை சார்ந்த புத்தகங்களும், 169-க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளும், 20-க்கும் மேற்பட்ட கையேடுகளும் வெளியிடப்பட்டுள்ளன. இவர் ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பிப்பதற்காக சீனா, வியட்நாம், மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, இத்தாலி, செக் குடியரசு, பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு பயணித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியை கேட்போமா?
1: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களுக்கு பணிவான வணக்கங்கள். நான் இன்னைக்கு வகுப்பிலே பயிர் மூடாக்கு பற்றி ஒரு விளக்கத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பயிர் மூடாக்கு என்பது ஆங்கிலத்தில் மல்ச்சிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பயிர் மூடாக்கு வேளாண்மையில், அது முக்கியமாக அங்கக வேளாண்மையில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஏன்னா அங்கக வேளாண்மையில் நான் போன வகுப்பில் சொன்ன மாதிரி மிகப்பெரிய சவால்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கலை மேலாண்மை தான். ஏன்னா இந்த கலை மேலாண்மை எதனால் அவ்வளோ ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னா பயிர் மகசூலை பாதிக்குது. அதை பற்றியான விளக்கம் சொன்னேன். கிட்டத்தட்ட 90% வரைக்கும் பயிர் மகசூலை பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நான் கூறினேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா உரம் போட்டு பண்ணக்கூடிய விவசாயத்தில் காட்டிலும் இந்த அங்கக விவசாயத்தில் வந்து நிறைய கலை செடிகளோட தாக்கம் அதிகமாக இருக்கும். ஏன்னா நாம் வந்து அங்கக வேளாண்மையில் பயிர்கள் நல்லா வளரும் அப்படின்ட்டு தான் நம்ம வந்து முயற்சி பண்ணுறோம். அதனுடைய விளைவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகளவு கலை செடிகளும் இந்த பிரதான பயிர்களோடு சேர்ந்து வயலில் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா விவசாயிகளுக்கு எப்பயுமே வந்து ஒரு பெரிய சந்தேகம் என்ன இருக்கும் அப்படின்னா, கலை செடி அப்படின்றத ஒவ்வொரு தடவையும் சில விவசாயிகள் அங்கக முறையில் பண்ணுறாங்க, சில விவசாயிகள் கலை குழிகளை பயன்படுத்தி கலைகளை கட்டுப்படுத்துகிறாங்க, இந்த மாதிரியான கட்டுப்படுத்தக்கூடிய முறைகளை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வரம்ப ஏன் சார் இந்த கலை செடிகள் இன்னமும் நம்மளால் முழுவதுமாக அழிக்க முடியல அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஐயம் அவங்களுடைய மனதுக்குள்ளே இருக்கும். அது கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அந்த ஐயம் இல்லாமல் இருந்தால் விவசாயம் பண்ணக்கூடிய முறைகள் சரியில்லைன்னு அர்த்தம். ஏன்னா அந்த கலை செடிகள் நான் ஏற்கனவே போன வகுப்பில் சொன்ன மாதிரி இது சிறப்பு பண்புகளை கொண்டுள்ளது. நான் ஏற்கனவே விளக்கம் கொடுத்துட்டேன். அதிக விதை உற்பத்தி, உறக்க நிலை. சில விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கரும்பில் நான் சுடுமல்லின்னு ஒரு இது சொன்னேன். அதே மாதிரி நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை கலைகளில் முக்கியமான தாமரை கலை இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 1000 வருஷம் வரைக்கும் உயிரோடு இருக்குங்கிறாங்க அந்த விதைகள். நீங்கள் நினச்சி பாருங்கள், கரும்பில் இருக்க சுடுமலையெல்லாம் கிட்டத்தட்ட 20 வருஷம்

வந்து அதோடைய விதைகளுடைய வீரியம் குறையாமல் இருக்கும்பாங்க. அந்த அளவுக்கு இந்த களை விதைகள் உறக்க நிலையிலையும் அந்த வீரியத்தை இழக்காமையும் இருக்கும். நம்மளுக்கு தெரியும், ஒரு பயிர் ஒரு பருவத்தில் அறுவடை பண்ணக்கூடிய விதைகள் ரெண்டாவது பருவத்துக்கோ மூணாவது பருவத்துக்கோ பயன்படுத்தினோமா அந்த விதைகளுடைய வீரியம் மிகவாக குறைஞ்சி அதோடைய முளைப்பு திறனே குறைஞ்சி போயிடும். ஆனால் இந்த களை விதைகள் அந்த அளவுக்கு வந்து ஒரு வீரியம் மிக்கதாக இருக்கும். அதே மாதிரி இந்த களை விதைகள் எந்த ஒரு கால சூழ்நிலையிலையும் நன்றாக தாங்கி வளரக்கூடிய ஒரு பண்பு உள்ளது. நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம மானாவாரி நிலங்கள்லாம் சரியான நேரத்தில் மழை பெய்யவில்லை என்றால் நம்ம பயிர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாடி இறந்து போயிடும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய களை செடிகள் எல்லாமே அது வாழ்கிறதுக்கு தேவையான நீரை உறிஞ்சுவதற்கு அதோடைய வேர்களை 4 மீட்டர் வரைக்கும் கொண்டு போய் உள்ளே அனுப்பி அங்கே எங்கே தண்ணி இருக்கோ அங்கே அந்த ஈரத்தை உறிஞ்சக்கூடிய பண்பு உள்ளது. மானாவாரி நிலங்களில் ஆடு தின்னா பாலைன்னு ஒரு களைச்செடி இருக்குது. அந்த களைச்செடி அவ்வளோ ஒரு தண்ணி கீழே உள்ளுக்குள்ளே, அதே மாதிரி நம்ம பாதாள சொல்லின்னு கோயம்புத்தூர் ஏரியாவில் சொல்லுவோம், சுண்ட கத்திரிக்காய் வகையை சார்ந்த ஒரு களைச்செடி, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 3 மீட்டர் 4 மீட்டர் அளவுக்கு வேர்களை உள்செலுத்தி அதிலிருந்து நீரை உறிஞ்சக்கூடிய பண்பு உள்ளது. இந்த மாதிரியான, அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக பரவக்கூடிய தன்மைகளும் உள்ளது இந்த களைச்செடிகளுக்கு. நிறைய ஏஜென்ட்ஸ் அதுக்காக வேலை செய்து, முக்கியமாக பார்த்தீங்கன்னா காற்று. பார்த்தீங்க 1970-74 வாக்கில் அயல்நாட்டிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்தது. வந்து ஒரு 10-15 வருஷத்தில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பரவிடுச்சு அப்படின்னா யாரும் எடுத்துகிட்டு போய் விடலை. அது முக்கியமாக காரணம் வந்து அது காற்றுல விதைகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக பரவுனதோட விளைவு தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய கருவேல மரம், ஒரு காலத்தில் நம்ம தென் தமிழ்நாட்டில் தான் அதை வந்து வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எல்லா நீர்நிலைகளையும் ஆக்கிரமித்து அது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய களை தாவரமாக மாறுனுச்சுன்னா அது காரணம் என்னென்னா, அது நீர்நிலைகள் மூலயமாக அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக பரவிடுது. இந்த மாதிரி நீர் மூலயமாகவும் காற்று மூலயமாகவும் மிஷின் மூலயமாகவும் கால்நடைகள் மூலயமாகவும் மனிதர்கள் மூலயமாகவும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஏஜென்ட்டும் அதுக்கு பயன்படுத்துறதுனால களை விதைகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக பயணம் செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எப்பயுமே என்ன சொல்லுவோன்னா, ஒரு ஆராய்ச்சி விஞ்ஞானிகள் களை விஞ்ஞானிகள் எல்லாமே என்னென்னா, முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய களை விதைகளை கவனிக்கணும்னு சொல்லுவோம் நாங்கள். மண் வந்து களை விதைகளின் வங்கின்னு நம்ம சொல்லுவோம். எப்படி நம்ம பேங்க்கில் போய் நம்ம பணம் போடுறோம் பணம் எடுக்கிறோம் அந்த இது நடக்கிற மாதிரி, ஒரு சீசனில் மண்ணில் ஃபுல்லாக களை விதைகளை கொட்டும் டெபாசிட் பண்ணோம், அதுக்கப்புறம் அடுத்த பருவத்தில் அதில் இருக்கக்கூடிய நம்ம எப்படி இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறோமோ அந்த மாதிரி அதில் கொட்டின விதைகளில் ஒரு பாதி விதைகள் அடுத்த பருவத்தில் வந்து முளைக்கும். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, இந்த வீட் சீட் பேங்க், மண்ணில் இருக்கக்கூடிய களை விதைகளின் வங்கியை நம்ம கவனிக்கணும், அதை எந்த முறையிலாவது நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்றது தான் எங்களுக்கு ஒரு முக்கியமாக ஒரு நோக்கமாக இருக்கும். அது முக்கியமாக இந்த அங்கக வேளாண்மையில் இந்த களை விதைகளின் தாக்கம் வந்து அதிகமாக நம்ம மண்ணில் சேகரிச்சுக்கிட்டே வரும், அதை வந்து நம்ம முக்கியமாக கவனிக்கணும். இந்த மாதிரியான சிறப்பு பண்புகள் இருக்கிறதுனால களை வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. களையை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அதோடைய தோற்றத்தை வச்சு நாங்கள் வந்து ஒரு 3 வகையாக பிரிப்போம். ஒன்று புல் வகை களைகள், கோரை வகை களைகள், அகன்ற இலைக்கிளைகள். பொதுவாக இந்த புல்வகை கிளைகள்லாம் வந்து கிட்டத்தட்ட 1 வருடம் வாழக்கூடிய களைச்செடிகளாக இருக்கும் பொதுவாக எல்லா புல்வகை கிளைகளும். கோரை வகை கிளைகள்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரனியல் நேச்சராக இருக்கும், சில நேரங்களில் வந்து 1 வருடமோ 2 வருடமோ இருக்கும். அகன்ற இலை கிளைகளும் அதுக்கு ஒவ்வொரு செடிக்கு தகுந்த வயதுகளில் இருக்கும். இதில் எந்தெந்த களைச்செடிகள்லாம் அதோடைய பிளான்ட் பார்ட்ஸ், அதோடைய உடம்பு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து இப்போ கோரை வகை கிளைகள்லாம் கிழங்கு மூலயமா அதை வந்து பெருக்கத்தை உருவாக்கும். இந்த புல்வகை கிளைகளில் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட தண்டுகளை வச்சு உருவாக்கும். இந்த மாதிரி பிளான்ட் பாட்ஸை வச்சு வளரக்கூடிய களைச்செடிகள் எல்லாமே பெரிய அளவுக்கு வயலில் தாக்கத்தை உருவாக்கும். அதனால தான் இதுக்கு நான் இந்த ஒரு வகைப்பாடு சொன்னேன்னா, புல்வகை கிளைகளிலையும் கோரை வகை கிளைகளிலையும் இருக்கக்கூடிய என்ன வகையான களைகள் நம்ம வயலில் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான நம்ம ஒரு தொடர் முயற்சிகளை எடுத்தால் தான் நம்மளுடைய பயிர் உற்பத்தியை அதிக அளவுக்கு பெருக்க முடியும் என்பது முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி வந்து களைகளை பற்றி பேசணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. விவசாயிகளுக்கு உங்களுக்கு நிறையா சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இந்த வகுப்பில் உங்களுக்கு களைச்செடி அது எப்படிலாம் வந்து சிறப்பு பண்புகள் இருக்குது, ஏன் இந்த உலகத்தில் தொடர்ந்து இந்த களைச்செடிகள் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுருக்கணும்.
புரியலனா கூட நீங்கள் நேரில் வரப்போ என்கிட்ட அதை கேள்வியை கேளுங்க. அது எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது, தொடர்ந்து எப்படி உலகத்தில் இந்த கலைச்செடிகள் இருக்கிறது.

0: அப்படின்றத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பண்புகள்னால தான் இந்த களைச்செடிகள் அதிகமாக இருக்குது. அங்கக விவசாயத்தில் இந்த களைச்செடிகளின் எண்ணிக்கை பொதுவாகவே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இது எப்படி கரெக்டான முறையில் மேலாண்மை பண்ணி அதை வந்து நம்ம செயல்படுத்தினாமல் தான் நம்ம அங்கக விவசாயத்தில் பயிர் உற்பத்தியை அதிகப்படுத்த முடியும். அங்கக விவசாயத்தில் பார்த்திங்கன்னா, நான் போன வகுப்பிலே கூறின மாதிரி நிறைய முறைகள் இருக்குது. அந்த முறைகள் எல்லாமே பயன்படுத்தி நம்ம வந்து களையை கட்டுப்படுத்தலாம். இன்றைய வகுப்பில் முக்கியமாக நான் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, பயிர் மூடாக்கு. மூடாக்கு என்ற ஒரு யுக்தியை பயன்படுத்தி களைகளை கட்டுப்படுத்துறது எப்படிங்கிறது விஷயங்கள் தான் இந்த வகுப்பில் நம்ம சொல்ல போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த மூடாக்குங்கிற, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா மல்ச்சிங் அப்படின்றது வந்து இரண்டு வகைப்படுத்தலாம். ஒன்று அங்கக மூடாக்கு, இன்னொன்று இன்ஆர்கானிக் மூடாக்குங்கிறது சொல்கிற மாதிரி இன்ஆர்கானிக் மல்ச்சிங் ஆர் ஆர்கானிக் மல்ச்சிங் அப்படின்றது சொல்லலாம். இப்போ பொதுவாக அங்கக மூடாக்கு முறையில் அதில் வந்து நிறைய பொருட்களை வந்து பயன்படுத்தி நம்ம மூடாக்கு பண்ணுறோம். ஏன் சார் இந்த மூடாக்கு பண்ணணும், இந்த மூடாக்கு பண்ணுறதுனால என்ன ஒரு பயன் வரப்போகுது அப்படின்னா, களைகள் மட்டும் இல்லை சில பல விஷயங்களும் இதனால் நம்மளுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். பொதுவாக பார்த்தீங்கன்னா, மூடாக்கு என்பது இரண்டு பிரதான பயிர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடங்கள். ஏன்னா நம்மளுக்கு தெரியும், விவசாயிகள் பெருமக்களுக்கு தெரியும், ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு இடைவெளி விஞ்ஞானிகள் பரிந்துரை செஞ்சுருக்காங்க. அதை பொறுத்து தான் நம்ம ஒவ்வொரு பயிருக்கும் உண்டான இடைவெளியை பண்ணிகிட்ருக்கோம். உதாரணத்துக்கு பருத்தி எடுத்துக்கிட்டோமா, நம்ம வந்து ஒரு 3 அடி கேப் விடுறோம். மக்காச்சோளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1.5 அடி கேப் விடுறோம். இந்த மாதிரியான இடங்கள் இருக்கிறதுனால அந்த இடைவெளியில் சூரிய வெளிச்சமும் நீரும் காற்றும் நல்லா கிடைக்கிறதுனால இந்த மண்ணில் இருக்கக்கூடிய களைச்செடிகள் வெகு விரைவாக பயிர்களுக்கு முன்னாடி அது விரைவாக முளைத்து அந்த பயிர்களை தாக்கக்கூடிய நிலைக்கு வந்து விடுகிறது. ஸோ அதை கட்டுப்படுத்தணும்னா இந்த ரெண்டு இடைவெளிக்கு நடுவில் நாம் பொருட்களை பயன்படுத்தி அதை வந்து மூடாக்க பண்ணணும். அது என்ன சார், என்ன பொருட்களை பயன்படுத்தணும் அப்படின்னா, நிறைய பொருட்களை, அதாவது எந்த ஒரு தாவர கழிவுகள் நம்ம பண்ணையில் இருந்தாலும் அந்த கழிவுகளை, முக்கியமான வைக்கோல், இந்த மரத்துகள்கள், களை தாவரங்களையே எடுத்து களைகளுக்கு மூடாக்கு மாதிரி போடுறது, இந்த மாதிரியான வேலைகளை நம்ம வந்து இந்த இரண்டு பயிர்களுக்கு நடுவில் நம்ம ஈஸியாக போடலாம். அப்படி போடுறதுனால என்ன சார் நன்மை அப்படின்னீங்கன்னா, நம்ம வந்து பயிரை மூடிடுறதுனால அது என்ன ஆகுதுன்னா, சூரிய வெளிச்சம் கீழே மண்ணுக்கு போகிறதில்ல. அதனால என்னன்னா, மண்ணில் இருக்கக்கூடிய நீர் ஆவியாவதை தடுக்கிறோம் ஒன்று. ரெண்டாவது, சூரிய வெளிச்சம் மண்ணுக்கு போகாததுனால களைகளுக்கு, களை முளைப்பதற்கு தேவையான இடுபொருட்கள் கிடைக்காது. அதனால் களை செடிகள் முளைப்பு திறன் குறையிறது. இந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு பக்கம் நீர் ஆவியாவதை தடுத்து நீர் வந்து பயிர்களுக்கு கிடைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். இரண்டாவது விஷயம் வந்து களை முளைக்காமல் தடுக்கிறோம். மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா, மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் ஆகட்டும், மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய பூச்சி இனங்கள் ஆகட்டும், அந்த நல்ல ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதுனால, மூடாக்கு போட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்னால அதோட வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். இதில் விவசாயிகள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பொதுவாக பயிர்களுக்கு நடுவில் மூடாக்கு போடுறப்ப அந்த நுண்ணுயிர்களும் ப்ளஸ் இந்த மூடாக்குகளும் டீகம்போஸ்ட் ஆகிறப்ப சில நேரங்கள் பயிர்களுக்கு உண்டான சத்து கிடைக்கிறது கொஞ்சம் தடைபடும். கண்டிப்பான முறையில், ஏன்னா இந்த பயிர் மூடாக்கு பயன்படுத்துறதுனால அதில் வரக்கூடிய சத்துக்கள் கண்டிப்பாக பயிர்களுக்கு போவோம். ஆனால் அந்த டீகம்போஸ் ஆகிற வரைக்கும் உண்டான காலகட்டங்களில் அந்த பயிருக்கு கிடைக்கக்கூடிய சத்து வந்து கொஞ்சம் தடைபடும். தடைபடாமல் இருக்கிறதுக்கு அந்த காலகட்டங்களை கரெக்டான விதத்தில் அறிஞ்சு அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த நேரத்தில் பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை ஏதோ ஒரு மூலமாக, உதாரணத்துக்கு அங்கக விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் பஞ்சகாவியோ தெளித்தோ, இல்லை மீன் அமினோ அமிலம் தெளித்தோ, இல்லை முட்டை அமினோ அமிலம் தெளித்தோ பயிர்களுக்கு உண்டான சத்துக்களை நம்ம கொடுத்துட்டு வந்தோமே ஆனால், இந்த பயிர் மூடாக்குக்கு நடுவில் ஃபுல்லாக டீகம்போஸ் ஆனதுக்கப்புறம், கூழானதுக்கப்புறம் அந்த சத்தும் அடிஷ்னலாக அந்த பயிர்களுக்கு கிடைத்து பயிரோட வளர்ச்சி இன்னும் அதிகமாக வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆர்கானிக் மல்ச்சஸ், வைக்கோல் கொண்டோ, இல்லை பயிர் கழிவுகளை கொண்டோ, இல்லை களை செடிகளோட கழிவுகளை கொண்டோ, இந்த மாதிரி எது நம்ம வயலில் பண்ணையில் கிடைக்குதோ அந்த பொருட்களை கொண்டு நம்ம வந்து மண்ணை மூடி இருக்கிறதுனால களைகளோட தாக்கத்தை வெகு வெகு சுலபமாக நம்ம வந்து மேலாண்மை பண்ணலாம்.
1: ஆகாசவாணி FM 103 வலம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 3 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதில் பயிர் மூடாக்கு, அங்கக களை

0: மேலாண்மையின் முக்கிய பங்கு என்ற தலைப்பில் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. முரளி அர்த்தனாரி அவர்கள்.
1: அது மட்டும் இல்லாமல் ஆர்கானிக்கில் பயோடிகிரேடபிள் பாலித்தீன் ஷீட்டுங்களும் நம்மளுக்கு கிடைக்குது. அந்த ஷீட்டுகளையும் பயன்படுத்தி நடுவுக்கு நடுவில் போட்டுடலாம். பட் இந்த பாலித்தீன் ஷீட்டை கரெக்டான அந்த பயிர் அறுவடை பண்ண உடனேயே அதை நம்ம வந்து எடுத்துட்டோமா கலை மேலாண்மையும் அதில் ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி பாலித்தீன் ஷீட் போடுறதுனால என்ன இன்னொரு பெரிய நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணோட வெப்பம் சிறிதளவு அதிகமாகும். அதனால் தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் ஏதாவது இருந்தாலும் அதை வந்து வெகுவாக குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த பாலித்தீன் ஷீட் மல்ச்சிங்கில் இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று வந்து லைவ் மல்ச்சிங், அதாவது உயிர் மூடாக்கு அப்படின்ற ஒரு தொழில்நுட்பத்தையும் நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஒன்றும் இல்லை, நம்ம ஊடு பயிர் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரியான முறைகளில் நவதானியங்கள் சேர்ந்த தாவரங்களை, உதாரணத்துக்கு நவதானியம்னா உங்களுக்கு தெரியும் 9 தாவரங்கள் அடங்கிய தொகுப்பு, அதில் தானிய பயிர்கள், பயிர் வகை பயிர்கள், எண்ணெய் வித்து பயிர்களை சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 3-6 தானியங்களை 2 பயிர்களுக்கு நடுவில் நம்ம விதைக்க வச்சு அது வளர, ஏன்னா அதில் வந்து 3 கலவையான தாவரங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு தானிய பயிர், பயிர் வகை பயிர், எண்ணெய் வித்து பயிர், 3 பயிருமே அதோடைய தோற்றத்திலையும் மாறுபட்டு இருக்கும். அதோடைய வேர்பிடிப்பு திறன், மண்ணுக்கு கீழே வேர்பிடிப்பு திறனும் ஹைட்டில் இருக்கும். தானிய பயிர்கள்லாம் மேல் மட்டத்தில் இருக்கும், பயிர் வகை பயிர்களும் எண்ணெய் வித்து பயிர்களும் கொஞ்சம் ஆழமாக போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். அதனால் மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் லேயரில் இருக்கக்கூடிய சத்துக்களை அதை வந்து உறிஞ்சி அதோடைய உடல் பாகத்தில் வைத்திருக்கும். இந்த நவதானியம் செடிகளை வந்து ஒரு 30-35 திரும்ப கட் பண்ணி அந்த பயிர்களுக்கு நடுவுலேயே மூடாக்கா போடுறதுனால நம்ம பயிர் மூடாக்கா பயன்படுத்தலாம். அதனால தான் இதை வந்து லைவ் மல்ச்சிங்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், தமிழில் வந்து உயிர் மூடாக்கு அப்படின்னு சொல்லுவோம். என்ன சத்து இந்த செடிகள் மண்ணிலிருந்து எடுத்துச்சோ அந்த மண்ணுக்கே திரும்ப கொடுக்கும். ஒன்று, ரெண்டாவது விஷயம், இந்த செடி வளர்ற வரைக்கும் அந்த செடியில் இடைவெளியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கலை தாவரங்களும் வளராமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சிறப்பு பண்புகள் இந்த உயிர் மூடாக்குகள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த உயிர் மூடாக்குகள் மிக நேர்த்தியாக நம்ம பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் நம்ம அதிகமாக வளர விட்டுட்டோமா இது பயிருக்கூட போட்டி போடுற கண்டிஷனுக்கு வந்துடும். அந்த மாதிரி போட்டி போடாமல் ஒரு சூழ்நிலையிலையும் இந்த தாவரங்களை வந்து நம்ம வளர்க்க வேண்டும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் இடைவெளி உள்ள பயிர்களில் இது ஒன்று, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது வந்து மல்ச்சிங் பயன்படுத்தி களை விதைகளை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இது வந்து அதிக அளவு மண்ணுக்கு சத்தும் ஆர்கானிக் கார்பன் சொல்லக்கூடிய ஓசி லெவலும் அதிகமாகும். ஏன்னா எந்த ஒரு அங்கக வேளாண்மையிலையும் மண் வளத்தை பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா மண் வளம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலங்களில் கண்டிப்பாக களைகளின் தாக்கமும் அதிகமாக இருக்கும். ஏன்னா களைச்செடி வளர்றதுக்கு உண்டான நல்ல ஒரு சூழ்நிலைகள் மண் வளம் அதிகமாக உள்ள செடிகளில் கண்டிப்பாக இருக்கும். எனவே அந்த மண் வளம் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவில் அந்த அங்கக வேளாண்மையோட பயிர்களின் வளர்ச்சியும் மிக அதிகமாக இருக்கும். எனவே இந்த லைவ் மல்ச்சிங் மூலியமாக வளரக்கூடிய செடிகளை இந்த 2 பயிர்களுக்கு நடுவில் நம்ம வளர்க்கறதுனால களைகளின் தாக்கத்தை வந்து வெகு விரைவாக குறைக்கலாம். ஸோ இந்த மாதிரி மூடாக்கு போட்டு செய்யக்கூடிய களை மேலாண்மை மிக ஒரு எளிதான விஷயமும் கூட. அதே நேரத்தில் வயல்களில் நம்ம என்னென்ன கழிவுகள் இருக்கிறதோ அந்த கழிவுகளை கொண்டு மண்ணை ஈஸியாக மேலே மூட வைத்து சூரிய ஒளிச்சம் உள்ளே போகாத அளவுக்கு செய்வதனால இந்த களை விதைகள் வெகுவாக குறையுதுங்கிறத ஒரு ஆராய்ச்சி நாங்கள் பார்த்துருக்கோம். அது இப்போ ரீசண்டாக நிறைய ஆர்கானிக் மல்ச்சஸ் பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு நான் வைக்கோல் மட்டும் சொன்னேன், நெல் வைக்கோல் மட்டும் இல்லை, மா இலை பயன்படுத்தலாம், யூக்கலிப்டஸ் இலையை பயன்படுத்தலாம். எங்கே அதிகமான பொருட்கள் கிடைக்குதோ, எந்த பொருட்கள் கிடைச்சாலும் சரி அதை வந்து நம்ம மண்ணுக்கு, ஏன்னா நம்ம முன்னோர்கள் செஞ்ச விவசாயமே மேக்சிமம் நம்ம சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி, இந்த பசுமை புரட்சி வர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய விவசாய முறையே முழுக்க முழுக்க இலை தலைகளை கொண்டு தான் நம்ம முன்னோர்கள் விவசாயம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நடக்கக்கூடிய விவசாயத்திலையும் நம்ம இந்த இலைத்தலை எது எதுலாம் அதிகமான முறையில் கிடைக்குதோ அந்த இலைத்தலைகளில் பயிர்களுக்கு நடுவே இட்டு அந்த பயிர்களுக்கு உண்டான வளர்ச்சியும் அதிகப்படுத்துவது மட்டும் இல்லாமல்

0: இந்த கலைகளினோட தாக்கத்தையும் நம்ம கட்டுப்படுத்தலாம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நாங்கள் நிறைய இந்த மாதிரி மூடாக்கு பற்றிய ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உழவர் சந்தை வேஸ்ட் இருக்கு இல்லையா, காய்கறி வேஸ்ட், அதை பயன்படுத்தியிருக்கிறோம். மா இலையை பயன்படுத்தியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கடுகோட பவுடர், கடுகு பவுடர் பயன்படுத்தியிருக்கோம். மக்காச்சோளம் மாவோட இது பயன்படுத்தியிருக்கோம். அயல் நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மக்காச்சோள விதையில் இருக்கக்கூடிய அந்த குளூட்டன் எடுத்து அந்த குளூட்டனை மண்ணில் போடுறதுனால மண்ணில் இருக்கக்கூடிய நீரை உறிஞ்சி கலை விதைகளுக்கு நீர் கிடைக்காமல் பண்ணக்கூடிய ஒரு யுக்தியை அயல் நாடுகளில் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாமே அங்கக வேளாண்மையில் பயன்படுத்தக்கூடிய முடியும். அந்த வகையில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா கத்திரி வயலில் மக்காச்சோள மாவை நடுவில் இட்டு கலை முளைப்பு திறனை குறைச்சிருக்கோம். நெல் வயலில் உமி இருக்கு இல்லையா, தவிடை 2 டன்னு பரப்புறதுனால கலை மேலாண்மை குறையுது. ஸோ இந்த மாதிரியான நிறைய பொருட்களை கொண்டு ஆராய்ச்சிகள் செஞ்சுருக்கோம். இதை ஏன் விவசாயிகளுக்கு இன்னும் ஆணித்தரமாக நாங்கள் சொல்கிறது இல்லை அப்படின்னா, இது எல்லாமே வந்து நிறைய பணம் இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால இது எந்தெந்த வகையில் விவசாயிகள் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, அவங்க இதை செலவு ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து கலைக்கொல்லி பயன்படுத்தாமல் கலைகளை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தயாராக உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பயிருக்கும் அங்கக முறையில் மூடாக்குங்கிற ஒரு தத்துவத்தை பயன்படுத்தி கலைகளை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான யுக்திகளை நாங்கள் வந்து கண்டறிஞ்சு வச்சுருக்கோம். இந்த மாதிரி கலை மேலாண்மைங்கிறதுல மூடாக்கை பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம் முக்கியமான ஒரு தொழில்நுட்பம். அதே மாதிரி ஒரு பயிர் செஞ்சு அடுத்த பயிர் போகிறப்ப, உதாரணத்துக்கு ஒரு விவசாயி நெல் போடுறாரு இல்லை மக்காச்சோளம் போடுறாரு, அடுத்தது பயிர் வகை பயிர் போடுறாரு அடுத்த பருவத்தில் அப்படின்னா, இந்த மக்காச்சோளம் அறுவடை பண்ணதுக்கப்புறம் அதை மாட்டு தீவனங்களுக்கு பயன்படுத்தினதுக்கு பிரகாரம் வேஸ்ட்டாக போகிறத எடுத்து எருக்குழியில் போடாமல் அந்த மக்காச்சோள தண்டுகளை அடுத்த பயிர் செய்யக்கூடிய பயிர்களுக்கு நடுவில் ஒரு மூடாக்காக போடுங்க. அதுதான் நாங்கள் சொல்கிறோம். மூடாக்கு போடுறதுக்கு நிறைய இயந்திரங்கள் வந்துருச்சு. இப்போ மக்காச்சோளத்தட்டை கட் பண்ணி பயிர்களுக்கு நடுவில் போகிறது, இதனால் மண் வளமத்தையும் பெருக்கிடுறோம், மண்ணில் வளரக்கூடிய கலை செடிகளின் முளைப்பு திறனையும் வெகுவாக நம்ம குறைச்சிடுறோம். அந்த வகையில் இந்த மூடாக்கு முறை ஒரு சிறந்த முறையாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அங்கக கலை வேளாண்மையில் திரும்ப திரும்ப நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, கலை கட்டுப்படுத்துறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயங்களாக இருக்குது. அந்த விஷயங்கள் இந்த மூடாக்கு முறைகள் செய்வதன் மூலமாக கலை மேலாண்மையை குறைக்கிறதும் மட்டும் இல்லாமல் நீர் மேலாண்மையும் வெகு சுலபமாக இதை செய்யலாம் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதனால் எங்கெங்கெல்லாம் வசதி வாய்ப்புகள் இருக்கோ இந்த மூடாக்கு பண்ணக்கூடிய முறைகள், உங்ககிட்ட அதிகமாக கிடைக்கக்கூடிய பயிர் கழிவுகள், பிளாஸ்டிக் மல்ச்சு இல்லைன்னா லைவ் மல்ச்சு நவதானியங்களை கொண்டு செய்யக்கூடிய விஷயங்கள், இதெல்லாமே பண்ணி மூடாக்கு என்ற தொழில்நுட்ப யுத்தி மூலயமா கலையை கட்டுப்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இவ்வளவு நேரம் என்னுடைய உரையை பொறுமையாக கேட்ட அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 3 பயிர் மூடாக்கு அங்கக கலை மேலாண்மையின் முக்கிய பங்கு என்ற தலைப்பில் பாடம் நடத்தினார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. முரளி அர்த்தனாரி அவர்கள்.
2: நிகழ்ச்சி தொகுப்பு எஸ். பாலசுப்பிரமணியன். நிகழ்ச்சி அமைப்பு
1: பொன் ரமேஷ்குமார்.
2: இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: எமது நாளைய ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
3: அண்மையில் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனம் அட்டப்பாடி மேலச்சுட்டாரா வாழ் பழங்குடியின மக்களுக்கு நடத்திய விழிப்புணர்வு முகாமின் வானொலி தொகுப்பு கேட்கலாம்.
1: கேட்டு பயன் பெறுங்கள். வணக்கம் நேயர்களே.

0: டாக்டர் மாதவன், தோல் நோய் சிறப்பு மருத்துவர், தோல் நோய் பிரிவு இணை பேராசிரியர். ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னால் வர தோல் நோய்கள்லாம் அதிகமாகிடுச்சு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ருட்டீனாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸு, யோகா, மெடிடேஷன், மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக பண்ணணும். ஸ்லீப் ஹேபிட்டை கொஞ்சம் மாற்றணும். ஸ்லீப்பை வந்து ரெகுலர் ஸ்லீப்புக்கு ஃபிக்ஸட் டைமில் ஸ்லீப்பு அட்லீஸ்ட் 7 to 8 hours ஸ்லீப் எடுத்துக்கணும். அடுத்து வாட்டர் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கணும். 2 to 3 liters டெய்லி வாட்டர் இன்டேக் எடுக்கணும். ரெயின்போ மாதிரி கலர் இருக்க ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்க சொல்லுவோம். என்னென்ன ரெயின்போவில் கலர்ஸ் இருக்கோ அத்தனை ஃப்ரூட்ஸும் நம்ம சாப்பிட்லாம். எதையும் விட வேண்டியதில்லை. இது வேணாம் அது வேணுன்றது கிடையாது. எல்லா ஃப்ரூட்ஸும் நல்ல ஃப்ரூட்ஸ் தான். எது ஈஸியாக கிடைக்குதோ அதை சாப்பிட்லாம். ஸோ டெய்லி நல்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது, காய்கறி கீரை எடுத்துக்கிறது, ஃபைபர் நார் சத்து உள்ள உணவு எடுத்துக்கிறது, நிறைய தண்ணி குடிக்கிறது, ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப் ஸ்டைலு, நல்லா தூங்கிறது. தூக்கம் இல்லாதனால தான் நிறைய நோய்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் நான் சொன்ன மாதிரி தூக்கம் இல்லாமல் வர்றது நோய் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இன்சோம்னியானால. ஸோ அதுக்கு வந்து 7 to 8 hours நல்லா தூங்கினாலே நிறைய தோல் நோய்களை நம்ம தடுக்கலாம், இல்லை அதிகமாகாமல் பார்த்துக்கலாம்.
1: நேரம் 28 மணி. தொடர்வது செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உற்பத்தி துறையின் வளர்ச்சி சீராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக செய்தி நிறுவனத்தில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்க நிலை காணப்பட்ட போதிலும் இந்தியாவில் உற்பத்தி துறை வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரியின் பதவிக்காலம் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. நியமனங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது. இதன்படி திரு விக்ரம் மிஸ்ரியின் பதவிக்காலம் வரும் 14 தேதியுடன் முடிவடைய உள்ள நிலையில் தற்போது அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் 14 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கான ஊதியம் உள்ளிட்ட நிர்வாக செலவுகளை மத்திய அரசே முழுமையாக ஏற்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். பொருட்களுக்கான செலவினங்களை பொறுத்தவரை 75% மத்திய அரசும் 25% மாநில அரசும் மேற்கொள்வதற்கு ஏதுவாக மாற்றங்களை கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் அக்கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த திட்டத்தினை மகாத்மா காந்தியின் பெயரிலேயே தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். புதிய மனை மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் வணிக வளாக கட்டுமான பணிகளை விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் அமைச்சர் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தினார். தவிக தோழமை கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னை அடுத்த கோவளத்தில் நடைபெற்றது. அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காங்கிரஸ், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்திற்கு பின்னர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் செய்தியாளர்களிடம் பேசினார். கூட்டணிக்கு பெயர் வைப்பது, ஒருங்கிணைப்பு குழு ஏற்படுத்துவது, குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தை உருவாக்குவது போன்ற முடிவுகள் இதில் மேற்கொள்ளப்பட்டதாக திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தமிழகத்தில் சமூக நீதியை காக்க தவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவேக அரசு பொறுப்பேற்ற 50 மாநிலத்தில் 5 ஆணவ படுகொலைகள் நடைபெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து முதலமைச்சர் கருத்து ஏதும் தெரிவிக்காமல் மௌனமாக இருப்பது ஏன் என்றும் திமுக அந்த அறிக்கையில் வினவியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். இன்று குடியாத்தத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைக்காக வலி நிவாரணி மாத்திரைகளும் பயன்படுத்த

0: கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது என்று குறிப்பிட்டார். அரசு மருத்துவமனைகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் உதவியாளர்களாக நியமிக்கப்பட்ட 17 பேரின் நியமனங்களை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இந்த தேர்வு நடைமுறைகளில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இவ்வழக்கினை விசாரணை செய்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம், திரு என் செந்தில்குமார் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இப்பதவிகளுக்கு விதிகளை பின்பற்றி மீண்டும் தேர்வு நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஹர்விந்தர் சிங், விஜய் சுண்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக், அபினன் பிரதிவாதி இணை அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. விஸ்வநாத், சுரேஷ், நீரஜ் உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி ஜகார்த்தாவில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்தை பிடித்துள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெறுகிறது. மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். இந்தியா ஏ, இங்கிலாந்து ஏ அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று டவுன்டனில் நடைபெறுகிறது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை சாய்ரா முஜ்தபா. The government today approved the construction of 6-lane road tunnel for National Highway 148AE in Delhi, connecting Dwarka Expressway with Nelson Mandela Marg, Vasant Kunj. Briefing media in the national capital today, Information and Broadcasting Minister Ashwini Vaishnav said, the government has also approved the construction of the 117.7-kilometer Kanpur-Kabrai section of National Highway 34 in Uttar Pradesh.
2: आज कैबिनेट में दो बड़े फैसले लिए गए.
3: टुडे द कैबिनेट अप्रूव्ड टू मेजर डिसीजंस बोथ रिलेटेड टू हाईवे इंफ्रास्ट्रक्चर. द फर्स्ट एड्रेसेस अ लॉन्ग पेंडिंग डिमांड इन दिल्ली फॉर इंप्रूव्ड कनेक्टिविटी बिटवीन द नेशनल हाईवे कॉरिडोर एंड वसंत कुंज. सेवरल एफर्ट्स हैड बीन मेड ओवर द इयर्स एंड टुडे दोज प्रपोजल्स हैव फाइनली बीन अप्रूव्ड. द प्रोजेक्ट इन्वॉल्व्स द कंस्ट्रक्शन ऑफ 6-lane द्वारका टनल एट एन एस्टिमेटेड कॉस्ट ऑफ 6,970 crore rupees. द सेकंड डिसीजन इज रिलेटेड टू उत्तर प्रदेश. द कैबिनेट हैज अप्रूव्ड द कंस्ट्रक्शन of 4-lane access controlled highway between Kanpur and Kabrai, forming part of the corridor connecting Kanpur with Bhopal. Project has an estimated cost of 7,145 crore rupees. In addition, significant improvements have also been planned for the subsequent sections of the corridor.
2: Section ka bhi usme bahut sara improvement hai.
1: Union Home Minister Amit Shah has asked the High Level Committee on Demographic Changes to submit its recommendations at the earliest. Mr. Shah gave the direction during a meeting with the committee in New Delhi. The committee informed the Home Minister that they will visit various states and union territories to obtain first-hand information on demographic changes and interact with various administrations. The panel informed Mr. Shah that a detailed questionnaire has been prepared to seek relevant information from states and union territories in advance, making its field visits more meaningful and interactive. Chairperson of the Joint Parliamentary Committee on One Nation, One Election, P.P. Chaudhary, today stressed the need for holding simultaneous elections to the Lok Sabha and state legislative assemblies. Addressing a press conference in New Delhi, he said conducting elections together would strengthen governance, reduce disruptions caused by frequent polls, and benefit the economy. Supreme Court today laid down guidelines on how courts should determine the annual income of deceased victims in motor accidents or injured claimants on the basis of income tax returns. In a significant verdict aimed at bringing uniformity to motor accident compensation, a bench of Justices Sanjay Karol and N. Koteshwar Singh held that for salaried individuals, only the ITRs of the previous year will be sufficient for showcasing the annual income. in case of self-employed persons,

ராஜா கைய வச்ச பிலிம்காக மனு எச்சானிகி பாடிய பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் பிரைஸுடன் இசை இளையராஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்கிறோம். இந்த பாடல் சேதுபதி ஐபிஎஸ் பிலிம்காக ஆஷா போஸ்லே இளையராஜா பாடியது. பாடலாசிரியர் வாலி இசை இளையராஜா.

சாத்து குளிர் காத்து கா பாத்து கையை

நேரம் 8:21 கேட்டிருக்கோம். இது மிருதம் கேட்ட இந்த பாடல் பாடலவி திரைப்படத்திற்காக கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கேட்க இருக்கோம்.

தட்டி பிடிக்க பிடிக்க குளிர் அடிக்க.

0: நீங்களானா யாரோ என்னமோ.
1: ஏச்சு புட்டாளே பாட்டி, ஏச்சு புட்டாளே.

மகாநதி பிலிமுக்காக பாட்டு கேட்டீங்க. கமல்ஹாசன் சண்முக சுந்தரி பாடியது. பாடலாசிரியர் வாலி இசை இளையராஜா. நிகழ்ச்சியில தொடர்ந்த அடுத்த பாட்டு கேஜே ஏசுதாஸ் கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து. இசை தேவா. இது பாக்ஷா பிலிமுக்காக தொடர்ந்து பாடல்.

பெரும்புலி பிலிமுக்காக பாடல் கேட்டீங்க. கே சித்ரா பாடியது. பாடலாசிரியர் பழனி பாரதி, இசை எஸ் ஏ ராஜ்குமார். திறந்த அடுத்ததான் நிகழ்ச்சியில கேட்க இருக்கோம் சேரன் பாண்டியன் பிலிம்ல இருந்து பாடல். ஸ்வர்ணலதா பாடியது. பாடலை எழுதி இசையமைத்தார் சௌந்தர்யன்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க.
0: கேட்டுட்டு இருக்கீங்க இது இதம் ரிதம்.

கவிதை பாடுமலைகள் பிலிம்காக பாடல் கேட்டோம். மனு கே சித்ரா பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா. நிகழ்ச்சியில அடுத்த பாட்டு இது நம்ம ஆல பிலிம்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எச்சானிக்கு பாடியது. பாடலாசிரியர் புலமைப்பித்தன், இசை பாக்யராஜ்.

0: கேட்ட நிறைவான பாடல் மனசுக்குள் மத்தாப்பு ஃபிலிம்காக கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது, இசை எஸ் ஏ ராஜ்குமார். லிசனர்ஸ், இவ்வளோ நேரம் கேட்டது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இது மிருதம் நிகழ்ச்சி தொகுப்பில் நான் ஆர்ச்சி ஆகியில். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: Good evening. This is Akashvani and I am Valsa Williams with the news at 9. The headlines. Government approves two major highway infrastructure projects in Delhi and Uttar Pradesh worth over 14,000 crore rupees. Vikasit Bharat G. Ramji Act comes into force across the country. Centre notifies revised wage rates under the scheme. Supreme Court issues guidelines on assessing income of motor accident victims for uniformity in compensation claims. Prime Minister of Japan Sanae Takaichi arrives in New Delhi on a 3-day visit to India to take part in 16th India-Japan Annual Summit tomorrow. In men's cricket, India to take on hosts England in first T20 international 5-match series tonight. And in FIFA World Cup, England to face DR Congo in round of 32 at Atlanta in US tonight.

0: Sanae Takaichi arrives in New Delhi on a three-day visit to India to take part in 16th India-Japan Annual Summit tomorrow. In men's cricket, India to take on host England in first T20 International, a five-match series tonight, and in FIFA World Cup, England to face DR Congo in round of 32 at Atlanta in US tonight. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் மக்களே, நம்ம எல்லாருமே ஹெல்தியாகவும் ஃபிட்டாகவும் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்கிறோமான்னு கேட்டால் நம்மள பல பேர் எடுக்கிறது கிடையாது. ஒரு நோய் வந்து அதுக்கப்புறம் அதுக்கான மெடிசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நோய் வராமல் எப்படி தடுக்கிறது அப்படின்றத பார்க்கறது ரொம்ப அவசியம். அதுக்காக நம்ம வாழ்க்கை முறையை மாற்றணுமா? யோகா, ஆயுர்வேதா, சித்தா, இது எல்லாத்தோடையும் முக்கியத்துவமும் நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இருக்கு? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக நம்ம நிகழ்ச்சியில் நம்மளோட இணைந்திருக்கிறார் டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்கள். இவர் 25 வருஷத்துக்கு மேல சித்தா, யோகா, ஆயுர்வேதா இது எல்லாத்தையும் மாடர்ன் மெடிசனோட இணைச்சு லைஃப் ஸ்டைல ஒரு ரெவல்யூஷனே கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம். இதுக்காக அவர் பல விருதுகளையும் பெற்றிருக்கார். வெல்கம் டு தி ஷோ சார்.
4: வணக்கம்
3: சார். இப்போ நம்மள நிறைய பேர் முதுகு வலி, கழுத்து வலி, கால் வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல கஷ்டப்படுறாங்க. முன்னாடிலாம் ஒரு 50 வயசுக்கு மேலதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அது ஒரு 40 வயசுக்கு மேலேயே எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்பெல்லாம் நிறைய பேர் 25-30 வயசுலயே முதுகு வலி, கழுத்து வலி இதெல்லாம் கஷ்டப்படுறாங்க. நீங்க சர்ஜரி இல்லாமலே ஸ்பைன் ப்ராப்ளம்ஸை ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்றது ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. அது எப்படி சாத்தியம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
4: முன்காலத்துல எல்லாம் வந்து நமக்கு 50 வயசுக்கு மேல 60 வயசுக்கு மேலதான் முதுகு வலி வருது அல்லது வலி வருதுன்னு நம்ம சொன்னோம். இப்போ 25 வயசுலேயே வருது அப்படின்னா போதிய உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது. ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணுறோம். உடம்புக்கு தேவையான உடற்பயிற்சியும் நமக்கு உடம்புக்கு தேவையான சக்தியூட்டம் கொடுக்கக்கூடிய உணவு பழக்கமும் இல்லாமல் இருக்கிறதுனால முதுகு தண்டுவடமாக இருக்கலாம் அல்லது மூட்டுகளாக இருக்கலாம். இந்த இயக்கத்துக்கு உயவுத்தன்மையை கொடுக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கிறது. உடற்பயிற்சி இல்லை அப்படின்னால் தசைகள் வலுவிழந்து போகும். ரொம்ப நேரம் உட்காந்துருக்குறோம் அல்லது நம்ம டூ வீலர் டிரைவ் பண்ணுறோம் அல்லது நிறைய ட்ராவல் பண்ணுறோம் அல்லது நாம் ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னால் அந்த இடத்துல தசைகள் வலு இல்லாமல் இருக்கிறதுனால இந்த அழுத்தம் வந்து நேரடியாக எலும்புகளுக்கு போகிறது, தண்டுவடத்துக்கு போகிறது. உராய்வுத்தன்மை அதிகமாகும் போது அந்த தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய ஜவ்வுகள் தேய்ந்து போகிறது. இதுதான் வலிக்கு காரணமாக இருக்கிறது. ஸோ இந்த வலி ஆரம்பத்திலேயே நாம் ஒரு நல்ல ஆயுர்வேதா அல்லது சித்தா அல்லது ஒரு இயற்கை மருத்துவரை பார்க்குறதா இருந்துச்சுனால் இந்த வலி எதனால் வருதுன்னு கண்டுபிடிச்சி அந்த காரணியை வந்து நம்ம அவாய்ட் பண்ண சொல்கிறோம். அதே போல் அந்த எலும்புகளுக்கு, நரம்புகளுக்கு, தசைகளுக்கு வலுவாக்கக்கூடிய சிகிச்சை முறைகளும் உணவு பழக்கங்களும் சொல்லி கொடுக்கும்போது ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய எந்த வலிகளாக இருந்தாலும் முழுமையாக குணமடைஞ்சிடுறது. பாதிப்பில் இருக்கிறோம், அறுவை சிகிச்சை தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னால் அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் நம்மளோட வாழ்க்கை முறையில் நம்ம எந்த மாற்றமும் பண்ண முடியாது. அப்போது இந்த அறுவை சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறமும் அந்த ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய கம்ப்ரெஷனை தான் அவங்க ரிலீவ் பண்ணுறாங்க. அந்த தசைகளுக்கோ அந்த ஜவ்வுகளுக்கோ எந்த விதமான சக்தியூட்டக்கூடிய எந்த விஷயங்களும் நவீன சிகிச்சையில் பண்ணுறதில்ல. அப்போ நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணாலும் அடுத்த ஒரு 3 மாதம் அல்லது 4 மாதத்தில் திரும்பவும் உங்களுக்கு அந்த வலி துவங்கும். அப்போது நம்மளோட இயற்கை மருத்துவம் என்ன சொல்கிறது அப்படின்னா சர்ஜரி உங்களுக்கு சொல்யூஷன் கிடையாது. உங்களுக்கு சாதாரணமாக ஒரு வலி ஸ்டார்ட் ஆகி அது நாளடைவில் தீவிரமாகக்கூடிய கண்டிஷனாக இருக்கிறதா இருந்துச்சுனால் அந்த கண்டிஷன் வந்து நம்ம அறுவை சிகிச்சை இல்லாமல் முழுமையாக குணப்படுத்த முடியும். ஒரு இடத்துல நீங்கள் ஆக்சிடென்டல் காஸ் உங்களுக்கு அடிபடுறது, அந்த இடத்துல போன் உடஞ்சி போய்டுறது, ஆக்சிடென்ட் ஆகிறது, உங்களுக்கு ஸ்பைனில் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அதுக்கு சர்ஜரி தேவையா? நிச்சயமாக தேவை. அது நல்ல ஆயுஷ் மருத்துவர் எந்த கண்டிஷனில் சர்ஜரி தேவையில்லை, எந்த கண்டிஷனில் சர்ஜரி தேவைங்கிறத உங்களுக்கு சொல்லிடுவாங்க. சர்ஜரி தேவையில்லாத கண்டிஷனில் இருக்கக்கூடிய எவ்வளவு தீவிரமாக இருக்கக்கூடிய முதுகு வலியாக இருந்தாலும், தண்டுவட வலியாக இருந்தாலும், டிஸ்க் ப்ரொலாப்ஸாக இருந்தாலும், டிஸ்க் ஹெர்னியேஷனாக இருந்தாலும் நிச்சயமாக ஒருங்கிணைந்த ஆயுஷ் மருத்துவத்தில் குணப்படுத்த முடியும்.
3: அதாவது நம்ம

0: ஜென்ரலாவே ஆயுர்வேதா சித்தா இது எல்லாத்துலயுமே எல்லா நோய்களுக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி மருந்து கொடுக்க கூடாது அப்படின்றது ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம உடல் அமைப்பு எப்படி அப்படின்றத நம்மளாவே தெரிஞ்சுக்க முடியுமா? அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதை வச்சு நம்ம ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ் எடுக்கலாமா?
1: நிச்சயமா. நீங்க என்ன மாதிரியான சாப்பாடு சாப்பிட்றீங்க, நீங்க எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்க, நீங்க என்ன வேலை பண்றீங்க, எந்த மாதிரியான இடத்துல இருந்து நீங்க வர்றீங்க, இதை டிபெண்ட் பண்ணி தான் உங்களோட ஆரோக்கியத்தை டிசைட் பண்ண முடியும். எல்லாருக்கும் பொதுவா இதுதான் ட்ரீட்மெண்ட் ஷெட்யூல், இந்த மருந்து தான் நீங்க சாப்பிடுறோம் அப்படி கிடையாது. அது வந்து உடல் உள்ளுறுப்புகளுக்கு நவீன மருத்துவம் சொல்லக்கூடிய வழி. ஆனால் ஒருங்கிணைந்த இயற்கை மருத்துவம் என்ன சொல்றது அப்படின்னா, ஒவ்வொருவரோட சக்தி ஓட்டத்துக்கு தகுந்தாப்புல அவங்களோட உணவு பழக்கத்தை அமைச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு உடல் உழைப்பு தேவை, உங்களோட பாரம்பரியம் வந்து அசைவ உணவு சாப்பிட்ருக்கிறது அப்படின்னா, நான் ஒரு ஜெனரலைஸாக உங்களுக்கு சொல்ல முடியாது நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. நான் ஒரு இயற்கை மருத்துவர், இயற்கை மருத்துவம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது, அதனால் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. உங்களோட ஜெனட்டிக் மெமரி, உங்களோட கட் வந்து அதை அக்செப்ட் பண்ணுமா? பண்ணாது. அப்போ அந்த இடத்துல இந்த ஒருங்கிணைந்த சிகிச்சைன்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்றதுனால அது டைஜஸ்ட் ஆகாம ப்ராப்ளம் கொடுக்கறதா இருந்துச்சு அப்படின்னா ரிக்கவரி ஆகிறது வரைக்கும் நீங்க நான்வெஜ் சாப்பிட வேண்டாம். உடல் அமைப்பு பொறுத்தளவுல இது வாதமா பித்தமா கஃபமா, உடலோட பிரகிருதி அப்படின்னு சொல்றோம். இது நமக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்க தயிர் சாப்பிட்றீங்க உங்களுக்கு பிடிக்கிறது, ஆனால் தயிர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப மந்தமா ஃபீல் பண்றீங்க, யார்கிட்டயும் நீங்க கம்யூனிகேட் பண்ண மாட்டேங்கிறீங்க, தயிர் உங்களுக்கு சூட் ஆகல, உங்க உடம்பு வந்து கஃப பிரகிருதியா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தயிர் சூட் ஆகாது. இது உங்களுக்கு தெரியறதா இருந்துச்சுன்னா நீங்க அதை அவாய்ட் பண்ண முடியும். அப்போ இது வாதமா பித்தமா கஃபமா நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? நிச்சயமா நல்ல ஒரு ஆயுர்வேதா அல்லது சித்த மருத்துவரை நீங்க சந்திச்சு ஒரு ஹெல்த் அசஸ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு இதை தெளிவா சொல்லிடுவாங்க. இது ஒரு தடவை இது நமக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா இதை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஒரு வேலைக்காக நம்ம டிராவல் பண்றோம், டிராவல் பண்ணா என்ன ஆகும், வாதம் கொஞ்சம் அக்ரவேட் ஆகும், வாதம் அக்ரவேட் ஆனா கொஞ்சம் வலி வரும், இது நார்மல் தான். என்ன பண்ணணும், வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு அவங்களோட உடம்பு வாதமா பித்தமா கஃபமானு தெரிஞ்சுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா எந்த விதமான உணவு பழக்கம், எந்த விதமான வாழ்க்கை முறை வச்சுக்க முடியும். அதே போல மனசை பொறுத்தளவுலையும் சாத்விக் ரஜசிக் தமசிக் இப்படி மூணு நிலை இருக்கிறது. ஒரு ஃப்ரெண்டுகிட்ட நீங்க பேசுறீங்க அல்லது ஒரு ரிலேட்டிவ்கிட்ட பேசுறீங்க, நீங்க கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுறதா இருந்துச்சுன்னா அவங்க தமசிக் மனோபாவத்தில் இருக்கிறாங்க. எதிர்காலத்தை பற்றி அதிகமாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்ம ரஜசிக் மனோபாவத்தில் இருக்கிறோம். இல்லை நிகழ்காலம், நமக்கு தெரியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க, நம்ம என்ன பிரச்சனை சொன்னாலும் அதுக்கு பெருசாக அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க, அவங்க சாத்விக்கில் இருக்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் இருக்கிறது இல்லை ஆன்சைட்டி இருக்கிறது, நமக்கு தெரியணும் நம்மளோட மனசு எந்த நிலையில் இருக்கிறது. நான் ஒரு சாத்விக் பர்சனாலிட்டியா, நான் ஒரு ரஜசிக் பர்சனாலிட்டியா, நான் ஒரு தமசிக் பர்சனாலிட்டியா அப்படி தெரியறதா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது இது என்னோட நேச்சர், அடிக்கடி கோபம் வருது, பித்த பிரகிருதி இருந்து ரஜசிக்காக இருந்துச்சுன்னா கோபம் வரும். அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு காரம் கம்மியாக சாப்பிடணும். இல்லை ஒரு நாள் நான் நல்லா போய் சாப்பிட்டுட்டேன், ஐ செலிப்ரேட்டட் த டின்னர், ஐ செலிப்ரேட் த ட்ரீட், அந்த வாரம் கொஞ்சம் கான்ஷியஸாக இருங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு உங்களோட உடல் அமைப்பும் மன அமைப்பும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
0: இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்களே பிரகிருதி அப்படின்னு, அதாவது இது வந்து நம்ம எப்பவுமே நம்மளுடைய உடல் அமைப்பு இந்த மாதிரி தான் அப்படின்னு இருக்குமா? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க எனக்கு தயிர் சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்கலை அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்துட்டு தயிர் இதுவாகுது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு. சில பேருக்கு முன்னாடி நான் இதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், எனக்கு அப்போ அது வந்து ஒத்துக்குச்சு, ஆனால் இப்போ அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து வயசு காரணமா இல்லைன்னா உடல் வந்து நம்மளுடைய பாடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமா?
1: அப்பா அம்மா சேர்கிற டைமில் நம்ம ஒரு சிங்கிள் செல்லாக நம்ம உருவாகிறோம், அங்கேயே வந்து நம்ம ஜெனட்டிக் இம்ப்ரெஷன் அங்கே வந்துடுது. ஸோ ஹூ யூ ஆர் தட் யூ ஆர் தட் இஸ் டிசைடட். பட் நம்ம பிறந்ததுக்கப்புறம் நம்ம என்ன சாப்பிட்றோம், எந்த என்விரான்மெண்டில் வளர்கிறோம், எந்த சூழ்நிலை இருக்கிறது, நமக்கு தெரியும் ஆறு பருவநிலை இருக்குல்ல, இந்த கால மாற்றம் நடக்கும்போது நம்ம உடம்புக்குள்ள அதுக்கு தகுந்தாப்பில் சேஞ்சஸ் நடக்கும். பேசிக் அதே தான் இருக்கும், அந்த ஜெனட்டிக் மெமரி வந்து இட் இஸ் ஃபிக்ஸ்ட். அது என்னன்னு தெரியணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் கோடைக்காலம் வருது, அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம சாப்பாடை சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படி இல்லை நான் கோடைக்காலத்துலேயும் ரெண்டு வாட்டி பிரியாணி சாப்பிடுவேன் அப்படின்னால் தட் வில் கிரியேட் அ ப்ராப்ளம். பிரகிருதி இஸ் அ சேம், அதை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு நல்ல

0: தேர்ந்த ஒரு ஆயுர்வேத அல்ல சித்த மருத்துவரை நீங்கள் சந்திச்சிங்க அப்படின்னா அவங்க சொல்லிடுவாங்க இதுதாங்க நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தந்த விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், உடம்புக்கு ஹெல்ப் பண்ணும், இந்தந்த விஷயங்கள் உங்கள் மனசுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் நம்ம இந்த மாதத்தில் இருக்கிறோம், கால சூழ்நிலை இப்படி இருக்கிறது, மழைக்காலம் வருது, சளி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அப்போ இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கஃப பிரகிருதி அதனால் நான் ஐஸ்கிரீமே சாப்பிடக்கூடாது, இல்லைங்க நீங்கள் மழைக்காலத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, மழை வர்றதுக்கு முன்னால் நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. இந்த கால சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் மாற்றங்களை கொண்டு வரும். ஒரு டாக்டர் பார்த்து ஒரு ஹாஃப் அன் அவர் நீங்கள் ஒரு ஹெல்த் அசஸ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னால் கண்டிப்பாக இதை வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணிக்க முடியும், அது நீங்கள் லைஃப் லாங் ஃபாலோ பண்ண முடியும்.
1: இப்போவும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறது ஒரு நோய்க்கு காலோபதி எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதே டைம்ல ஆயுர்வேதிக்கோ இல்ல சித்தா மெடிசனோ வந்து எடுத்துக்க கூடாது, வந்து சைட் எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையா இல்ல மித்தா?
0: இல்ல, மாடர்ன் மெடிசன் வந்து உங்களோட சஃபரிங்க ஃபாஸ்டா ரெடியூஸ் பண்றதுக்கு என்ன இம்பேலன்ஸ் இருக்கோ அதை பேலன்ஸ் பண்றதுக்காக அவங்க ஒரு சப்ஸ்டியூட் கொடுக்குறாங்க. அது எடுத்துக்கணுமா? உங்களோட வலி அல்லது வேதனை அன்பேரபிளா இருக்கிறது, உங்களோட மருத்துவர் உங்களுக்கு அறிவுறுத்துறாங்க, நிச்சயமா நம்ம மருந்து எடுத்துக்கிறோம். ஆனால் அது கூட ஆயுர்வேத மருந்து சித்த மருத்துவரை எடுத்து சொல்ற மருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா நிச்சயமா எடுத்துக்கலாம். இப்ப இருக்கக்கூடிய எல்லா ஆயுர்வேத சித்த மருந்துகளுமே வந்து ட்ரக் இன்ட்ராக்ஷன், நம்ம இந்த மருந்து கொடுக்கும்போது ஆங்கில மருந்து கொடுத்தா அதில் ஏதாவது சைட் எஃபெக்டோ அல்லது இன்ட்ராக்ஷனோ ஆகுமா அப்படின்னு உங்கள் ஆங்கில மருத்துவர் சொல்கிறாரு. நீங்கள் சித்த மருந்து சாப்பிடாதீங்க, நீங்கள் ஆயுர்வேத மருந்து சாப்பிடாதீங்க. இல்லை, உங்கள் ஆயுர்வேத மருத்துவர் சொல்கிறாரு நீங்கள் ஆங்கில மருந்து எடுத்துக்காதீங்க. அப்போ நீங்கள் கேள்வி கேட்டுக்கணும், உங்கள் டாக்டருக்கு உங்கள் மேலே அக்கறை இருக்கிறதா இருந்துச்சுனால் நீங்கள் விரைவாக குணமாகிறத அவர் எது வேணாலும் எடுத்துக்க சொல்லுவார். வலிக்காக நீங்கள் ஒரு பெயின் கில்லர் எடுத்துக்கிறீங்க, நான் ஒரு ஆயுர்வேத மருத்துவர், எனக்கு தெரியும் நீங்கள் பெயின் கில்லர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நேரத்துக்கு நிச்சயமாக பெயின் குறையும். ஆனால் இந்த பெயின் எங்கேருந்து வருது? எலும்பு தேய்மானத்துலேருந்து வருது. இந்த எலும்பு தேய்மானம் உயவுத்தன்மை இல்லாததுனால வருது. அப்போ இந்த உயவுத்தன்மை கொடுக்கறதுக்கு நான் ஆயுர்வேத மருந்து கொடுக்குறேன். வலி இருக்கிற நேரத்தில் நீங்கள் வலி குறைக்கிறதுக்குள்ள மருந்து ஆங்கில மருத்துவர் சொல்லியிருந்தார் அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த வலி குறையிறதுக்கு நம்ம கொடுக்குற மருந்து வந்து ஒரு முழுமையான நிவாரணம் கொடுக்கறதா இருந்துச்சு அப்படின்னால் அதுக்கப்புறம் உங்களுக்கு வலி நிவாரணி தேவை இருக்காது. சக்கரை நோய்க்கு நீங்கள் ஆங்கில மருந்து துவங்கியாச்சுது, அதுக்கப்புறம் ஒரு ஆயுர்வேத மருத்துவரை பார்க்குறீங்க இல்லை சித்த மருத்துவரை பார்க்குறீங்க, அவங்க வந்து ஒரு சித்த மருந்து சொல்கிறாங்க. ஆங்கில மருந்து எடுத்துக்கும் போது சித்த மருந்து எடுத்துக்கலாமா? நிச்சயமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது நான் 25 வருஷமாக நான் வந்து இன்டெக்ரேட்டட் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிகிட்ருக்கிறேன், யாருக்குமே ட்ரக் இன்ட்ராக்ஷன் ஆகலை. நீங்கள் ஆங்கில மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, நம்ம மருந்து சேர்த்து எடுத்துக்கோங்க. ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் உங்களோட ரிப்போர்ட் வந்து நீங்கள் எப்படி ரிக்கவர் ஆகிருக்கீங்கன்னு சொல்லும். அந்த ரிப்போர்ட் உங்கள் ஆங்கில மருத்துவர்கிட்ட காமிங்க. பெட்டராக இருக்கிறதா இருந்துச்சுனாலும் அவருக்கே தெரியும், அவர் கொடுத்துருக்க மருந்தோட டோஸை ஃபஸ்ட்டில் குறைச்சிக்குவாங்க, அப்புறம் அவர் நிறுத்த சொல்லுவார், நீங்கள் நிறுத்திக்கோங்க. எந்த மருத்துவமாக இருந்தாலும், அது ஆங்கில மருத்துவமாக இருக்கட்டும் அல்லது ஆயுர்வேதமாக இருக்கட்டும் அல்லது சித்த மருத்துவமாக இருக்கட்டும், யோக மருத்துவமாக இருக்கட்டும், இயற்கை மருத்துவமாக இருக்கட்டும், உங்களோட கஷ்டத்தை அது குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறதா இருந்துச்சு அப்படின்னால் நிச்சயமாக இந்த இன்டெக்ரேட்டட் அப்ரோச் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம்.
1: ஓகே சார், இது நிறைய பேருக்கு தெரியாத விஷயமாவே இருக்கும். நம்ம இந்த ஆன்லைன்லாம் வந்து நிறைய பேர் வந்து ட்ரெடிஷ்னல் மெடிசனுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல பவுடர் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய, பவுடர்னு மட்டும் இல்ல, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும் இல்லைன்னா வேற எதுவா இருந்தாலுமே. இப்போ ஆன்லைன் வரும்போது நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய நம்ம பாக்குறோம், அதுல எது எதெல்லாம் ஃபேக்கா இருக்கும், எது எதெல்லாம் வந்து ரியல் ப்ராடக்ட் அப்படின்றத வந்துட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்றது?
0: எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனைக்கு இந்த ப்ராடக்ட் சொல்யூஷனா அப்படின்னால் அந்த ப்ராடக்ட் ஒரு மருந்தாக இருக்கணும். மருந்தாக இருந்துச்சு அப்படின்னால் அதுக்கு ஒரு மருத்துவரோட ஆலோசனை தேவை. நீங்கள் வாங்கக்கூடிய விஷயம் உங்களோட உடல் உள்ளுறுப்புகள் தொடர்பாக இருக்கிறதா இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஒரு மருத்துவ வல்லுநரோட ஆலோசனை தேவை. இல்லை, நான் பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்டாக இருக்கிறது, ஒரு காஸ்மெட்டிக்காக இருக்கிறது, இப்படி இருக்கிறதா இருந்துச்சுன்னால் அதோட வேலிட் மேனுஃபேக்சரிங் பாருங்கள், அதோட கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் பாருங்கள், எல்லாம் ப்ராப்பராக இருக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த விதமான அனுமதியும் இல்லாமல், எந்த விதமான குவாலிட்டி கண்ட்ரோலும் இல்லாமல் ஒரு ப்ராடக்ட் வர்றதா இருந்துச்சு அப்படின்னால் அந்த ப்ராடக்டை சாப்பிட்ற விஷயமா இருந்துச்சுன்னா நிச்சயமாக தவிருங்க. இல்லை காஸ்மெட்டிக்ஸாக இருக்கிறதா இருந்துச்சுன்னா ஸ்கின் அலர்ஜி டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்க உடம்புக்கு சூட்டா இருக்கிறதா இருந்துச்சுன்னா நீங்க உபயோகப்படுத்தலாம்.
1: அதாவது நம்ம வாழ்க்கை முறையை வந்து எப்படி எல்லாம் மாற்றி அமைக்கலாம், இது யோகா அப்படின்றது எந்த அளவுக்கு வாழ்க்கைக்கு முக்கியம், மெயினா எது பண்றதா இருந்தாலும் கடைசி காலத்துல வந்து நிக்கணும் அப்படின்னா முன்னாடி இருந்தே நம்ம உடம்ப பாத்துக்கணும் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.

0: நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை. வரலட்சுமி ஆனந்தகுமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், அனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம்.
1: முதலில் நானாலாம் சொல்லணும் அப்படின்னா இந்த பாடல் அதிகமாக கேட்கலாம், அதிகமாக கூடவே சேர்ந்து பாடியும் பார்க்கலாம். கண் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன் அப்படின்னு முடிச்சா இந்த பக்கம் மஞ்சள் வண்ண வெயில் பட்டு கொஞ்சம் வண்ண வஞ்சிச்சிட்டு அஞ்சி அஞ்சி கொஞ்சம் போது ஆசை இல்லையா. இந்த மூணு சுழின்னு சொல்லுவோம் இல்லையா, பெரிய நகரம் சின்ன நகரம் அப்படின்லாம் இருக்கும். இந்த எல்லா வார்த்தைகள் சாடிலையும் அதுக்குண்டான கதை கரு மாறாமல் ஒரு சொல்லாடல் மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு இதை வர்ணிச்சுட்டே போகலாம். அந்த மாதிரி கண்ணதாசன் கையாண்டிருப்பார் இந்த பாடல் வரிகள். 9:31 நீங்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க மயிலருக்கு. தொடர்ந்தும் இந்த மாதிரி இன்னிசை மாலையில் நீங்கள் நினைஞ்சிக்கிட்டே இருங்க. நம்ம நிகழ்ச்சியில் சிறு விளம்பரம், அதுக்கு பிறகு பாடல் வரும், கேளுங்க ரசிங்க.

9:35 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்துட்டு இருக்கீங்க. மயிலரகால நிறைய இன்னிசை பாடலாம் வரும், உங்களுடைய மலர் நினைவுகள் அழகாக மீட்டெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு பெண் வந்து ரசித்து பாடும்போது அதை வந்து ஒரு ஆண் கவிஞர் எழுதியிருந்தாங்கன்னா அதோட தனித்துவமே வேற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு பெண்ணோட மனதுக்குள்ள அவர்களுடைய ஆசைகள் வந்து தோழிகள் மூலமாகவோ, இல்ல மனைவி இருந்தா மனைவி மூலமாகவோ, இல்ல அம்மா, இந்த மாதிரி உறவுகள் மூலமாகவோ அதை வந்து உள்வாங்கிக்க முடியும். ஆனா எக்ஸாக்டா இந்த மாதிரியான ஃபீலை வந்து இப்படி இருந்தா இந்த ரசிச்சா எப்படி இருக்குங்கிறத வந்து சொல்றது அசாத்தியமான ஒன்னாதான் நம்ம பாக்குறோம். ஏன்னா நானும் ஒரு ஆண் அப்படின்ற இதனால சொல்றேன். சோ அம்மம்மா காற்று வந்து ஆடை தொட்டு பாடும், பூ வாடை கொண்ட மேனிதண்ணில் ஆசை வெள்ளம் ஓடும். நல்ல ஒரு பாடலை கேட்டு மறந்திருக்கோம். வெண்ணிராடை திரைப்படத்திற்காக பி சுசிலா பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. நம்ம நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் வல்லவன் ஒருவன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை வேதா. கேளுங்க ரசிகர்.

இந்த இப்போதான் நீங்கள் வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு வசீகரிக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரொம்ப வந்து இயல்பாக பேசுகிறது வந்து இப்போ நிறைய பேருக்கு பிடிக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். இந்த பாடலை பார்த்தீங்கன்னா, பாடல் மட்டும் போதுமா, பருவராகம் வேண்டுமா, ஆட வந்த கண்ணியின் அன்பு நெஞ்சம் வேண்டுமா அப்படின்னு பெண் சொல்கிறாங்க. ஆடை கட்டும் போதிலே ஆளை கட்டும் பெண்மையே, அப்படி எங்களையும் சேர்த்து கட்டிடுறீங்கப்பா அப்படின்ற மாதிரி, ஜாடை கண்டு பாடவா சரசம் கண்டு பாடவா அப்படின்னு ஆணும் பெண்ணும் ஒரு இணைந்து பாடுற மாதிரி நல்ல ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்த நேரம் இது. 9:40 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் கேட்டு ரசி மகிழ்ந்துட்டுருக்கீங்க மயிலரகால. நம்ம நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திற்காக பி சுசிலா பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாப்பிள்ளை பார்க்குறது, இல்லை ஒரு மாப்பிள்ளைக்கு வந்து பெண் பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு படலம் அப்படின்னே சொல்லலாம். யாருக்கு மாப்பிள்ளை யாரோ அவர் எங்கே பிறந்திருக்கின்றாரோ அப்படின்னு ஒரு பெண் வந்து இன்னொரு பார்க்க பாடும்போது கேளுங்கிற சிங். இந்த மாதிரி கேர்ள்ஸுக்குள்ளே வந்து நிறைய குசுகுசுகளாக இருக்கும், நிறைய அதை சந்தோஷமாக தனியாக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் பேசி பகிர்ந்துப்பாங்க. இது எப்படா உனக்கு தெரியும் கேட்டிங்கன்னா, நம்மளும் வந்து பிறந்தது அக்கா அப்புறம் தங்கைகளோடலாம் இருந்திருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும், அவங்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட் இருக்கும், அதை வந்து சிலாகிச்சு பேசும்போதில் இன்னும் அழகாக இருக்கும். இந்த மாதிரியான பாடல்கள் அது இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணியே சொல்லும் அப்படின்னு சொல்லலாம். கேளுங்கிற சிங்க, யாருக்குமா பிள்ளை யாரும்

0: நேர்களே, நாளை காலை மணி 6:55 நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள். 9:45 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் கேட்டு ரசி மகிழ்ந்துட்டு இருக்கீங்க மயிலரகால. ஸோ காலம் கடந்தாலும் கூட மலரும் நினைவுகளை அழகாய் மீட்டெடுக்கக்கூடிய இந்த தருணத்தில் நேர்கள் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் என்ன தெரியுமா? தர்மம் தலைகாக்கும் திரைப்படத்திற்காக பாட்டு. டிஎம் சவுந்தரராஜன் பிசிசிலா பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை கேவி மகாதேவன். அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து பார்த்தீங்கன்னா எப்படிங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் நம்ம கேட்போம் இல்லையா? ஹலோ ஹலோ சுகமா அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறதே. இதில் எப்பவுமே கொஞ்சம் கிண்டல் கேலிலாம் வந்து இந்த அன்புலலாம் பாசத்தெல்லாம் இருக்கிறது வந்து சகஜம்தான், அது இன்னும் நல்லாயிருக்கும், ஒரு ஹைலைட் பண்ணி காட்டும். ஆமாம் நீங்கள் நல்லவான்னு அவங்க கேட்பாங்க. காலையில் நான் வரட்டுமா கண்ணில் மருந்து தரட்டுமா நான் கேட்டால் மருந்து தந்தால் போதுமா மயக்கம் வந்து தீருமான்னு பெண் சொல்லுவாங்க. இன்னும் அழகான வரிகளோட பாடல் ஏதோ உங்களுக்காக கேளுங்க ரசிங்க.
1: ஹலோ ஹலோ

மணி யோசை திரைப்படத்துக்காக எல்ஆர் ஈஸ்வரி பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. 9:53 நேர்கள் கேட்டு ரசிட்டு இருக்கீங்க. மயிலிறகு ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி என்னான்னு கேளு கூணுமாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டியோட வாய்ஸோட வரும் இல்லையா. கல்யாண்குமார் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு கூணு வச்ச ஒரு கதாபாத்திரத்தை எட்டு நடிச்சிருப்பாரு. நெஞ்சம் மறப்பதலை படத்தில் எப்படி ஒரு மறக்க முடியாத ஒரு கதாபாத்திரத்தில் எல்லாருக்கும் விருந்தளிச்சிருப்பார் ஒரு தெரியல. அதே மாதிரி இவரும் இந்த படத்தில் இவர் எடுத்துக்கிட்ட அந்த மேக்கப்பும் அவர் கூட டெடிக்கேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. டைம் கிடைச்சாலும் இந்த மாதிரி பழைய படங்களை வந்து ரிவைன் பண்ணி பார்க்கறது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் அது நல்ல தீர்ப்பு திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியது. பாடலாசிரியர் பி கல்யாணசுந்தரம், இசை சுபையா நாயுடு. கேளுங்க ரசிங்களேன்.

பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வரிகளில் நல்ல ஒரு அர்த்தமுள்ள ஒரு பாடலை கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். பொது பணியில் செலவழிக்க நினைக்கும் போது பொருள் கிடையாது, பொருளும் புகழும் சேர்ந்த பின்னே பொது பணியில் வந்து நினைவு கிடையாது. ஒருவேளை இந்த ரெண்டுமே சேர்ந்து வந்துச்சுன்னா அதை நிறைவேற்றுறதுக்கான கூட்டாளிகள் வந்து சரி கிடையாது. என்ன பண்ணுறது, அது இருந்தால் இது இல்லை, இது இருந்தால் அது இல்லை, எப்பயுமே அது த்ரூ அவுட் லைஃப்ல அது இருந்துகிட்டே இருக்கு. 9:57 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நீர்கள் கேட்டு ரசிச்சு மகிழ்ந்துட்டு இருக்கீங்க. மயிலரகால நம்ம நிகழ்ச்சி தரக்கூடிய நிறைவு பாடல் ரத்த திலகம் திரைப்படத்திற்காக எல்ஆர் ஈஸ்வரி பாடியது, இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் கண்ணதாசன். நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் அது, கேளுங்க ரசிங்க.

0: நேரம் 10 மணி. நேர்கள் இதுவரை கேட்டது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மயிலிறகு.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 10:01 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். மெலடி மட்டுக்கள் நேர் உறுப்பமாக திருப்பூர் மாவட்ட நேரில் மட்டுமே பங்கு பெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் திருப்பூர் மாவட்ட நேராக இருந்தீங்கன்னா 0422 அப்படின்ற இணைப்பெண்ணோட 23-16-312 அப்படின்ற எண்ணுக்கோ அல்லது 23-17-046 அப்படின்ற எண்ணுக்கோ அழைப்பணி ஏற்படுத்தலாம். ஒரு வேளை லைன் கிடைக்கலாம், கோச்சிக்காதீங்க, மனசுக்குள்ளே திட்டாதீங்க, என்ன பண்ணுங்கள், சமத்துப்பிள்ளையாக வாட்ஸ்அப் கூட பண்ணுவீங்க. 9585800103 அப்படின்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் நம்மளுடைய போஸ்ட்டுகளை கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு போட்டு வைக்கலாம். நேருக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னு கேட்டிங்கன்னா, 1981 1992 இந்த இடைக்கால காலங்களில் வந்து திரைப்படங்கள் வந்து பாடலை கேட்பீங்க நம்பிக்கையோட. இன்னும் கூட கொஞ்சம் அரிதாக இந்த பாட்டெலாம் கேட்டு எவ்வளோ நாளாச்சு தெரியுமா, அந்த மாதிரி பாடலை கேட்டுறசிங்க. குறிப்பு திருப்பூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய முதல் நேர் வணக்கம்.
2: வணக்கங்க, திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம், ரவிச்சந்திரன்.
0: ரவிச்சந்திரன் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
2: படம் பாடும் வானம்பாடி, பாடல் வாழும் வரை போராடு.
0: போராடிதான் இருக்கும், கேட்டுருவோம், ரசிங்க.
2: நன்றி.

0: பத்து மணி எட்டு நிமிஷம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. மெலடி மட்டுகள் திருப்பூர் மாவட்ட நேர்கள் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேரம் வணக்கம்.
1: இனிய இரவங்களும் திருப்பூர் மாவட்டம் திருமுகன்பூடி அம்மாபாளையம் மனவைக்கா சந்திரசேகர்.
0: சந்திரசேகர் சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: நான் போட்ட சவால் இருந்தேன், சுகம் சுகமே
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.
1: நன்றி.

0: காவல் கீதம் திரைப்படத்துக்காக பாடல் கேட்டோம். 10:17 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நேர்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. மெரடி மட்டுக்கள் நேர்வரப்பும் திருப்பூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கலந்துக்கணும். அதாவது திருப்பூர் மாவட்ட நேர் கலந்து கலந்துக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா 23 16 312 அப்படின்ற எண்ணுக்கோ அல்லது 23 17 04 6 அப்படின்ற எண்ணுக்கோ அழைப்பு ஏற்படுத்துங்க. நம்ம கடைசியாக ஒரு பாட்டோம் இல்லையா, பாட்டு அது வந்து வாட்ஸ்அப் நேர்களுக்காக பகிர்ந்து பிரித்து கொடுத்துடலாம். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிறதுங்க?
1: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம்.
0: சொல்லுங்க கனகரத்தினம், என்ன பாட்டு வேணும்?
1: ஆரிரோ ஆராரோ படத்திலிருந்து உன் கண்ணுக்கு ஒரு நிலவா என்ன படத்தா
0: பாட்டு வருது கேளுங்க.
1: நன்றி சார்.

0: 10:22 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் கேட்டு ரசிட்டு இருக்கீங்க. மெலடி மெட்டுக்கள் திருப்பூர் மாவட்ட நிகழ்ச்சிக்கான இந்த நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கீங்க. யார் எங்க இருந்துங்க?
1: காவலிபாளையம் கிருஷ்ணவேணிங்க சார்.
0: கிருஷ்ணியம்மா சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: திருமதி பழனிசாமி படத்துல இருந்து பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடல்.
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.
1: நன்றிங்க சார்.

0: 10:32 இந்த மாதிரி இடைக்கால பாடல் கேட்கும்போது எவ்வளோ சுகமாக இருக்குல்ல. உங்களுக்கு பிடிச்சமான பாட்டை நீங்களும் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொன்ன வழிமுறையில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி திருப்பூர் மாவட்ட நிகழ்வு மட்டுமே பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். நம்ம நிகழ்ச்சி நாம கேட்ட இந்த பாடல் காவடி சிந்து திரைப்படத்துக்காக. ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் போட்டிங்க, ஃபேஸ்புக் விட்டுட்டீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்காகவும் ஃபேஸ்புக் நேரில் எல்லாருக்காகவும் இந்த பாடல் கொடுத்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: சார் வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்துங்க?
1: திருப்பூர் மாவட்டம் அவினாசிலிருந்து பிரபு பேசுறேங்க சார்.
0: பிரபு சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: நாயகன் படுத்துன்றது நீலா அது வானத்தின் மேலே.
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.
1: நன்றிங்க சார்.

0: நேர்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்துட்டு இருக்கீங்க. 10:38 இது மெலடி மட்டுக்கள் நேர்வரும் திருப்பூர் மாவட்ட நிகழ்ச்சிக்கான நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கங்க, நான் பல்லடத்துல இருந்து கலைச்செல்வி பேசுறேங்க.
0: கலைச்செல்விமா, சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: மௌன கீதங்கள் படத்துல இருந்து மூக்குத்தி பூ மேல போடுங்க.
0: பாட்டு வருது, கேளுங்க ரசிங்க.

0: 10:47 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நீர்கள் கேட்டு ரசிட்டு இருக்கீங்க. மெலடி மெட்டுக்கள் திருப்பூர் மாவட்ட நீர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: சார்
0: வணக்கங்க, யார் எங்க இருந்துங்க?
1: திருப்பூர் மாவட்டம் வெள்ளியங்கால இருந்து ஆர் பாக்கியராஜ்.
0: பாக்கியராஜ் சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: தூரல் நின்று போச்சு படத்துல இருந்து பூவாளம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம்
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.
1: நன்றி சார்.

0: பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6 மணிக்கு காலை தென்றல் நிகழ்ச்சியில் குரலும் விளக்கமும். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தள்ளிவுரையுடன் குரல் எண் 65 அதிகாரம் மக்கட்பேறு. தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் எஸ் ராமஜோதி அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ்பி பாலசுப்ரமணியம், சுனிதா, எஸ்பி அப்துல் காதர், பம்பாய் சகோதரிகள், கே வீரமணி, உமாரமணன் ஆகியோர் பாடியிருக்கும் பாடல்கள் இடம்பெறும். நாளை காலை 6:30 நிகழ்ச்சி நிரல், 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைகள், காலை 7 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் திரையிசை அந்நாளின் சிறப்பை சொல்லும் இன்று பொதுறிவினா இடம்பெறும். காலை 7:30 ஹலோ டாக்டர், பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். காலை 7:55 வானிலைக்கு தொடர்ந்து சேவை செய்திகள், 7:40 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் இடம்பெறும். காலை 8:00 9:00 வரை வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி கேட்கலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:00 சிறுவாணிச்சாரல், 10:00 இது உங்கள் சாய்ஸ் நேயர் விருப்பம், முற்பகல் 11:00 இன்றைய நேயர், 11:30 ரெயின்போ கிளாசிக்ஸ், நண்பகல் 12:00 வசந்த இளம் நிகழ்ச்சியில் ஹலோ தோழி, 12:35 நிகழ்ச்சி நிரல், 12:50 பூந்தன்றல், பிற்பகல் 1:00 மணி 1 மலர் 1, 1:55 வானிலை அறிக்கை, தொடர்ந்து திரையிசை, 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி ஜல் ஜீவன் மிஷன் 2.0, 2:30 ஊர்புறத்திலே கோபிவட்டம் கொங்கர்பாளையம் கே எம் பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம், பிற்பகல் 3:00 டீ டைம் நேயர் விருப்பம், 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பர நிகழ்ச்சி இடம்பெறும். நாளை மாலை 4:00 சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ் ராணுவ வீரர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி, மாலை 5:00 சித்திரச்சவானத்தில் நச்சு 4 பாயிண்ட், மாலை 6:00 பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை, தொடர்ந்து பொன்மாலை பொழுது கேட்கலாம். 7:25 ஏறும் ஊரும், முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 போட்டியின் தினசரி கண்ணோட்டம், 7:32 ஏறும் ஊரும், அண்மையில் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் அட்டப்பாடி மேல வட்டார வாழ் பழங்குடியின மக்களுக்கு நடத்திய விழிப்புணர்வு முகாமின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். 8:05 இதம் ரிதம், 9:15 மயிலருக்கு காலத்தை வென்றிருக்கும் காவிய பாடல்கள், 10:00 மெலடி மட்டுக்கள் நேர் விருப்பம், 20:10 இங்கிலாந்து தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையே லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறும் ICC மகளிர் T20 இரண்டாவது அரையிறுதி கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை 20:30 முதல் 8:00 இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் கேட்கலாம். 11:00 முதல் காலை 5:55 வரை நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து வானிலை அறிக்கை. கோயம்புத்தூரில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 29°C, குறைந்தபட்சமாக 23°C. திருப்பூரில் இன்று அதிகபட்சமாக 32°C, குறைந்தபட்சமாக 24°C வெப்பநிலை பதிவாகியிருந்தது. ஈரோட்டில் வெப்பநிலை அதிகபட்சமாக 33°C, குறைந்தபட்சமாக 25°C. சேலத்தில் இன்று வெப்பநிலை அதிகபட்சமாக 33°C, குறைந்தபட்சமாக 24°C. ஊட்டியில் இன்று வெப்பநிலை அதிகபட்சமாக 21°C, குறைந்தபட்சமாக 17°C. பாலக்காட்டில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 29°C, குறைந்தபட்சமாக 24°C. நேரம் 10:59. தொடர்ந்து நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: இத்துடன் இந்த ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. மீண்டும் எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:53 தொடங்கும். ஜெய்ஹிந்த்.